0: அப்படிங்க இவருக்கு பக்கத்துல இருக்கணும் போல இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், யாரு சொல்லுங்க பாப்போம்.
1: அவரையும்
0: சொல்லலாம், பேங்கரை சொல்லலாம், கஷ்டமே இல்லாம குறை இல்லாம காசு கொண்டு வரண்டு ஒரு அப்படியா. சரி, நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நானும் தான் இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்ச நேரம் தான் நான் எடுத்து வருவேன் நிகழ்ச்சி. என்னால புள்ள ஸ்கூலுக்கு சாக்லேட் தரேன்னு சொன்ன உடனே தான் வந்திருக்கு.
1: எல்லாரும்
0: சோர்வா இருக்கிறார்கள், நேர்கள் எல்லாம்
1: குறை
0: இருக்கிற மாதிரி தான் இருக்கிற.
1: அதனால அது வந்து நிகழ்ச்சி வந்துன்னா அது ஒரு ஒரு டீ சாப்பிட்ட மாதிரி
0: அவ்வளவுதான். நன்றி, நல்ல சந்தோஷம், சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி ஆனந்தன், நான் உங்களோட பாடல் எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காட்சிலைக்கு வருகிறது. எங்களுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செந்தில் முருகன் இன்று தான் முதல் முதல்ல இணைஞ்சு கொண்டேன் என்று சொன்னேன். அவருக்கு முன்பாக ஒரு மன்மத குஞ்சு வருகிறார். அவரே வணக்கம். அதுக்கு முன்னால ஒரு மன்மத குஞ்சு வருகிறார், அவரை சந்திக்கலாம்னு சொன்னேன். வணக்கம்
2: அம்மா. வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க மேல சரியான கோபமா இருக்கிறேன்.
2: ஒரு மனிதனை
0: சூர பண்றது ஏமாற்றம் என்று உண்டு.
2: பரவாயில்லையே.
0: இது எப்படி இருக்கு? எல்லாரும் கேட்டுக்கங்கம்மா, எல்லாரும் கேட்டுக்கங்க, எல்லாரும் போன் பண்ணுங்க, சரியா? லெனினாலதான் ரெண்டு கிழமை நான் காத்தடையில நிகழ்ச்சி எடுத்து வரையல. எப்படி லெனின், இது எப்படி இருக்கேன்?
2: சரிங்க, ஞாயிற்றுமா அவசியம் பாடுறம்மா.
0: நிச்சயமா வந்து பாடுங்க. என்ன பாட்டு வேணும் லெனின் உங்களுக்கு இன்றைக்கு?
2: திரைப்படம் பேர் வந்து ஆயிரம் நிலவே வா.
0: ஆயிரம் நிலவே வா.
2: ஆமா. கங்கை ஆற்றில் நின்று கொண்டு ஒரு பாடல் இருக்குமா.
0: கங்கை ஆற்றில் நின்று கொண்டு, அப்படியா? அது வடிவா, அப்படிதானே?
2: ஆமா ஆமா, அந்த பாடல் அதேதான். அதேதான்
0: ஆயிரம் நிலவே வா.
2: ஆமா ஆமா, சுசிலாமா பாடலுமா.
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா? பழைய பாடல் நல்லா விரும்பி கேக்குறீங்க போல இருக்கு.
2: எங்களுக்கு
0: ரகசியம் இப்படித்தான் பேச தெரியும். இந்த குழந்தை பிள்ளைகள் இப்படித்தானே ரகசியம் சொல்றேன் சொல்லுவாங்க. அதாவது என்ன ரகசியம் எங்களுக்கு ரகசியம் இப்படித்தான் பேச தெரியும். இந்த குழந்தை பிள்ளைகள் இப்படித்தானே ரகசியம் சொல்றேன் சொல்லுவாங்க. அதாவது என்ன ரகசியம்டா, நீங்க பழைய பாடல கேட்க கேட்க எல்லாரும் உங்களை கிழவன் சொல்ல, நீங்க பழைய பாடல கேட்க கேட்க எல்லாரும் உங்களை கிழவன் சொல்ல போறாங்க, இதுதான் ரகசியம். சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். அம்மா அப்பா மற்ற உங்களோட மனைவி பிள்ளைகள் உறவுகளை விட்டு உங்களுக்கு யார் கூட இருந்தால் நல்ல

0: என்று அந்த அன்பு அன்பு உள்ளவர்கள் யார் பேசிக்கொண்டிருந்தா நல்லா பொழுது
1: யார் கூட இருக்கலாங்கிறீங்களா?
0: ஓ, அம்மா அப்பா எல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க கூட ஏற்கனவே அவங்க எல்லாரும் பிடித்தமானவங்க தான்.
1: பழைய காதலி?
0: ஆஹா, என்ற பெருமான் நாராயணா. ஆஹா, துணிவுண்டா துணிவு இதுதான் உண்மையாளேனே. உண்மையாளேனே, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். உண்மையா? சரி, ஒன்று கேக்கிட்ட நான் இப்ப அடுத்த ராசியம். மனைவி ஊருக்கு போயிட்டாவா? மனைவி ஊருக்கு போயிட்டாவா?
1: பணிக்கு போயிட்ட,
0: பணிக்கு போயிட்டேன், அதனாலதான் பயம் இல்லாம புள்ள இந்த வீடை சொல்லி இருக்குது. உண்மையா? உண்மையா? ஆனா கட்டிக்காரன், நீங்க உண்மையா ஒரு தைரியமான, நீங்க எந்த ஒரு ஆணுக்கு இந்த தைரியம் வரவே மாட்டோம். அது காட்டிலையில சொல்லியிருக்கா பாருங்க. பழைய காதலி காண்டியாண்டு உண்மையில நீங்க கட்டிக்கா, மற்றெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, மனசுக்கு வச்சு கொண்டிருப்பாங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு அவங்களோட பாடலை எடுத்து வர்றேன், சரியா? உங்களோட தைரியத்துக்கு ஒரு பாராட்டையா. நான் விசில அடிச்சு கூ அடிச்சிருவேன், என்ன செய்யறது காட்டு. படத்துல படங்கள்ல நல்ல சீன் வந்தா அப்படித்தானே, விசில் அடிச்சிட்டு கூ அடிக்கணும். அப்படி அந்த ஒரு உற்சாகம் எனக்கு வருது, ஆனா இது காற்று இல்லையா போச்சு, எல்லாட்டி அடிச்சிருவேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது எங்களுடைய செந்தில் முருகன். முதல் முதலாக எங்களோட காற்றலையில் இணைந்திருந்தீர்கள், சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலேயே, ஏனென்றால் ஒரு அன்பான உறவு நீங்கள் பேசும் போதே தெரிகிறது. மீண்டும் மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இது உங்கள் வீடு, உங்களுக்குரிய தோளா தோளா தோள் கொடு பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்போம்.

0: நேரம் சரியாக 11:32 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:01 காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் இலங்கை மட்டக்களப்பில் இருந்து கந்தையா சுதர்சன்.
0: கந்தையா சுதர்சன், முதல் முதல்ல எங்களுடைய மொன்றிய தமிழ் வானொலியில உங்களை பொன்னான பாதத்தை பாதிச்சிட்டீங்க.
1: நிச்சயமாக இந்த வானொலியை நான் செவிமடுத்தது ஓரிரு தினங்கள் மட்டும்தான். அருமையான நிகழ்ச்சிகளை எமது தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுக்காக வழங்கி கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: சந்தோஷமா இருக்கிறது சுதர்சன். அங்க உங்களோட காலநிலை என்ன இப்ப?
1: உண்மையிலேயே இப்போது இலங்கையின் காலநிலையை பொறுத்தவரையில் கடும் வெப்பமாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெப்பநிலையாக 28°C பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
0: இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? மதிய சாப்பாடு வந்துடுச்சா உங்களுக்கு?
1: நிச்சயமாக காலை சாப்பாட்டை இப்போதுதான் எடுத்துக்கொண்டு சற்று ஓய்வில் இருக்கிறேன். மதிய சாப்பாட்டுக்கு இன்னும் ஆயத்தமாக இல்லை.
0: இல்லை, 11:33 இப்பதான் காலை சாப்பாடு எடுக்கிறீங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகிறது?
1: நிச்சயமாக எங்களது தொழில் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாக இருப்பதனால்.
0: நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கலாமா? நீங்க சொல்லலாமா?
1: நிச்சயமாக நான் ஒரு அரச மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்கேன்.
0: பணிபுரிந்து கொண்டேன். நல்ல, உண்மையிலேயே கடவுளுக்கு சமானம் உங்களுடைய தொழில்.
1: நிச்சயமாக ஒரு உயிரை காப்பாற்றுவது இறைவன், அடுத்தபடியாக இந்த மருத்துவத்துறை.
0: நிச்சயமாக உண்மைதான். சரி, இன்றைக்கு என்ன பாட்டு வேணும் சுதர்சனுக்கு உங்களுக்கு?
1: நிச்சயமாக எனது உள்ள கிடக்கையில் பல பாடல்கள் தேங்கி கிடக்கின்றன. அந்த வகையில் ஒரு பாடலை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க ஆசைப்படுகிறேன். பொன்பு இணையே என்னோடு வா, உன் பாடல் நான் பாடவா.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க அந்த பாட்டு. பாடி காட்டுங்க பாப்பா, உங்களால முடியும். எங்க
1: அழகிய பொன்பு இணையே என்னோடு வா, உன் பாடல் நான் பாடவா. அந்த பாடல் தான்.
0: புன்னகை என்பது புத்தகமானது, எத்தனை பாடல்கள் அத்தனை பாடலும் பட்டு முடிப்பது எத்தனை மாதங்கள். அழகிய பொன்வீணையே என்னோடு வா. அந்த பாட்டு தானே?
1: நிச்சயமாக அழகிய குரலில் நீங்கள் பாடலை தொடர்ந்தமைக்கு நன்றி.
0: சரி, உங்களோட பாட்டு தந்தாச்சு.
1: நன்றி
0: சுதர்சன்.
1: நன்றி.
0: இது இது நீங்க சரளமா பேசுங்க சுதர்சன். என்னண்டா எப்படி இருக்கு எங்கட வானொலி? சரி, உங்களோட பாட்டு தந்தாச்சு, இப்ப நாங்க பாடிட்டோம். அது தெரியுமா?
1: உங்கள் வானொலியில் இந்த பாடல் தவழ்ந்து வரும்போது பல நினைவலைகளை எனது உள்ள கிடக்கையில் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது இந்த பாடல்.
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா? நல்ல ஒரு படம், அந்த கதையும் நல்ல கதை. அந்த படம் பாத்தீங்களா நீங்க? அந்த படம்
1: நிச்சயமாக பல தடவை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த பாடகரின் குரலுக்காகவும் அந்த பாடலை கொண்டு செல்லும் இசைக்காகவும் இந்த பாடலை நான் ரசிக்கின்றேன்.
0: ரசிக்கிறீங்க. உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் சுதர்சன். மற்றது நீங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லாம போறீங்கள். உங்கள்ட்ட யாரை மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு? அதாவது அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள், உறவினர்களை விட்டு உங்க இவரோடு இருந்தால் நல்லம், இவரோடு பேசினால் நல்லம், இவருடைய அன்பு கிடைத்தால் போதும், இவருக்கு அருகில் இருந்தால் போதும் என்று நினைப்பது யாரை?
1: நிச்சயமாக சொந்தங்கள் அனைத்தையும் விட சொல்லி விட்டீர்கள். உண்மையிலேயே இயற்கையுடன் நான் ஒன்றித்து வாழ விரும்புகிறேன்.
0: ஓ, இயற்கையோட? அத பார்த்து நீங்க ரசிச்ச வண்ணம் இருக்க போறீங்க.
1: மனதில் தோன்றும் சில சோகங்களை மறப்பதற்கு இயற்கை எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது.
0: நிச்சயமா அது உண்மையான ஒரு கூற்று தான். இருந்தாலும் தனிமையானால் உங்களை வாட்டாதா?
1: தனிமை என்பது நமது மனதில் தோன்றும் ஒரு காட்சி அல்லவா?
0: அட கடவுளே, நான் நினைக்கிறேன் என்னை விட உங்களுக்கு ஒரு 20-30 கூட நினைக்கிறேன் அண்ணா.
1: நிச்சயமாக எனக்கு நீங்கள் தங்கையாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்
0: அண்ணா. சந்தோஷமா இருக்க அண்ணா, முதல் முதல்ல என்னை தங்கையா சொன்ன ஒரு இப்ப கேட்டுக்கொண்டிருக்கோம் அவ்வளவு உறவு அனுப்ப. அடுத்த முறை வந்து சொல்ல போறோம். ஒரு மாதிரி சொல்லி வச்சு லஞ்சம் கொடுத்து கூட்டிக்கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டு. சொல்ல போறார்கள்.
1: இல்ல, நிச்சயமாக உறவுகள் என்பது என்னை பொறுத்தவரையில் உறவுகள் என்பது எல்லோரும் பாசம் காட்டக்கூடியவர்கள். அது தங்கை தான் அதிக அளவு பாசத்தை,
0: அதிக அளவு பாசத்தை கொடுப்பா. உண்மையா? நிச்சயமா தான் உண்மை, அது உண்மை.
1: எல்லோரும் பாசத்தை யார் யார் அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் தங்கை என்றுதான் அழைப்பேன்.
0: தங்க வந்து வெறும் கோப்பையில வெறும் கரண்டியால அள்ளி கொடுத்தாலும் அண்ணா சாப்பிடுவார். நல்லா இருக்கு.
1: நிச்சயமாக அவர் வறுமையாக கொடுத்தாலும் அந்த கரண்டியில் அன்பு என்ற ஒன்று இருக்கிறது.
0: நல்லது. சந்தோஷம் சுதர்சன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்கோ, வானொலிய கேளுங்கோ. முதல் முதல்ல இணைஞ்சிருக்கிறீங்க, உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம். ஒன்றிய தமிழ் வானொலி, இது உங்கள் வீடு, உங்கள் உறவுகள். நீங்கள் இணைந்து கொள்ளலாம், அழகாக பேசலாம், நிறையவே பேசலாம், மனம் திறந்து உங்களுடைய ஆக்கங்கள் எடுத்து வரலாம். நீங்கள் ஒரு உண்மையிலேயே திறமையான திறமைசாலி என்று நினைக்கிறேன். பல ஆக்கங்களை படைப்பதில் கெட்டிக்காரன், அதனால எடுத்துக்கொண்டு வரலாம். சரியா?
1: நிச்சயமாக இந்த வானொலி எங்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எழுத்தாற்றல்களை வரவேற்கிறது, நேர்களின் அபிப்பிராயங்களையும் கூட கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எம்மை ஊக்குவிக்கும் ஒரு வானொலி என்று நான் நினைக்கின்றேன். எனது நினைப்பில் எந்தவித இடையூறும் இருக்காது என்றும் எண்ணுகிறேன். ஏனென்றால் நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் இலங்கை வானொலி தான் எங்களை வளர்த்து விட்ட ஒரு வானொலி. அதில் பல அக்கங்களையும் பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்கள் வானொலியில் இன்று இணைந்தது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. என்னை இணைத்துக் கொண்டமைக்காக உங்களுக்கும் உங்கள் வானொலிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி சுதர்சன், நன்றி, நன்றி. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: அடுத்து காற்றலையில் இணைகிறார் எங்களுடைய அன்பு அண்ணா. அண்ணா, அண்ணா வணக்கம்.
2: சகோதரி வணக்கம்.
0: அண்ணா போயிட்டீங்களா? அண்ணா இருக்கிறீங்களா?
2: என்ன
0: பாக்க எப்படி இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க.
2: உடல்நிலை தங்களுக்கு சரியா இல்லாததாக எனக்கு தோன்றுகிறது. அதனாலதான் தாங்கள் காட்டலைக்கு வரவில்லை என்று எண்ணுகிறேன்.
0: அது அப்படிதான் சொல்லணும். இந்த ஸ்கூலுக்கு கட்டடிச்சு பழகி இருக்கிறீங்களா நீங்க? சின்ன
2: கட்டடிச்சிருக்க. ஆனா இவ்வளவு கட்டடிச்சுன்னா ஏதோ ஸ்கூல் காலேஜுக்கு ஒரு பீரியட் ரெண்டு பீரியட் கட்டடிச்சு சினிமாவுக்கு போவோம், பசங்களோட சுத்துவோம். ஆனா இது மாதிரி வார கணக்குல சம்மர் வைக்கிறது நீங்களாவே எடுத்துக்கிறீங்க, ஸ்கூல்ல கொடுக்கவே இல்லை.
0: காலநிலை
2: காலநிலை வெப்பம் அதிகமா தான் இருக்குது சகோதரி. வெப்பம் அதிகமா இருக்கு. சில நேரம் அப்படி லேசா அப்படி மழை சாரல் இல்ல தூரல் அது மாதிரி வந்துட்டு போகுது. கடுமையான மழை இன்னும் வரல.
0: இங்க எங்கட ஊர்லயும் மழை இங்க நல்ல மழை.
2: உங்களுக்கு பனியும் அதிகமா இருக்கு, மழையும் அதிகமா இருக்கு. வெயில் தான் உங்களுக்கு வர்றது அதிகமா வரமாட்டேங்குது. எங்களுக்கு வெயில் அதிகமா வருது.
0: இல்லையண்ணா, வெயில் வேண்டாமண்ணா. அந்த வெப்பம் எங்களால தாங்க முடியாமல் இருக்குது. இங்க வெயில் வந்தாலும் அந்த வெப்பம் தாங்க முடியாது. எங்களுக்கு
2: தாங்க முடியாது, அதிகமான வெயிலா இருக்கும்.
0: உண்மை. சரி அண்ணாக்கு என்ன பாட்டு வேணும் அண்ணா உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற பாட்டு என்னடி மீனாட்சி படத்துல இருந்து வேணும் சகோதரி.
0: அது எப்படி இருக்க பாடி காட்டுங்கண்ணா. ரொம்ப
2: ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அப்படி ஆரம்பிக்கும் பாட்டு.
0: மனம் தாளாமல் இனிக்குது அப்படி வருவேன். அப்படியானே துடிக்குது, துடிக்குது, இனிக்குது இல்ல துடிக்குது. ஓசை, ஓசை.
2: நீங்க தம்பி லெனி கிட்ட ரகசியம் பேசிட்டீங்க, நான் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னையும் இந்த கேள்வி கேப்பீங்க, அதுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டை ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்டு
0: என்ன அண்ணா, அவர் பாடாமலே சொல்லி சொல்லி ஏமாத்தினாரா? எப்படி அவர் போட்டு கொடுத்தான்?
2: ஆமா ஆமா, நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட உங்களுக்கு உடம்பு சரியில்ல, நீங்க லீவ் எடுத்துட்டீங்க நினைச்சேன். இப்ப காரணமே தம்பி லெனின் தாங்கிறது எனக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு. இதுக்காக நான் கும்போணம் போய் தம்பியை நேர்ல பார்த்து நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். நானே நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து டியூட்டி ஆரம்பிச்சிடலாம். நீங்க
0: பாருங்க, ஒரு ஒரு ஒரு லெனின் செய்த இந்த உடையத்தால நான்
2: எவ்வளவு பேர் பாதிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு லிரிக்ஸ் எழுதி எழுதி வச்சு நான் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நானு என்ன ஏமாத்திட்டு இருக்காரு லெனின் தம்பிங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானு
0: கேளுங்க, நானே ரெண்டு கிழமை விடுமுறை எடுக்க வேண்டி வந்துடுச்சு.
2: ஆமா உண்மைதான். எந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கேன்னு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரலங்கும் போது உண்மையான காரணம் தெரிஞ்சு போச்சு. தம்பியை நான் நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நானு
0: நாளைக்கு உண்மையா அதை போய் கேளுங்க. அல்லாட்டி எந்த மனமும்
2: ஞாயிற்றுக்கிழமை அவரை அழைச்சிட்டே வந்துடுறேன். நான் டியூட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரை அழைச்சிட்டு
0: வந்து. நிச்சயமா. சரி அண்ணா, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு, யார அதாவது மனைவி பிள்ளைகள் மற்றது உற்றார் உறவினர் அம்மா அப்பா இவை எல்லாரையும் விட உங்களுக்கு யாரை பக்கத்திலேயே வச்சிருக்கணும் போல, பேசிக்கொண்டிருக்கணும் போல, அவர்களுடைய அன்பு எனக்கு வேணும் என்பது போல இருப்பது எத்தனை பேர்ட்ட பேரும் நீங்க சொல்லலாம், யாரை யார பிடிக்கும்?
2: அதாவது இப்ப நடப்புல உள்ளவன்னா தோழர்கள் தான் அதிகம் எனக்கு. தோழர்கள் கொஞ்சம் பின்னாடி உள்ள காலம்னா தம்பி லெனினோட ஓட்டுக்குதான் நான் ஓட்டு போடுறேன். தோழிகள் எனக்கு பழைய தோழிகள் இருக்கிறாங்க. அவங்க இல்ல வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். நான் காக்கலைங்கிறத தவிர்த்து மன இருக்கங்கிறது சில சமயம் வந்து வெளிக்காட்ட முடியாது, எல்லாத்தையும் வெளிக்காட்ட முடியாது. இப்ப அவரு வந்து இல்லறத்துல இருக்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. அவரு துணிச்சலா வந்து சொல்லிட்டாருங்கிற வேற, எனக்கு இல்லறத்துல ஆள்
0: கிடையாது. அதனால துணிவா சொல்லலாம், துணிவா சொல்லலாம். நீங்க சொல்லுங்க.
2: துணிவா சொல்றதுங்கிறத விட துணிவா சொன்னா கூட எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு ஆதங்கம் அது மாதிரி, அது மாதிரி இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே. இப்ப நம்ம பகிர்ந்துக்கிறது ஒருத்தர் இல்லையே, அது மாதிரி யாராவது இருக்கணுமே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு. அதனால இந்த கேள்வி நீங்க முன் வச்சதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஏன்னா இப்படியாவது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல இது மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லும் போது நமக்கு ஆஹா ரைட், இவங்க இது மாதிரி இருந்தாங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு நம்ம எல்லாமே பேசணும் அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி உள்ளவங்க பழைய என்னுடைய தோழிகள் தான், கல்லூரி தோழிகள்.
0: நிச்சயமா உங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும் போது
2: பெருமாளத்துல அப்பாட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப நீங்க ஞாபகப்படுத்தினாலும் மறுபடியும் நான் அதே தான் நான் மறுபடியும் நான் ரிவைஸ் பண்றேன். வேற ஒண்ணு
0: கிடையாது. உங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும் போது அது முக்கியமான ஒரு விடயம் என்ன, தனிமை
2: என்பது சரியா சொல்லிட்டீங்க.
0: தனிமை எல்லோரையும் கொண்டு விடும், தனிமை எல்லோரையும் கொண்டு விடும். அது சிலருக்கு வாய்விட்டு சொல்ல சொல்லிடுவார்கள், சில பேர் சொல்ல மாட்டார்கள்.
2: சொல்ல முடியாது, சொல்ல முடியாத சூழ்நிலை தான். பெரும்பாலோருக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை தான், எல்லாராலையும் சொல்ல முடியாது. இது மாதிரி சகோதரி பேசும்போது அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கும் போது சரி நமக்கு மனசு இலகுவாயிடும் அந்த நேரத்துல. அதுதான் உண்மை.
0: சந்தோஷம் அண்ணா, லெனினுக்கு நல்ல துணி வண்ணா நான் உண்மையா
2: பாராட்டேன். தம்பியை நான் பாராட்டுறேன். இந்த நான்கு கிலாடிகள் அவரும் ஒரு கிலாடியா இருந்து எனக்கு வந்து இன்னைக்கு அந்த பெருமை சேர்த்து கொடுத்துருக்காருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எனக்கு எனக்கு விசில் அடிக்கணும் போல இருந்தா ஆனா தெரியாது. சரி, ஊவண்டாலும் அடிப்பாடு ஊவண்டு பார்த்தா
2: விசில் அடிச்சா காத்துதான் ஒரு சத்தம் வராது எனக்கு. தம்பி லெனினுக்கு ஒரு ஓ போடு போட்டுறேன்.
0: ஓ போடுறேன், நானும் ஓ போடுறேன் அவருக்கு. நன்றி நன்றி நன்றி அண்ணா, நன்றி. உங்களோட பாடல் எடுத்து அருமையான பாடல்
2: கேட்டு
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது ஜெகபர் சாதிக்கண்ணா. நீங்க கேட்ட இந்த அருமையான பாடல் எனக்கும் பிடிச்சிருக்கு. அது ஏனென்றா அதுல கண்ணன்

சரியாக 11:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்ப நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம் நான் உங்களுக்கு சொன்னது. இப்போ எங்களுடைய கனடிய நேரம் 2:19 இரவு நேரமாக இருந்தாலும் பயம் இல்லை, தூக்கம் இல்லை. என் நண்பு உறவுகளோடு பேசும்போது எனக்கு சலிப்பே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் காற்றளிக்கு வருகிறது. ஆனந்தன் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல், பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து. இந்த அழகை கேட்டிருக்கிறீங்க, தேசத்திலேயே இப்படி ஒரு அழகு இல்லை என்று இருக்கிறீங்களே, இதுதான் எனக்கு யாருன்னு பார்க்க எனக்கும் மனசு தோண்டுகிறது. பார்க்கலாம், அந்த பாடலை கேட்போமா, நாங்களும் கேட்கலாம்.

0: பேருந்து பிடிக்க முடியாது, அதனால. ஓ, இவர் கடைக்குட்டி இல்லை, இவர் வந்து கரூர் சிங்கம் வந்திருக்கிறார். இங்க வாங்க ராஜேந்திரன், எப்படி இருக்கிறீங்க நீங்க ராஜேந்திரன்?
1: வணக்கம். நலமா இருக்கிறம்மா.
0: நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: ஆமாம்மா.
0: அப்ப உங்களுடைய அந்த விவசாயம், அதாவது நிலக்கடலை, நிலக்கடலை அதெல்லாம் நட்டாச்சா? நட்டாச்சா? ஓய்வெடுக்க வேண்டும் இல்லையா? உங்களுக்கு என்ன பாட்டு வேண்டும் ராஜேந்திரன்? உங்களுக்கு
1: என்ன பாட்டுன்னா, 18 வயது இளமட்டு மனது மொத தேதி சொன்னேன்னு எனக்கு அந்த பாட்டு யாவது வந்ததுமா.
0: 18 வயது இளமுட்டு மனது எங்கிது பாய் போட, அந்த பாட்டா?
1: ஆமாம்மா, ஆமாம்மா, ஆமாம்மா.
0: அது என்ன இந்த வயது நீங்க கேக்குறீங்க?
1: இல்லம்மா, ஒரு 12 வயது தான் கூட இருக்கு, அதிகமா இல்லம்மா.
0: சூப்பர் சூப்பர்.
1: 12 வயது தான், 14 வயது கூட
0: கூட. யார் உங்களுக்கு? அவங்களுக்கு? அவங்களுக்கு? உங்களுக்கு? உங்களுக்கு
1: கூட? எனக்கு தான். ஆமாம்மா.
0: இந்த பாடல் என்ன என்ன திரைப்படம் என்று தெரியுமா உங்களுக்கு? இந்த பாடல்
1: சாப்பிடல
0: போல இருக்கு. சாப்பிடலையா? என்ன சத்தத்தை காணையில? மதிய சாப்பாடு முடிஞ்சதா? மதிய சாப்பாடு முடிஞ்சதா உங்களுக்கு? துணி தச்சிட்டு இருந்தீங்க. துணி தச்சிட்டு இருந்தீங்க. என்ன தைக்கிறீங்க? என்ன துணி தைக்கிறீங்க? ரவுக்க தைக்கிறீங்களா? என்னக்க தைக்கிறீங்க? ஐயா, ரீகனெக்டிங் காட்டுது பாருங்க. அது ரவுக்க என்னோடனே ரீகனெக்ட். அதான், என்ன என்ன உடுப்பு தைக்கிறீங்க? என்ன உடுப்பு தைக்கிறீங்க?
1: ஜாக்கெட் தம்மா தச்சிருக்கீங்க?
0: ஜாக்கெட் தைக்கிறீங்க? நல்ல.
1: ஆமாம்மா.
0: ஜாக்கெட் தச்சா சலிப்பு வராது, நீங்க தைங்க. நன்றி ஐயா. உங்களுக்கு யார பிடிக்கும் கூடுதலாக? உண்மையிலேயே யார் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியில் பார்க்கக்கூடியவர்களை யாரு? ஐயோ, இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கலாமே, சிரிக்க பேசலாமே, சந்தோஷமா இருக்கலாமேன்னு யோசிப்பீங்க. அன்பு, எந்த அன்பை எதிர்பார்க்குறீங்க நீங்க?
1: அம்மா அல்ல, அனை எதிர்பார்ப்பெல்லாம் அனைவருமே வந்து பொய்யாத்தாமா இருக்கு.
0: எல்லாரும் பொய்யா இருக்க.
1: மற்றவங்களை தவிர மற்ற யாரும் நினைச்சாலும் ஏமாற்றம் தாம்மா.
0: ஐயோ கடவுளே. அப்படி எல்லாம்
1: என் வாழ்க்கையில இல்லம்மா. மற்றவர்களை வந்து நெருங்கி போறோம்னா அவங்க ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. அவங்க எப்பவுமே நம்ம தொடர்பு நம்ம இணையாம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா ஒண்ணு இல்லம்மா, நெருங்கி அவங்களால போகும்போது ஏமாற்றம் தாம்மா தெரியுது.
0: உண்மையிலேயே என்னண்டா, தூரத்துல இருந்தா ஒரு உறவு நீடிச்சு கொண்டே இருக்கும்னு சொல்லுவார்கள்.
1: ஆமாம்மா. இப்போ நட்புங்கும் போது எப்பவுமே பேச அந்த இது மாதிரி இருந்துட்டோம்னா எப்பவுமே நம்மளோட பேச்சுவார்த்தை நல்லா வச்சுக்கிறேன். நெருங்கி போய் அவங்ககிட்ட நம்ம அதிகமா அன்பு செலுத்தி காலையில ஒரு தடவை போன் பேசி மதியம் அவங்கள அவங்க நினைப்பாவே நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்றாங்க. ஆனா அவங்க வந்து எப்பவும் போல வாரத்துல ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட போன் பேசுறதோ நேர்ல கண்ட பேசுறதோ அவங்க வந்து அந்த நீடிப்பு வந்து நீண்ட நாளே இருக்குதும்மா.
0: ஓ, அப்படி இருந்தா அது நீடிச்சு கொண்டிருக்கேன்னு சொல்றீங்க, அளவோட பேசினா.
1: ஆமாம்மா, இருக்கு. ஆமாம்மா, நெருங்கி நம்ம வந்து அவங்க அவங்க நினைப்பாவே இப்ப என்ன பண்றாங்க, நம்ம கூப்பிடலாம் பேசலாம்னு. ஆணாக இருந்தாலும் சரிமா, பெண்ணானா இருந்தாலும் ஏமாத்தத்தை தான் கொடுக்குறாங்க.
0: கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துருங்க. என்ன ஏமாத்தின ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவரை கூப்பிடும். கடை குட்டிச்சிங்க, வாங்க. எப்படி இருக்கிறீங்க ஃபாரூக்? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குமா? நீங்க
0: குவைட்ல? உங்களோட சவுதி அரேபியா எப்படி இருக்கிறது? எனக்கு தெரியுது. நோம்பு பிடிச்சி போய் உலக நாளாச்சு இன்னும் மெலிவா இருக்கிறீங்க. என்னப்பா உங்களோட சத்தம் நல்லா வரையல, நீங்க ஏர்போனோ என்னவோ நீங்க விட்டு விட்டு வர்றது. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேனா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், கருவேப்பிலமாய் பாவிச்சிட்டு எடுத்து எறிஞ்சிட்டாங்க
2: அப்படித்தானே?
0: ஆனா ஒரு விஷயம் இல்ல, இப்ப எல்லாம் கருவேப்பிலையே எறியறையிலே ஐயா, எல்லாரும் மண்டு விழுங்கிடுறாங்க. இல்ல, அது விழுங்குறது காரணம் நல்ல முடி வரும், மண்டு முடி வளரும், மண்டு உண்மை இரும்பு சத்து என்ன எனக்கு தெரியாது, அதுக்காண்டி இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் மண்டு விழுங்கிறாங்க நீங்க. சரியா, சரி, நல்ல பாடல். சரி, நீங்க சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு யார பிடிக்கும்? இப்ப யார் பக்கத்துல இருந்தா நல்ல மண்டி யோசிப்பீங்க நீங்க? அவங்க கூட இருந்தா சந்தோஷமாவே
2: இயற்கை
0: இயற்கை இயற்கைய நீங்க. சூப்பர் சூப்பர், உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்ல. லெனினுக்கும் எங்களுடைய ஞானசேகரம் அண்ணாவுக்கும் துணிவு, பழைய காதலியோட இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் துணிவு, ஒரு சுத்து ஒரு சொட்டு கூட இல்லைங்க உங்களுக்கு. ஒரு எல்லாருக்கும் இவ்வளவு பயப்பிள்ள
2: பயந்து
0: நானும் சொல்லி இருப்பேன் பாருங்க, எனக்கு அப்படி ஒரு காதலன் இல்ல, இருந்திருந்தா சத்தியமா சொல்லுவேன் நான், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதனால சொல்ல முடியல, சும்மா சும்மா சொல்லக்கூடாது. இல்ல நல்லது, நன்றி ஃபாரு, நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க ராஜேந்திரன், ராஜேந்திரன்
1: சொல்லுங்கம்மா.
0: அப்படியே மனம் சலிக்க கூடாது, உலகத்துல இப்ப எத்தனையோ ஆயிரம் உறவுகள் இருக்கிறார்கள், ஒருவர் போனால் ஒருவர், ஒருவர் போனால் ஒருவர், அதை நாங்கள் சரளமாக விட்டுவிட வேண்டும். திரும்பவும் அந்த உறவு, சில நேரம் விட்டு பிரிகிற உறவுகள் கூட திரும்ப வந்து தங்களை உணர்ந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து கொள்ற காலம் வரும், அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்க வேணும். அதனால மனம் சலித்து போகக்கூடாது.
1: ஒரு நான் பழகினதெல்லாம் ஆண்கள் தான்மா, என்னோட வயசுக்கு ஒரு ரெண்டு வயசு ஒருத்தா இருக்கும், இளையவங்க இருக்கும், அந்த நெருங்கி நம்ம தான் அறியுமோ நினைப்போம். ஐயோ, இங்க நம்ம கூப்பிடலையே, நம்ம பேசலையே, நம்ம ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, மதிக்கலையேங்கிற நம்மளுக்கு ஆதங்க இருக்குமா அவங்க மேல, அவங்க என்னங்கறதே அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க தேவை முடிஞ்சவனே நம்ம கழட்டி விடுறதுதான் நம்ம பாப்பாங்க. அவரு தேவைக்கு வரைக்கும் நம்மள பயன்படுத்தும் பொழுது நம்ம ஆதங்கத்தை அவங்க மேல செலுத்திடுறோம், ஆஹா நம்ம கூப்பிடுறாங்கிறது. ஆமா, அவங்க தேவை முடிஞ்ச உடனேயே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அப்போ நம்ம எப்பவும் போல தொடர்ந்து அதே மருந்து தட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. அவங்களோட பேசு சாதாரணமா இருந்துட்டா ஒண்ணு இல்ல, நெருங்கி நம்ம நம்மள பயன்படுத்துறது நம்மளுக்கு தெரியறதில்ல, ஆனா பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அவங்க ஒதுங்கும் பொழுதுதான் நம்மளோட
0: உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது
1: இல்லையா? இப்படி பயன், ஆமா.
0: ஆனா நீங்க வேதனைப்படாதீங்க, யாரும் ஒதுங்கினாலும் நானும் அப்பாவும் ஒதுங்க மாட்டேன்ல, எப்படியும் உங்களை கிட்ட தான் இருக்கேன். இந்த உறவுகளும் ஒதுங்க மாட்டார்கள், எல்லோரும் சுற்றி ஓடி
1: வருவார்கள். இல்லமா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முன்ன இருந்தே சரி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி எல்லாம் ஒரு 3-4 இதுக்கு இப்படி அனுபவப்பட்டதுனால யாரையுமே அந்த நெருங்கி வச்சுக்கறதுல, எல்லாருமே பேசுவேன், எல்லாத்தையும் அந்த மாதிரி அணைச்சு வச்சுக்கிறது. ஆனா நெருங்கி பழகணும்னா நம்மளுக்கு ஆபத்துங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே தொடர்புல அவங்கள மேல இதா பழகிக்கிறதுமா,
0: பழகிக்கிறது. சரி, நல்லது ஐயா,
1: ஒரு 6 வருஷத்துக்கு. ஆமாமா,
0: துக்கப்படாதீங்க, மனதை தளர விடாதீங்க, துக்கப்படாதீங்க, உங்களை சுற்றி
1: இல்லம்மா ஒரு பாடங்கள் நிறைய பழைய பாடங்கள் வந்து கத்துக்கிட்டதுமா அதிகமா இல்ல.
0: வாழ்க்கை பாடம் என்றதுதான் உண்மையாக நாங்கள் படித்த பாடம் என்று சொல்லலாம் ஐயா, அதுல அந்த அனுபவம் தான் எங்களுடைய உண்மையான பாடம். எப்படி என்றா அது நிலைச்சு நிக்கும் உண்மையிலேயே. நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இப்ப நான் உங்கள்ட்ட ஞாபகத்திலயே இருக்கும் அந்த வாழ்க்கை பாடம், நான் இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு 1வது வகுப்புல கிளாஸ் 1ல உங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர், ஒரு ஒரு டீச்சரோட பேர் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஆறுமுகம் ஆசிரியர்.
0: அப்ப உங்களுக்கு ஞாபகம் படிச்சது எல்லாம் எனக்கு என்ன உண்மையா சுத்தமா ஞாபகம் இல்லைங்க. உண்மையா முதலாம் வகுப்புல படிச்சவர் என்ற பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிரேட் ஒன்ல முதலாம் வகுப்புல அந்த வயசுல இருந்த அந்த வாத்தியாரோட பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க
1: அப்படித்தானே?
0: நல்லது, அப்ப கட்டிக்காரன். வாழ்க்கை பாடமும் படித்த பாடமும் உங்களுக்கு நிலையா நிக்கட்டும். நன்றி ஐயா, விடைபெற்றுக் கொண்டு அன்பு உறவு ஒருவர் வருகிறார், சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம் விஜய ராகவன், எங்களுடைய
3: விஜய
0: ராகவன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்க, நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எங்க உங்களை காணவே இல்லையே ரெண்டு கிழமையா நான்.
3: ஆமா, நான் வந்து டியூட்டிக்கு போயிடுற, பணிக்கு போயிடுற, காலை பணி மத்தியான பணி மாத்தி மாத்தி போறதுனால வர முடியவில்லை.
0: அப்ப இப்ப
3: மத்தியான பணிக்கு செல்லணும், ரெண்டு மணிக்கு, ரெண்டு ஒன்றரை மணிக்கெல்லாம் மத்தியான பணிக்கு சென்றுருவேன்.
0: நடந்து போங்க, காவல் நிக்கிறான், ஓடுங்க, நடந்து ஓடுங்க, அடிச்சு கழிச்சிட்டாங்களா உங்களை?
3: ஆமா, பஸ் கிடைக்கல.
0: பஸ் கிடைக்கல. அப்ப என்னதுல வந்தீங்க? இப்ப
3: சைக்கிள் வந்தேன்.
0: சைக்கிள்ல வந்தீங்க, பேர் என்ன? கட்டிக்கா. ஒரு இப்ப எவ்வளவு நேரத்துக்கு முதல்ல உங்களை எழுப்பி விட்டுருப்பாங்க உங்க நித்திரையில இருந்து? அப்ப 10 நிமிஷத்துல நீங்க கனடா வந்துட்டீங்க இல்ல சைக்கிள்ல இல்ல? இது இதுதாங்க இந்த அண்ட புழு ஆகாச புழு என்று சொல்லுவாங்கல்ல, இதுதான். என்ன பாட்டு வேணும் விஜயராகவன் உங்களுக்கு?
3: என்ன பாட்டு? ஊட்டி வரை உறவுல இருந்து ஒரு பாடல்கள்.
0: ஊட்டி வரை உறவு, நல்ல பாடல்கள் இருக்கிறது ஊட்டி வரை உறவுல. அதுல இருந்து ஒரு பாடல். சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். யார் உங்களுக்கு பக்கத்துல இருந்தால் நல்லா இருக்கும், அன்பா இருக்கலாம், பேசிக்கொண்டிருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் என்று அன்பு கொண்ட ஒரு ஒன்றெல்லாம் பத்துன்னு சொல்லலாம், யார் யாருன்னு சொல்லுங்க பாப்பா. அந்த மனைவி, பிள்ளைகள், அம்மா அப்பா, உறவுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, பத்து இல்ல, உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லலாம், சொல்லுங்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஒன்று மட்டும் இல்லையாம நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல. யாரோட இருக்க விரும்புறீங்கன்னு சொன்னோ நீ இல்லைன்னு சொல்லிட்டேன் என்ற பழைய காதலியுடன்
3: நண்பர்கள், உறவினர்கள்.
0: உறவினர் சொல்லக்கூடாது, நண்பர்களும் சொல்லலாம். சரி, நல்லது விஜயராகவன், உங்களுடைய பாடல் வருகிறது அருமையான பாடல் ஒன்று கேட்டு இன்றைக்குதான் உண்மை நானும் கேட்க போறேன். இந்த தேசத்திலேயே ஒரு தடவை இல்லாத ஒரு அழகு யாருன்னு பார்க்கலாம்.

0: நீ
1: சற்று இடைநிறுத்தி பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். ஆனந்தன், நீங்கள் கோவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அன்பு உறவு எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம் இப்போ பிடிக்காவிட்டு

நேரம் சரியாக 12:10 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:40. அடுத்த பாடல் யாருடைய பாடல்னா லெனினுடைய பாடல். பழைய காதலியோட போகிறோன்னு சொன்னால அவருடைய பாடல். இப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் விளங்கும். அவர் ஒரு நல்ல பாடலை கேட்டிருக்கிறார், துணிவோடு பேசியிருக்கிறார். இந்த காற்றலையில் வந்து எல்லோரும் அன்போடும் துணிவோடும் எல்லாவற்றையும் பேசக்கூடியதாக இருக்கிறது வாய்விட்டு. அதில் எந்த தப்புமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் லேனின் உங்களுடைய அருமையான பாடல், எனக்கும் பிடித்த இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் எம்டிஆர் எஃப்எம்இல். இப்போ நேரம் சரியாக கனடிய நேரம் 2:45, இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:15, அது மதிய நேரம், இங்கே இரவு நேரம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. மட்டக்களப்பிலிருந்து முதல் முதலில் இணைந்திருந்தார் எங்களுடைய சுதர்சன். சுதர்சன், உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இருக்கவில்லை, எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடல். அவ்வளோ ஒரு அருமையான காகித ஓடம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கேட்போமா? அருமையான பாடல் சுதர்சன் உங்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: அருமையான பாடல் சுதர்சன், நல்ல பாடல், எல்லோர் மனதிலும் கொள்ளை கொண்டு பதிவாய் இருக்கிற பாடல் இது என்று சொல்லலாம். அடுத்த பாடல் காட்சிலைக்கு வருகிறது எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்களண்ணா. அந்த பாடல் காட்சிலைக்கு வருகிறது. எத்தனை பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஆசை நிறைவேறும், நிறைவேறாமல் இருக்கும், நிறைவேறிவிட்டால் சந்தோஷம்தான். கேட்போம் இந்த பாடலை.
1: எனக்கொரு

நேரம் சரியாக இப்பொழுது 12:28, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:58. எங்களுடைய ஞானசிரமன், நீங்கள் கிரேட், நல்ல ஒரு பாடம். இப்போ எத்தனை பேருக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்குன்னு சொல்லி வெளியில் சொல்ல மாட்டார்கள், அது நடந்திருக்கவும் மாட்டுது, நடக்குமாண்டிருக்கவும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட வெளியில் சொல்லவும் தெரியாது, அந்த ஆசையை எப்படியாவது அடைஞ்சிருவோம் என்று கூட ஒரு துணிவும் இருக்காது. இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் ஆசைகள் நிறைவேறினால் ஒரு சந்தோஷம்தான், அதுண்டா உண்மைதான். சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்துங்கண்ணா, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ணா. அடுத்து பாடல் ராஜேந்திரன் வந்து பாட்டை கேட்ட பாட்டு, சோகமாக சொல்லிட்டார் அம்மா வந்துட்டு பேசும்போது சோகத்தோட பேசுறீங்க, கேட்ட பாட்டை பார்த்தா சோகம் இருக்கிற மாதிரி இல்லையே. 18 வயது இளமொட்டு ரெண்டு கேட்டிருக்கீங்க, அந்த பாடலை கேட்கலாமா? நல்ல ஒரு பாடல், அதுவும் ஒரு எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பாடல் தான். பார்க்கலாம், ராஜேந்திரன் உங்களுடைய பாடல். ஏதோ ஒரு வகையில் அந்த பாடல் உங்களை நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக வந்துடுச்சு, ஆனால் ஒரு நல்ல ஒரு பாடல் உண்மையாக கேட்கலாம். எல்லாரும் 18 வயதுலேயே இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காது இல்லை. எத்தனை பேருந்த ஏக்கமாக இருக்கும், ஐயோ திரும்பவும் கொண்டே 18-16 விடுங்கப்பா என்று ஏங்கி தவிச்சவர்கள் இப்போ வந்து சொல்லிட்டு போறார்கள் பார்க்கலையா.

0: அருமையான பாடல் உண்மையா. அந்த பாடல் பாடிய பாடகிக்கு தான் கொடுக்கணும் பெருசு, என்னடா அவ்வளவு குழைந்து அந்த பாடலை பாட தன்மை. சரி, காற்றில இணைந்து கொள்ளும் மற்ற அன்பர்களை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ்.
1: ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம்.
0: ஹலோ ஹலோ, சுகமோ?
1: சுகம் சுகம், சௌக்கியமா இருக்கு.
0: சௌக்கியம்,
1: நீங்க எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்கள். நலமா சுகமா?
1: நல்ல சுகமா,
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்ல எல்லாரும் நலமாக தான் இருக்குது. இங்க நல்ல மழை, ஒரு வாரமா ஃபுல்ல மழை.
0: நல்ல மழை,
1: பிடிக்குதானே? இருக்குது, குளிர் குளிர். ஆமா ஆமா, குளிரா இருக்கு. இங்க
0: இந்த மழை நாட்கள்ல நான் அங்க இருந்தேன்ல, 2018 திரும்பி ஊர் வர நீங்க பயப்படாதீங்க, அவ்வளவு ராசி எனக்கு.
1: இல்ல மறுபடியும் எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப. ஆனா அந்த 2017
0: ஏப்ரல் மாதம்
1: சீக்கிரம் பாருங்க
0: வந்துச்சு, எப்படி போயிருச்சு பாருங்க. வயசு அதாவது வருஷம் போனா பரவாயில்ல ரதீஷ், வயசு இல்லையா போயிச்சு அதெல்லாம்.
1: நூறு வயசு மட்டும் இருக்க
0: சூப்பர் சூப்பர்.
1: வயசு போறதெல்லாம் பிரச்சனை இல்ல, 100 வயசு வேற ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தா.
0: உங்களுக்கு அவ்வளவு வயசு மட்டும் இருக்கணும் மட்டும் ஆசை இருக்குதா உங்களுக்கு?
1: ஆசை இருக்குது, ஆனா நல்லா இருக்கணும், சும்மா இருக்க கூடாது.
0: யாரும் தூக்கி கொண்டு போற மாதிரி இருக்க கூடாதுல்ல, இல்லையா?
1: ஆமா, நம்ம தாத்தா தானே இருந்து நடக்கணும், அப்படியா இருந்தா பரவாயில்ல.
0: அது சரி சரி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு தும்பி துள்ளல் என்ற ஒரு ஏஆர் ரஹ்மானோட ஒரு பாடல்.
0: தும்பி துள்ளல், அது தமிழ் பாட்டா அல்லது மலையாளமா?
1: இல்ல, அது தமிழ் பாடல் தான். ஸ்ரேயா, ஸ்ரேயா ஹோஸ்ல பாடின பாடல்.
0: என்ன படம் அது?
1: அது படம் நான் நினைச்சேன் கோப்ரா என்று. கோப்ரா
0: கோப்ரா கோப்ரா. நீங்க மனைவி பிள்ளைகள் மற்றது அம்மா அப்பா உறவினர்கள் யாரையுமே சொல்லக்கூடாது நீங்க, சரியா? உங்களுக்கு எப்பவும் இவர்கள் அருகில் இருந்தால் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம் என்று நாடுற யார் மேல அப்படி ஒரு அன்பு வச்சு உங்களுக்கு ஆசையா இருக்கும் போய் இவர்களோட இருந்தால் நல்லா? அம்மா அப்பா எல்லாம் சொல்லக்கூடாது, அது எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. இவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன் என்று நீங்க யார் கூட இருக்க ஆசைப்படுவீங்க?
1: அப்படியா இருந்தா நம்ம வீட்டுல வளர்த்திட்டு இருக்கிற ஏதாவது ஒரு நாய் பூனை.
0: சூப்பர் ஐயா. ஏனண்டா நீங்க பேசினாலும் அதுக்கு புரியாது, வாண்டா வரும் போண்டா போவும் இல்லையா? திருப்பி வாய் காட்டு.
1: அது மட்டும் இல்ல, நம்ம நம்ம மேல பாசம் வச்சிருக்கிற நம்ம ஏமா.
0: யதார்த்தம் நீங்க கட்டி கொண்டு போய் எங்கேயும் ஐயோ வேணாம்ப்பா இதை கொண்டே விட்டுட்டு வேணாம், இந்த பூனையை கொண்டே விடுக்கு தெரியுமா, இதை அடுப்பை சுத்தி போட்டு கொண்டே விடுவாங்களாம், அப்பதான் திரும்பி வராதான் அது. என்று சொல்லுவாங்க. அல்லாட்டி இந்த சாக்குல போட்டு கன்னத்துடன் சுத்தி போட்டு விடணும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லை. நீங்க
1: அதே மாதிரி ஒரு இந்தியக்காரன் இல்லாத வெளிநாடு தெரியாது, இருக்காது, எல்லா இடத்துல இருக்கு.
0: இந்தியா இல்ல, தமிழ், தமிழர்கள் இல்லாத வெளிநாடு இல்ல இந்தியா.
1: நாங்க சொல்றது மலையாள,
0: உக்ரைன்ல
1: வந்து இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மலையாளி ஒரு பையன் இங்க இருந்து படிக்க போன வந்து
0: இறந்து போனார். இறந்து போனார், அது நாங்க பாத்திருந்தோம், நியூஸ்ல எல்லாம் பாத்திருந்தோம்.
1: அதே மாதிரி இந்த கொரோனா இந்தியா முதல்ல வந்தது யாருக்கு? மலையாளி.
0: ஓ, அங்க பாத்தீங்களா, அது முதல்ல சரி, அது பரவாயில்ல. இது அதுக்கு என்ன முன்னிலை, எல்லாத்துக்கும் முன்னிலையில நிக்கிறது நல்ல இல்லையா?
1: நல்லதா?
0: சரி, நல்லது. உங்களோட பாடலை எடுத்து வர்றேன் ரதீஷ், நன்றி.
1: அப்ப கோப்ரா,
0: கோப்ரா, கோப்ரா, எடுத்து வர்றேன், பயப்படாதீங்க. கோப்ரா நான் நிச்சயமா எடுத்து வர்றேன் உங்களுக்கு. ஓகே,
1: அது வந்திருக்கு, அங்க சுத்தி சுத்தி நல்லா சுத்தி விட்டுருக்கு.
0: இங்க இங்க வராது, இங்க கோப்ரா இல்ல
1: இல்ல, அந்த பாடலே தலை சுத்தி விட்டுருக்கு.
0: மந்திரம் சுத்தி விட்டு இருக்கா? நல்ல நல்ல நல்ல, சரி, நல்ல கட்டி காரு.
1: நீங்க கஷ்டப்படக்கூடாது, அதனால
0: மற்றதையும் தலைய சுத்தி விட்டுருங்க. புதிய பாதை காட்சியலைக்கு வருகிறது. எங்களுடைய யார் பாடல் என்றால் ஃபாரூக், கடக்குட்டி சிங்கம். எப்பவும் சந்தோஷமாக துள்ளி குதித்து எங்களையே சிரிக்க வைக்கிற ஃபாரூக், நீங்கள் இப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்க. சரி, இருந்தாலும் இந்த பாடல் பலருக்கு விருப்பம்தான். என்ன செய்தாலும் சோக பாடலில் இது ஒரு மனதை எல்லோரையும், அதாவது மிகவும் வெறுத்த ஒரு மனிதன் பாடுகிற ஒரு பாடல், அன்பை நம்பி ஏமாந்த ஒரு மனிதனின் பாடல் என்று சொல்லலாம். கேட்போம் இந்த பாடலை ஃபாரூக்.

மனசெல்லாம் ஏதோ செய்கிறது என்று சொல்லலாம். அடுத்த பாடல் விஜய் ராகவன், நீங்கள் கேட்ட ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் என்று சொல்லிட்டு இப்போ இந்த எழுதி விட்டுருக்கீங்க. ராஜராஜ ஸ்ரீ ராஜன் வந்தான் என்ற ஒரு பாடல், நல்ல அருமையான ஒரு பாடல் ஏதோ தெரிவு செய்திருக்கிறீங்க. எல்லோருக்கும் பிடிச்ச பாடல் தான், பழைய பாடல் என்றாலும் மனதை கொள்ளை கொண்ட பாடல்.

முதல்ல பாடலும் ராஜனுக்கும் ராணிக்கும் நல்லா இருக்குல்ல. சரி, அடுத்த பாடல் ரதீஸ் கேட்ட பாடல் என்று நினைக்கிறேன். ரதீஸ் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்பாக ரதீஸ் நீங்கள் பொறுமையாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் எங்களுடைய

கலைச்செல்வன், கலைச்செல்வி, திருமதி கலைச்செல்வி, கலைச்செல்வன் அவர்கள் கேட்ட ஒரு பாடல். அது மாறி அவ பாடிய பாடலை கொடுத்து விட்டேன். இப்பொழுது

திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்தோ என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோ ஜன சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்யமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகுகாலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ண பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். என் மகளுக்கு நிக்காஹ் செய்ய முடிவு செய்துள்ளேன். அடுத்த மாதம் உங்களை சந்திப்பேன். உங்களால் எனக்கு பண உதவி செய்ய முடியுமா என்று ஒருவர் உங்களிடம் உதவி கேட்டால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று பதில் சொல்லுங்கள். இந்த சொல்லுக்கு அல்லாஹ் விரும்பினால் என்று அர்த்தம். ஆம், இறைவனின் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது. உதவி கேட்பவரும் உதவி செய்பவரும் அதுவரையில் உயிருடன் இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் இன்று செல்வச் செழிப்புடன் இருக்கும் உதவியாளர் நாளையே செல்வத்தை இழக்கலாம். ஆக எது நடந்தாலும் இறைவனின் விருப்பப்படியே நடக்கிறது. எனவே இறைவனின் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லுங்கள். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று அவனையே வேண்டுங்கள். அறிமுகம் இல்லாதவர்கள் மரணம் அடைந்தால் கூட அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் மரணித்தவரின் குடும்பத்திற்கும் கலந்து கொள்பவர்களின் குடும்பத்திற்கும் இடையே ஒரு புதிய உறவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் சண்டை வரும்பொழுது நீ செத்தால் கூட உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என கோபத்தில் சொல்வார்கள். சொன்னபடியே வரவும் மாட்டார்கள். இதனால் இரு குடும்பங்களுக்கும் இடையே பகைதான் வளரும். அப்படி கோபத்தில் சொன்னவர்கள் கூட தன்னால் வெறுக்கப்பட்டவர் மரணமடைந்தால் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க வேண்டும். அப்பொழுது இரு குடும்பத்திற்கும் இடையே உள்ள பழைய பகை மறந்து போகும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் பாதியில் திரும்பக்கூடாது. உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இருக்க வேண்டும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவருக்கு ஒரு மடங்கு நன்மையும், ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை காத்திருந்து வருபவருக்கு இரண்டு மடங்கு நன்மையும் கணக்கில் எழுதப்படும் என நபிகள் சொல்கிறார்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, முயற்சி இருந்தால் முடியாதது ஏதும் இல்லை சொல்கிறார் அன்னை சாரதா தேவியார். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருங்கள். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் துணை நில்லுங்கள். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். சுய காலில் நின்று பழகுங்கள். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மனிதன் அழுகிறான். ஆனால் மகான்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். உலகில் கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் பொய். இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மகிழ்ச்சி தவிர வேறு எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் நீடிப்பது இல்லை, ஓடும் நீரைப் போல ஓடி மறைந்துவிடும். துன்பம் என்பது கடவுளின் பிரசாதம். அது நம்மை நல்வழிப்படுத்தவே வழங்கப்படுகிறது. துறவிக்கு பணத்தை வெறுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் பணத்தால் பொம்மை போல ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்க அல்ல, தேவையான சமயத்தில் எச்சரித்து திருத்தும் கடமையும் நட்பிற்கு உள்ளது. கல்வியால் மனிதன் தானும் மேன்மை அடையலாம், மற்றவர்களையும் மேன்மை அடைய செய்யலாம். மனதை அடக்க பழகுங்கள். பிறரது அந்தரங்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதீர்கள். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். அறிவை கொண்டு அவரை அளக்க முற்படாதீர்கள். மதம் பிடித்த யானை போல மனம் செயல்படுகிறது. தியானத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். தூய்மையான மனம் படைத்தவர்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். மேகம் என்றதும் மழைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் எல்லா மேகமும் மழையாக பொழிவது இல்லை. நுண்ணிய நீர்த்திவலைகள் மற்றும் பனிக்கட்டி துகள்கள் அடங்கியதுதான் மேகம். காற்றில் எப்பொழுதுமே நீராவி உள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் காற்றில் நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள காற்றில் குறிப்பிட்ட அளவு நீராவிதான் இருக்க முடியும். அதற்கு தெவிட்டளவு என்று பெயர். வெப்பநிலை அதிகமானால் தெவிட்டளவும் அதிகமாகும். வெப்பநிலை குறைந்தால் அதுவும் குறையும். சூடான காற்று வானில் எழும்போது அது குளிர்ச்சியான பகுதியை அடையும். அங்கு சென்றதும் அதிலுள்ள நீராவி சுருங்கி நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறும். பின் அவை மேகங்களாக உருவெடுக்கின்றன. இந்த மேகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது சூடான காற்றை சந்திக்க நேரிட்டால் நீர்த்துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும். மேகம் மறைந்து போகும். மேகங்களில் உள்ள நீர் திரும்ப திரும்ப ஆவியாகவும் திரவமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் கனமானவை. பூமியின் நீர் ஈர்ப்பால் இவை கீழே வரும்பொழுது சூடான காற்று மீண்டும் அவற்றை ஆவியாக்கிவிடும். இதன் காரணமாக எல்லா மேகங்களும் மழையாக பொழிவது இல்லை. நீர்த்துளிகள் தரையை எட்டும் முன்பே ஆவியாகி விடுகின்றன. மேகத்தின் அடியில் உள்ள காற்று சூடாக இல்லாமல் நிறைய நீரமாக இருந்தால் நீர்த்துளிகள் ஆவியாகாது. அப்பொழுது பொழியும் மழை.

இது நீதி நூல்களில் நிர்வாகம் பகுதி. கோபம் வந்தால் என்ன செய்வது? பழமை கடைப்பிடியார்

கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட முதலாளி கத்தக்கூடும், தேடிய பொழுது இல்லாமல் எங்கேடா போனாய் என்று. குறிப்பிட்ட நேரத்தில் அகப்படுவதை விட இப்பொழுது அகப்படுவது பரவாயில்லை என்றும் ஊழியர் நினைக்கலாம். இன்றெல்லாம் முதலாளிகள் அன்று மன்னர்களாம். அந்த மன்னர்களுக்கு கோபம் வந்தால் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மன்னர்கள் எப்படி செயல்படுவார்கள், என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை குமரகுருபர தான் இப்படி குறிப்பிடுகிறார். பழங்காலத்திலிருந்தே இவர் நம் நண்பராயிற்றே, இவரிடம் கோபப்படலாமா என்று யோசித்து பார்க்க மாட்டார்கள். நெருங்கிய நண்பராயிற்றே என்று நினைத்து பார்த்து சிநேகிதத்தை மதிக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இதற்கு இவ்வளவு கோபப்படுவதா என்று வரம்புகள் வரைமுறைகள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் கோபப்படுவார்கள். கோபம் வந்தால் நட்பு, நெருக்கம், வரம்பு எதுவுமே அவர்களுக்கு நினைவுக்கு வராது. மன்னருக்கு என்றில்லை, அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அவருடைய கோபம் அப்படித்தான் என்பது இன்றும் பலரது அனுபவம். ஆனாலும் மன்னன் அல்லது நிர்வாகி என்பவன் கோபம் வரும் இடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னன் இவ்விதமாக நடத்தையினால் இழந்தது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இன்றோ வரம்பு கடந்த கோபம் இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவரும், குறிப்பாக பதவியில் உள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏக்கம் தீர்க்கும் ஏகநாதர். நீண்ட நாட்களாக போராடியும் நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏக்கமா? மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகிலுள்ள கிண்ணிமங்கலம் ஏகநாதரை பிரதோஷத்தன்று தரிசித்தால் ஏக்கம் தீர்ப்பார். தல வரலாறு. மதுரை நாகமலையைச் சேர்ந்த சத்குரு சுவாமி தனக்கு சமாதி அமைக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஒரு மாடுமேய்க்கும் சிறுவனிடம் அடியில் துளை உள்ள காந்த கிண்ணி ஒன்றை, அதாவது கிண்ணம் ஒன்றை கொடுத்து காராம் பசுவின் பாலை கறக்கும்படி கூறினார். துளையுள்ள கிண்ணமாக இருந்தாலும் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது கண்ட சிறுவன் நடந்ததை ஊராரிடம் தெரிவித்தான். சுவாமியின் மகிமை அறிந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு வரும்படி அழைத்தனர். அப்பொழுது சுவாமி தாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என்று சொல்லி கையில் இருந்த கிண்ணியை ஆகாயம் நோக்கி வீசினார். அது மங்களப்பட்டி கிராமத்தில் சங்கொலி எழுப்பி விழுந்தது. கிண்ணி விழுந்ததால் இப்பகுதி கிண்ணி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவனுக்கு கோவில் கட்டி ஏகநாதர் என்று பெயர் சூட்டினர். குதிரையான குட்டிச்சுவர் கிண்ணிமங்கலத்தில் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்த சுவாமி தவசக்தியால் மக்களுக்கு மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருளாக மாறியது. ஒருமுறை அந்த வழியாக இப்பகுதியை ஆண்ட மன்னன் வந்த பொழுது மக்கள் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மன்னனாகிய என்னை அலட்சியப்படுத்தும் அளவிற்கு இந்த குட்டிச்சுவர் சாமியாருக்கு மக்கள் கூட்டமா என கோபத்தில் கத்தினான். உடனே சுவாமி கையால் குட்டிச்சுவரை தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி விண்ணில் பறந்தது. இந்த அதிசயம் கண்ட மன்னன் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினான். கோவில் அமைப்பு கருவறையை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறாள். கன்னிமூலை கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர் சன்னிதிகள் இங்கு உள்ளன. சுவாமி ஜீவசமாதி அடைந்த வைகாசி பூர நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை நடக்கும். நினைத்தது நடக்க, ஏக்கங்கள் தீர, மகா சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இது மதுரை தேனி சாலையில் செக்கானூரணியில் இருந்து திருமங்கலம் சாலையில் உள்ளது இந்த கிண்ணிமங்கலம் தலம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டிக்கதை காணும் நேரம். ஒரு கிராமத்து கோவிலின் சன்னதி வாசலில் நின்ற துவாரபாலகியர் அம்மனிடம், தாயே, இந்த ஊரில் தாங்களுக்கு பிடித்த பக்தர் யார் என கேட்டனர். ஊருக்குள் போய் மக்களிடம் பேசி பாருங்கள், உண்மை புரியும் என்றாள் அம்பாள். இருவரும் சாதாரண பெண்கள் போல ஊருக்குள் சென்றனர். ஒரு விவசாயியிடம் பேசும் போது, நான் வயலுக்கு போய் அசதியாக திரும்பினாலும் கோவிலுக்கு வராத நாளில்லை, போதா குறைக்கு வீட்டிலும் அம்மனுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். ஒரு தையல்காரர், நான் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து கோவிலுக்கு வருவேன் என்றார். ஒரு கடைக்காரர், நஷ்டம் வரும் நேரத்தில் அம்மனிடம் முறையிடுவேன் என்றார். ஒரு இளைஞனோ, வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதால் கோவிலுக்கு வர நேரம் கிடைப்பதில்லை என்றான். துவாரபாலகியர்கள் அம்மனிடம் வந்து நடந்ததை சொல்ல, அவள் சிரித்தபடி, பெற்றவளுக்கு சேவை செய்வதாக சொன்னானே, அவனே எனக்கு மிகவும் பிடித்த பக்தன் என்றார்கள். ஒரு துறவியிடம் அரசன், நான் மக்களுக்கு இலவச விடுதிகள் கட்டியுள்ளேன், கோவில்களில் திருப்பணி செய்துள்ளேன், தினமும் அன்னதானம் செய்கிறேன் என்று நீட்டித்துக் கொண்டே போனார். துறவி, அப்படியா என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தார். அரசனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவர் தன்னை பாராட்டுவார் என்றிருந்த அரசனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் விடாமல், துறவியே, இவ்வளவு சேவை செய்த எனக்கு சொர்க்கம் நிச்சயம்தானே என்றான். இல்லை என்றார் துறவி. அதிர்ச்சியுடன் ஏன் என்று கேட்டான். எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் கூடாது, அது புண்ணியத்தை தடுத்து பாவச்சேற்றில் உன்னை தள்ளிவிடும், எனவே சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். இதைத்தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார்கள். தற்பெருமை வேண்டாமே.

மனமான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதிகை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

0: பாடும் பெண்.
1: இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

0: பாடும் பெண்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லன தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

பாடுகின்றது.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத் தென்றல். இனிமையான பொதிகைத் தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொதிகை தென்றலோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களை சுகமாக சுமந்து வந்தது பொதிகை தென்றல். கனிவாகவும் கனவாகவும் சுகமாகவும் அள்ளி உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றல். இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம்டிஆர்எஃப்எம்மின் அன்பு உறவுகளே, நலமோடு இருக்கிறீர்களா? அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இன்றைய இதய ராகங்களில் பாடல்கள் தொடர்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எம்டிஆர்எஃப்எம்மில் இதய ராகங்கள் மனதில் இதமான பாடல்களை, மனதை மயக்கிய பாடல்களை கவிஞர்கள் வரிசையிலே கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இந்த வாரம் பழனி பாரதி அவர்கள் எழுதிய பாடல்கள், பழனி பாரதி அவர்கள் பாடல் பெண்கள் அனைவரும் விரும்பி கேட்கின்ற ஒரு ஒப்பற்ற பாடல்கள். வரிகள் ஆழகமாகவும் அழுத்தமாகவும் இடம்பெற்றிருக்கும் பாடல்கள் தான் பழனி பாரதி அவர்களின் பாடல்கள். பழனி பாரதி அவர்கள் 1984 தாய் பத்திரிகையில் துணை ஆசிரியராக சேர்ந்தவர். அதற்கு பிறகு விக்ரமனின் 2வது படத்தில் பாடல் எழுதியும் அந்த படம் தோல்வியடைந்து விட்டது. அன்னவிகள் என்ற பொன்மன்னன் படம் தோல்வியடைந்து விட்டது. நான் பேச நினைப்பதெல்லாம் படம் வளர்வதற்கு நாளானது. அதற்கிடையில் கோகலம் என்ற படத்தில் எல்லா பாடல்களும் அவருக்கு கிடைக்க அதுவே அவர் வாழ்க்கையின் திருப்பு முனையானது. இன்னும் நிறைய தகவல்களை பார்ப்போம். முதல் முதலாக வரும் பாடல், காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்தில் என்னை தாளாட்ட வருவாளா.

இளைஞர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் பாடல்களை எழுதிய பழனி பாரதி அவர்களின் பாடல்கள், உள்ளத்தை அள்ளித்தா புதிய மன்னர்கள், பூவி உனக்காக, நந்தா, இப்படி பல பாடல்கள் படங்கள் வெற்றி படங்களாக அவருக்கு அமைந்தன. புதிய மன்னர்கள் திரைப்படத்தில் வந்த கட்டு சேலை மனசுல என்று தொடங்குகின்ற பாடல் கல்லூரி மாணவர்களிடையே மிகவும் பிரபலமாக அவரை உயர்த்தியதாக அவரே கூறியிருக்கிறார். அவரின் கவிதைகளில் வந்த அடுத்த பாடல் பாலா இயக்கத்தில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய இளையராஜாவின் இசையில் பிதா மகனின் திரைப்படத்தில் இளங்காத்து வீசுதே என்ற பாடல்

0: இதய ராகத்தில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் எம்டிஆர் எஃப்எம் மூலம். அடுத்து வருகின்ற பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில் பூவி உனக்காக என்ற திரைப்படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

பழனி பாரதி அவர்கள் தந்தையார் பாரதிதாசனின் மாணவர். அவர் கவிஞர் கண்ணதாசனின் இனிய நண்பர். அது தாக்கமோ என்னமோ, அதுவும் காரைக்குடியில்தான் அவரும் பிறந்திருக்கிறார் பழனி பாரதி. அவரின் கவிதைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்து அவர் எழுதிய பாடல் ஜானகி ராமன் என்ற படத்தில் எஸ்பிபி அனுராதா ஸ்ரீராம் பாடியது, சிற்பி இசையில். பொட்டு மேல பொட்டு வச்சு என்ற பாடல்

0: எம்டி ஆஃபமோடு இணைந்து இதய ராகங்கள் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உறவுகளே, அடுத்து வருகின்ற பாடல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் மஞ்சள் பூசும் என்று தொடங்குகின்ற பாடல். இது இளையராஜா அவர்களின் இசையில்.
1: ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் எவ்வளவு ஃப்ராங்கா இருக்கும். நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் வந்துட்டா நேரம் போய் கொட்டிடுவோம். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடேங்க அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்தை கிட்ட பேசுவாங்களாம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

எம்டிஆர் எஃப்எம்மில் இதய ரகங்கள். அடுத்து வருகின்ற பாடல் பவதாரணி அவர்கள் பாடியது இளையராஜா இசையில் அழகர் மலை என்ற திரைப்படத்தில் உன்னே எனக்கு என்று தொடங்குகின்ற பாடல்.

இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளே, அடுத்து வருகின்ற பாடல் நந்தா என்ற திரைப்படத்தில் முன்பணியா முதல் மலையா என்று தொடங்குகின்ற பாடல்.

இதய ரகங்களில் பழனி பாரதி, கவிஞர் பழனி பாரதியின் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது என்று மாணவர்களின், இளம் கணவர்களின், காதலர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற பாடல் பூவே உனக்காக என்ற திரைப்படத்தில் ஆனந்தம் ஆனந்தம் என்று தொடங்குகின்ற அற்புதமான பாடல்.

அன்பான உறவுகளே, பழனி பாரதி அவர்களுடைய இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி பாடலுக்கு வந்திருக்கின்றோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக இருக்கின்ற பாடல் உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படத்தில் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே என்று தொடங்குகின்ற பாடல்.

நல்லது அன்பு உறவுகளே, இதுவரை எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைய வழியில் இணைந்து இதய ராகங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்து கூறி நல்லதொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்பேன் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய நிர்வாக இயக்குனர் வானரசி அம்மா மீரா அவர்களுக்கும் இணை இயக்குனர் ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் கூறி உங்களிடம் விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து குரடாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது. MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வடம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் MTR FM வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக அரங்கேற்றம் என்ற படத்திலிருந்து ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலவே நீ சாட்சி என்ற படத்தில் இருந்து பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேரும் புகழும் என்ற படத்திலிருந்து தானே தனக்குள் ரசிக்கின்றால் தலை முழுகாமல் இருக்கின்றாள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அர்த்தங்கள் 1000 என்ற படத்திலிருந்து கடலோடு நதிக்கென்ன கோபம் காதல் கவிபாட விழிக்கென்ன நாணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருக்கு யார் காவல் என்ற படத்தில் இருந்து சிப்பியின் உள்ளே முத்தாடும் செய்தி சொல்லாமல் இன்னிலமே மறைத்தாலே தேவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணிப்பயல் என்ற படத்திலிருந்து தங்கச்சிமில் போல் இதழோ அந்த சங்கத்தமிழ் போல் மொழியோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசுந்தரன், புஷ்பலதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் என்ற படத்திலிருந்து கீதா ஒரு நாள் பழகும் உறவல்ல, காதல் நீரில் தோன்றும் நிழல் அல்ல என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற படத்தில் வந்து தங்க தேரோடும் அழகினியிலே இந்த ராஜாத்தி குழுவிருந்தால் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக துணை என்ற படத்தில் இருந்து காற்று நடந்தது மெல்ல மெல்ல காதல் கவிதைகள் சொல்ல சொல்ல என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், வாணிஜிராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்கூல் மாஸ்டர் என்ற படத்திலிருந்து பூங்கொழியே பூங்கொழியே பூயிருந்தால் தருவாயா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை அழைப்பு என்ற படத்திலிருந்து உள்ளத்தில் நூறு நினைத்தேன் உன்னிடம் சொல்ல தவித்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக துணைவி என்ற படத்திலிருந்து முத்து மாணிக்க கண்கள் ரத்தினமேனி நீர் விளையாடல் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக பொக்கிசம் என்ற படத்திலிருந்து கண்ணே என் அழகு ராணி ராதா, என் காதல் மலரும் நாள் வராதா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTREFM வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTREFM வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

NTRFM ரேடியோ கனடா மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். வணக்கம் கூறி இணைகின்றேன் காற்றலையில் உங்களோடு. நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள். முதலில் நான் வரைந்து வைத்த சூரியன் என்ற வரி கொண்ட பாடலை ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஒன்று. அந்த பாடல் சிறு கூட்டிலே உள்ள குயிலுக்கு என்று பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அந்த பாடலை பாட வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் டிரான்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஓர் பாடல் எல்லாம் அவளே என்ற திரைப்படத்து பாடல். நான் வரைந்து வைத்த ஓவியமே என்று கூறி வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் விஜயராணி உங்களுக்கான பாடல்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஊரெல்லாம் உண்மை கண்டு வியந்தாரா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் நண்பேண்டா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன்.

இந்த பாடல்களோடு தான் மீண்டும் ஒரு பாடல் கனடா வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆதவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏனோ ஏனோ பனித்துளி என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே தினமும் போல் இன்றும் கலந்து விட்டுக் கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள், சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள்.

ஒலித்த பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் வேளையிலே பாடல்களை தருபவர்களும் முதலில் கனடா வன்கூவர் வசந்தி தந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் இவன் தானா என்று ஆச்சரியத்தோடு பாடும் வீரம் என்ற திரைப்படுத்து பாடல்.

இங்கேதான் காஞ்சனாவும் தனது பாடலை பதிவிட்டிருக்கின்றார். அழகோ அழகு என்று சமர் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது வன்கூவர் மாநிலம் காஞ்சனா. உங்கள் பாடல்

0: அடுத்து வரும் பாடல் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். காத்திருந்தாய் அன்பே என்று வரியெடுத்து முழுவதையும் பாடுகின்றது நவீன சரஸ்வதி என்ற திரைப்படத்தில் இருந்து.
1: நீங்க சொன்ன அந்த ரெண்டு வருஷம் என்னிடம் முடியுது, நான் அதே லவோட தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? எங்க உங்களுக்காக ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்கங்க. எஸ் ஆர் நோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. எங்க ஏதாவது சொல்லுங்க.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி முன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஓடோடி வந்து நீங்கள் கேட்ட பாடல்கள்லாம் உங்களை தேடி உங்கள் காதோரம் தித்திக்கும் தீனான பாடல்களாக இசையோடு வரும் வேளையிலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் நீங்கள் தந்த பாடல் அவளே என் காதலி என்று பேரும் புகழும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து அன்புடன் ரமணி. தேவதையை தேட என்ற பூஜை திரைப்படத்து பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் அல்லவா? ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் வளமை போல வந்து இணைவார்கள். ஜோடியாக ஜோடி குரலிலே பாடலை கேட்க வேண்டும் என்று ஜோடி நல்ல ஜோடி என்ற சின்ன பசங்க நாங்கள் திரைப்படுத்த பாடலை கேட்க வேண்டும் என்று இன்று அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

உங்களுடைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோடி மகிழ்ந்திட வேண்டும் என்று நாடி வந்த உங்களை தேடி ஓடி வரும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலாக சிங்கரப்பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடலை கேட்போமா? செல்வம் என்ற ஒரு திரைப்படம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடலை.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் தந்த பாடல் என்னமோ ஏதோ என்ற திரைப்படத்து பாடல் முட்டாளாய் முட்டாளாய் என்று கூறி முழுவதையும் பாடுகின்றது.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டும். என்னவள் இன்று ஈழமணி திரு நாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே விளையாட்டு பிள்ளை திரைப்படத்து பாடலை கேட்கலாமா என்று அனுப்பியிருக்கின்றார். அந்த பாடல் சொல்லாமல் தெரிய வேண்டுமே என்று கூறி பாடுகின்றது.

வழக்கமை போல இன்றும் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆனசான் அவர்கள் கனடாவிலிருந்து பெண் ஒன்று கண்டேன் திரைப்படுத்து பாடல் பாடுகின்றது. நீ ஒரு ராக மாளிகை என்று கூறினார்.

இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்று மலர்ந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேர்விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன். என்றும் உங்கள்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறுத்தல் முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்கும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. 21வது படமான நாடோடி தன்னல் திரைப்படத்தில் பாடிய மணியே மணிக்குயிலே என்ற பாடல்தான் இன்று அவருக்காக ஒலிக்கும் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நீண்ட காலத்துக்கு முன்பு திரைக்கு வந்த தாக்கு பின் தாரம் திரைப்படத்து பாடல் அசைந்தாடும் தெண்டலே தூது செல்லாயோ என்ற பாடல். இந்த பாடலை இன்று முன்னியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் விருப்பத்திலே கலந்து கேட்டு மகிழ விரும்பும் உறவுகள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும்

மீண்டும் ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த ஒரு சமரசம் கூறும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்தில் இருந்து. சமரசமும் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே என்று அழுத்தி பாடும் இந்த பாடல் கேட்க இருக்கும் அன்பு உறவு நீண்ட கால உறவான நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக இணைந்து கேட்டு மகிழ விரும்புகிறார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு ஒலிக்கின்றன பாடல்.

ஒழித்துக் கொண்டிருப்பது நீயர் நேரம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் 1983 ஆண்டு திரைக்கு வந்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம். அந்த படத்திலே பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த பாடல் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என்ற வரிகள். இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்

தொடரும் பாடலும் அதே திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படம். இந்த பாடலை இளையராஜா ஐயா அவர்களும் இணைந்து பாடிய பாடலாக, நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என்று ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களையும் உலக தமிழர்களையும் இணைத்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நீர் நேரத்திற்கான பாடல்கள். அந்த வரிசையில் ஒலிக்கும் அடுத்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் என்று பாடுகின்றது. வளமையாக மயிலாப்பூர் திரு மயிலையிலிருந்து வந்து இணைந்து கொள்வார் மயிலாயி பட்டாபி அவர்கள். அது மட்டுமல்லாமல் அவரோடு இணைவதற்காக கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார் ஜனனி ஆகியோரும் ஒலிக்கின்றது பாடல்.

அன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலித்த பாடல்களை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை வளமை போல தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்களும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சோலை மலரே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

அவரை தொடர்ந்து ஒலிக்க ஒரு பாடல் நாணி கோணி என்ற முதல்வதியை கொண்டு மாற்றான் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் போல் தெரிகின்றது. கச்சேரி ஆரம்பம் என்ற திரைப்படத்து பாடல். கடவுளே கடவுளே என்று வரியெடுத்து பாடிக்கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு எங்களோடு இணைந்து பயணிக்கும் முன்றியல் தமிழ் வானியில் சுவாசிக்கும் வளைகுடா மண் குவைத்தில் இருக்கும் ஜோர்ஜ் உங்களுக்கான பாடலாக.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.
1: ஒருவரிடம்
0: கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தருகின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பம். காதுக்கினிய கீதங்கள் கேட்டு மகிழ்வோம்.

ஃப்ரீடம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். ஆகாயம் அத்தனையும் என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் தருகின்றார் மத்திய மாகாணம் ஹத்தன் வீரமணி திரு நாட்டிலிருந்து டி ராம்சி.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் மத்திய மாகாணம் கண்டி மாநகரம் ஈழமணி திருநாடு விஜயராணி தந்த பாடல். அற்புதமான கருத்தாளம் கொண்ட ஒரு பாடல் அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் இனிக்கும். நூல் வேலி என்ற திரைப்படத்திலிருந்து மௌனத்தில் விளையாடும் மனச்சாட்சியே என்று பாடுகின்றது.

வரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் அல்லிப்பூவே என்று ஆரம்பிக்கும் அருள்வான் என்ற திரைப்படத்து பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் கனடா ஆல்பர்டாவிலிருந்து சாந்தினி தரும் பாடல் கேட்போம். ஏதேதோ என்ற ஒரு பாடல் சட்டென்று மாறுது வானிலை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் சர்வதேச நீயர் விருப்பம் பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்கள். வசந்தி பட்டாம் பூச்சி என்று ஆரம்பிக்கும் விஸ்வநாத் அண்ட் சன் என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள், இணைகின்றோம் நாங்களும்.
1: தேங்க்யூ. ஆனா என் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்கு.
2: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன்.

வெங்கோவூர் மாநிலம் காஞ்சனாவுக்காக ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பட்டாசை சுட்டு சுட்டு போடட்டா என்று பூவை பூச்சூட பாத்திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை கனடா வன்கூவர் மாநில இளவரசியின் பாடலாக கேட்போம். பிரியா என்ற திரைப்படத்திலிருந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் என்று பாடுகின்றது.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக கேட்டு மகளும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களுள் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடல். ஜோடியாக வந்து ஜோடி பாடலாக கேட்பார்கள், சொன்னாலும் கேட்பதில்லை என்ற ஒரு பாடல். காதல் வைரஸ் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சாப்பிட வேளையிலே சிட்னி மாநகரம் ரமணியும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கண்ணு மொழி காக்கா முள்ளா என்று கேட்கும் மாஸ்க் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். இதோ

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
2: ஐயோ.

கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து விழி தீபம் என்ற ஒரு பாடல் கடைக்கண் பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

இந்த வேளையிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷனின் பாடலும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். டாடி டாடி ஓ மை டாடி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டும். அவர் தொடர்ந்தும் ஈழமணி திருநாட்டில் இருக்கின்றார். அங்கிருந்து கேட்கின்றார் நிறம் மாறாத பூக்கள் பாடல் ஒன்று. அந்த பாடல் இரு பறவைகள் மலை முழுவதும் என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. அவள் ஒரு மீனகை என்று வரியெடுத்து பாடும் அற்புதமான பாடல் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்து காதுக்கினிய கீதங்களாக ஒலித்துச் சென்ற தித்திக்கும் தீனான பாடல்கள். இந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடலை மீண்டும் ஒரு தடவை கேட்கலாம் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் சிட்டான் சிட்டான் குருவி. இந்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படுத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்டிருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள்.

அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அவரோடு முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில்

அமுது தமிழே என்று கோயில் புறா திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி சிவசங்கரன், நட்பவி நரமுகையாள், தமிழ் இஞ்ஞாள் இவர்களை அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தந்த பாடல். ஆடவந்த தெய்வம் என்ற திரைப்படத்தில் 1960 ஆண்டு பிரபல பின்னணி பாடகர்கள் பி லீலா, பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய கோடி கோடி இன்பம் பிறவியே தேடி வந்த செல்வம். இந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் கேட்க விரும்புபவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன்.

அதே பாடல் அதே திரைப்படத்தில் இசை மாமணி டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலிலே பாட வருகின்றது. கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் என்று கேட்டிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் மற்றும் உலகத் தமிழர்களும் நண்பர்களும் என்று எழுதியிருக்கின்றார்.

இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நீயர் நேரம். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் சங்கர் லால் என்ற திரைப்படத்தில் இருந்து இளங்கிளியே என்ற வரி எடுத்து அறதடி குப்பம் நெய்வேலி சரவணன் யாமிருக்க பயமேன் நீங்கள் மட்டுமல்ல தங்கம் சரவணம் பெரியசாமி சோலை கிராமம் ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பழுவிடும் நினைவுகள் உண்டா ரெண்டா, சுக தரிசனம் பெற வழி இங்கே உண்டா, சுக தரிசனம் பெற வழி இங்கே உண்டா.

0: சரக்கு வண்டியில என்ற பாடல் காற்று வெளியடை திரைப்படத்தில் ஒலித்தது. இன்று வாழ்த்துக்குறி கேட்டிருக்கின்றார்கள் இந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர் மற்றும் ரமேஷ், ரேபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: சரக்கு வண்டியில சீரட்டோடி

உரைத்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேணையில்தான் அடுத்த பாடலை தருவதற்காக இணைகின்ற உறவை இணைத்து விடுவோம். அவர் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள். நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் இன்று வரும் சந்தர்ப்பம் கிடைத்து பாடல் கேட்டிருக்கின்றார். அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும்

பார்வலா என்று கேட்கும். பார்வை ஒன்றே போதும், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்து பாடல். இன்று நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இந்த பாடலை கேட்கும் வேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பொலிட்டு வரும் பாடலோடு பாடி பறந்த குயில் திரைப்படுத்த பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அவனுக்குத்தான் தெரியும் என்ற முதல் வரி கொண்ட பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல் மகளே ஒலிக்கின்றது உங்களுக்காக அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்கின்ற பாடல் கண்ண காட்டு போதும் என்று ஆரம்பிக்கும் ரெக்க திரைப்படுத்து பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்

0: பாட்டாவே படிச்சிட்டியா பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?

0: மீண்டும் ஒரு பாடல்.
1: தமிழ்நாடு மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அடியே அடியே என்று ஆரம்பிக்கும் ஹவுஸ் மீட் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் தந்த பாடல். அவருக்காக தேவ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு 100 முறை என்ற வரியோடு முழுவதையும் பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். காலை நேர வணக்கம். இங்கே 10:52, அங்கு இரவு நேர வணக்கம் 9:23, இங்கே இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 10:52. நலம் தானே என் அன்பு உறவுகளை, முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. கதம்பம், இது உங்களுடைய மாலை கதம்பம், இரவு நேர கதம்பம். காலையில் வந்தது காலை கதம்பம், எங்களுக்கு அது இரவு நேர கதம்பம். பாருங்க எப்படியான சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அங்கு இரவு என்றால் இங்கு பகல், இங்கு பகல் என்றால் அங்கு இரவு. சரி, அதாவது வித்தியாசமான செயல்பாட்டில் இருப்போம். அங்கு தூங்கி கொண்டிருப்பார்கள், இங்க நாங்க பேசிக் கொண்டிருப்போம். இங்க நாங்க தூங்கி கொண்டிருக்கும் போது அங்க பேசிக் கொண்டிருப்போம். நான் அப்படி இருக்கிறதில்ல, தூங்குறதும் எல்லாம் ரெண்டு நேரத்துலயும் தான். நீங்க தூங்கும் போதும் தூங்குவேன், நீங்க பேசும் போதும் பேசுவேன். எப்ப எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் இரவு தான் எனக்கு, தூங்கி எழுந்துடலாம். சரி, ஒரு கண்ணன் பாடலை கேட்போம். அந்த கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு கதம்பத்துக்குள் செல்லலாம். எல்லோரும் நலம் தானே? காலையில கதம்பத்துல இணைஞ்சு கொண்டீங்க, கடகடகடான்ட்டு. இப்ப மாலையில கதம்பத்துல காலையில இணைஞ்சதானே களைப்பா இருக்கு, வந்துட்டு இணையாம யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு பாடல் காற்றலைக்கு எடுத்து வரலாம். எங்கே

0: இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா. வணக்கம். ஐயோ என்ன, இன்றைக்கு வானம், வானம் என்று சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் இன்றைக்கு என்ன சொல்லு கொடுத்திருக்கு எல்லாருக்கும்? வானம். பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி. இங்க ஆண்டாள் அம்மா. அம்மா அம்மா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? தூங்கலையா நீங்க? நீங்க தூங்கலையா?
1: நீங்க தூங்கினீங்களா?
0: நான் தூங்கல. நீங்க தூங்கலையா? நீங்க தூக்கத்துக்கு போவீங்க. நீங்க பாருங்க, போய் முடிச்சிருப்பீங்க சரியா. நிகழ்ச்சி முடியும் வரை கடைசியில வணக்கம் போட்டு போவீங்க. அதான் எனக்கு தெரியறப்ப ஆண்டாள் அம்மா தூங்காம இருக்கிறாங்களே. சரி, இன்றைக்கும் குஷ்பு இல்லையா?
1: குஷ்பு அதுங்க வெயில் காயும் போது, வெயில் காயும் போது செஞ்சு பாருங்க, வரும். மழையில வந்து அந்த பனியில வந்து மாவு புளிக்காது இல்லையா?
0: இல்ல, நாங்க அதுக்குள்ள அந்த போடுற, நாங்க கலந்து வைக்கிற விதம் சரியாக அமையவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அளவுகள் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி. அந்த இட்லி அரிசியும் வாங்கி
1: நாலு
0: சொல்லுங்க. எங்கடா சாயம்
1: அரிசி ஒரு ஒரு உண்டு
0: சொல்லுங்க. எங்கட தாயகத்துல வெள்ளப்பச்சை தெரியுமா? அந்த வெள்ளப்பச்சை அரிசி, அதாவது பச்சை அரிசி பொங்கல் செய்வோம் இல்ல, அதுல வெள்ளையா இருக்கும் அந்த அரிசி தான் இன்னைக்கு தோசைக்கு போடுவாங்க. அப்ப நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் தவறா சொல்றேன் தெரியா? இப்ப எங்கட தாயத்துல இருக்கிறவங்க என்ன இவங்க பொய்யா சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நான் கண்டிருக்கிற மாதிரி இருக்குது, கண்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் அம்மா அவங்க சமைக்கும் போது நாங்க போய் நின்று பாக்கல. இருந்தாலும் இப்ப நான் அதை யோசிக்கிறேன். அப்ப நீங்க ஒரு இட்லி அரிசி என்று இப்ப வச்சு பாவிக்கிறீங்க, அதனாலதான் அது புஷ்க புஷ்கண்டு வருது. இங்க
1: அது பாயில்ட் அரிசி, வேக வச்ச அரிசி, வேக வச்ச நெல்ல வர அரிசி தான் பாயில்ட் அரிசி.
0: பாயில்ட் அரிசி. அப்ப அது இந்த
1: நெல் அவிப்பாங்கல்ல, நெல்ல
0: நெல் அவிச்சு அது குத்தரிசி.
1: நெல்ல வந்து அவிப்பாங்க,
0: வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கும் இல்ல?
1: இப்ப எல்லாமே வெள்ளையாம இருக்கு. முதல்ல எல்லாம் கார அரிசின்னு வரும், அது கொஞ்சம் சிவப்பா இருக்கும், இட்லி டேஸ்டா இருக்கும். அப்பலாம் இப்ப எல்லாமே அந்த மேல இருக்கிறது எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாமே வெள்ளையாதான் இருக்கு. இங்க
0: இருக்கு இருக்கு.
1: அதாவது நெல்ல வந்து அவிச்சு அதுல வந்து மிஷின்ல குடுத்து எடுப்பாங்க. அது இட்லி யூஸ் பண்றது, சாப்பாடு அரிசி அந்த மாதிரி ரெண்டு ரகம் நிறைய இருக்கு.
0: குத்தரிசி நாங்க சொல்லுவோம், குத்தரிசி குத்தரிசி
1: சாப்பாடு வந்து
0: ஆனா இப்ப எத்தனை வகையான அரிசி வந்துருச்சு நாங்க பாக்கலாம் ஊர்ல? எத்தனை வகை? நாங்க வித்தியாசமா இப்ப பசுமதி என்ன சொல்றாங்க, பசுமதி
1: அது மாதிரி அது வந்து பிரிஞ்சு சாதம் செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ்
0: அதுகள். ஆனா கூடிய
1: சாதம் செய்வாங்களே, பிரியாணி,
0: பிரியாணி சாதம் அதுக்கு. அப்ப சீரக சம்பான்னு சொல்றது என்ன? சம்பா ரைஸ் என்று சொல்றது.
1: பிரியாணி இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸும் போடுவாங்க,
0: போடுவாங்க. அப்ப சம்பா சம்பா ரைஸ்
1: செய்வாங்க.
0: சம்பா சம்பா சீரக சம்பா என்று சொல்லுவாங்க. குட்டி குட்டியா
1: இருக்கும் சம்பா.
0: இப்ப இந்த விவசாயம் செய்யற யாராவது ஒரு தடவை நாங்க கூட்டிக் கொண்டு கேட்கணும் இல்ல. இப்ப என்ன என்ன அரிசி இருக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன அரிசி இருக்கு, நாங்க வந்து என்ன என்ன அரிசி எல்லாம் சாப்பிடுறோம். இப்பதான் எத்தனையோ விதமான அரிசிகள் எல்லாம் வந்துருச்சு எங்கட ஊர்ல. ஐயாறு எட்டு அப்படி
1: அரிசி, குண்ட அரிசி. ஆமா, முப்பத்தாறு அதுதான் வந்து இட்லி ரைஸ்.
0: இட்லி ரைஸ்
1: 36 பொன்னி வந்து சாப்பிடுறது.
0: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்ல,
1: இட்லி வேலை வச்சு சாப்பிடணும்.
0: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லமா?
1: ஆமா, பொன்னி நல்லா இருக்கும், பொங்கல் நல்லா இருக்கும், பொங்கல் பதி நல்லா இருக்கும்.
0: பொங்கலுக்கும் பொன்னி பாவிக்கிறதா? பொன்னி
1: அதுவும் போடலாம். இன்னொரு அரிசி இருக்கு, இந்த மாவு பச்சைன்னு ஒரு அரிசி இருக்கு, அதுவும் போடலாம். ரெண்டுமே போடலாம்.
0: பச்சை அரிசி அதான் கொஞ்சம் ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் அப்படித்தானே?
1: மாவு பச்சை மாவு பச்சை அரிசி இருக்கு.
0: இன்றைக்கு பெண்களாகவே நாங்க பேசலாம். இப்ப வணக்கம் எங்களுடைய ரேவதி அம்மா. அம்மா
2: வணக்கம். வணக்கம்
0: அம்மா.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன்.
0: நல்லா தூங்கியலும்.
2: நீங்க தூங்கினீங்களா? நீங்க தூங்கினீங்களா?
0: தூங்கின தூங்கினேன், நல்லா தூங்கினேன்னா. நல்ல தூக்கம். அதாவது என்னன்னா, என்ன காரணம் என்ன, ஒரு குழந்தைக்கு நிறைவான ஒரு உணவு கிடைச்சிட்டா நல்லா தூங்கி எழும்பும். நேற்று நேர்களுடைய நான் இரவு நேரத்திலேயே நல்லா பேசினேன் அல்லவா, சந்தோஷமா நல்லா தூங்கிட்டேன். கலகலன்னு சிரிச்சு
2: எங்களோட பேசுறதுதான் உங்களுக்கு நிறைவான உணவு
0: இல்லாம. அதனாலதான் பாருங்க, ஒரு மெலிவு கூட இல்லைங்க. நான் எவ்வளவுதான் சாப்பிடாம இருந்தாலும் நான் மெலிய மாட்டேன். அது என்னன்னு தெரியாது. என்ன சிரிக்கிறீங்க?
1: உண்மை
0: இல்ல, உண்மையிலேயே நான் மெலிய மாட்டேன். எவ்வளவுதான் நான், அதாவது எனக்கு டாக்டர் எல்லாம் ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிட சொல்லிருக்கார். ஒரு நேர சாப்பாடு, ஒரு நேரமா சாப்பிடுங்க சொல்லிருக்கார். ஆனா அப்படி எல்லாம் செய்து இப்ப நீங்க பாருங்க,
1: சாப்பாடு மீதி நேரம்,
0: மீதி நேரம் எல்லாம் அது தண்ணீர் கூட கணக்க குடிக்க கூடாது. இருந்தாலும் அந்த சுக்கு கோபி அதில் குடிக்கலாம். தேனும் இஞ்சியும் தேனும் கூடுதலாக சாப்பிடணும். மற்றது இப்ப பாருங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாரும் மெலிஞ்சிட்டாங்க. எல்லாரும் எத்தனையோ பவுன்ஸ் குறைஞ்சிட்டாங்க, மெலிஞ்சிட்டாங்க. இதுவுமே ஒரு அதிசயம் தான், என்னன்னு தெரியாது. ஆனா நான் மட்டும் ஒரு 8 pounds இல்ல, 8 pounds தான் குறைஞ்சிருவேன். ஆனா பழைய படிப்பு எந்த அந்த 8 pounds அதுக்கு கீழே குறையவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேல போட்டுக்கொண்டு போகுது. என்னன்னா, அடிக்கடி நான் இந்த காபி குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் சுகர் பாவிக்கிறதுல தேன், கூடுதலாக தேன் பாவிக்கிறேன். ஆனா உடல் எனக்கு, நான் மெலிஞ்ச மாதிரி இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கேன். அப்படி அது என்ன,
2: நீங்க சிரிப்பிலே சிரிக்கிற பூரிப்புல நீங்க பூரிச்சு போயிருங்க,
0: பூரி பொங்கி வரும் பொங்கி அதுல
2: குஷ்பு இட்லி மாதிரி தான் பூரி பொங்கும்.
0: பொங்கும், ஆனா குஷ்பு இட்லி நீங்க எப்படி குத்துனாலும் குத்தாது, அப்படி அசிங்கனா போ. அதானா பூரி, பூரி நீங்க ஒரு கப் குத்துனா சின்னனா போயிடும் இல்லே, சப்பையா தட்டையா
2: போயிடும்
0: மாதிரி போயிடும். ஆமா, குஷ்பு இட்லி குத்து நீங்க கையால குத்துனாலும் மெலியுமா? இல்ல
2: குத்து வாங்கி அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும்.
0: நீங்க அத பிச்சு வாயில வச்சு மண்டி விழுங்க மட்டும் அது அப்படியேதான் இருக்கு இல்ல?
2: கண்டிப்பா. ஆமா மேடம், அரிசி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க,
0: அரிசி அத பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க கொஞ்சம் சொன்னாங்க, மூன்று பேர் அது இருக்கா என்ன தெரிஞ்சதை எல்லார்ட்டையும் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, அரிசி வகை என்ன, இந்த அரிசி என்னத்துக்கு பாவிக்கணும், இந்த அரிசி பாவிச்சா என்ன, அரிசி பாவிச்சா உடலுக்கு நல்லம் ஆரோக்கியம் அழகா இருப்பாங்க உஷாமா இருப்பாங்க, ரெண்டதெல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் இனி அரிசி அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடுறேன். சொல்லுங்க.
2: சொல்லட்டுங்களா? இப்ப வந்து பிரியாணி அரிசின்னு இருக்கு, அது நார்த் சைட்ல இருந்தா வருது, வடநாட்டுல இருந்தா இங்க கிடைக்குது, பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல இங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ல. அது வந்து பிரியாணி அப்புறமா புலாவுலா செய்யறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீட்டு நீட்டு சேமியா மாதிரி இருக்கும், பக்குவமாக தண்ணி விட்டு பண்ணா
0: பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசியா நீங்க பாசுமதி அரிசியா சொல்றீங்க?
2: பாசுமதி தான் பிரியாணி அரிசி சொல்லுவோம்.
0: அதத்தான் சொல்றீங்க,
2: பாசுமதி அரிசி தான்.
0: அது ஒரு வாசமா இருக்கும் இல்ல?
2: ஆமா, வாசமா நல்லா இருக்கும். அந்த மனமே அந்த சாப்பாடுக்கு ஒரு நறு மனம் நல்லா இருக்கும்.
0: ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது, விருப்பம் இருக்காது.
2: ஆமா,
0: அது எனக்கு பிடிக்காது, அது என்ன தெரியா, நான் சாப்பிட மாட்டேன். அது
2: அப்படிங்களா?
0: விரும்பி சாப்பிட மாட்டேன். அது
2: என்னோட பையனுக்கும் பிடிக்காது, ஆனா எனக்குலாம் அந்த வாசனை பிடிக்கும்.
0: அது இல்ல, அது ஏன் எனக்கு இல்ல, அது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா அரிசி நீட்டு நீட்டா இருக்குது. சில நேரம் அவங்க இப்படி நாங்க இப்படி எடுத்து பார்க்கும் போது அது வேற நினைப்பு வருது எங்களுக்கு. கையில எப்படி எடுக்கும் போது நீட்டு நீட்டா சில நேரத்துல அது எங்களுக்கு ஒரு வேற சிந்தனைய கொண்டு வருது, அருவறுப்பா இருக்கு. அதனால எனக்கு அந்த ரைஸ் பிடிக்கிறது இல்ல. சொல்லுங்க.
2: அடுத்தது நீங்க சொன்ன அந்த நாள் வீட்டுல
0: மோர் மிளகான்னு சொல்றாங்கல்ல, அது போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு இத கொட்டி அப்படியே கிளறி எடுக்கும் போது தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் சொட்டு சொட்டா சின்ன சின்ன வெட்டி இருப்போம், அத அதுக்குள்ள போட்டு அந்த சுண்டல் மாதிரி எடுத்துருவோம். கடலை சுண்டல் செய்வோம் இல்ல, அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் நாங்க. அது ஒரு
2: கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இது டால் மாதிரி ஆயிடும், டால் மாதிரி சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திட்டீங்கன்னா
0: பாப்பி பயிறு வறுத்து அதை தீட்டி, அந்த சோல் இல்லாம தீட்டி வச்சிருக்கிறது,
2: அது வந்து என்ன செய்யணும்னாக்கா தோல் இல்லாம சொல்றீங்களா? முழுப்பருப்பு,
0: முழுப்பருப்பு தான் நீங்க செய்யறீங்க, பாப்பி பருப்புன்றது
2: வெட்டின பருப்பு தான் நாங்க செய்யறோம்.
0: இந்த பச்சையா இருக்கிற பாசு பயிறு வந்து பச்சையா இருக்கு,
2: அதை என்ன செய்யணும் சொல்றேன் பாருங்க. அதை என்ன செய்யணும்னு,
0: அது
2: செய்யணும்னா நல்லா அலசி அத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுக்கோம்னா தண்ணியை இருத்திட்டு ஒரு மூட்டை கட்டிடணும் ஒரு வெள்ளை துணியில. மறுநாள் அது வந்து முளை கட்டி இருக்கும்,
0: முளை கட்டி இருக்கும்,
2: 2-3 நாள்ல நல்லா நீட்டா பிளான்ட் வரும்.
0: ஓ ஆமா,
2: அவளே தெளிக்கலாம் அந்த மூட்டையில. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு செஞ்சு சாப்பிடலாம், எலுமிச்சை சாப்பிடலாம்.
0: என்ன செய்து சாப்பிடலாம் போது என்ன செய்து சாப்பிடலாம் என்ன சொல்லுங்க, அது என்ன செய்யறது?
2: சத்துக்கள்
0: அதிகம், நிச்சயமா அது நீங்க சொல்றது உண்மை. முளைகட்டி இங்க வச்சிருக்காங்க, இந்த பாசி பயிறுனா முளைகட்டி
2: வச்சிருப்பாங்க,
0: அது சமைச்சு சாப்பிடணும், என்னதான் உடம்புக்கு நல்லமன்னு சொன்னேன்.
2: கூட்டும்
0: செய்யலாம்
2: பருப்புக்கு பத்தி, இந்த முளை கட்டினதை வேக வச்சு காயெல்லாம் போட்டு செய்யலாம்.
0: சரி, நீங்க இப்ப பொங்கல் செய்யறீங்கல்ல, பொங்கலுக்கு என்ன என்ன பொருட்கள் போடுறதுன்ற சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன போடுறோம், நீங்க என்ன போடுறோம், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த பொங்கலுக்கு சக்கரை போடுவீங்க, அதாவது
2: சக்கரை பொங்கலா?
0: சக்கரை பொங்கல் சொல்லுங்க, சக்கரை போடுவீங்க.
2: சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும், அரிசி வந்து 3/4 அளவுக்கு அரிசி மேடம், கால் அளவுக்கு பருப்பு போறோம்.
0: இந்த பருப்புன்றது இந்த பாசி பயிறு வறுத்த
2: பாசி பருப்பு
0: வறுத்தது இல்ல?
2: ஆமா, உடைச்சது,
0: உடைச்சது அப்படிதான் சொல்லுங்க.
2: இத வறுத்துக்கணும், அரிசியை வறுத்துக்கணும், பருப்பு வறுத்துக்கணும்,
0: அரிசி
2: தனியாக
0: அரிசி வறுக்கணுமா? அரிசி
2: ஆமா, தனித்தனியா வறுத்துக்கணும்,
0: தனித்தனியா வறுத்து தான்
2: வறுக்க கூடாது, சேர்த்து வறுக்க கூடாது. அப்புறமா என்ன செய்யணும்னா இத நல்லா வேக வச்சுக்கணும், நல்லா சாதம் மாதிரி வேக வச்சிடணும். வேக வச்சு மூடிட்டு 3/4 அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து அதுல தண்ணிய ஊத்தி கல் இல்லாம வடிகட்டிட்டு பாகு பண்ணிக்கணும், பாகு மாதிரி பண்ணிக்கணும், உருண்டைக்கெல்லாம் பாகு பண்ணும் இல்லையா,
0: கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும்.
2: ஆமா, காய்ச்சிட்டு நல்லா பாகு வாசனை வரும்போது நம்ம பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க சாப்பாடு, அரிசியும் பருப்பு சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க,
0: நிச்சயம்
2: அதுல பாக கொட்டி நல்லா கலரிட்டு அப்புறமா ஒரு வானொலியில நெய்ய ஊத்தி முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துரு, இலக்காய் பொடிய போட்டு இதயம் போட்டு கொட்டி கரையணும். இதுதான் சூப்பரான சக்கரை பொங்கல். இது ரெண்டு நாள் இருந்தா கூட நல்லா இருக்கும்,
0: சூப்பரான சக்கரை பொங்கல்.
2: கெட்டே போகாது,
0: கெட்டே போகாது,
2: பாகு ஊத்துறதுனால அது கெட்டு போகாது,
0: கெட்டு போகாது. அப்ப ஆண்டாளம்மா
2: நல்ல தப்பா
0: ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா இப்படித்தானே பொங்குவீங்க நீங்க சக்கரை பொங்கல் வித்தியாசமா இருக்கு. நீங்க வறுத்து செய்யறீங்க, அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசிய கொஞ்சம் சரி, அடுத்த முறை அது இருக்க செய்து பாக்கலாம்.
1: கொஞ்சம்
0: நல்லா இருக்கும். இது இன்றைக்குதான் எனக்கு தெரியும் உண்மையா. இவ்வளவு காலம் நான் பாக்கல, யாரு அரிசிய போட்டாலும் இங்க என்ன பொங்கலுக்கு போட்டாலும் எல்லாரும் வறுத்து செய்ததான் நான் பாக்கேன். அத பச்சை அரிசியா வடிவா எல்லாம் கழுவிட்டு அவங்க போட்டு பொங்குறாங்க. அத நீங்க தான் அன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்க. சரி, இப்ப நாங்க
1: செய்வாங்க கோவில்ல கூட.
0: அதுதான் அந்த சுவை இல்லையா கோயில்ல எல்லாம் பொங்கல். வெண்பொங்கல் இன்னும் சுவை. வெண்பொங்கலுக்குள்ள நெய்யும் அதுக்குள்ள போடுற இதுகளை சொல்லுங்க எனக்கு. என்ன
2: மிளகு,
0: சின்ன ஜீரகம்,
1: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை.
0: பெருங்காயம் போடுறதா? பெருங்காயம், இஞ்சி
2: போடலாம், வாசனையா இருக்கும்.
0: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம்.
2: அவங்கள கேளுங்க மேடம் செய்முறை.
0: நீங்க சொல்லுங்க, ஆண்டாள் சொல்லுங்க.
2: வெண்பொங்கல்
0: செய்யறது இன்னைக்கு சொல்லுங்க.
1: அதே மாதிரிதான்மா, அரிசி ரெண்டுத்தையும் தண்ணி தானே வறுத்து ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு ரெண்டு லிட்டர் மூணு கூட வைக்கலாம். பொங்கல் குழ குழன்னு வரணும்ல, மூணு தண்ணி வச்சு குக்கர்ல வச்சிடணும். அதுலயே அந்த குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, இஞ்சி எல்லாம் சீவி அதுலயே போட்டுடணும். கடைசியா வந்து தாளிச்சி முளைவு செய்வேன், தாளிச்சி முந்திரி இருந்தா முந்திரி போட்டு தாளிச்சி இறக்கிட வேண்டியது
0: அவ்வளவுதான். அப்ப அப்ப அதுக்கு பால் ஒன்று விடுறது இல்லையா?
2: பால் அது கிடையாது,
1: பால் சக்கரம் விதமா கொஞ்சமா போடுவாங்க.
0: அப்ப அப்ப கொஞ்சம் இப்ப நெய் வெறும் வெண்பொங்கலுக்கு நெய் விடுறதா?
2: நெய் விடணும், நெய் விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: விடணும் ஏன்டா?
2: ஆமா, விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: இங்க எங்களுடைய திருப்பதியில காலை உணவு, காலை அவருடைய அவருக்கு நெய்வேத்தியம் அந்த வெண்பொங்கல் தான். அப்ப அதுக்கு நெய் விட்டுருப்பாங்க, அதான் அதுல சுவைய கொண்டு வர அந்த நெய் தான் இல்லையா?
2: மிளகு, சீரகம் தத்துவமா வறுக்கப்படுறது ஒரு சுவை.
0: சுவை அப்படியாப்பா. இது வாழ்க்கை பூராவும் இதத்தான் நான் சாப்பிட்டு கொண்டு பேசாம இருப்பேன், வேற ஒன்றும் தேவையில்லை. ஒரு நாளும் வச்சாலும் அழுக்காது
1: என்ன?
0: என்னன்னு அழுக்கவே அழுக்காது. ஆமா,
1: பக்கத்துல பத்து நிமிஷம் ரெடி.
0: பக்கத்துல அந்த அந்த சாப்பாடு உடனே செய்திடலாம். என்ன உடனே? சரி, இப்ப ஆண்டாளம்மா உங்க பாட்டை சொல்லுங்க. நான் வானம் மண்டு சொல்லியிருந்தேன், வானம் மண்டு தொடங்குற பாட்டு. தொடங்குறது இல்ல, இடையிலேயும் வரலாம். வான் பாட்டு, வான் வானம், வானம் இருக்கு இல்ல மேல இலா பிடிச்சு வச்சிருக்கு. ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா இலாவை பிடிச்சு வச்சிருக்கல்ல வானம், அதத்தான்
1: சொன்னேன்.
0: வானம் நிறைய மணிங்க
1: சொன்னா
2: மேடம். மனிதன் படத்துல வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, அட பல நாள் இருந்தேன் உள்ள அப்படி நிம்மதி எனக்கு இல்ல அப்படின்னு.
0: ரேவதியம்மா, அடுத்த முறை டிக்கெட் எடுத்தா உங்கள்ட்டே நேரம் வர, நீங்க மனுஷனை பாக்கணும்னு
2: சொல்லுங்க.
0: பார்த்த உடனே நீங்க விழுந்துட்டு போட்டு, ஐயோ இந்த மனுஷனையா நான் பாக்க நினைச்சேன். எங்களுடைய சந்திரபாஜி மாமா நிறைய சொல்றேன் இல்ல, அவங்க வந்தாலும் வந்தாங்க, தாங்க பார்த்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே சொக்கி போய் இருந்துட்டான். நான் தானே நித்துற காரல, அவங்க வந்து ஜாமம் போலதான் போனேன். ஒரு மூன்று மணி அப்படித்தான் அவங்க இடத்துக்கு போனதுன்னு நினைக்கிறேன். மூன்று நாள் அவங்க காவல் அப்பவும் முழிச்சிருந்தாங்க. காரக்கை இருந்தா அப்படி என் நித்ரியா இருக்கு என்னதான் எட்டி பார்த்தாங்களா வாயை பேசுற அடுத்த நாள் தான்
2: மேடம் மெய் மறந்துட்டாங்க
0: சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரம்
2: சொன்னீங்களே நீங்க
0: சிதம்பரம்
2: அவர் அவர் ஒருத்தர் சொன்னீங்களே
0: நிச்சயம் நிச்சயம் அப்ப ரேவதி அம்மா நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்டு
2: அதான் வானத்தை பார்த்தா இப்ப
0: நீங்க சொல்லுங்கம்மா வானமண்டா என்னன்னு கேட்டீங்கல்ல நிலாவ புடிச்சு வச்சிருக்கிறது அதுதான் வானம் நல்லது சந்தோஷம்
2: நான் உங்களுக்கு இந்த பாட்டு போடுங்க
0: என்ன
2: புதிய வார்ப்புகளே பாடுங்கள் நான் இன்று கண்டு கொண்டேவனை அது ஏதோ ஒரு
0: வாமனையாக்கம் கிடைச்சா உங்களுக்கு
3: அவங்க
0: இருந்தாங்க அவங்களை விடுபட சொல்லிட்டோம் உங்களை கூப்பிடுறதுக்கு அவங்க ஒரு டிப்ஸ் தர போறாங்க இப்ப சாப்பாடு முத்துவேல் எங்களுடைய அறிவிப்பாளர்
3: எங்க ரமணி நல்லா போயிட்டு இருந்தது சொல்லுங்க
0: உங்களுடைய குரலை கேட்டு எவ்வளவு நாள் இப்ப இன்றைக்கு உங்களோட குரலை கேட்டா எல்லாருமே சாப்பாடு இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க பசிக்காது
3: வேலை பலு அதை வந்து அந்த நிகழ்ச்சி வந்து சரியான நிகழ்ச்சி கேட்க முடியல கேட்டுட்டு இருக்கோம் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் தான் நேரு நேரம் அவர் எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல கேட்க
0: வேண்டியதான்
3: அது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு
0: எங்கட நிகழ்ச்சி கேட்கறது இருக்கட்டும் உங்களோட நிகழ்ச்சியே நாங்க இருக்கிற நிகழ்ச்சியே திருப்பி திருப்பி கேட்கறோம் என்ன ரமணி வாங்க உங்கள் சாய்ஸ்
3: ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குமா
0: அது எங்களுக்கு அதை கேட்டு கேட்டு நாங்க பாடம் ஆயிருச்சு ரமணி ராஜேஷ் இப்ப இவங்களுக்கு பின்னால அவங்கதான் வருவாங்க ரமணி ராஜேஷ் இவங்களை சந்திக்க போறாங்க கேட்டு கேட்டு அப்படி அதை எல்லாம் அப்படி எங்க மனப்பாடம் ஆயிருச்சு சிரிக்கிறீங்க நீங்க அது ஒரு நல்ல நிகழ்ச்சி அது மட்டுமில்ல இல்ல அது மட்டும்தான் நீங்க எடுத்து வரணும் மண்டி இல்ல நீங்க வேற ஒரு நிகழ்ச்சி உங்களோட குரல்ல கொண்டு வாங்க உங்களோட குரல்ல அதுக்குதான்
3: கடைசியா
0: நீங்க பாருங்க ஒரு பொங்கல் எல்லாம் செய்து பொங்கல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் படைச்சு வச்சாலும் ஏதோ ஒன்று தேவை என்று சொல்லுவாங்க கடைசியில ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஊர்வா வேணும்னு சொல்லுவாங்களா இல்லையா
3: சட்னி
0: ஊர்வா
3: பொங்கலுக்கு சட்னி சாம்பார்
0: சாம்பார் ஏதோ ஒன்று
3: பொங்கலுக்கு வந்து சட்னி சாம்பார்
0: சட்னி சாம்பார் நீங்க பொங்கல்
3: கூட வந்து போண்டாவில வடை
0: வெண்பொங்கல் கிடைக்கும் ஏன் உங்களுக்கு பிடிக்காது
3: காலையில திருப்பூச்சி நடக்கும் மாலை
0: மாசம்
3: இல்ல அது என்னமோ தெரியல அது சாப்பிட்டாலே வந்து தூக்கம் வந்துடும் பொங்கல்
0: சாப்பிட்டா தூக்கம் வரும்
3: நெய் முந்திரி பருப்பு
0: அது சாப்பிடலாம் இல்ல நெய் வாசத்தோட
3: நெய் வாசம்
0: சரி நீங்க ஒரு குறிப்பு
3: நல்ல மனமாதான் இருக்கும்
0: நெய் எதுல போட்டாலும்

0: அவர் வந்து சுடுதண்ணி வைக்கிறதாங்க வந்து சொல்லி தந்தார். அது எங்களுக்கு ஞாபகம் இல்லையாண்டா, உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன சொல்லி தர முடியாது, ஞாபகம் இல்லையா தான் சொல்லி தந்தது எங்களுக்கு.
1: இப்போ நீங்க ஹாஃப் அன் அவர் சாப்பாடு பத்தி நிறைய விஷயங்கள், பொங்கல் செய்யறது எல்லாமே கூட்டு செய்யறது
0: உண்மையிலேயே இது முக்கியமான ஒன்று தானே. தெரியாதவங்களும் இப்ப உண்மையிலேயே வீட்டுல சில நேரம் மனைவிக்கு உடல்நல குறைவு, உடனே இதே தானே செய்து கொடுத்துருவாங்கல்ல. ஓ அம்மாட வானொலியில கேட்டா உடனே இப்படி செய்யலாம், உடனே செய்வாங்கல்ல டக்கண்ட. அதுக்கு
1: தான் கண்டிப்பா செய்வாங்க. பூமுகள் ஊர்வலம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல்,
0: இந்த பாடல் நீங்க முன்பும் கேட்டிருக்கீங்க, அடிக்கடி கேப்பீங்க சந்திரன்ராஜ் மாமா கேப்பார், நீங்க கேப்பீங்க இந்த பாடல் இல்லையா?
1: ரெண்டு டிஸ்கஸ் பண்ண போறோம், என்ன பாட கேக்கலாம்
0: என்ன அமைதியாயிட்டீங்க? இந்த பாடல் நல்ல பாடல், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன். வீட்டுல
1: எல்லாரும் ரிக்வெஸ்ட்மா, இந்த பாடல்
0: முழுமையா
1: பாடல் எந்த பாடல் இந்த பாடல் பாடல் முடிஞ்சவனே நீங்க வந்து நேரில் போன் அட்டன் பண்ணி பேசலாம். அந்த பாடல் ஒளிபரப்பு போது குறுக்கால பேசும்போது அந்த பாடல் கேட்கணும், அந்த ரசிப்பு தண்ணி போயிடுது.
0: ஆனா நாங்க இப்ப இப்படி
1: குடும்பம் வரைக்கும் அது மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க.
0: ரமணி ராஜேஷ், இப்ப நாங்க இப்படித்தான் செய்யறோம். இப்ப நாங்க எழுதி எல்லா பாடலையும் எடுத்துட்டோம்னு சொன்னா நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி, அதாவது கதம்பத்தில் கேட்ட பாடல்கள் ரெண்டு உங்களோட பெயரோட சிந்தனை செல்வனப்பா அப்படியே பதிவு செய்து கொண்டுருவேன். அது நீங்க அந்த பாடல் அப்படியே ஃபுல்லா கேட்கலாம், ஒரு
1: கடங்கிலும்
0: போடுவோம். இப்ப சில நேரங்கள் வராட்டி ஒன்று ரெண்டு போடுவோம், ஆனா முழுமையாக அப்படியே அடுத்த நாள் அப்பா அப்படியே பதிவு செய்து கொடுப்பார், அப்படியே அந்த நிகழ்ச்சி வரும். கதம்ப நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட பாடல் அப்படியே உங்களுடைய பெயர் சொல்லி வரும் அப்படியே. அப்ப யாருக்கும் அது தடங்கள் இருக்காது, அவர் முழுமையா கேட்டுருவாங்க. அவங்க பாடினாங்க, மற்ற நிறைய பேர் பாடினாங்க, எல்லாரும் எல்லாரும் ஜோடி ஜோடியா பாடினாங்க பாத்தீங்களா, எவ்வளவு
1: நன்றி
0: நன்றி ரமணி ராஜேஷ். அடிக்கடி
1: இந்த பாடல்
0: முத்துவனோட பேசினதுக்கு அப்புறம் உங்களோட பாடலை நான் முதலா எடுத்து வர்றேன், நீங்க அதை கேட்டுருங்க. இன்னொரு விடயம், நீங்க உங்களுடைய இந்த கம்பீரமான குரல்ல நிகழ்ச்சி கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி வணக்கம். அவர் யோசிச்சு யோசிச்சு கடகண்ட, ஆனா எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ரமணி ராஜேஷ் நல்ல நிகழ்ச்சி எடுத்து வருவார். நீண்ட நாட்கள் அந்த நிகழ்ச்சியில் எடுத்து வரவில்லை, மீண்டும் எடுத்து வருவார்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது முத்துவேல கூப்பிடணும், மணிக்கண்ணன் முத்துவேல். அவர் நீண்ட நாட்களுக்கு பின்பாக இணைந்து கொண்டதுனால அவரை இணைச்சு கொண்டேன், உங்களோடு சேர்த்து இணைக்கத்தான் நான் யோசித்திருந்தேன், ஆனா அது இணைக்க முடியாமல் இருந்தது. அதனால தான் உங்களை விடுபட்டு மீண்டும் மீண்டும் உங்களை மீண்டும் இணைச்சு கொள்ளலாம். நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும், என்னுடைய பாடலை தொடர்கிறேன், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: நல்ல நல்ல ஒரு உணவா எங்க?
1: இல்ல உணவுல வந்து டிப்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
0: சாப்பிட தெரியும் இல்ல?
1: ஆமா ஆமா அது சாப்பிட தெரியும் எனக்கு.
0: நல்லா சாப்பிடுங்க.
1: ஆனா இல்ல வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சும்மா வீட்டுல செஞ்சு பாத்தாங்க.
0: என்னது சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க.
1: நம்ம சப்பாத்தி போடுவோம்ல,
0: சப்பாத்தி ஆமா,
1: இதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு.
0: சப்பாத்தி நீங்க என்ன மாவுல செய்வீங்க முதல்ல அதை சொல்லுங்க.
1: கோதுமை, கோதுமை மாவு.
0: கோதுமை மாவுல அதுல கொஞ்சம் மைதா மாவு சேர்க்கணும்ன்றீங்க?
1: ஆமா.
0: சேர்த்தா சாஃப்டா வரும்.
1: சாஃப்டா வருது.
0: அது எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து?
1: இல்ல எங்க வீட்டுல வந்து வித்தியாசமா ஏதாவது செஞ்சு பாக்குறேன் ஏதாவது செய்வாங்க. அதுல ஒரு முதல் ஒரு ட்ரிப் மாதிரி செஞ்சாங்க, நல்லா தான் சாப்பிட்டாங்க. இனிமேல் இதே செஞ்சுக்க.
0: ஓ அப்ப இன்னும் ஒரு விடயம், உங்க மனைவி சமைக்கிறதுல நீங்க ஒரு முறை சொல்லி இருக்கிறீங்க ரசம் நல்லா வைப்பாண்டு, அப்படிதானே?
1: ஆமா ஆமா ஆமா.
0: வேற என்ன நல்லா சமையல் உங்களுக்கு பிடிச்சது?
1: மோர் குழம்பு வைப்பாங்க.
0: மோர் குழம்பு வேற
1: இல்ல, இது ரெண்டும் தான் அவங்களுக்கு பெஸ்ட், மத்ததெல்லாம் அடுத்ததுதான்.
0: அப்ப நல்லா கேட்டுக்குங்க மனைவிட்ட. நான் எனக்கு தெரியாது அவங்களோட அவங்களோட தொலைபேசி இலக்கம் இருந்தாலும் அவ கேட்டுக்கொண்டிருந்தா. நீங்க இனி இவருக்கு மோர்
1: குழம்பு
0: ஒவ்வொரு நாளும் மோர் குழம்பு வேற ஒன்னும் வைக்காதீங்க, மோர் குழம்பும் ரசமும் இந்த ரெண்டையும் மட்டும் வைக்கிறங்க.
1: அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நான் வெளியில வந்துட்டேன்.
0: அவங்க வீடு இது நல்லா இருக்குங்க. ராஜ்குமார் நான் உங்களை ஒரு அழைப்பு கொடுக்கறேன், நீங்களும் இதுல இணைஞ்சிக்கலாம். முத்துவேலோட முத்துவேலை இவ்வளவு இது ராஜ்குமாரோட தான் நாங்க பாய்ந்து கொள்ளணும். அவரும் உங்களோட கட்சி இல்லையா? என்னடா அப்ப நீங்க சொன்ன விதமா அவரும் அப்படித்தான், நானும் வெளியில தான் வந்திருக்கேன் சொல்லுவார். அப்ப அதனால அவரை நினைச்சுக்கலாம் எங்க பாக்கலாம். அது அதனால வீட்டுக்கு இருக்கிறாங்களே கேட்காதேன்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சரி வணக்கம் ராஜ்குமார். ராஜ ராஜ ராஜாதி ராஜா ராஜமாத்தாண்டா ராஜ கம்பீர தர்மபுரி ராஜா.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
2: இரவு வணக்கம் உங்களுக்கு வந்து நண்பகல் வணக்கம்
0: நேயர்களுக்கு
2: இரவு வணக்கம் உங்களுக்கு நண்பகல்
0: உள்ளுக்கு இருக்கிறாங்க. நான் வெளியில வந்துட்டேனே ரெண்டு மெதுவா சொன்னேன், நீங்க என்ன மாதிரி?
2: எப்படி ஐயா எப்படியே ஹால்ல இருந்து பேசுறீங்களா இல்ல
1: போகலாம் இருந்தாலும் வெளியில
0: இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இவர் மொட்டை மாடிக்கு போறார் என்று யோசிப்பாங்க.
2: இல்ல இன்னைக்கு எனக்கு கண்ணுல கொஞ்சம் அலர்ஜி மாதிரி
0: ஆயிடுச்சுங்க.
2: இந்த அலர்ஜிலையும் போய் பாட்டு கேக்கணுமான்னு எங்க வீட்டுல எல்லாம் என் பொண்ணுல இருந்து என் பையன்ல இருந்து எங்க வீட்டுக்காரங்க கேக்குறாங்க. இருந்தாலும் அவங்க பேசுனல நேயர் சொந்தங்க கிட்ட மேரத்துக்கிட்ட எல்லாம்
0: அதனால நீங்க கண்ணில அலர்ஜிக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க.
2: பாருங்க பாருங்க மருந்து விட்டுட்டு வந்துட்டேன், மருந்து விட்டுட்டு வந்துட்டு பொண்ணு விட்டா மருந்து அது விட்டுட்டு வந்துருக்கிறேன்.
1: எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க, எல்லாரும் கண்ணாடி போட்டுங்க.
2: நான்
1: எப்போதுமே கண்ணாடியில் தான் இருப்பேன், காலையில மதியம்
2: நாம வந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏதாச்சும் போடும் போதோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட பலன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்.
1: எப்போதுமே கண்ணாடி போடுவது நல்லது. ஏன்னா ஒரு தூசி படம்ல தூசி படாம ஒரு
2: அதனாலதான் பாதிப்பு
0: ராஜ்குமார், நீங்க கண்ணுல அந்த
1: எத்தனை போட்டு சொல்லு
0: என்ன போய் ஒன்னு ஒன்னு கொடுத்தா காணும் அந்த தெரியும்
1: ஒன்னு போதுமா
0: ஒன்னு பாரு சொல்லுங்க.
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் காணி மழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வாரங்களேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது.
2: தலைவர் பாட்டு பாடுறீங்க.
0: நாங்களும் நல்லா பாடுறோம் இல்ல பாத்தீங்களா ராஜ்குமார்.
2: பாருங்க நல்லா பாருங்க
0: சவுண்ட்
2: ரெக்கார்டிங் நாங்க கொடுக்கறோம்.
1: ஒரு பெட்டி வந்து சின்னதா ஒரு பெட்டி வச்சுட்டு பாடுவாரு.
2: ஆமா
1: வெறும் பட்டி தான், உள்ளர ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு கை தாங்கலுக்கு ஒரு ஆக்ஷன் அதை
0: காட்டுறதுக்காண்டி. சரி, இப்ப ராஜ்குமாருக்கு என்ன வானம் வேணும் நீங்க?
2: வானம் பாத்தீங்கன்னா கடல் மீன்கள் படம். தாலாட்டுது வானம் தள்ளாட சூப்பராகும் பாடல், அதெல்லாம் அந்த காலத்து பாடல். வானம்னு எதிர வந்தது எனக்கு அருமையான பாடல் அது. சுஜாதா அம்மாவும் நம்ம கமல்ஹாசன் நினைக்கிறேன், கமல் சுஜாதா தானுங்களே அவங்க அந்த
0: அம்மா.
2: நல்லா இருக்கும்.
0: இப்ப ராஜ்குமார்
2: அந்த காலம் திருச்சியில
0: திருச்சி
2: வந்து ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில கோயம்புத்தூர்ல இதெல்லாம் பாடல். இந்த பாடல் அடிக்கடி நான் சிறு வயதா இருக்கும் போது எங்க வீட்டுல கேட்டிருக்கிறேன். இந்த பாடல்லாம் கடல் மீன்கள் பாடல்லாம் சூப்பரா இருக்கும், அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: சரி, அதற்கு முன்னால ஒரு வானம் பாட்டு இருக்கு தெரியுமா? கேக்குறீங்களா?
0: சொல்லுங்க.
1: நான் சொல்றேன் கேக்குறீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்க.
2: சொல்லுங்க.
1: ஒரே வானம் ஒரே பூமி.
2: ஆமா, அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். யாரு அதுல?
1: ஜெய்சங்கர்.
0: சரி, அந்த பாட்டு
2: பாடல் வைப்பாங்க.
0: அந்த பாட்டை ராஜ்குமார் இருக்கா பாடுங்க. முத்துவேல் அந்த சரியான மட்டு எடுக்க எங்க.
1: ஒரே வானம் ஒரே பூமி.
2: கண்டதா இருக்கு அதே. அந்த ஒரே வானம் ஒரே பூமி இதே மாதிரி வரும் பாடல்.
1: ஒரே ஜாதி ஒரே நாடு அப்படின்னு வரும்.
0: ஒரே வானம்.
2: ஆமா, நல்லா இருக்கும் பாடல், நல்லா இருக்கும்
0: பாக்கலாம். அப்படி இருக்கு அந்த பாட்டை எடுத்து வரலாம். ராஜ்குமார் உங்களுக்கு
1: தெரிஞ்ச
0: இன்னொரு
2: பாடலா?
0: வானத்தை
2: பத்தி பண்ணுங்களேன். வானத்தை போல வனம் படைத்த
0: மன்னவனே பாருங்க.
1: ராஜ்குமார்
0: நல்லா பாடுறாரு பாருங்க. முதல் பாட மாட்டேன்னு மெதுவா இப்படி பேசினவர் பாருங்க. இப்ப எங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவர் பாடுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க.
2: நல்லா இருக்கும் அந்த பாடல், நல்லா இருக்கும். அப்புறம் வேற வானத்துல
1: இன்னொரு பாட சொல்லுவா?
0: நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா மற்றவங்க எதுங்க
1: இடைப்பட்ட பாட்டு சொல்லிடுறேன். வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனுஷனை நானும் பார்க்கல.
0: அதுதான் ரேவதி அம்மா சொல்லிட்டு போயிட்டேன். மனிதன்ல கேட்டுட்டு போயிட்டான்.
2: மனிதன்.
0: இப்ப நாங்க அந்த சாப்பாட்டு டிப்ஸ் கொடுத்தோம் இல்ல ராஜ்குமார், அதெல்லாம் உங்களுக்கு தான். உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தப்பி தவறி வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் சொன்னா நீங்களா செய்ய சாப்பிட வேண்டியதான். நீங்க
2: அவ்வளவுதான், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீம் மட்டும் தான் பொறுத்தாரு, அது உயிர் வாழ்வதற்கு
0: இல்ல. அதனாலதான் உங்களை உருவாக்குறோம், உங்களை உருவாக்குறோம். நீங்க அத மாதிரியே நீங்க செய்து சாப்பிடணும். சரியா
2: செஞ்சு சாப்பிட்டேன். நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, எப்ப தூங்குனீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் காலையில லைவ்ல இருந்தீங்க,
0: நல்லா தூங்கினேன். 4 மணி இப்ப எங்களுடைய 4-5 மணிக்கு தூக்கத்துக்கு சென்று போதும் தானே. சரியா 9 மணிக்கு 6, 7, 8, 9, 4 மணித்தியானம் போதும் தானே எங்களுக்கு?
2: போதுங்களா? ஆழ்ந்த உறக்கத்துக்கு 8 மணி நேரம்ங்கிறாங்க, நீங்க 4 மணி நேரம் பண்றீங்க. நேயர் உள்ளங்களுக்கோசரம், நேயர் சொன்னங்களுக்கோசரம்
0: ஆழ்ந்த உறக்கமே வருது இல்லையே? கனவு கனவா வருது, கனவு கனவா வருது.
1: கனவுகள் வந்து ஒரு மனிதனுக்கு எதனால அதனுடைய சிந்தனைகள் தான். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்களோ அதுதான் கனவுல வரும்.
0: ஏங்க பயங்கரம்
2: அதிகமா பேசினாலுமே
0: கொஞ்சம் பாருங்க, நேற்று என்ன நாங்க காட்டை பற்றி ஏதாவது சிந்திச்சோமா பேசணுமா? இல்ல, சிந்திக்கவே இல்ல. காட்டுக்குள்ள எங்கேயோ எல்லாம் ஓடி திரியற மாதிரி, காட்டுக்குள்ள எங்கேயோ கஷ்டப்பட்டு ஓடி திரியற மாதிரி கனவு. என்ன
2: ஓபி காட்டு பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இருங்க, நேற்று முன்தினத்துல பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று பேசல,
0: அது எனக்கு 2 நாளைக்கு முதல் பேசுனது கனவு வருமா? என்ன நீங்க எந்த நினைவிலே இல்ல,
1: மனதில் மனதில் பதிஞ்சிரும் பதிஞ்சிரும். அது வந்து ஒரு நாள் அடுத்த நாள் வரும். அது
0: அடுத்த நாள் வரும்.
2: ஆள் மனசுல இருக்கிறது வெளிப்பாடு தான், வெளிப்பாடு தான்.
1: ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டிஃபரெண்ட்ங்க. நான் வந்து என்ன சொல்றேன், எனக்கு
0: தெரியும்
1: இல்ல, கனவுல வரும். கனவுல பாத்தீங்கன்னா நான் வந்து வாகனத்துல பறந்து போன மாதிரி கனவு வரும்.
0: ஐயோ,
1: அது எப்படி என்னன்னு எனக்கு, நல்ல பில்டிங் உச்சியில இருப்பேன், அந்த தண்ணில நீச்சல் அடிப்போம்ல, மேல இருந்து கீழே குதிச்சு அந்த மாதிரி ஒரே தாவும் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துல
0: உட்காருவேன்,
1: அப்புறம் வந்து
2: நீங்க போன வாரம் சூப்பர்மேன் படம் பாத்தீங்களா? சூப்பர்மேன் படம்
1: அதெல்லாம் நிறைய பாப்போம் நான்.
0: மரத்துல
1: அந்த மாதிரி பறந்து போற மாதிரி கனவு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு கனவு ரொம்ப நல்லா வருது.
0: என்னது?
1: ஆனா இது வந்து யாருகிட்ட பேசுறது என்ன
0: எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க அதுக்கு உடைய சொல்றேன். என்ன?
1: ஆமா, இது வந்து இதுல உலகத்துல உள்ளவங்க வந்து நேயர்கள் கேட்டாங்கன்னா இதற்கான ஒரு தகவலை என்கிட்ட சொல்லுங்க. அதாவது எனக்கு கனவுல வந்து யானை வந்து என்ன விரட்டுற மாதிரி கனவு வருது.
0: நடுங்க,
2: உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் வருதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்குதான் வந்துட்டு இருக்குது. அதாவது கோயிலுக்கு போய் கும்பிட சொல்றாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட சொல்றாங்க. அதுதான் அவர் ஏற்றி பரிகாரம்.
1: அது என்ன வந்து என்ன தாவி தாவி அது திண்டிக்காயில புடிச்சு இருக்கும். நான் விட மேல மேல மேல
2: பாக்குறேன்,
1: மேல மேல ஏறி அதோடைய திண்டிக்கல அகப்படாத அளவுக்கு நான் மேல ஏறிக்குவேன். அதோட சுவர் மேல ஏறிக்குவேன், நம்ம வீட்டு மேல ஏறிக்குவேன்.
2: அதான் அதுக்கு வந்து எளிய பரிகாரம் என்னன்னா, நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கும்பிடு போட்டு வாங்க. சரியா
0: போயிட்டு
2: விநாயகர் பாக்கணும்.
0: இல்ல, நல்ல தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து
2: சொல்லுவாங்க,
0: ஒரு தேங்காய் எடுத்து கழுவிட்டு விநாயகர் ஒரு 3 தரம் அத கொண்டு சுத்திட்டு விநாயகா வந்துட்டு கூட தலையை சுத்திட்டு அதுல ஒரு அடி அடிச்சிருங்க. அப்ப சார், அப்ப
2: அதிகமா பாப்பீங்களா சார்? அதிகமா பாப்பீங்களா?
1: இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. இது ஏதோ ஒரு இடையில எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு உள்ள வருது. அப்ப அடுத்து பறந்து போற மாதிரி கனவு வருது.
0: நீங்க ஏதோ ஒரு யானை மாத்தி இருக்கிறாங்க.
1: இல்ல, அது நான் எதையும் ஏமாத்தினதில்லை, யாரையும் ஏமாத்தினதில்லை.
0: இவர் எப்படி இத கண்டுபிடிச்சிடலாம்னு உங்கள்ட்ட கேள்வி கேக்குறாரு. ஆனா அவரையும் யானைதான் திறத்து, அதுதான்.
2: இல்ல இல்ல, நான் சொன்னாலும் நியாயம் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல காடுகள் காவிரி ஆறு ஓடுது, யானைகள் இருக்குது, நான் சொல்லலாம் பாருங்க.
1: மாடு கிடையாது, யானையும் கிடையாது,
0: யானையும் கிடையாது. அப்ப பேர்
1: தானே
0: நான் கூட அந்த பக்கத்துக்கு வர சரி வராது ராஜ்குமார். இந்த போட்டோவை பாத்துருந்தா சில நேரம் இருக்கு, யானை திருத்தர பின்னால வருது, வாய்ப்பில்லை. சரி, நன்றி இரண்டு பேருக்கும். நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள், நிறைய உறவுகள். குழந்தைவேல் நீங்க இணைப்புக்கு வாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பாக குழந்தைவேல் வர பாருங்க. எங்கே நீண்ட நாட்களுக்கு பின்பாக, ஏன்னா இன்னைக்குதான் தெரிஞ்சது நிகழ்ச்சி நடக்குது என்று. அல்லாட்டி உடனால நான் வர்றது இல்ல தானே. வரதராஜன் வாங்க, வீரமணி வாங்க, குழந்தைவேல் வாங்க, சாட்டர்டேக்கு சேது மாதவன், எல்லாரும் வந்து வந்து உடைப்பட்டு போட்டீங்க. சரி, நீங்க ஓடி வாங்க. உங்களை சந்திச்சு கொண்டு ரமணி ராஜேஷ் அவர்களுடைய பாடலை எடுத்துவேன்.

0: வானத்தில் இணைந்து கொள்ளும் அந்த உறவு. வணக்கம் முத்துவேல். முத்துவேல், நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்க வந்தீங்கல்ல, ஏதோ உண்டு.
1: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம். சரி, நீங்க உங்களை நான் சந்திச்சு இப்ப உங்களுடைய என்ன ஒரு டிப்ஸ் தரப்போறீங்கன்னு சொல்லுங்க பாங்க.

0: வணக்கம் வீரமணி. வணக்கம் வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: அம்மா எப்படி இருக்கிறா? சந்திரா அம்மா
1: செவ்வானம் கண்ணுக்குள் தோண்டி அருமையா இருக்கு.
0: ஒரு புது பாட்டா இருக்குது, நான் கேள்விப்படாத பாட்டு. செவ்வானம்
1: இல்ல பழைய
0: இந்த பாட்டோ செவ்வானம் பன்னீர் தூவது நல்லா அப்படியா? நீங்க ஒரு குறிப்புக்கு சொல்லி பாத்தீங்க, அது அந்த பாட்டு சொல்லிட்டீங்க. சரி, சின்ன புள்ள மாதிரி நீங்க
1: தப்பிட்டீங்க. ராஜ்குமார் இப்ப அந்த நிகழ்ச்சி வர வரைக்கும் அந்த பாட்டுல நீங்க கேட்ட உடனே சொல்லிட்டேன்.
0: அப்ப நீங்க வாகனத்துல இருக்கீங்க, நீங்க வீட்டை போயிட்டு மீண்டும் மடுங்க. நன்றி வீரமணி.
1: கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட பேசிட்டு.
0: நன்றி நன்றி நன்றி வீரமணி நன்றி. எங்களுடைய குழந்தைவேல் நீங்கள் இணைப்புக்கு வாங்கும். இன்னொரு இணைப்பும் இருக்கிறது, அதனால அதுலயும் நீங்க இணைந்து கொள்ளலாம் எல்லாரும் சொல்லிக்கொண்டு. 6478744615 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும். குழந்தைவேல் நீங்கள் மீண்டும் காற்றலைக்கு வர வேண்டும். எங்களுடைய வரதராஜன் சேது மாதவன் அழைப்புக்கு வந்தவர்களை நாங்கள் பார்த்து சொல்லுகிறோம். இங்கே நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்க, பாடலை கேட்கலாம்.

இந்த பாடல்ல இந்த வரி எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி இருக்கிறது, உங்களுக்கு பிடித்த மாணவர்களுடைய பேர் எப்பவும் அந்த நீங்க சுவாசிக்கிறீங்க இல்ல, அடி ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அதாவது அந்த மூச்செடுக்கிற நேரம் அந்த டைமுக்குள்ள எந்த நேரமும் நீங்கள் அவங்களோட பேரை நீங்க உச்சரிக்கிறது, அதாவது உச்சரிக்கிறது இல்ல நினைக்கிறது, அது எத்தனை பேருக்கு அப்படி பழக்கம் இருக்குது, அதாவது அந்த வார்த்தையில பாருங்க உன் பேரை எந்த மூச்சில் கேட்கலாம் கேளுங்க.

எவ்வளவு அருமையான ஒரு வரிகள், ஆழ்ந்த அன்புக்கு உண்மையிலே இந்த வரிகள் பொருந்தும். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரை பிரியாம, ஒருத்தரை மறக்காம, எந்த நேரமும் அந்த அவங்களோட அவங்களுடைய நினைப்போடையே அந்த சந்தோஷத்தோடைய வாழ்றவங்க இருக்கிறாங்க.

0: வார்த்தையில இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாங்க மஜித்.
1: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: உங்களோட குரல் மட்டும் ஒரு வித்தியாசமா, நான் இந்த ஹெட்போன் போட்டிருக்கேன், கணி ரெண்டு வரும், அது எப்படி? ஒரு அதாவது ஒரு சின்ன சவுண்ட் கூட வேற சவுண்ட் கேட்காம, அது எப்படி?
1: தெரியலையே.
0: அதாவது ஒரு சவுண்ட் இல்லாம உங்களோட சவுண்ட் வந்து கிண்டி இரண்டு வரேன், அது எப்படி? அதுதான் இப்ப என்ன கேள்விக்குறி. அப்ப நீங்க என்ன கூடுதலா சாப்பிடுறது அதை சொல்லுங்க மஜித்.
1: என்ன
0: உங்களுக்கு கூடுதலா விருப்பம்? இப்ப எங்களை என்ன கேட்டா சாக்லேட் ரெண்டு சொல்லுவேன், ஏதாவது இனிப்பா இருந்தா அது எல்லாம் பிடிக்கும், அதுதான் கூடுதலா. உங்களுக்கு
1: கூடுதலா அப்படின்னா நான்வெஜ் அதிகமா விரும்ப மாட்டேன், அதிகமா நான் வந்து வெஜிடேரியன் தான்.
0: இல்ல சாப்பாடு இல்ல எதுவாது, இப்ப சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும் இல்ல, ஏதாவது ஒரு ஒரு பொருள் எங்களுக்கு நித்தம் சாப்பிட வேணும் போல ஒரு ஆசை இருக்கும், அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: அப்படி இருக்கு, நான் பாலை விரும்பி அதிகமா சாப்பிடுவேன் இல்ல குடிப்பேன், எப்படி சொல்றது?
0: குடிக்கிறது, குடிக்கிறது, பால் குடிக்கிறது. பாலே குடிப்பீங்க?
1: தேநீர் குடிக்கிறது.
0: தேநீர் குடிப்பீங்க? தேநீர், தேநீரும் குடிப்பீங்க?
1: அதையும் குடிப்பேன், அதையும் குடிப்பேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 தடவை ஆயிருது.
0: ஓ, ஆனா அதுக்கு நல்ல சுகர் போடுவீங்களோ?
1: சாப்பிடுறீங்க
0: அது இல்லாம போறதுக்கு
1: நினைக்கிறேன்.
0: சரி, உங்களுடைய வானம் வான் என்று சொல்லுகிற பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது,
0: அது முத்துவேல் கேட்டுட்டார். புதிய வானம்.
1: அப்படியா? நான் தானே முதல்ல கேட்டேன்.
0: எங்க நீங்க அதுல நான் பாக்கல.
1: சரி பரவாயில்ல, முத்துவேல் என்னுடைய நண்பர்
0: தான்.
1: அப்படி அந்த பாடம் கொடுங்க.
0: நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் பாட்டு?
1: எனக்கு வந்து எனக்கு காஞ்சி தலைவர் படத்திலிருந்து வானத்தில் வருவது ஒரு நிலவு.
0: ஓ, பாத்தீங்களா, இப்படி ஒரு நல்ல பாட்டை வச்சிருக்கீங்க, அதுக்கு வர முத்துவேல பாட்டை படிக்க நினைக்கிறீங்க நீங்க?
1: அதை விட அது நல்ல பாட்டு இல்லையா? அந்தேவா,
0: அது நல்ல பாட்டு. வானத்தில்
1: வருவது எம்ஜிஆர் பாட்டு தான், அதுவும் எம்ஜிஆர் பாட்டு தான்.
0: வருவது
1: அந்த படம் எனக்கு அனுப்பிடுங்க.
0: என்ன படம் இது? வானத்தில் வருவது புது நிலவு.
1: காஞ்சி தலைவன்.
0: காஞ்சி தலைவன். காஞ்சி தலைவர். உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன், அதற்கு பாடிதான் எனக்கு பாக்கலாம். ஒரு பாட்டு வானவண்டு வருகிற ஒரு பாட்டு ரெண்டு பேரும் பாடுங்க. உங்களுக்கு
1: வீட்டுக்கு முன்னாடி ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு.
0: ஓ, அவங்க எல்லாம் திரும்பி இப்ப இந்த வேலையை விட்டுட்டு உங்களை பாப்பாங்கல்ல?
1: இல்ல, நானும் வெளிதான் வேலைக்கு பாக்குறேன். அதாவது வீட்டு வாசல் முன்னாடி கான்கிரீட் போட்டு இருக்காங்க, ராத்திரி போட்டதான் அது யாரும் நடமாட்டம் இருக்காது.
0: ஓ, அங்கிட்டு போடுறாங்க.
1: ஒரு நினவு
0: பாடுங்க.
1: அதான் வானத்தில் வருவது ஒரு நினவு,
0: இதுதான் பாட்டா?
1: இதுதான் பாட்டு.
0: நீங்க இந்த சொன்னதுல எனக்கு, அதாவது நான் எனக்கு ஒரு ஷாக் ஆயிருக்கு. அப்ப அதனால ரெண்டு நாள் நான் லீவ் எடுக்கலாம் இருக்கேன். நீங்க இப்படி சொன்னதுல இதெல்லாம் பாட்டேன்.
1: நாளைக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு பாடல் நான் பாட்டி காண்பேன்.
0: நிச்சயம் நான் நினைக்கிறேன் நீங்க நாளைக்கு, நாளைக்கு ஏமாத்த மாட்டீங்களே?
1: நிச்சயமா ஏமாத்த மாட்டேன்.
0: சரி சரி, நல்லது. உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் மஜி. நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வந்தால் மீண்டும் 2-3 முறை அழைப்பிலேயே அழைத்து பாருங்கள். மஜித் சார் தூதுவளை லேகியம் சாப்பிடுகிறார் என்று எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா சொல்லியிருக்கார். பாருங்க எப்படி, ஜெகவர் சாதிக்கண்ணா ஒரு ஒரு இதொன்று எழுதியிருக்கிறார். மனைவி சொல்றான், ஏங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா என்று கணவர் கேட்டோம்னா, கணவர் சொல்லிக்கல, முதல்ல எதையாவது வை, அதுக்கப்புறம் பேரை வைக்கலாம். சூப்பர், நல்லா இருக்குது. சரி, இன்னும் ஒரு அன்பு உறவு இணைக்கிறார், அவங்கள நினைச்சிடலாம். இவர் எல்லாம் வைக்கிறது, அதாவது சாம்பார் வைப்பார், ரசம் வைப்பார், சமைக்கிறதுல எல்லாம் நல்ல கெட்டிக்காரன், சுவையா சமைப்பாருன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவரை சந்திச்சிடறான். எங்க நாங்க ஹோட்டல் போட போறோம், அதோட இவரை நினைச்சிடலாம். இவரை சொல்லி என்ன கொடுப்பாரு இல்ல, வாங்க திரும்பி திரும்பி வராருங்க, ஏதோ ஒன்றை பற்றி சொல்ல போறாரா, வாங்க.
1: எண்ணெய ஊத்திட்டு பட்டை அந்த இதெல்லாம் போடுற கட்டியில
0: என்ன என்ன செய்யறேன்னு சொல்ல, நீங்க இப்ப செய்யறீங்களா?
1: செய்யறேன், எண்ணெய் ஊத்திட்டேன், வச்சுட்டேன், எண்ணெய ஊத்திட்டேன், வெங்காயம் கட் பண்ணி
0: வச்சிருக்கேன்,
1: எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு,
0: ஆயிட்டு இருக்கு, அப்படியே கைய வச்சு பாருங்க சுட்டுட்டு வாங்க.
1: புரியல, சரி ஓகே, அது புரியாத அதுக்கப்புறம் என்னுடைய குரல்கள் எப்படி இருக்கு, அவருடைய மாதிரி குரல் தான் உங்களுக்கு கனி கனின்னு கேட்டு என்ன
0: பாருங்க, இவ்வளவு பொறாம எவ்வளவு அவருடைய குரல் கணியன்னு கேக்குது, எந்த குரல் எப்படி கேக்குறேன்னு கேக்குறாருங்க. இப்படி
1: என்ன அப்படி இல்ல, என்னத்த கேப்பீங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க காலையில அப்படின்னு கேப்பீங்களே போகும், அதனால கேக்குறேன்.
0: இப்ப கேட்க போறேன், அது சரி. இப்ப நீங்க என்ன கொதிச்சிட்டு எப்படி உங்களுக்கு தெரியும், கைய வச்சு பாப்பீங்கல்ல
1: என்ன சூடா என்ன சூடா இருக்குன்னா
0: போட்டு செய்யறீங்க, என்ன செய்யறீங்க?
1: பிரியாணி செஞ்சிட்டு இருக்கு.
0: உண்மையா ஒரு சாவல் உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? உண்மையா
1: இப்படிதான் செஞ்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க.
0: என்னங்க இப்பதான் பட்டா போடுறீங்க, அதுக்கு முன்ன சாப்பிடுறாங்க?
1: அந்த குப்பூஸ் சாப்பிட்டுட்டு இங்க நான் போயிருவேன். அங்க இருந்து அங்க போயிட்டு காலையில ஒரு அத்தி பழம், ஒரு அத்தி ஒரு ஒரு ஆப்ரிகோட்,
0: அதாவது அத்தி பழத்தை தான் ஃபிக்னு சொல்றதா, சொல்லுங்க.
1: அது சாப்பிட்டு ஒரு நாலு ஏலக்காய் சாப்பிடுவேன்.
0: ஏலக்காய் எதுக்குங்க?
1: நாலு ஏலக்காய், அதோட அதுக்கப்புறம் ஒரு அஜுவான்னு சொல்லிட்டு பேரிச்சம் பழம் இருக்கும், அது பத்து, அது அது சாப்பிடுவேன்.
0: அது அதுவும் ஒரு பத்து சாப்பிடுவீங்க?
1: பத்து இல்ல, அது அது வந்து இங்க பத்து தினார்னா நம்ம ஊரு காசுக்கு 2500 ரூபா அந்த மாதிரி இருக்கும்.
0: இது வைரா வக்கா சொல்லுங்க.
1: அது நிறைய கிடையாது, நிறைய கிடையாது, ஒரு ரெண்டு மூணு பழம்
0: சாப்பிடுவேன். சொல்லுங்க, இல்ல அடுத்தடுத்து எல்லாத்தையும் ரெடியா சொல்லி கொண்டு போறீங்க, அதான் கேட்டேன் வைரா வக்கா சொல்லுங்க.
1: நிறைய சாப்பிடுறது கிடையாது, கொஞ்சமா சாப்பிடுறது இல்ல,
0: கொஞ்சமா அது சாப்பிட்டுட்டு அப்புறம்
1: சாப்பிட்டுட்டு அதோட இருந்துருவேன்.
0: அப்ப இப்ப காலையில தானே சாப்பிட்டு கொண்டு போறீங்க, மதியத்துக்கு?
1: மதியத்துக்கு அது வேற ஏதாவது சாப்பாடு இங்க இருந்து எடுத்துட்டு போயிருப்போம், அது சாப்பிடுவோம். அது மதியத்துக்கு இல்ல, இது காலையில ரவுண்ட் பண்ணலாம்.
0: ஓ, காலை ரவுண்டே இப்படி ஏண்டா, மதிய ரவுண்ட் எப்படி இருக்குங்க?
1: ஒரு பழம், ஒரு பழம் அது டெய்லி அந்த பழம் சாப்பிட்டா நல்லது. அந்த இது இருக்கு பாத்தீங்க, ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா மற்ற இது, அதெல்லாம் அத்திப்பழம், நல்லது உடம்புக்கு நல்லது
0: சாவலாமி. எனக்கு இப்ப நீங்க சொல்லி கொண்டு போயிருக்க ஒரு ஞாபகம் வந்துடுச்சு, நான் வடிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு ஒரு ஒரு வீட்டுல ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு அவங்க புது புது பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டாங்க. எல்லாம் டிவி வாங்கினாங்க, நல்ல கேபினட் வாங்கினாங்க, சோபா வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி வீட்டுல எல்லாம் அந்த சாமான அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அவங்க கொஞ்சம் ரிச் ஆயிட்டாங்க. பக்கத்து வீடு ஏற்கனவே ரிச் ஆயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்குது. போட்ட உடனே இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு என்ன செய்வான், இப்ப அடுத்த வீட்டுல அவட்ட ஏற்கனவே இருக்குதானே, இப்ப நாங்கெல்லாம் வாங்கினது அவ தெரியத்தானே வேணும் என்று இவனோட பேசும்போது அவ சொல்றான், என்ன இந்த சின்ன பையன் ஒரே குழப்பம் செய்யறானுங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஏங்க என்ன செய்யறான், வீட்டுல ஒரு இடத்துல இருக்கிறான் இல்லைங்க. அவ உடனே அவ சொல்றான், சோபாமையில சொல்றான், பாருங்க 2500 ரூபாயில வாங்கின சோபா மேல சொல்றான், அதுக்கப்புறம் டீப்போ மேல சொல்றான், அதுக்கு மேல கொஞ்ச நேரம் இருக்கிறான், அந்த கண்ணாடி உடைஞ்சிருமுங்க, அது 3500 ரூபா அந்த ஸ்டூல் அது உடைஞ்சிரும், அதுக்கப்புறம் அப்படியே கேபினட் மேல கைய பிடிச்சு தொங்குறான், அதுவரை 5000 வாங்கினது, அதுக்கப்புறம் டிவில போய் தட்டுறான், பாருங்க 6000 நாங்க வாங்கினதுல போய் தட்டுறேன், இதெல்லாம் போய் பெட்ரூமுக்கு போறானுங்க. அப்படியே என்னன்னா போறான், எங்கேயாவது உந்துரு போறான், நான் பின்னால போனா அந்த பெட்ல போய் சுள்ளு சொல்லு சொல்றான், அது வேற 16000 வாங்கினதுங்க. எல்லாமே அப்படியே கிச்சன்ல போய் அவன் சட்டுல போட்டு கொடுத்தா, நாங்க 3000 வாங்கின சட்டுல போட்டு கொடுத்தா சாப்பாடு, அவன் சாப்பிடாம அப்படியே தூக்கி எறிகிறானுங்க பாருங்க. அதுவும் பிரியாணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிரியாணி பார்சல் கடையில சரியா, நான் நினைக்கிறேன் அது ஒரு $150 இருக்கும். அவங்க அந்த விலைய சொல்லி அந்த பொருள காத்திரத்தையும் சொல்லி கொண்டு போனாங்க. இவ்வளவு அப்ப இப்பதான் இவருக்கு புரியல, அப்படியா அப்படியான்னு கேட்டு வீட்டை வந்துட்டு தான் யோசிச்சு, அட இவ்வளவு பொருளும் வாங்கி வச்சுக்கு நல்லதும் சொல்லிட்டேன். அப்படித்தான் இப்ப நீங்க எனக்கு சொன்னது உண்மையிலே வயிற்றுல ஏதாவது செய்ய போதல்ல, நான் எங்களுக்கு கிடைக்காத நீங்க சொல்றீங்க, கிடைக்காத எங்களுக்கு எப்படி இருக்கு, இவர் இதெல்லாம் சாப்பிடுறாரு சோ நானும் போயிட்டு போனா எப்படி இருக்காண்ட, இது வேணுமா எங்களுக்கு
1: ஹைப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடக்கூடியதான் இருக்கு, வேற எங்கே அதுக்கு அந்த சாப்பிடக்கூடியதா இருக்காது
0: இருக்காது. இல்ல உண்மையா அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சலுகை இருக்குதானே, சில இடங்கள்ல தொட விட மாட்டாங்க, எடுக்க விட மாட்டாங்க, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு,
1: எடுக்க விட மாட்டாங்க அப்படி இருக்க, நம்மளுக்கு அப்படி கிடையாது,
0: அது நல்லா
1: இது வந்து
0: அவங்களுக்கு பெரிய மனசு. சரி ஒரு வானம் ஒன்று சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த படம்
0: அந்த வானத்தை
1: என்ன
0: அங்கால மனம் படைத்த மன்னவன் வருதல்ல, நல்லது நன்றி, பாடுகளே நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி வந்துட்டாருங்க, துணி அடைஞ்சிருங்க, நன்றி.
1: இல்ல இல்ல இவர் வந்து நம்ம பக்கத்து இங்க பக்கத்துல நடத்துக்காரு.
0: அவர் என்ன அவருக்கு புரியாது, நீங்க அவரை எப்படியும்
1: புரியாது
0: அப்ப பரவாயில்ல, நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா அவர் புரியாத பாத்தீங்கன்னு இவர் அதை எப்படி எல்லாம் பேசலாம். சரி அன்பு உறவுகள் நீங்க இணைந்து கொள்ளணும், இணைந்து நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க எடுத்து வந்துருவோம். சாதிக்கன்னா உங்களுக்கு நீங்க எழுதி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு எப்பவும் கதம்பமோ எந்த நிகழ்ச்சியிலையும் நீங்க பாடல் கேட்டுதான் நாங்க எடுத்து வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். சரி, சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வாங்கும். எங்களுடைய ராஜவியல் ஏதோ சொல்லி இருக்கிறார், கேட்ட பாட்டு தான் கேட்டுக்கன்னு தெரியாது, கேட்கலாம்.
2: வணக்கம், எங்கள் வேற அம்மா நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய கதம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு பாடல் சாருங்கள் அம்மா. படம் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல். வானம் மேலே போனால் என்ன, பூமி மேலே வந்தால் என்ன, மாயம் என்ன மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாடா ராஜா வா வா, இது முதலும் முடி என்ன. இந்த பாடலை காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு இந்த கதம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்காக இந்த பாடலை தாருங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம், வாழ்க வளர்க எம்பிஆர் எஃப்எம் வானொலி நிலையம்.
0: வணக்கம் அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அவருடைய குரல் இவருடைய குரல் சும்மா இனி இல்லை என்றால் இவர் இந்த இணைப்புக்கு வர இருந்தால் மற்ற நிகழ்ச்சிகளையும் எடுத்து வர வேண்டும். இவர் இந்த குரல் வளம் நல்ல, அது மட்டுமில்ல. ராஜவேல், உங்களுடைய குழந்தைகள் தான் நினைக்கிறேன், அந்த குழந்தைகளுடைய அந்த சின்ன குழந்தை, எல்லா குழந்தைகளும் நன்றாக பேசுகிறார்கள், அந்த சின்ன குழந்தைகளுடைய குரல் வளம் கனி ரெண்டு, அவர் பேசும் அந்த தமிழ் நல்லா இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரையும் ஒரு குட்டி அறிவிப்பாளராக மாத்தலாம் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். சந்தர்ப்பம் அந்த குட்டி பையன் கடையில் கனியிரண்டு பேசுகிறார்கள், அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். சரி, இப்பொழுது வரதராஜன், வீரமணி, குழந்தவேல் மற்றும் சேது மாதவன், நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்கள் காற்றலையில். எங்களுடைய தர்மபுரி தர்மபுரி தமிழன் பாரதி அவர்களை என்னென்று பார்க்கலாம்.
3: வணக்கம் அம்மா, நீங்க இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க
0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு நாங்கள் அதுவை கேட்கலாம். வணக்கம் சேது மாதவா அல்லாட்டி குருபாஸ்கர், வணக்கம். வணக்கம்.
4: அப்பா வெளில போயிருக்காங்க, நான் தான் இருக்கேன்.
0: சேது மாதவா எப்படி இருக்கு? என்ன சேது மாதவா, சேது மாதவா, நீங்க மொடலுக்கு போன மாதிரி வேட்டி அப்படியே மடிச்சு தூக்கி வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் அங்கால என்னத்தை பாக்குறீங்க நீங்க?
4: என்னட்டு
0: நீங்க பயந்து பயந்து பார்த்தத அவங்க அது ஒரு ஸ்டைல் எடுத்துட்டாங்க,
4: அப்படிதான்
0: நல்லா இருக்குது. முந்தி நான் பார்த்ததை விட கம்பீரமா பெரிய பையனா வளர்ந்துட்டீங்க நீங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்படியானா நல்ல பிள்ளையா நல்ல வேலை செய்து அப்பா அம்மாக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்க்கை முறையை கொண்டு போறீங்க, நீங்க நல்ல ஒரு
4: பிள்ளைங்களா?
0: நான் இப்ப நான் இந்த நேரத்துல சாப்பிட மாட்டேன் தானே. சேது மாதவன், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? அது இனி இந்த நிகழ்ச்சி எல்லாம்
4: முடிஞ்சு
0: இல்ல பொய் சொல்லாம சொல்லுங்க, உண்மையா ஏதாவது ஒரு சாப்பாடு இப்ப வீட்டுல அம்மா இல்ல அம்மா செய்து கொடுக்க மாட்டாங்க, அப்பா இல்ல யாரும் இல்ல, தனியா இருக்கிறீங்க, ஒரு பாத்து கொள்ளப்பா நாங்க போயிட்டு வர்றோம்னா உங்களுக்கு பசிக்குது, இங்க என்ன செய்து சாப்பிடுவீங்க?
4: மாவு இருந்தா தோசை சாப்பிடுவேன்.
0: தோசை அது மா அம்மா செய்து வச்சிட்டு போன அந்த மாவை எடுத்து நீங்க கல்லுல அப்படியே ஊத்தி சுட்டு சாப்பிடுறீங்க, அப்படிதானே?
4: ஆமா, அப்படி இல்லாட்டி சும்மா அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சி அதை எண்ணெய் ஊத்தி அப்படியே பெரட்டல் மேல வச்சு அப்படியே பசங்க சாப்பிட செம்மையா இருக்கும்.
0: அது சோற்றோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க, வெங்காய பொரியல்
4: இருக்கும்.
0: கெட்டிக்கார அதெல்லாம் தெரியுது, அரிஞ்சு உப்பெல்லாம் அளவா போட்டு
4: சாதம் அடிச்சு சாதம் அடிச்சு தண்ணிய ஊத்தி வெங்காயத்தை தொட்டு சாப்பிட வேண்டியதான், சூப்பரா இருக்கும்.
0: அது என்ன நல்லா இருக்கும், நல்ல தண்ணி விட்டு ஒரு சின்ன
4: தங்கச்சி
0: ஏங்க ஒரு தர இல்லையு சொல்றான் பேருந்து அந்த பொண்ண நீங்க போய் ஹரணிய நீங்க செய்ய சொல்றீங்க. நீங்க
4: அம்மா அப்பா தானே உள்ள போயிருக்காங்கன்னு சொன்னீங்க, தங்கிட்டு சொல்லுங்க.
0: உங்களோட எல்லாம் பேசுறதுக்கு அவனா பேசணுமாப்பா? ஆஹா, கவனமா பார்த்து சொல்லணும். அதாட்டி நீங்க இப்படித்தானே நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நாங்க எடுத்து வந்தோம்னு நீங்க சொல்றீங்க. சூப்பர். அப்ப நீங்க இன்றைக்கு வானம் வந்து என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்க? வானமண்டு சொல்லு வரணும். அந்த பாட்டுல முதல்ல வரணும், இடையில வரணும், எப்ப எங்க இருந்தாலும் வரலாம். வானமண்ட சொல் வரணும் அந்த பாட்டுல.
4: வானம் வானம், ஐயோ
0: ஐயோ ஐயோ. சாப்பிடுறது அதெல்லாம் நல்லா சொன்னீங்க பாருங்க. வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒரு பொரிய ரவுண்டு செய்துட்டு அப்படியே பிறட்டி அந்த வானம்.
4: நீங்க கரெக்டா கேட்டீங்கல்ல பண்றது சொல்ல,
0: நல்லா இருக்கும்.
4: இனி
0: அடுத்த முறை வந்தா சேது மாதம் தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும். எந்த நேரம் நீ ஹோட்டல்ல எல்லாம் வாங்குறதே இல்ல. நீங்க சேது வேற யாரையும் சமைக்கிறது இல்ல, என்னவோ தண்ணியோ சோறோ வெங்காயமோ இல்லாட்டி பொரியலோ சேது மாதம் தான் செய்து தரணும்.
4: நீங்க வாங்க, உங்க சிக்கன் குருமா பண்ணி தரவாங்க.
0: ஐயா சரி,
4: அப்புறம் மறைவா போயிட்டு காசு குடுத்துற
0: வேண்டியதாக சும்மா உதவி மாதிரி குடுக்கறது, உதவி மாதிரி.
4: நான் சிக்கனை தூக்கிட்டேன், நீங்க காசு வச்சீங்க அப்படின்னு சொல்லி
0: கொடுத்தா. அவங்க தேடிக்கொண்டிருப்பாங்க, நீங்க அப்படியே மெல்ல சாப்பிட்டு
4: ரெண்டு நாள் கழிச்சு, அதுவும் ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்க வேண்டியதான் காசு.
0: அவங்க ஆனா நீங்க சமைச்சு சாப்பிடும் போதுதான் நாங்களால எங்க எங்கட கோழி காணையில கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க சாப்பிடுவீங்க,
4: அங்க கூட்டிட்டு இருப்பாங்க. நம்ம இங்க வாய்க்குல
0: அவங்களோட வாயில பக் பக்கண்டு போகும், அங்க பண்டுவாங்க. சரி, இப்ப நீங்க வானம் வந்து கண்டுபிடிக்கவே இல்லையே, புது பாடல ஒன்றுல இல்லையா? நிறைய பாட்டு இருக்கு வானம். வானம் தெரியும் இல்ல சேது மாதவனுக்கு?
4: என்ன மறந்துட்டோம்.
0: வானம் வண்டா என்ன?
4: வானம்னா மேகம்.
0: மேகம் மேல வான். மேகம் வந்து ஓடுறது, மேகம் வானம் நிலவு இருக்குல்ல, வானத்துல நீலமா இருக்கும். சில நேரத்துல கருப்பா, இரவுல கருப்பா இருக்கும். என்ன அப்படியா? இரவுலயும் நீளமா தான் இருக்கும் அது, இல்ல வெளிச்சம் இருந்தா. வானமண்டி சொல்ற பாட்டு யோசிங்க யோசிங்க. சேது மாதவன் டக்கு டக்குன்னு எங்க கெட்டிக்காரன், உங்களுக்கு முடியும். எங்க வானம் நீலவான ஓடையில் அந்த பாட்டு எடுத்து வருவோமா? நீலவான ஓடையில் நீந்து சென்ற வெண்ணிலா, அந்த பாட்டு சேது மாதவன்.
4: வானம் தான் வீண்டாலும் யார் உன்னை பிரிந்தாலும், அந்த தாங்க போட்டுவிடுமா, செம்மையா இருக்கும்.
0: என்ன படம் அது? வானம் தான் வீழ்ந்தாலும்
4: அது ஒரு டிஜே சாங்.
0: டிஜே சாங், சரி நான் எடுத்து வர்றேன். வானம் தான் விழுந்தாலும் என்ன பாட்டு? அடுத்த
4: பேர் சொல்லுவாங்களே.
0: அடுத்த வரி என்ன? அடுத்த வானம் தான் விழுந்தாலும்,
4: வானம் தான் விழுந்தாலும் யார் உன்னை பிரிந்தாலும், அந்த மாதிரி வரும்.
0: யாரு
4: அந்த வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு.
0: பிரிந்தாலும்
4: நீங்க வானம் சொன்னே அந்த வரி ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு.
0: இது ஒரு ஆல்பம் சாங் இல்லையா?
4: ஆமா, ஆல்பம் சாங்.
0: நான் உங்களுக்காக எடுத்து வர்றேன்.
4: சரிம்மா, இன்னொரு சாங் பாட்டா.
0: எங்க எங்க பாடுங்க பாக்கலாம்.
4: அது வந்து இப்ப பெண்களுக்கு எல்லாம் யாரு வெளில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வருது இல்ல, பெண்களுக்கு எல்லாம் உரிமையா இருக்க மாட்டேது சொல்லி இருக்குல்ல.
0: சுதந்திரம் இல்ல பெண்களுக்கு, சுதந்திரம் இல்ல.
4: சுதந்திரம் இல்ல,
0: சுதந்திரம்.
4: அதுக்காக பாடின பாட்டு இதுதான்.
0: எங்க
4: அதுல ஒண்ணு இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு.
0: எங்க பாக்கலாம், பாடுங்க பாக்கலாம். கெட்டிக்கார கேப்போம். இன்றையோட நான்களும் சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுவாங்க.
4: மாதரே மாதரே பாராகும் கீழ துணிவோடு பாதங்கள் திமுறோடு தீருங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலங்கள் இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனையில் தீபங்கள் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கடுவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலை குனி உன் வெற்றி சிங்கம் கம்மாவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு நீ பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேனில் ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேனில் சிங்கப்பெண்ணே வா வா சிங்கப்பெண்ணே ஆமா நானினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலை குமி உன்பற்ற சிங்கம் கம்மாவன் அற்பதற்கு மட்டுமே ஏறு ஏறு ஏறு வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ விதைத்த விதையை இல்லை உந்தன் பாய அனைத்தீய அமைக்கும் நீ பாயம் என்று தூ நின்று செல்லு உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் தனியா பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் இணையாதே ஹே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழியெல்லாம் உன்னால் என்ன கண்ணின்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்தாகி நீ சீராக எழும்பி வா உலக யாசைப்போ உயர்ந்து வா வா வா அகினி சீரகே அகினி சீரகே எரிந்து வா உன் மொழி வீடும் காணாவே கோம்பா அதிசிக சகதியை விழாமல் பார்ப்போம் வா ஏறு ஏறு ஏறு வலிமை கொண்டு ஏறு நீ பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு இது காயங்கள் மாற்றும் காலமே உந்தன் துன்பம் வீழும் நாள் வரும் உனக்காக நீயே உதைப்பாயம்மா உனது ஆரை உணர்க்கிடுவாயே அம்மா விதை ஒன்றே கூவியே திரு விதை ஒன்றே கூறியே திரு ஏய் சிங்கப்பெண்ணே ஏ சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏங்குமே ஒரு முறை தலை குனி உன் வெற்ற சிங்கம் கம்மாவன் பார்ப்பதற்கும் மட்டுமே ஏறு ஏறு ஏறு நெஞ்சின் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து அன்னை மனைவி தங்கை என்று நீ குறித்த உயர்வை இன்று காதங்கள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பாயமின்றி நீ பாயமின்றி தூ நின்று செல்லு
0: சூப்பர் கெட்டி காரன் அடிக்கடி நீங்க உங்களோட அங்க என்ன அந்த குரூப் இல்லையா அந்த ஸ்டேஜ் வழிய பாடுறவங்க குரூப்பா இருக்கிறாங்களா குரூப் செய்யறாங்களா
4: குரூப் இல்லமா
0: இப்ப
4: தெரியல கிடையாது
0: முந்தியெல்லாம் முத்துக்குமார் போவாருல்ல அந்த அப்படி உங்களோட ஊர்ல இல்லையா இப்ப இருக்கிறாங்களா யாராவது
4: அப்படி யாரும் இல்ல
0: அப்படி யாராவது இருந்தா நீங்க அப்படி சேர்ந்து ஒரு பாடல்கள் ஸ்டேஜ்ல அப்படி பாடிக்கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சூப்பரா இருக்கு. நீங்க நல்ல ஒரு கட்டிக்காரனா வருவீங்க. அப்படியே பாடி பாடி பாடி நீங்க நல்லா வந்துருவீங்க. அதனால நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா பாடுறீங்க ஐயா, சூப்பரா நல்லா அடிக்கடி பாடுங்க. சரி, அடிக்கடி வாங்க, மாநிலையில வந்து பாடுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நன்றி சேது மாதவன். போய் நல்ல வெங்காயம் இன்னொரு பாட்டா. சரி பாடுங்க. பாடுங்க.
4: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்க நான் பிரச்சனை. நீ குரல் விட்டா தெரிஞ்சுக்கிறானா அர்ச்சனை, உனக்கு தாண்டா அர்ச்சனை. அவன் வர்ற வரைக்கும் வயசா கொடுத்து நண்டு திண்டு தொகுறது, அவன் எழுந்த கிழந்து வந்தானா இந்த தீபாவளி நம்மளது. குடியிருக்கும் வெறித்தனா இனாய் பொலோ கலுனா நம்ம கெத்தா ஒலத்தனும் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் ஏ நம்ம சனம் வெறித்தனா ஏ இனாய் பொலோ கலுனா நம்ம கெத்தா ஒலத்தனும். ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, அருப்பா கலையா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ.
5: கணக்கா ஒரு ஆட்டம் இருக்கு, மீனுக்கா ஒரு மேலம் இருக்கு. மண்ணு முட்டா சாலு, எண்ணெய் முட்டா யாரு, தொங்க விட்டு துவைக்கும் ரவுச பாரு, குரல் விட்டா நூறு சொந்த வரும் பாரு, காசு பண்ண எல்லாம் கோளாறு. என்னட எல்லாம் நீ தானே, உன்னாண்ட எல்லாம் நான் தானே. நம்ம சாக்கு ஊரு டாக்கு நண்பாணி பல்லாக்கு கேட்க போனோம் எல்லோ
4: என்னோட
0: மனப்பாடம் செய்து கொண்டீங்க. அடிக்கடி கேப்பீங்களோ இந்த பாட்ட?
5: கண்டிப்பா. இந்த படத்துல பார்த்தா ஒரு தடவை பார்த்துட்டேன்.
0: என்ன படம் அது? என்ன படம்?
5: இந்த படம் பேர் பிகில்.
0: பிகில்.
5: இப்ப நான் பாடின ரெண்டு பாட்டுமே அந்த படம்
0: தான்.
5: பிகில் போட்டீங்கன்னா இந்த பாட்டு வரும்.
0: நல்ல படமா அந்த படம்?
5: சூப்பர் படமா.
0: நாங்க இன்னும் பாக்க இல்ல, அதனாலதான் நீங்க அந்த பாட்டு எங்களுக்கு

0: சொல்லுங்க.
1: நல்லா நல்லா நல்லா பாடுறீங்க.
2: பக்கத்துல குருபாஸ்கர் நீங்களா அப்படி பேசுறீங்க? அப்பாட குரல் மாதிரி செல்வகுமார் இருக்கார். செல்வகுமார் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க.
1: ஹலோ, நல்லா கேக்குதாமா?
2: கேக்குதா உங்களுக்கு? சேதுமாதவன் அவர் சொன்னார் உங்களோட பாட்டு நல்லா
3: இருக்கு.
1: கேக்குறீங்களா?
2: அர்ஜுனும் எங்களுடைய செல்வகுமாரும் வாழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா சேதுமாதவன் பாடின பாட்டு பாட மாட்டாங்க யாரும். அது
0: கண்டிப்பா யாரும் முடியாது.
2: அந்த பாட்டுல ஒருவரை நான் பாடும். அது
0: பாருங்க, நீங்க பாருங்க.
2: சுராங்கனி சுராங்கனி சுராங்கனி மாலு மாலு மாலு சுராங்கனி மாலு சுராங்கனிக்க மாலு கேனாவா? அது அடுத்ததான் உங்களை மட்டும் பாடுங்க. சரி, எங்க எங்களுடைய செல்வகுமார் மற்ற எங்களுடைய அர்ஜுன் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: அம்மா வணக்கம்.
2: வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்க.
1: அவர் பேரு அர்ஜுனன். அர்ஜுனன்
2: அர்ஜுனன் ஆஹா, அப்ப வில்லு வச்சிருக்கிறாரா? அம்பு வில்லு?
1: ஆமா.
2: சரி, அர்ஜுனன் அர்ஜுனன் நான் சைலா கூப்பிட்டேன், நீங்க விடுவீங்க இல்லையா? அர்ஜுன் என்று கூப்பிட்டேன், நீங்க அர்ஜுனன் என்று
1: சொல்றீங்க. பழைய பேரா இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல, அந்த அந்த உண்மையான பேர் இருக்க தெரியணும்ல.
2: அதுதான் கம்பீரம் இல்லையா?
3: அது சில பேர் திருக்கமா அப்படி கூப்பிடுவாங்க அர்ஜுன். முழு பேர் வந்து அர்ஜுனன்
2: தான். அர்ஜுனன் அர்ஜுனன். சரி, அர்ஜுனன் ஒரு பாட்டு பாடுங்க. முதல்ல முதல்ல
3: பாடவா?
2: பாடுங்க.
3: கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.

பூக்கிலே கால் போகலாமா, கால் போன பூக்கிலே மனம் போகலாமா. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம்.

வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால்

0: சொல்லுங்க மேடம். சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். கொஞ்சம் காம். ஆமா
1: நானு ஆலையை உயர்த்தாம பேசுறேன் பாத்தீங்களா. இப்ப என்னடா எந்த காதுக்கே வரையல எனக்கு யோசிச்சு.
2: என்னமா
1: சொல்லுங்க செல்வகுமார். செல்வகுமார்
2: அதாவது சாப்பிடாமடனா சுதி நல்லா கூட கிடைக்கும்.
1: அதனால ஒரு நாளும் சாப்பிடாதீங்க, அப்பதான் சுதி நல்லா கிடைக்கும். இல்ல இல்ல தண்ணி தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போனா நல்லா பாடலாம். இல்ல இல்ல அது அதை உங்களை பொறுத்தது. எந்த எந்த தண்ணி என்றதோ அது உங்களை பொறுத்தது. அது ஆனா தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாடுனா பேசலாம், நல்லா பேசலாம், பாடலாம், சண்டையும் பிடிக்கலாம்.
2: ஆமா
0: நான் வந்து நான் தண்ணி குடிச்சு போனேன்னா சுடு தண்ணி குடிச்சு போனா நல்லா இருக்கும்.
1: சுடு தண்ணி சுடு தண்ணி
0: ஹீட் வாட்டர் ஹீட் வாட்டர்
1: ஹாட் வாட்டர் ரெண்டு தான் சொல்லுவாங்க. அது எந்த ஹாட் வாட்டர் ரெண்டு நாங்க இனி அது நாங்க பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும்.
0: ஓஹோ
1: என்னண்டே சொல்லுங்க.
0: நான் வந்து தீவிரமான ரசிகர்
1: வாழ்க்கை இல்லை என்ற மாதிரி இருக்கேன்.
0: ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் பழகிட்டா சில பேர் பழகிட்டா. நம்ம நானும் சின்ன ஒரு 10 வயசு வரைக்கும் சாப்பிட்டு இருந்தேன்
1: கூடுமா பால்.
0: அதுல கூட சுகர் ஏறும் சொல்றாங்க.
1: அதெல்லாம் பொய்யுங்க. நீங்க வீணா உங்களோட உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க. சுகர் நீங்க ரைஸ விடுங்க சுத்தமா. முதலாவது மாப்பொருட்களை விடுங்க. மற்றது இப்ப நீங்க பாவிக்கிறீங்களே சும்மா நார்மலா ஏதாவது சுகர் ஒயிட் சுகர் இருக்குல்ல அது அந்த சுகரை சுத்தமா விடணும். நீங்க தேன் பாவிக்கலாம், இல்லாட்டி பிரவுன் சுகர் கொஞ்சம் பாவிச்சுக்கலாம். எடுக்கலாமே எல்லா இடமும் தேடி போய் நீங்க எடுக்கலாமே. அங்க இங்க எங்களுக்கு இல்ல கிடைக்குமே. அப்ப நீங்க அதெல்லாம் வாங்கி நீங்க பாவிக்கலாம். நீங்க பால் சாப்பிடாம இருக்கிறது அது உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த பால்ல செலவு செலவு போவோம். இவரை மெல்ல பால நிப்பாட்டினோம் சுகர்
0: வர்தன். பால் சாப்பிட்டு எனக்கு முன்னணி சாப்பிட்டது இப்ப சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் நிப்பாட்டி அது கொலஸ்ட்ரால் தான். அது கொலஸ்ட்ரால் எதுக்கு ஏத்திக்கிட்டு கொஞ்சம் குறைச்சேன்.
1: நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பாலை சுரக்கிற பாருங்க. அந்த பாலை சுரந்த சார அந்த பசுவுக்கு சுகர் இல்லையே அது என்ன கும்மு இருக்குது சுகமா. எங்கேயாவது சோர்ந்து படுக்குதா இல்ல. அப்ப நீங்க அந்த பால் அதாவது நீங்க கடையில இல்ல இல்ல அதாவது அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. நல்ல நீங்க அரிசி சாப்பாடு சாப்பிடுறீங்க அதை நிப்பாட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்க நீங்க. பால் சாப்பிடுங்க, பால் நிறைய சாப்பிடுங்க. அது அதாவது சுத்தமான பால். இப்ப சில இடங்கள்ல கலப்பணங்கள் செய்யறாங்க, பசும் பால். யாராவது அந்த கறந்து எடுக்கிற இடங்களுக்கு போய் நேரம் அப்படியே போய் வாங்கிட்டு வாங்க. கிடைக்குது, பார்த்து அதுலயே வாங்கிட்டு வரலாம். அது என்ன நல்லம், அது உண்மையில உடலுக்கு நல்லம். பால் நல்லா சாப்பிடுங்க, அது வந்து சுத்தமான பால். இப்ப எங்கட இந்த ஊர்ல கிடைக்கிறது தாராளமா கிடைக்குது பால். அது கூட ஏதோ ஒரு கெமிக்கல் சேர்த்து வச்சிருக்கிறதான் 3 கிலோமா ஒரு மாதத்துக்கெல்லாம் இருக்குது அந்த பால். அப்ப அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது அவங்க சேர்த்திருக்கிறாங்க. சுத்தமான பால் குடிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆனா அதுல ஒரு மிளகு, இஞ்சி, மிளகு மற்ற மஞ்சள் போட்டு சின்ன பனங்கற்கண்டு போட்டு காய்ச்சி அப்படியே நீங்க சாப்பிடலாம். மற்றது உங்களோட குரல் வளத்துக்கு அதிமதுரம் தண்ணியில போட்டு குடிங்க. அதிமதுரம் போட்டு குடிங்க, சுடுதண்ணி நல்லா அதிமதுரத்தை போட்டு அவிச்சிட்டு குடிங்க. இன்னும் குரல் வளம் நன்றா வரும், ஒரு கரகரப்பு இல்லாம இருக்கும். நிச்சயம், ஏன்னா ஒரு நல்ல கலைஞனுக்கு நாங்க நல்லதை சொல்லிக் கொடுக்கோம் இல்ல. அவரோட குரல் எப்பவும் தேவையில்லை. வந்தோடன பாடுங்கன்னு நீங்க பாடணும், அந்த தன்மை இல்லாம போக கூடாது. அந்த தன்மை இல்லாம போகும்போது எவ்வளவு கவலைப்படுவீங்க நீங்க சொல்லுங்க பாக்க. பேச முடியாம போகும்போது நான் என்ன இப்ப கவலைப்படுறேன், இந்த குரல் உண்மையிலேயே சரியில்லை, என்னால முடியாமல் இருக்கிறது, முன்பு மாதிரி இனிமை இல்ல, ஒரு ஒரு தடிச்ச குரல் மாதிரி ஒரு பேசும்போது கேட்கும்போது, நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் போது எனக்கு முந்தின அந்த குரல் என்னுடைய குரல்ல தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க ஆரம்பத்துல
0: உங்க குரல் நல்லா இருக்கு, உங்க குரல் நல்லா இருக்கு. நீங்க பாடி நான் கேட்டது, நீங்க ஒரு பாட்டு போடுங்க நான் கேக்குறேன்.
1: ஐயா பாட்டு பாட்டு போடத்தானே சொன்னாரு, நல்ல ஒரு பாட்டு
0: பிளே. நீங்க உங்க குரலை பத்தி சொல்றீங்களே, அது சொல்றேன்
2: தலைவர்
1: பாட்டா எம்ஜிஆர்
2: அம்மா பாட்ட எடுத்து விடுங்க. அம்மா பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்குங்களா?
1: அம்மா, அவருடைய அம்மாவுடைய பாடல்.

0: அந்த பாடல் நல்லா தெரியல எனக்கு.
1: உங்களுக்கு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் கேட்க, நல்லா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்லிட்டீங்க, உங்களுக்கு குறைச்சு சொல்றீங்க.
0: என்ன செல்வகுமார், ஒரு ஒரு பத்திரத்துல இவர் எழுதி ஸ்டாம் பண்ணி தரச்சு.
1: கண்டிப்பா கண்டிப்பா தரேன்.
0: பேந்தரம் நாளைக்கு பேந்தர காலத்துல இவர் மாறக்கூடாது. பக்கத்துல ஒரு அன்பு உறவு நீண்ட நேரமா அமைதியா இருக்கிறார், அவரை சந்திச்சலாம். வணக்கம் வீரமணி. பொறுமையிலும் பொறுமை வீரமணிக்கு தாங்க இருக்குது, தர்மபுரி வீரமணி. இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தார், நானும் அதை பாத்துக்கொண்டுதான் இருந்தேன். அப்படியே இணைப்புல பேசாம ஒரு சத்தம் கேட்காம இருந்தா நினைமா இருக்கிறீங்களா தர்மபுரி எங்களுடைய வீரமணி? அங்க பக்கத்துல ரெண்டு பேர், பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, அர்ஜுன், அர்ஜுனா செல்வகுமார். ரெண்டு பேருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிருங்க. புதுசு புதுசா இணைஞ்சவங்கள நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க குரூப்புக்கு ஹாய் போடுவீங்க, அவங்களோட நட்பு கொண்டுவீங்க. சச்சிலா நீங்க
2: நேரத்துல வந்து இணைஞ்சிக்கல முருகன் நீங்க கமெண்ட் பண்ணதுல தப்பா பொறுத்து சொன்னீங்கல்ல, அது எனக்கு தெரியல. எனக்கு குரல் மாசம் இருக்கு,
0: அடுத்து
2: வந்து நேர் விருப்பத்துல வந்து
0: அதுல உங்களுடைய பேர் பாட்டு கேட்க உங்களுக்கு முடியலன்றீங்களா?
2: ஆமா,
0: அதுல நீங்க எழுதி விடணும். நீங்க அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறீங்களா வீரமணி, இருக்கிறீங்களா? இல்ல தொலைபேசியில நீங்க எனக்கு அனுப்பி வைங்க செல்வகுமார், நான்
2: பண்ணிடுறேன்.
0: இப்ப அர்ஜுன் வீரமணி நீங்க வானம், வானம் என்ற சொல்ல பாட்டு சொல்லுங்க.
3: ஹலோ
0: அம்மா, வணக்கம். சந்திரா அம்மா, அம்மா வணக்கம். நலமா இருக்கிறீங்களா நீங்க? உடல்
3: நலத்தோட
0: அம்மாவோட பேசல, நீங்க நலமா இருப்பீங்க என்று தெரியும். அடிக்கடி நீங்க வானொலிய கேளுங்க, காற்றலைக்கு வாங்க, நலமா இருக்கணும். இப்ப அங்க குளிரா அம்மா, அங்க நிலைமை எப்படி? குளிரா
3: இருக்கு,
0: நல்ல அம்மா. சந்திரா அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்? வானம் என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க அம்மா.
3: பாட்டு நீல வானத்துல ஒரு பாட்டு.
0: நீல வானத்துல என்ன பாட்டு வானம் என்று வருதா அதுல?
3: நீல வானம் ஒரு பாட்டு வருது மாதிரி,
0: அந்த பாட்டு. நீல வான அந்த பாட்டு, அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த பாட்டு
3: போட்டுறேன்.
0: காளிதாசன் நண்டு வர்றத வீரமணி என்று பாடலாம். வீரமணி பாடினான் காதல் கீதமே, அப்படி போட்டுடலாம். என்ன அம்மா சத்தம் பண்ணுமா அங்கள காதல் கீதம் பண்ண அம்மா ஜம்மன் இருந்துட்டா என்ன அம்மா? அந்த பாட்டு அருமையான பாடல் இல்லையா? அம்மாக்கு பாட வருமா? அம்மாக்கு பாட வருமா?
3: பாட
0: தெரியாது எனக்கு. இந்த உங்களோட குட்டி பையன் வீரமணியை நீங்க தாளாட்டு பாட இல்லையா தூங்கும் போது?
3: தாளாட்டு பாடணும், அதெல்லாம் இப்பெல்லாம் மறந்துச்சு, ரொம்ப மறந்து போயிட்டேன்.
0: ஆனா அப்ப நீங்க பாடித்தானே தூங்க வச்சீங்க இவனை எல்லாம், இந்த குட்டி பையனை.
3: அப்ப பாடுங்க வச்சோம், அதெல்லாம் ஒரு பாட்டு அம்மா அம்மா ஆயா பாட்டு வச்சாங்க நம்மளுக்கு தெரியாது. எனக்கு பாட்டெல்லாம் தூங்க மாட்டேன், பாட்டு வச்சாலும் தூங்கல, அவங்கள தூங்க வைக்கல,
0: அவங்கள தூங்க வைக்கல. சும்மா சரி அழும் போது என்ன பாடலையா நீங்க அப்படி
2: பாடலையா?
0: என்னம்மா என்னம்மா
3: அம்மா
0: நீங்க அப்படி எல்லாம் பாடி
3: வந்து அம்மா தான் நல்லா பாடுவாங்க, அந்த பாட்டெல்லாம் நம்ம எல்லாம் பாடவே இல்லை.
0: நீங்க பாடல
2: என்ன கட்ட ஏழு குறைஞ்சபட்சம் எனக்கு விவரம் தெரிவிக்கும், 6 வயசு வரைக்கும் அம்மா பால் கொடுத்து என்ன தூங்க வைக்கிறதுக்கு, 7 வயசு வரைக்கும் யானையில போட்டு அந்த யானை சொல்லுவாங்க அது யானையில போட்டு தான் தூங்க வச்சாங்க. ஆனா இப்ப சொல்றது கூச்சப்படுறாங்க,
0: கூச்சப்படுறாங்க அது தெரியுது. அப்படி ஏதாவது தூங்க வச்சிருப்பாங்க இல்ல
2: நீங்க சொன்னேன்.
0: சரி அப்படியே நீங்க பாடல கேட்டு தூங்கலாம். நன்றி நன்றி நன்றி வீரமணி, நன்றி வீரமணி, நன்றி செல்வகுமாரும் அர்ஜுனும் அது கமலஹாசன் திரைப்பட பாடல் கேட்டிருக்கா, வாழ்வே மாயம் படத்துல அந்த பாட்டு தெரியுமா அர்ஜுனாக்கு? அந்த பாட்டு ராமச்சந்திரனுடைய பாடல்கள் தான் உங்களுக்கு தெரியும். சரி
1: அர்ஜுனா
0: பாடல்கள் அர்ஜுனா நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க, வானமண்டு தொடங்குற பாட்டு, வானமண்டு வருகிற சொல் வருகிற பாட்டு ஒன்று சொல்லுங்க.
1: வானமண்டு எனக்கு தெரிஞ்சு புதிய வானம் புதிய புதிய சொல்லலாம்.
0: அந்த பாட்டு கேட்டுட்டாங்க
1: கேட்டாங்க
2: வேற பாட்டு ஏதாவது சொல்லுங்க,
0: வேற பாட்டு செல்வகுமார் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு
1: நான் ஒரு பாட்டு சொல்றேன்
0: கேக்குறீங்களா?
2: சொல்லட்டும்.
1: ஒரு பாட்டு வந்து ஒரே வானம் ஒரே பூமி ஒரே ஜாதி ஒரே நீதி, எப்படி பாட்டு இருக்கு படத்துக்கு பேரு ஒரே வானம் ஒரே பூமி தான்.
0: அது யாரும் கேட்ட மாதிரி இருக்கு.
1: ஜெய்சங்கருடைய
0: படம் ஒரே வானம் ஒரே பூமி கேட்கல, சொல்லி இருக்கிறாங்க ஆனா கேட்கல. சரி அப்ப அந்த பாட்டை உங்களுக்கு தரலாம், ஒரே வானம் ஒரே பூமி. ஒரே வானம் ஒரே பூமி
1: படத்துக்கு பேரும் அதேதான், ஒரே வானம் ஒரே பூமி
0: ஒரே பூமி. சரி இப்ப செல்வகுமார் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க
2: பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் ஒரு பாட்டு வருதுலமா?
0: அதுதான் எங்களுடைய வீரமணி கேட்டிருக்காரு. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அந்த பாட்டு தானே?
2: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அது சிரித்தது என்னை பார்த்து.
1: அந்த பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு சொல்லலாம், வானத்தில் பரவாது ஒரு நிலவுன்னு ஒரு பாட்டு இருக்கு காஞ்சி தலைவங்கள படத்துல.
0: என்ன சொன்னீங்க? செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அத பாடுங்க பாக்கலாம். அர்ஜுன் அர்ஜுனா அர்ஜுனா அத பாடுங்க.
1: ஜென்ஸ் வாய்ஸ் பின்னாடிதான் வரும், ரெண்டு வரையும் கூட லேடிஸ் பாடி
0: காட்டுறேன்.
1: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, அது சிவந்த உடலா இதழா என சிரித்தது என்னை பார்த்து. ஆடையின் வனப்பை நீ எழுத, ஆசையின் வனப்பை நான் எழுத, நாடகம் என்றே நான் நினைக்க, நடந்ததை உன்னிடம் ஏன் மறைக்க, நாடகம் என்றே நான் நினைக்க, நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
0: சூப்பர், நல்ல ஒரு
2: பாட்டு.
0: என்ன படம்
1: கேட்க நல்லா இருக்கும்?
0: நான்கு கில்லாடிகள்.
1: கில்லாடிகள்
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா அது. மற்றது ஜெய்சங்கருடைய இந்த பாடல், அன்று வந்ததும் அதே நிலா,
2: எம்ஜிஆர் பாடமா?
0: அது எம்ஜிஆர். ஜெய்சங்கருடைய இன்னும் ஒரு பாடல், என்ன இன்னும் ஒரு பாடல்?
1: அது வந்து நீங்க சொல்ற பாட்டு.

0: அந்த பாடல் அதுவும் நல்ல பாடல். இப்ப என்ன ஜெய்சங்கரோட பாடலும் பாடிட்டீங்க நீங்க, இருவருக்கும் நன்றி. நல்ல பாடல் தெரிவிச்சிருக்கீங்க. எல்லாம் பாடுவீங்க. நன்றி நன்றி. இருவருக்கும் நன்றி. உங்களை நான் இணைச்சு கொள்றேன். குரூப்ல எடுத்து விடட்டுமா உங்களை?
1: எடுத்து விட்டுங்க.
0: சரி, அதுல ஏதாவது குரூப்ல இணைஞ்சு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் உங்களுடைய போன்ல ஏதாவது நேரண்டா எங்களோட வானொலி சிறப்புகளை பற்றி எல்லாம் அதுல சின்ன சின்ன போடுவாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா வணக்கம் சொல்லிக்குவாங்க. அப்படி ஏதாவது செய்யும் போது உங்களோட போன்ல ஏதும் பிரச்சனையாண்டா நீங்க ஏதாவது என்னட்டு சொல்லணும், அல்லாட்டி நீங்க சற்று வெளியில போனா நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு அதை சரி செய்வேன். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் உங்களுடைய ரதீஷ். வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
2: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ.
2: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க நீங்க பேசுறது எங்கேயோ ஒரு உங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு அறையில அடைச்சு வச்சு.
2: எல்லாருக்கும் வேண்டப்பட்ட ரூம் இதுதான்.
0: எல்லாருக்கும் கண்டுபிடிக்க சொல்லிடலாமா?
2: பெர்ஃப்யூம்
0: எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர். ரதீஷ், நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அதை கேக்கலாம். இதெல்லாம் சொல்ல முடியாம இருக்கு. நாளைக்கு ரெண்டு மூணு சாப்பாடு நீங்க நல்லா சாப்பிட்டீங்க போல இருக்கு. எப்ப சாப்பிட்டாங்க மட்டும் கேட்க கூடாது நீங்க. சரி, அது யோசிச்சுதான் சொல்லணும். இல்ல சாப்பிட்டது என்ன? இல்ல சோறு. சோறுன்ற சமம் அதுதான். இப்ப ஒரு ஒரு ஒரு சமாஷ் வந்து ஜெகபர் பாதி கண்ணா எழுதியிருந்தார். மனைவி வந்து கேட்டாவாம், என்னங்க இன்றைக்கு சாம்பார் வைக்கட்டா அல்லது ரசம் வைக்கட்டா? அண்டு அவர் சொன்னா, நீ என்னத்தையும் நானும் போய் அதுக்கப்புறம் பேரை வைக்கணும். வைக்கணும் வச்ச அப்புறம் தான் தெரியும் அது சாம்பாரா ரசமா. அண்டு அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்கேன். இவ்வளவு நாளும் நீங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டீங்க. இப்ப தரமான நல்ல கடைகள்ல சாப்பிட்டீங்க. இப்ப பாரத் ஹோட்டல்ல எவ்வளவு இடங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல சாப்பிட்டிருக்கேன். வீட்டுல சாப்பிட்டிருக்கேன். அம்மாவோட கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு சுத்தமும் சாப்பாடும் எந்த எப்படி சொல்றது, அந்த சாப்பாடு இனி இன்னொரு தடவை கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாரத் ஹோட்டல்ல அவங்களோட சாப்பாடு அவ்வளவு சுத்தமாயும் இருந்தது, சுவையாயும் இருந்தது, நல்ல நீட்னஸ் ஃபுல்லா உள்ள இருந்தது. அப்ப அப்படி நீங்க இப்ப எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கும், அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும், மனைவிட கையால சாப்பிட்டுருக்கும், இன்னும் எத்தனையோ உறவுகள் கையால. இப்ப உங்களுடைய இப்ப மாமியிட அம்மா மனைவிட அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும். எங்க சாப்பிட்டது இப்ப முதல்ல நிக்குது உங்களோட மனசுல? இவங்கிட்ட சாப்பிட்டது நல்லா இருக்கு. அம்மாவை சேர்க்க வேணாம், அம்மாவை சேர்க்க வேண்டாம். தாயிர சாப்பாட என் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அவங்களோட சாப்பாடு அமிர்தம். அத உடனே நீங்க அதான் சொல்லுங்க, அம்மா கையால சாப்பிட்டேன்னு தான் சொல்லுங்க. அந்த சாப்பாடு அம்மா தண்ணியும்
2: உண்மையா சொன்னா, உண்மையா சொன்னா நீங்க வந்து இங்க திருச்சூர்ல வந்து ஒரு வெரைட்டியா அம்பல் எல்லாம் போட்டு தோசையில சாப்பிட்டா அதுதான் நல்லா இருந்தது.
0: என்ன அந்த குழம்பெல்லாம் வச்சு மாமாக்கும் கட்டி கொடுத்து அவங்க நான் வெரைட்டி சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க நல்லதுன்னு தான் சொல்லணும்னு சந்தனராஜ் மாமாட்டையும் ராணியா மாட்டையும் சொல்லித்தான் அந்த கதை கொடுத்துட்டு. அந்த சம்பளம் தோசை அதுவும் அதுவும் மைதா அம்மா தோசை. அப்ப நான் குடுத்து வச்சேன் பாருங்க, இவ்வளவுக்குள்ளே நான் சம்பளம் நல்லது.
2: அது கனடாவில் இருந்து வந்த ஒரு ஆளு
0: வந்து அந்த சம்பளுக்கு மதிப்பா போச்சு. அடுத்த முறை வந்தா எல்லாரும் அந்த சம்பளம் தான் குடுக்கற.
2: சம்பளம் மட்டும் இல்ல,
0: ரசம் சம்பளம் அந்த தோசையும் அதுதான். நீ எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா நேர்களையும் கூப்பிட்டு அதுதான் சுட்டு குடுக்கற சம்பள்.
2: ஒரு பெரிய அண்டாவில ரசம் வச்சா
0: போதும், ரசம் வச்சு ஒரு அண்டால பெரிய. ஆனா தேங்காய் எல்லாம் துருவி குடுக்கறது நீங்க தான், நேர்கள் தான் துருவி தரணும். இனி அவ்வளவு ரசம் வச்சு கொடுத்தா போதும். கொஞ்சம் வேணுமெண்டா கொஞ்சம் ஒரு சோறும் வைக்கலாம், ரெண்டு மூன்று விதமான சோ ரைஸ். இப்ப உங்களுக்கு வேணுமெண்டா மட்டா ரைஸ் வேணுங்க. மட்டா ரைஸ், மற்றவங்களுக்கு பொன்னி ரைஸ், அப்படி ரெண்டு மூணு வகையா வச்சிடலாம். இல்ல இல்ல அதான் அதைத்தான் நினைச்சிட்டேன், மெல்ல இப்படி விட்டு என்னண்டா இங்க இங்க இனி வாழ்றது ரொம்ப கஷ்டம் போச்சு சரியா. அதனால மெல்ல அங்க வந்து ஒரு ஹோட்டல் போட்டுடலான் இருக்கேன் நான். எல்லாரையும் வச்சு நிகழ்ச்சியும் செய்து கொண்டு எல்லாரும் இங்க இருந்து எல்லாம் உதவி செய்யுங்க. முன்னாலே பாசரம் வித்துடலாம் நீங்க. தனியா சம்பளம் சோறும் சம்பளம் அப்படி அந்த ரெண்டே ரெண்டு ஐட்டத்தோட சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும், அப்பதான் சரி. நிறைய
2: அப்படி கேரளாவில கேரளாவில ஒன்னு ரெண்டு இடம் இருக்கு
0: அது அப்படி சாப்பிட விரும்புவார்கள். நிறைய கறியெல்லாம் வச்சு சாப்பிடுற அந்த
2: கடையில எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. அந்த கடையில வந்து காலையில ஒரு அஞ்சு மணியிலிருந்து கஞ்சி அப்பளம் வச்சது மீன் வரத்தது எல்லாம்
0: எல்லாம் கொடுப்பாங்க.
2: அது அது அஞ்சு மணிக்கு குடுக்கறது ஏன் அப்படி சொன்னா, கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகள் நிறைய
0: வரும்.
2: அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றது வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல் பெரிய கடைகள் எல்லாம் வந்து அந்த நேரத்துல எல்லாம்
0: திறக்காது.
2: அது மட்டும் இல்ல, அப்படி திறந்தாலும் இந்த மாதிரி இந்த கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகளோட அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போக முடியாது.
0: போக முடியாது போனாலும்
2: அது அது மட்டும் இல்ல, அங்க காசும் அதிகம் தான்
0: இருக்கும்.
2: ஒரு கஞ்சி ஒரு 15 20 ரூபா கொடுத்தா ஒரு கஞ்சி 15 ரூபா தான் இருக்கு
0: நினைக்கிறேன். அங்க கேரளால சாப்பாடு 150 ரூபாய்க்கு மேல இல்ல, ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படியே
2: இல்ல இல்ல 100 இல்ல இல்ல இருக்குது. 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்கு, 150 இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு கடைகளை மாதிரி ஒவ்வொரு ஊர்களை மாதிரி இருக்கு.
0: கடையில
2: இருக்கிற ஆள் வந்து 4 மணிக்கு எழுந்து கடையில இருக்கிற ஆளு 4 மணிக்கு
0: எல்லாம் செய்திருவார். அவருக்கு புண்ணியம் உண்மையா. அப்படி ஒரு அது இந்த கஞ்சிய போல சுவையான சாப்பாடு எதுவுமே இல்ல. கஞ்சிய நீங்க எத்தனை தடவையும் குடிங்க பொறுக்காது.
2: கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2-3 கடை அப்படி இருக்கும
0: இருக்கும் குறைஞ்ச விலையில.
2: நானும் ஒரு நாளைக்கு போயிட்டு அப்படி சாப்பிட்டு இருக்காங்க. அது அப்படி சாப்பிடுறதுக்கு காரணம் என்றா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்னே வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட வேண்டிய அவசியம் வந்தது.
0: 3
2: மணிக்கு
0: விட்டுட்டு வரைக்கும் நீங்க
2: இல்ல இல்ல 3 மணிக்கு விட்டுட்டு வரும்போது எனக்கு நைட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தான் சாப்பிடுறப்ப ரொம்ப பசிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிக்கிறதா ஞாபகம்
0: நாங்க போய் சாப்பிட்டீங்க.
2: ஓ 5 மணி 5:15 நேரத்துல காலையில.
0: அப்ப அவர் காலையில செய்துட்டு பேருந்து என்ன செய்வாரு? அப்புறமா பகல் நேரத்துக்கு எல்லாம் வேற ஐட்டம் போடுவாரு?
2: பகல் நேரத்துல எல்லாம் இல்ல, அவரு தூங்கி இருக்கும். பகல் நேரத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு 1 மணிக்கு 1 மணி வரைக்கும் ஒரு 12:30 மணி வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு அது முடிச்சு அவரு
0: க்ளோஸ் பண்ணிடுவாரு. இந்த சாப்பாடு இருக்கும் இல்லையா?
2: ஓ அதுக்கப்புறம் வேற வேற வேற ஹோட்டல் எல்லாம் வரும்ல
0: வரமல்ல. அதனால அவர் அவர் நல்லா இருக்கணும். இனி இனி அங்க அடுத்த முறை நான் அங்க வந்து அவர்கிட்ட தான் காலையில சாப்பிடுறோம். நாலு மணிக்கே
2: போயிருக்கேன். அவர் வந்து அந்த அவரோட வீடும் இந்த கடையும் ஒன்னா சேர்ந்து, அதனால அப்படி ஒரு கடை இருக்கிறது யாருக்கு தெரியும் போற ஆளுங்களுக்கு தெரியும்
0: மட்டும்தான் தெரியும். அட அப்படி சொல்லுங்க.
2: அங்க எழுதியே இல்ல, போர்டெல்லாம் இல்ல அங்க. ஒரு விஷயம் இருக்குது, அந்த அவருக்கு வந்து அந்த கடை நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் தெரியுமா, அவரோட அவரோட மகன் எல்லாம் வந்து நல்லா அவரை பாக்கணும், நல்லா போர்கள் எல்லாம் போய் வேலை செய்து நல்லா உழைச்சு காசுல ரெண்டு மாடி வீடு, ரெண்டு மாடி வீடு, அதுக்கு முன்னாடி அந்த கடை வச்சிருக்கு.
0: நினைச்சிருப்பாரு இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் சாப்பாட்டு காலையில, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். அதனால
2: சொன்ன பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அது நிறைய விஷயங்கள் இருக்குது.
0: இருக்கு இருக்கு நிச்சயமா. அவரு தன்னை போலயே மட்டுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த நல்ல காரியத்தை செய்யற சூப்பர் நல்லா இருக்கணும். அவரு
2: இல்ல அது மட்டும் இல்ல, அவருக்கு அப்படி செய்யாம இருந்தா
0: முடிச்சிருந்து கொண்டு ஏதோ தேவையில்லாத உண்டு கரங்களை கண்டுகொண்டு.
2: அது அதிகமா வந்து இந்த கேரளாவில இருக்கிற ஆளுகள் இல்ல, அங்க போய் சாப்பிடற ஆளுகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அது மாதிரி ஹிந்தி அவரெல்லாம் இங்க வேலைக்கு
0: வேலைக்கு வந்திருப்பாங்க. அது அங்க வீடு இருக்கிறவங்களுக்கு சமைச்சு அவங்க வீட்டுல கொடுப்பாங்கல்ல, அங்க போய் இருந்து தொழில் செய்யறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் அது உதவியா இருக்கும். நிச்சயம் நல்லது. ரதீஷ் நீங்க வானம் என்று சொல்லுங்க ஒரு பாட்டு.
2: இந்த பாட்டு கொண்டு வந்திருக்க வானவில்லின் நூல் எடுத்து.
0: என்ன பாட்டுங்க?
2: வானவில்லின் நூல் எடுத்து.
0: வானவில்லை நூல் எடுத்து யாருமே கேட்கல.
2: அது
0: ஒரு தடவை நீங்க இதை கேட்டிருக்கீங்க, நீங்க இந்த பாட்டு
2: கேட்டிருக்கு
0: அதெல்லாம் ஞாபகம் இருக்கு.
2: சிந்தாமல் சிதறாமல் படத்தோட பேரு,
0: படம் சிந்தாமல் சிதறாமல். உங்களுடைய பாடல் எடுத்து
2: வேறையும் இருக்குது. ஒரு வானம் என்ன தெரியும், ஒரு வானவில்லின் பக்கத்திலே ஒரு பாடல் இருக்கு, காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தில இருந்து.
0: என்ன படம்? காதல் சொல்ல வந்து என் படத்துல ஒரு வானவில்லின் பக்கத்தில். காதல் சொல். நன்றி நன்றி ரதீஷ், உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். என்ன உங்களுடைய ஸ்டுடியோ வடிவ எல்லாம், அதாவது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி மற்றது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க. கரண்ட்
2: சில ஸ்டுடியோல இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஆள் சாய் காட்டுது.
0: ஹாய் ரதீஷ். இந்த நேரத்துலயா
2: கிளாஸ்
0: போட்ட ஸ்டுடியோ வழியில தெரியுது உங்களுக்கு?
2: முடி
0: வந்து நீட்டா இருக்குதா, வெள்ளை புடவை கட்டி இருக்கலாம் வாண்டு பாருங்க.
2: இல்ல இது வந்து புதுமோக தாடி எல்லாம் வச்சிருக்கு இப்ப ட்ரெண்ட்.
0: ஓ தாடி வச்சு انا வெள்ள உடுப்பு வந்து வெள்ளதானே?
2: இல்ல ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கேன்.
0: எல்லாம் போட்டுருக்காரு. ஐயோடா. அப்ப இவர் மாடர்ன்
2: தெரிஞ்ச பையன். ஓ
0: மாடர்ன் இவர்.
2: இல்ல மாடர்ன் டை.
0: நன்றி நன்றி நல்லது. நன்றி ராதேஷ். நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் பயமுறுத்தி அனுப்பலாம்டா, பயப்படுறாங்க. இல்ல எல்லாம் மொடர்னா வந்துட்டு சொல்றாங்க. சரி, இப்பொழுது அன்பு உறவுகள் பலர் எல்லோரும் இணைந்து சிறப்பித்திருக்கிறீங்க நீங்க. நம்ம அடுத்த உறவுகளும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நான் இப்ப ஒரு பாடலை எடுத்து வந்தால் அந்த பாடல் முழுமையாக முடியும் வரை முடிஞ்ச பின்புதான் நேர்களை எடுக்கிறதாக இருக்கிறேன். அடுத்து யார் இணைய நினைக்கிறீங்களோ நீங்க இணைந்து கொள்ளலாம். இன்னொரு விடயத்தை அன்புறவர்களுக்கு சொல்றேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு வானொலியை ஒரு நிகழ்ச்சியை, அப்ப வானொலியே நான் சொல்லல, ஒரு வானொலியை முழுமையா எல்லா நிகழ்ச்சியும் உங்களால கேட்க முடியாது. அது நாங்க உங்களோட பக்கம்தான் நீங்க நினைக்கிறது போல. ஏதோ ஒரு பிடிச்ச நிகழ்ச்சி நீங்க கேட்க போறீங்க, அந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்க தொடங்கினா முழுமையாக கேட்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில என்ன பேசுறாங்க, என்ன தரம் என்றது உங்களுக்கு தெரியும். அல்ல என்னத்தை கொடுக்கறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்குறாங்க, ஜெகபிரசாதி கண்ணாட நிகழ்ச்சி என்றா அவர் என்ன செய்கிறார், என்ன பாடல்களை எடுத்து வாரான்னு முழுமையாக உள்வாங்க முடியும். நீங்க ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு உங்களோட பாடம் நல்லா இருக்குன்னு எழுதிட்டு அதெல்லாம் மனசுக்கு கவலையான ஒரு விடயம் அல்லாட்டி கேட்காம இடையில வந்துட்டு இப்போ ஒரு வானொலியில இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறவனும் அந்த வானொலி மேல உண்மையிலேயே உங்களுக்கு அலாதி காதல் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, ரெண்டா நீங்க நிகழ்ச்சியை ஃபுல்லா கேப்பீங்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. நாங்க எல்லாம் உங்களுடைய பக்கத்துல இருந்துதான் வந்த எல்லாரும் வந்தோம், இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம், நேராகத்தான் இருக்கிறோம் நான் எல்லாம். அப்ப ஒரு நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சா நீங்க ஒரு அழைப்புக்கு வந்தா ஒருக்கா அழைச்சு பார்த்துட்டு இவங்க எடுக்கல என்று போறது வந்து மனசுல இந்த வானொலி மேல உங்களுக்கு அன்பு இல்லை என்றதுதான் அர்த்தம், ஈர்ப்பு இல்லை என்றதான் அர்த்தம். ஒருக்கா அழைச்சு பார்ப்போம், கிடைச்சா சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பாட்டை கேட்டிருந்தா கேட்டுட்டு அவங்க போடுறாங்களா இல்லையா சரி போயிடலாம் வந்து. அப்படி நீங்க செய்யறதை விட உங்களுக்கு பிடித்த தலங்கள்ல பிடித்த வானொலிகள்ல இல்லாட்டி உங்களுக்கு சௌகரியமா இப்ப இதை கேட்டுட்டு முழுமையா இந்த நிகழ்ச்சியை கேட்காம போறதை விட நீங்க அந்த பாடலை கேட்காமலே இருக்கலாம் என்றது என்னுடைய உத்தேசம். அது ஒரு விளையாட்டாக ஏனென்றால் எலிக்கு வேதனை பூனைக்கு விளையாட்டு என்று சொல்லுவார்கள், பூனைக்கு விளையாட்டு எலிக்கு வேதனை, அது அப்படியே எலிய புடிச்சு புடிச்சு விடுமா, புடிச்சு புடிச்சிட்டு விடுமா. இந்த அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு துறையில என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வராங்க என்பது வருகிற ஒவ்வொரு நேர்களுக்கும் தெரிய வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு நேர்களையும் அறிவிப்பாளராக மாத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சி தாங்க என்று கேட்ட போது கூட உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன்னா வேலைப்பாடு குடும்ப இது மற்றது நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு எப்படி தொகுத்து அவ்வளோத்தையும் எடுத்து வர்றது என்ற நினைப்பு, அதை தரமாக எடுத்து வரணும் என்ற அந்த சிந்தனை, இதெல்லாம் அவ்வளவோ நேரமாக நீங்கள் அதை தயார் பண்ணணும். சூழ்நிலை அப்ப எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டமான நிலையிலும் அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வரும் அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கு புரிந்துவிடும், வருகிற நேர்கள் சில பேருக்கு புரிந்து விடாது. இதென்ன இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பேசுறாங்க, சரி ஒரு பாட்டை கேட்கலாம் போகலாம், எந்த பாட்டை போட்டானா என்ன, நான் வந்தோன்னு நீங்க உடனே எனக்கு அழைப்பு தரையில ரெண்டெல்லாம் நீங்க கேட்க கூடாது, அப்படியெல்லாம் சிந்தனையோடு நீங்க கேட்க கூடாது. பேசுறவங்க இப்படி அடுத்த பேசிக்கொண்டிருக்கிற நேர்களை நீங்கள் காதலிக்கணும், நீங்க அன்பு செய்யணும். அட ஒருத்தர் வந்து பேசுறாரப்பா இந்த நாட்டில இந்த அவர்கிட்ட பேச்ச கேட்கலாம், அது அந்த தரம் தான் வானொலி கேட்கிறவங்களுக்கு இருக்கணும். நான் மட்டும் பேசினா போதும் என்ன, நான் போனோம்னு உங்க எடுக்கணும் அல்லாட்டி பேச நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற தரங்கள் இருக்கக்கூடாது. எங்கேயும் விட்டு கொடுத்து நீங்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்துல ஒரு பூங்கால விளையாடுறோம் என்று சொன்னா நீங்க ஒதுங்கி இருந்து போட்டு கிட்ட ஒருக்க வந்து ஒருக்க பார்க்கலாம் என்று வந்தேன் என்றுட்டு போய் பெஞ்சில இருக்கிறத விட விளையாடுற குழந்தைகளோடு கை கோர்த்து நானும் வாரன் நானும் வாரன் என்று கேட்டு கேட்டு கேட்டு முன்னேறி அவர்களோடு சேர்ந்து விளையாடும் போதுதான் உங்களுக்கு அதோட ரசனை தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் என்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா என்னன்னு ஒரு உடனே மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த வானொலிக்கு வரவங்க யாரும் அப்படி நடந்து கொள்றது இல்லை, காத்திருந்து காற்றலைக்கு வருவார்கள், தங்களுடைய பாடலை கேட்பார்கள். நாங்கள் பாடல் கொடுத்தான கொடுக்காட்டியன்னு இந்த வானொலி மேல் அவ்வளவு அக்கறையோட இருப்பீங்க. இதெல்லாம் மனித நேயம், மனிதனுடைய அந்த அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் மனசுலேயே பதிய வச்சு சாகும் காலம் வரையும் வச்சு கொண்டு இருக்கத்தான் நாங்கள் எல்லாம் பார்ப்போம். ஏனென்றா அந்த அன்பு, அட இவ்வளவு பாருங்க நான் பாட்டு கொடுத்தான கொடுக்காட்டி என்ன, எனக்கு இணைப்பு கிடைக்காட்டியும் காவலம், நீங்க பாருங்க இவ்வளவு நேரம் இந்த வீரமணி காத்திருந்த. இதே போல எல்லாரும் அப்படித்தான் வந்தா அப்படி சத்தம் போடாம காத்துக்கொண்டிருப்பீங்க. அதுக்கு உங்களை எல்லாருக்கும் என் இதயபூர்வமான அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவும் நீங்க அப்படித்தான் இருக்கணும், இந்த வானொலியில் வர்ற எல்லா நேர்களும் அப்படித்தான் இருக்கணும். நான் வந்தா இவங்க நான் அழைச்சு பார்த்தேன் அவ எடுக்கல என்ற அந்த தரத்துக்கு நீங்க நினைக்க கூடாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் ஒரு பேரை சொல்றேன்னா நீங்க அழைச்சிருக்கிறீங்க வாங்க. ஆனா சூழ்நிலை இப்ப கொஞ்சம் 12 மணி ஆச்சு வர முடியாட்டி அது நோ ப்ராப்ளம், அது உண்மையிலேயே அதுக்கு நான் அது உபாதம் உண்டு. என்னடா நீங்க படுக்கிற நேரம் அங்க எல்லாம் பேச முடியாத உபாதம் உண்டு. ஆனா ஒரு அழைச்சோன்னு கிடைக்கல, ஒரு ரெண்டு மூணு தரம் நீங்கள் அழைச்சு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எதுவும் எந்த ஒரு காரியமும் நாங்கள் அடுத்து அடுத்து முயற்சி செய்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் பார்ப்பதற்கு இலகுவாயிருக்கும், ஆனால் அது உங்களோட கையில வந்து நீங்க செய்து பார்க்க தான் அது நேரமா தெரியும். நேற்று ஒரு அன்பு உறவு சொல்லியிருந்தார், இந்த தலையிடி காய்ச்சல் இந்த நோய் என்பது உங்களுக்கு வரும்போது நீங்க ஒரு டைனோல போடுங்க, ஒரு கொஞ்சம் விக்ஸ பூசுங்க, அல்லாட்டி டைகர் பாம் பூசுங்க, கண்ணை மூடிக்கொண்டு பாருங்க, அது சரியாயிரும் என்று நாங்க அட்வைஸ் பண்ணலாம். ஆனா தலையிடியும் காய்ச்சலும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும் எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு. அதே போலதான் எல்லா விடயமும் நாங்க சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தொழில் ஈஸியா இருக்கும், அட இதுதானே நான் டக்குண்டு செய்திருவேன், செய்ய கொடுத்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் முதல்ல என்று. பழக்கத்துக்கு வந்த பின்புதான் அது ஈஸியா இருக்கும், அது கூட செய்யற தொழில் செய்யறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மதித்து நடக்க பழக வேண்டும், மற்றவர் மேல் அன்போடு இருக்க பழக வேண்டும். மற்றவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து யாரையும் புண்படுத்த, அவர் தான் தவறு செய்தாலும் அந்த தவறை நாங்கள் மன்னித்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி போகிறோமோ அவ்வளவு தூரம் அவர்கள் எங்களை மதித்து எங்கள் மேல் அன்பு கொள்வார்கள், கோபம் போய்விடும், அன்புதான் உருவாகும். அடைவ உலக பேசி இவன் எப்படித்தான் இருக்கிறா வேண்டும், சொல்லக்கூடிய இடத்துல நீங்க புத்திமதிகளை சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் சில விடயம் எங்களுக்கும் தெரியாது, அந்த சொல்ல வேண்டும் என்றதுக்காக காரசாரமா சொல்லக்கூடாது. வார்த்தைகள், எழுதும் வார்த்தைகள், பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவரை புண்படுத்தும் விதமாக அதை நீங்க எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு முதல் பாடலாக ரமய ராஜேஷ், நீங்க தூங்கிட்டீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் உங்களுடைய பாடலை முதல் எடுத்து வருவேன் என்று அந்த பாடல் பொழுது காட்டிலைக்கு வருகிறது, கேட்போம். பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ரமய ராஜேஷ் கேட்ட பாடல்.

0: கொடுக்கக்கூடாது.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:58, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:28. இந்தியாவில் இப்பொழுது அங்கு இரவு நேரம், இங்கு வந்து பகல் நேரம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் வீரமணி அவங்களோட அம்மா கேட்ட பாடல். அவங்க மூத்தவங்க, வயசுக்கு மூத்தவங்க தூங்குற நேரம். சந்திரா அம்மா உங்களுக்குரிய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க யார் யார் விழித்திருக்கிறீங்க கையை உயர்த்துங்க, உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வரும். இல்லாவிட்டால் நாளை இந்த நிகழ்ச்சி, அதாவது இன்றைய பாடல் அத்தனையும் நாளைய நிகழ்வாக கதம்ப நேரலைய கேட்ட பாடல் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியும் எடுத்து வருவோம், அது நீங்க முழுமையாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். சந்திரா அம்மா, வீரமணி, நீங்கள் கேட்ட நீலவான ஓடையில் இந்த பாடலை விரும்பாதவர்கள் இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், கேட்கலாம் இந்த பாடலை.

0: நீலமான ஓடையில் மாமா ஓடி வருகிறார். மாமாவோ மாமியோ தெரியல, இந்த நீலமான ஓட பாட்டு வரத்தான் ஓடி வர.
1: வணக்கம்
0: மாமி. எப்படி மாமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்.
0: சூப்பர். இப்பதாங்க
1: 12 மணி.
0: சரியா 12 மணி. கால் இருக்காங்க உங்களுக்கு? ரெண்டு கால் இருக்கா? ஆனியம்மா சரியா 12 மணி. வாணியம்மா சரியா நேரம் சொல்லி அது சொல்ல முடியாதுங்க. பேய் வந்து சரியா எம்டிஆர்னு சொல்லி நேரத்தை சொல்லி இப்ப எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதான் கேட்டேன் கால் இருக்கா? உங்களோட குரல்ல பேசுவேல்ல. பேய் கேட்டு பாருங்க மாமாட்ட, பேய் எல்லாம் உங்களோட குரல்ல பேசும். யார் யாருடைய குரல்ல எல்லாம் பேசும் அது? அப்படித்தான் கூப்பிடுறது. பிராணியம்மா கூப்பிட
1: மாட்டேன், நாங்களும் அசரமாட்டோம்.
0: பாருங்க கால் இருக்காண்டு மாமாக்கு.
1: மாமா வரும்போது பறந்து வந்தாங்க.
0: பறந்து வரும்போது இருக்கிறீங்க, கால் இருக்கான்னு பாத்துருங்க. முதல்ல வந்து
1: இல்லங்க போயிதானே பறந்து வந்தாங்க.
0: அச்சியா அது இல்ல, நேற்று நான் காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தேன் இன்றைக்கு. அந்த நேரம் நான் கேட்டேன், பிரிக்க முடியாது என்ன என்று கேட்டதுக்கு சந்தன ராஜன் அன்சியா ராணி ஒன்று எழுதியிருக்கிறாருங்க. எவ்வளவு சூப்பாருங்க, உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு யாராவது இல்ல, உதாரணத்துக்கு யாராவது மனைவியின் பேர் எழுதுனாங்களா? என்னையும் மனைவியையும் போறேன் யாருமே வந்து சொல்லல. யாரும் சொல்லல, மாமா மட்டும்தான் அழுதுனாரு பாருங்க. அன்சியா
1: ராணியும்
0: இல்ல, தானும் மனைவியும் மாறி எழுதிட்டார். பிரிக்க முடியாது, நாங்க வாணும்.
1: தனிச்சு
0: தெரியுறாங்க பாருங்க. அவனாலதான் உங்களுக்கு பேர் பாருங்க. அவர் சொல்லிருக்க அன்சியா ராணியும் சந்தனராஜ் மாதிரியும் தான் அந்த பிரிக்க முடியாத என்ன சொல்லுங்க கண்டுபிடிங்க. வானுக்கும் நிலவுக்கும் வந்து நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவர் இதைத்தான் உதாரணம் சொன்ன, அதனால நான் அதையே ஏற்றுக்கொண்டேன். உண்மை அது, உண்மையான உண்டு. அதனால நாங்க எடுத்துக்கொண்டோம் அத. அப்ப மாமாக்கு ஒரு ஓப்பன் இன்னைக்கு, நீங்க ஒன்னு இல்ல ரெண்டு முட்டை பறிச்சு கொடுக்கலாம், ரெண்டு இல்ல நாலு.
1: மாமா சாப்பிட்டாங்க?
0: சாப்பிட்டாங்களா? அட என்னட்ட போய் கேட்க வேணாம். காலையில இவர் என்ன பதில் எழுதுனா எழுதுனா அப்படியே இருக்குது. நான் இனி அழிக்க மாட்டேன், அது அப்படியே இருக்கும்.
1: வச்சுக்கோங்க, யாராவது கேட்டாங்கன்னா இப்படி ஒரு பதில் உங்களுக்கு தேவைப்படும் போது எங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க.
0: இல்லைங்க, இத்தனை 23 வருஷமா நான் வானொலி நடத்தின, யாரும் இப்படி ஒரு பதில மனைவியோட பிரிக்க முடியாது இப்படித்தான் என்று அந்த உறுதியா யாருமே சொன்னது இல்லைங்க. எல்லாரும் மாடி மேல போயிருந்து பேசுறேன். இன்றைக்கு இன்றைக்கு முத்துவர் சொல்லியிருந்த, நான் வெளியிட்ட வீட்டுல வெளியில வந்துட்டேன் என்று சொன்னேன் பாருங்க.
1: பயம்
0: அவ்வளவு
1: பயம்.
0: இனி ஒரு நாளைக்கு பாருங்க, அப்படி வெளியில வந்து நிக்க அவங்க வந்து சொல்லுவாங்க. வெளியில போய் நிக்கிறீங்க நீங்க பயம் இல்லாம, உடனே உடனே வெளியில நிக்கிறவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தாலும் பெய்தான், வெளியில நின்றாலும் பெய்தான், எங்கேயாவது நின்றுக்க முடியும்.
1: நாங்க சேர்ந்து பேசுவோம்மா, இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது.
0: உங்களுக்கு பயம் கிடையாது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பொறுங்க. சரி, இப்ப வாணியம்மா நீங்க ஒரு சமையல், ஒரு சமையல் குறிப்பு டக்குன்னு சொல்லுங்க பாக்க. ஒரு சமையல் குறிப்பு உண்டு.
1: 2 பல்லாரியை வேகமாக எடுத்து வேகமாக
0: வல்லாரை கீரை, வல்லாரை 2 வல்லாரையை வேகமாக
1: கீரைக்கு சொல்லணுமா?
0: இல்ல நீங்க, இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? 2 என்னத்தை எடுத்து சொன்னீங்க?
1: நான் முட்டை ஆம்லெட் சொன்னேன்.
0: அடடா, முட்டையை சொன்னீங்களா? 2 முட்டை எடுத்து வேகமா சொல்லுங்க பாக்கலாம். 2 முட்டை எடுத்து வேகமா வேகமா
1: வேகமா தெரியுமா? வேகமா கட கட கட கட கடகம் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு, அப்படி சட்டியில வச்சு ஆடுப்புல சட்டியை வச்சு கடுகு போட்டு தாளிச்சு எண்ணெய் ஊத்திட்டு கடை கடை கடை கடன் கிண்டி அது அப்படி பொன்னிறமா மாறியது. ரெண்டு முட்டையை போட்டு அப்படி லைட்டா உப்பு ரெண்டு மிளகு ஜீரக தூள் அப்படி இப்படி கடை கடை கடை கிண்டிங்கன்னா ரசத்துக்கு சாம்பா இருக்கும், தொட்டுக்கு சூப்பரா இருக்கும்.
0: சத்தியமா நீங்க சொன்ன இப்ப செய்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது. என்னங்க நீங்க சொல்றது சரியா சொல்லணும். கடற்கரை எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வதக்கி கடற்கரை ரெண்டு முட்டைய கடற்கரை போட்டு எங்க அந்த கோல என்ன செய்யறது நீங்க கடகரன்னு சொல்லும் போது முட்டையை அப்படியே ஒரு பாங்க கடகரன்னு உடைச்சு அப்படியே விட்டு அப்படி சொல்லணும் இல்ல கோத எறியணும்னு சொல்லணும் இல்ல முட்டையை அப்படியே போடுங்கன்னா அப்படியே போட்டுருவாங்கல்ல. ஏங்க பாவம் இப்பதான் சமையல்
1: உடைக்காம போட்டீங்களா
0: நீங்க? அப்படிதான் சொன்னீங்க முட்டையை ரெண்டு முட்டையை அப்படியே போடுச்சு.
1: நீங்க தமிழ் பண்டிட்டா போயிருக்கணும்.
0: இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல, சாதாரண ஒரு சமையல தான் கேட்டேன். நீங்க இப்படி எல்லாம் கல்சியம் வேணும்னா நாங்க டேப்லெட் வாங்கி போடுங்க. எங்க முட்டை போட டேப்லெட்
1: தெரியுதா? எங்க வீட்டுல சமையல் யாருன்னு
0: அப்படி சொல்ல முடியாது. உங்களோட சமையல் சாப்பிட்டவனா நீங்க அப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. மாமாவுக்கு முட்டை உடைக்க தெரியுமோ தெரியாது, பாவம் அவ சாப்பிட மட்டும்தான் தெரியும்.
1: விட்டு கொடுக்க மாட்டீங்களா நீங்க?
0: இல்ல இல்ல உண்மையாதான். மற்றது மாமாக்கு வெளி உலகம் அந்த இதெல்லாம் தெரியும். நீங்க சமையல்ல நீங்க சூப்பர். நான் சாப்பிட்டேன் இல்ல, இருத்து வச்சு போட்டீங்கல்ல நீங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? எங்கயோ அந்த பாவம் அந்த ஒரு பிஜக்கார புள்ள அப்படி பசியில இருக்கு. அப்ப ஒரு நல்ல செல்வந்தர் வந்து அப்படியே குடும்பத்தோட பெரிய கரையல் அப்படியே காவி கொண்டு வந்து ஒரு அப்படியே வாழை எல்லாம் இலையெல்லாம் போட்டு அப்படியே தண்ணி எல்லாம் தெளிச்சு சாப்பிடுங்கம்மா ரெண்டு போட்டோம் ஆகிதான் எனக்கு என்ன அந்த சீன் அப்படியே
1: சொல்லக்கூடாது.
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்ல
1: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
0: இல்ல பாவம் அந்த புள்ள சாப்பிட்டு ரெண்டாம் போடுங்க
1: நீங்க அது சொல்றீங்க. அத்தனை கடல் கடந்து மலை கடந்து இந்த அன்பு உறவுல பாக்கணும்னு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க.
0: அதெல்லாம் கஷ்டம் இல்ல, பிளைட்ல ஏறி இருந்ததாவும்
1: கொண்டு அது வந்து கஷ்டம். இது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது, ஒரு அன்பு ஒரு பாசம்.
0: என்ன
1: உங்க மாமா ஐடியா பாத்தீங்களா?
0: என்ன
1: சொல்ற முட்டை பொரியல முட்டையை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்துடலாம், மறுநாளைக்கு வச்சுக்கலாம். உடச்சு ஊத்தலையா பாத்தீங்களா?
0: இப்பதான் ஒரு ரெண்டு இல்ல இப்பதான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சிந்திச்சேன்.

0: அதை பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பா, கோழி கறியோட சாப்பிடுற பொருள் அவ்வளவு கஞ்சத்தனம். உடனே எஸ் சி சேகர் சொல்லுவார், இன்னும் கஞ்சத்தனமா, அப்பதான் அவட பொண்ண கட்டினாங்கிட்டு நல்லா இருக்கு எட்டி பாப்பா, கோழியில பதத்தை அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருப்பாரு. அப்ப அவன் நினைப்பா, என்ன விட கஞ்சனா இருக்கானப்பா, இவனை கட்டி கொடுத்துடலாம் என்னமான. அப்படி இருக்கு.
1: நான் அது பார்த்தது இல்லம்மா, அந்த படம்
0: நல்ல படம், நல்ல சரியான ஏதோ படத்துல பேர் தெரியல, அந்த சீன் நான் இன்னும்
1: மறக்காம படம் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டேன்.
0: நீங்க பாத்துருக்க மாட்டீங்க,
1: பாக்க மாட்டேன்.
0: பாட்டுகள் கேப்பீங்க இல்ல நீங்க? நல்ல இல்லாம
1: பாட்டு கேப்பேன், புக்கு
0: படிப்பேன். அது நல்ல. நீங்க
1: எனக்கு பாட்டு சொல்லட்டுமா?
0: அதுதான் சொல்லு, அதுதான் கேட்க படுக்க நீங்க சொல்றீங்க. எதுக்கு அடுத்த முறை எனக்கு ரெண்டு முட்டை எப்படியும் பொறிச்சு தந்துடுன, சரியா? ஞாபகத்துல வச்சோட பாட்டுக்கணும்.
1: சரி, சேவல் என்னைக்கு முட்டை விடுதோ அன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு முட்டை.
0: இப்படி எல்லாம் உங்களை நம்பி வந்தா இப்படிதான் செய்யுங்க. இந்த கோழி எப்ப முட்டைன்னு சேவலை கட்டி வச்சுட்டு பாருங்க, முட்டை எடுதான், அதுக்கப்புறம் முட்டை தரலான். சரி சரி சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: வீரக்கா வானமே இல்லை படத்துல இருந்து.
0: வானமே இல்லை,
1: சோகம் இனி இல்லை, அழகிய வானமே இல்லை.
0: என்னன்னு தொடங்காது,
1: சோகம் இனி இல்லை, அழகிய
0: சோகம் இனி இல்லை. ஆமா, நல்ல பாடல். அட
1: வானமே இல்லை,
0: சோகமே எதுக்கு வச்சுக்க தெரியுமா? நீங்க வரும் வரையும்
1: தான்
0: அது புரியுது அவங்களுக்கு, கூட்டாம இருக்கு டோர்.
1: புரியுது புரியுதுமா?
0: அது அது வரையும் தான் பாத்து பாத்து இருப்பேன், டைமையும் பாத்து டோர் போட்டேன்ல. அப்ப இனி மாமாக்கு என்ன?
1: மாமாட்டா
0: மாமா, மாமா சொல்லுங்க, மாமா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: நேயர்களுக்கு வணக்கம், இது உங்கள் எம்டிஆர். என்னுடைய குரல் எப்படி இருக்கு? இரவு 12:10 கிளம்பும் நேரலையில் உங்களோடு சிலுவை சந்திரராஜ்.
0: சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. நீங்க நீங்க சாகுல் கேட்டவனையா தான் நீங்க வந்து சொன்னீங்க, அந்த சாகுல் உண்மையா பொறாமையோட தான் கேட்டேன், சொல்லுங்க. அவர்கிட்ட மட்டும் கண்ணீர்னு கேக்குதுன்னு சொல்றீங்க, அப்படியே காதல வந்து
2: பாயுதுன்னு சொல்லுங்க.
0: என்னட்டு பாருங்க, இவ்வளவு புறாமையா கேட்டார். இங்க நான் பேசுறேன், எந்த குரல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க மாமா. நல்ல காலம் தனி இடத்துல
2: பட்டியல வேற போடுறாரு, என்னென்ன சாப்பிடுறேன்னு. அது சமையல் செஞ்சுக்கிட்டே பேசுறாரு பாருங்க.
0: இல்ல அது அவ்வளவு கணக்க வேணாம் மாமா, எனக்கே கிடைக்குது இல்ல அந்த அந்த பொருட்கள் எல்லாம். இவர் இப்படி சொன்னா இன்னும் கிடைக்காதவங்களுக்கு எவ்வளவு சோகமா இருக்கு. இவருக்கு அவருக்கு இல்ல வயிற்று வலி வரப்போகுது, இவர் இப்படித்தான் சாப்பிடுறாரா என்று நாங்க நினைச்சா
2: சித்தி போடுறோம்.
0: தாராளமா வந்து சொல்ற கடை கடை கடை. மாமாக்கு என்ன பாடல்?
2: அப்புறம் எல்லாரும் கனவு வேற வந்ததுன்னாங்க, கனவு வந்ததுன்னாங்க, அதுக்கும் கரெக்டா சொல்லிட்டாரு விளக்கத்தை.
0: அடிக்கடி யானை வருதுண்டா முத்து வேறுக்கு, அதை என்ன செய்யலாம்? அடிக்கடி அவரை விட்டு திறத்துதான், அதுவும் தும்பிக்கையான புடிச்சு புடிச்சு விடு.
2: எல்லாரும் உங்க போட்டோவை பாத்துட்டாங்கன்னு
0: நினைக்கிறதான். இல்ல பாக்கல மாமா, அது அவங்க சத்தியம் பண்றாங்கல்ல, அது நம்பலாம். என்ன சத்தியமா நாங்க பாக்கலன்னு சொல்றாங்க, அது பாத்திருந்தா கூட சொல்லலாம் விட்டு திறத்துதான். என்ன பயமுறுத்துற மாதிரி வருமா மாமா?
2: இல்ல இல்ல இல்ல
0: இல்ல,
2: தூங்குறக்கே நேரத்தை காணும், எங்கேயாவது நம்ம கனவு கண்டது.
0: அது சரி, அது உண்மை, அந்த டைம்ல தூங்குனா அதுலயே அப்படியே தூங்கி காலையில எழுந்து. என்ன பாட்டு மாமா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க என்ன பாட்டு மாமா? இன்னைக்கு ரமணி ராஜேஷ் வந்திருந்தார் இன்னைக்கு.
2: இன்னைக்கு பாடல் ஆமா ஆமா
0: அவருடைய குரல் பேசும்போது அவருடைய குரல் மாமா அந்த கணீரன் ஒரு நன்றாக இருக்கு.
2: கருத்தில் அவர்கள் ஒரு

0: பார்வையாளர் வந்தாலும் வரலாம்,
1: நல்ல
2: வாய்ப்பு இருக்கு.
1: நிச்சயமா
0: இன்னொரு
1: விடயம் இல்ல, எம்டிஆர்ல யார் காலடிய வச்சு ஒரு அறிவிப்பாளராக மாறுறாங்களோ அவங்க ஒரு வானொலி எப்படியும் ஆரம்பிக்கிறாங்க.
0: பாருங்க சூப்பரா பாட்டாம் பாருங்க, ரெண்டு பாட்டும் அது அந்த சில வரிகள் நமக்கு வார்த்தையே நுழையாது போல் இருக்கு, அடிச்சு பிச்சு வந்துட்டான் சூப்பரா.
1: இல்ல மனப்பாடம் செய்து வச்சிருக்காரு அவ்வளவு.
0: ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி அவன் அந்த கச்சேரிகள்ல பாடணுமா, போய் ஒரு ஆர்வத்தோட பாடணும்.
1: நிச்சயம் அவங்க
0: செஞ்சுதான் பாடணும், அது
1: அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, அப்படி பாடி பாடி அவர் முன்னுக்கு வந்துடலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா, அவன் நல்ல குரல் உடம்பு நல்லா இருக்கு, அந்த அந்த ராகத்தோட பாடுறான் கரெக்டா.
1: மற்ற அவருடைய ஸ்டைலும் வந்துருச்சு மாமா, அவர் ஏஜுக்கு வந்துட்டார். வேட்டியும் கட்டி வேட்டியும் கட்டி தாடியும் வச்சு அவர் ஒரு 10 படம் அனுப்பி இருக்கிறார் எனக்கு. நான் யாரப்பா இதெல்லாம் யோசிக்கேன். அதுவும் அதுவும் எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, மேல வானத்தை எப்படி பாக்குற மாதிரி சைடா சேர்ந்து எங்க ஒரு மரத்தை பாக்குற மாதிரி எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க பாருங்க. உங்களோட பாட்டு சொல்லுங்க மாமா, என்ன பாட்டு?
0: பாட்டுதான் எதை போதும் தெரியல.
1: வானம் வானம் வானம் வானம் வானம்
0: ரெண்டு பாட்டு இருக்கு.
1: என்னமா நான்
0: மார்க்
1: அப்படிங்கிற
0: படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு, வானம் நமது பூமியும்.
1: என்ன மாமா?
0: ஓ ஃபெயில் ஆகாம
1: அத சொல்றீங்களா? நானே அப்படி ஒரு கடை இருக்காங்க வந்து
0: 1993 வெளிவந்தது
1: இந்த படமா? நான் பார்க்கேன்.
0: நமது பூமியும் நமது,
1: வானம் நமது பூமியும்
0: நமது. ஆமா, இன்னொரு பாட்டு கூட இருக்கு, அது கொஞ்சம் சோகமான பாட்டு. வானம் அருகில் ஒரு வானம் அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இருக்கு, கொஞ்சம் சோகம், இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
1: பூமி
0: போட்டுடுங்க.
1: பூமியும் நமது.
0: ஆமா, வானம் நமது பூமியும் நமது.
1: பூமியும் நமது. நேற்றைய தினம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்களும் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
0: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினாங்க,
1: நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது, நேரம் நேரம் அவங்களுக்கு லேட்டா வர்றது.
0: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டு
1: காலையில ஒரு நிகழ்ச்சி
0: வந்து அதனால வீட்டுல இருந்ததுனால கொஞ்சம் போட
1: முடிஞ்சு. பரவாயில்ல மாமா. இன்னொரு விடயம், அந்த காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்தபடியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன், அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி
0: ரொம்ப நேரம் இருக்காதிங்க, கொஞ்சம் சோகம், இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
1: பூமி
0: போட்டுடுங்க.
1: பூமியும் நமது.
0: ஆமா, வானம் நமது பூமியும் நமது.
1: பூமியும் நமது. நேற்றைய தினம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்களும் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
0: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினாங்க,
1: நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது, நேரம் நேரம் அவங்களுக்கு லேட்டா வர்றது.
0: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டுது இன்னைக்கு.
1: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சி எடுத்து வந்தபடியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன். அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து வந்துட்டு போனா அது எல்லாருக்கும் நல்லது. நானே குரு பாஸ்கர் நீங்க தான் இணைகிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டிலைக்கு நீங்க வாங்க பேசுறதுக்கு. இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. கை உயர்த்துங்கன்னு சொன்னோன்னு செல்வகுமார் ரெண்டு படம் போட்டுக்கார் பாருங்க. கையை உயர்த்திட்ட தண்டை பாட்டை கொடுக்க சொல்லி. சரி எடுத்து வரலாம். மற்றவங்களை யாருமே கை உயர்த்தல. தப்பினே பிழைச்சேன்னு அப்படியும் இல்லை. கதவை கூட்டிட்டு போயிடலாம். பாட்டை கேட்கலாம். எங்களுடைய வீரமணி சந்திரராமனுடைய பாடல்.

எதுக்கு இவளுக்கு, எதுக்கு இவளுக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சு? ஸ்டூபிட் என்ற அவர் அழகா தானே பாடினார். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் தான் அம்மா நானும் உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்கார். ஆனா அவரும் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் தான் கேட்டிருக்கார், சிரித்தது என்னை பார்த்து. சரி, அவருக்கு ஒரு பாடல் எடுத்து நாளைய தினம் பதிவுல வேற ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வர்றோம். ராஜவேல், இந்த பாடல் செல்வகுமார் கேட்ட இந்த பாடலோடு நாங்கள் ராஜவேலையும் இணைத்துக் கொள்ளலாம். பாடலை கேட்போமா? ராஜவேல், விமலா ராஜவேல், அதோடு செல்வகுமார், உங்கள் மூவருக்கும் இந்த பாடல்.

இந்த பாடலை எங்களுடைய செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார், மற்ற எங்களுடைய விமலா ராஜவேல், ராஜவேல் இவர்கள் கேட்டு ரசித்திருக்கிறார்கள். அடுத்த பாடல் ராணியம்மா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து.

நேரம் சரியாக 12:30 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:00. நீங்கள் யார் இனியும் இன்னும் விழித்திருந்து யாருக்கு பாடல் வேணுமோ நீங்க கையை உயர்த்தினா பாட்டு தரலாம். அல்லாட்டி நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம், எந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் மாமா நீங்க விழித்திருக்கிறீங்க, உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. பாஸ்மாக் என்ற படத்துல, டாஸ்மாக் மற்றது நான் சொல்ல இல்லை மாமா, பாஸ்மாக் என்ற படத்துல இருந்து பாடல் வருகிறது.

0: தானும் ராணியம்மா முடிச்சிருக்கிறேன். இன்னொரு பாடலுன்னு கேக்குறீங்க மாமா, ரெண்டு பாட்டு உங்களோட பாட்டு எடுத்து வச்சா என்ன பாட்டுன்னு நீங்க எழுதிவிட்டா அந்த பாடலை எடுத்து வரலாம், இன்னொரு பாட்டுன்னு கேக்குறீங்க. சரி இப்ப பாருங்க, ஷாவுல் ஹமீது கூட இன்னும் 12 மணி வரையில, ஆனா அவர் கையை உயர்த்தல, அதனால நான் பாட்டு கொடுக்கல. இப்ப உங்களுக்கு என்ன பாடல் என்று நீங்கள் சொன்னா நான் அந்த பாடலை எடுத்துவேன். மணிகண்டன் நான் விழித்திருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கேன். பாட்டு என்னன்னு சொல்லலையே மணிகண்ணன், நீங்க பாட்டை கொடுத்தீங்கன்னா நான் அந்த பாடலை வானம் என்று தொடங்குற பாடல் நீங்க எழுதி விடுங்க, உங்களுக்கு எடுத்து வர்றேன். விழிச்சிருக்கிறீங்க தெரியுது, பாட்டு கொடுக்காம போக கூடாதுல்ல, பாட்டை எழுதுங்க. என்ன விருப்பமாக ஒரு பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக மணிகண்டனை இணைத்து கொள்ளலாம். மணிகண்டன், மணிகண்டன், வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க மணிகண்டன், வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க என்ன பாடல் நீங்கள் வான் நலமா இருக்கிறீங்களா முதல்ல?
1: நலமா இருக்கேன் மேடம், இப்பதான் இரவு பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டே இருக்கிறேன் நானு.
0: அப்ப பாட்டு என்ன கேட்க போறீங்க வான்?
1: பாட்டு வந்து நான் பதிவு போட்டிருந்தேன்.
0: எங்க என்ன பாட்டு? என்ன கண்ணுக்கு தெரியலையே,
1: பாக்கலையா நீங்க?
0: இல்லையே, பாட்டு சொல்லுங்க.
1: தூங்காதே தம்பி தூங்காதே.
0: வானம் வந்து வர இல்லையா அதுல?
1: அல்ல வருக்கு, வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன?
0: தூங்காதே தம்பி தூங்காதே.
1: அந்த பாட்டு நான் தூங்கல, தூங்கமா இருக்கேன். படம் பேரு தூங்காதே
0: தம்பி தூங்காதே.
1: தூங்காதே தம்பி தூங்காதே,
0: அதுல
1: அந்த படம், அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கு, மானம் கீழே வந்தால் என்ன, அட பூமி மேலே போனால் என்ன, மாயம் எல்லாம் மாயம், இது மனிதனின் நிலை என்ன, வாட ராஜா வா வா, வளரும் கலை என்ன, அப்படிங்க பாடுங்க மேடம்.
0: அப்படியே அப்பா பாட்டு பாடியே முடிச்சிட்டீங்க பாருங்க நீங்க.
1: மேடம் இந்த படத்துல வந்து 6 பாட்டு அருமையான பாட்டு, எல்லா பாட்டுமே அருமையா இருக்கும். கமலாசு இரு பேரும் நினைச்சிருக்காரு, ஒருத்தருக்கு வந்து சுலக்ஷனா, ஒருத்தருக்கு வந்து ராதா, ரெண்டு பேரும் அருமையா நினைச்சிருப்பாங்க.
0: பாட்டு
1: இந்த பாட்டு தம்பி
0: தூங்காதே, தம்பி தூங்காதே.
1: ஆமா, எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு, நான் தூங்காமலே இருக்கு பாத்தீங்களா, பாட்டு கேட்ட மாதிரியே.
0: இல்ல இல்ல, விஜயகுமார் இப்பதான் வார, திருப்புக்குழி விஜயகுமார். நானும் நினைக்கிறேன் இவர் எங்கேயோ களவா வேலை செய்யறாரு இந்த நேரத்தில். இந்த நேரம் தான் வார பாருங்க,
1: விஜயகுமார் நண்பர்தான். விஜயகுமார் நண்பர் பேசிருக்கேன், நான்
0: பேசிருக்கீங்க. அப்ப நீங்க நீங்க மட்டும் தான் விழிச்சிருக்கேன் கூடாது, விஜயகுமார் வாரார் விழிச்சுக்கொண்டு, சரியுமா அது?
1: அப்படிங்களா, வரட்டும்.
0: தூங்காதே தம்பி தூங்காதே, அதுல என்ன பாட்டு சொன்னீங்க உங்களோட பாட்டு?
1: அதுல இருந்து வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன,
0: அப்படித்தான் ஆரம்பிக்குமா? வானம் கீழே வந்தால் என்ன?
1: ஆமா, அதே அப்படியே ஆரம்பிக்கும், அதே பாட்டுதான். பல்லவி சரணம் ஒண்ணுதான், நல்லா இருக்கும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைய கொடுத்துருக்கீங்க மேடம், நீ காலையில வந்தீங்க கேட்டேன் நிகழ்ச்சி நானு, அதே மாதிரி பாட்டு கேட்ட உடனே போட்டுட்டு இன்னைக்கு காலையில எனக்கு வந்து
0: அது அப்படி போட்டாட்டு
1: பாட்டு போட்டீங்களா? மீனா பொண்ணு, மீனா பொண்ணு போட்டு
0: போட்டீங்களா? அந்த பாட்டு நல்ல ஒரு பாடல், நான் அதுல கேட்க பார்த்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ராசாத்தி ராசாத்தி இருந்தீங்க, இப்ப என்ன மீனா பொண்ணுக்கு மாறிட்டீங்க கேக்கிறதுக்கு இருந்தா அதுக்கடையில, சரி கேட்டா நீங்க எங்க ஏதாவது கோவிச்சிருங்களான்னு கேக்குறேன்னா.
1: கொஞ்சம் கோவிக்கல மாட்டேன், கடையில போன் பண்ண பாத்தீங்க, உங்க கூட பேசவே முடியல, கடையில கூட்டமா இருந்துச்சுங்களா, கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு மதுரையில. இங்க நம்ம எவரும் ஜூஸ் கடை எவரும்
0: தானே,
1: காலையில நல்ல கூட்டம், நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தேன், ஆனா பேசுறது என்ன முடியல எனக்கு வந்து, கடையில ஆள் இருந்துட்டாங்களா கேட்டேன், அதான் டைப் பண்ணி அனுப்பிவிட்டேன். நீங்க பாட்டு போட்டுருவீங்க, நீங்க போடுவீங்க லேட்டா போடுவீங்க வச்சிருந்தேன், கேட்டு 5 நிமிஷம் நீங்க பாட்டு போட்டுட்டீங்க பாட்டு வந்து.
0: அது காலையில வந்தனா கடகடன்னு அந்த பாட்டு எல்லாம் நீ அதை பதிவு செய்யாம, எனக்கு உங்களோட பாட்டு கிடைக்குது இல்லையே, தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல வானம் கீழே வந்தால் என்ன என்று அந்த பாடல் வர மறக்கிறது மாமா, அவருக்கு அனுப்பி விடுங்க மாமா உடனே அந்த பாட்டை. நீங்க
1: ஒருவேளை பாட்டு பாட்டு மாதிரி படம் எது மாதிரி ஒருவேளை படம் எது பாட்டு பாட்டுச்சான் ஆனா படம் எது மாறிச்சான்னு தெரியல. ஆனா தூங்காத திரும்பி தூங்காதே பாட்டு யாபம் எனக்கு இருக்கு எனக்கு வந்து அடரா. அதுல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு அடராமா நீ நம்ம கிட்ட டூப்பி விடலாமா இந்த பாட்டு தான் வானம் கீழே வந்தால் என்னன்னு சொல்லி தூங்காத திரும்பி தூங்கையா இல்ல படம் மாறிச்சான்னு தெரியல. ஆனா பாட்டு இருக்கு இந்த பாட்டு வந்து கமலஹாசன் பாடம் 20 வருடங்கள் நடிச்ச படம். வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேலே போனால் என்ன மாயம் இல்ல மாயம் என்ன பாட்டு பாட்டு வறுமை மேடம் அது வந்து
0: வரிகள்லாம்
1: நல்லா இருக்கும். இந்த படம் பார்க்க நல்லா இருக்கும் மேடம். அந்த கலர் அந்த எடுத்த சிச்சுவேஷன் அந்த இயற்கையான காட்சியில காமிக்கும் போது நல்லா இருக்கும். அந்த வானம் அப்படி கீழே வர்ற மணிக்கும் பூமி மேல போற மணிக்கும் எடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும். உண்மையில படம் அப்படிதான் இருக்கு பாட்டு வானம் அப்படி கீழே வரும் மேடம் பூமி மேல போயிடும்.
0: அதுல அதுல அதாவது சொல்றது விட்டு கமலஹாசன் அந்த காலத்து கமலஹாசன் அழகு எப்படி பாருங்க.
1: அவர் தான் காதல் இளவரசன் அவர் வந்து காதல் இளவரசன் கண்ணன் இருக்கிற மாதிரி அப்ப இளவரசர் அவரு
0: காதல் இளவரசன் வந்து சவுந்தர் இல்ல இங்க எங்கட குரூப்ல நீங்க கண்ணனை மாத்திட்டீங்க.
1: சவுந்தர் இல்லைங்களா
0: இல்ல காதல் இளவரசன் கண்ணன் இல்ல அது சவுந்தர் நாங்க மாத்த கூடாது. காதல் மன்னன் வந்து எங்களுடைய சாவல் சமீர் நீங்க மாத்திராங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும்
1: நீங்க
0: குழப்பிடாதீங்க அவங்களுக்குள்ள பாருங்க மஜித்ல குரல் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு சாவல் சமீர் வந்து ரெண்டு செருமிட்டு நான் பேசுறேன் எந்த குரல் நல்லா இருக்கான்னு பாருங்க ரெண்டு விரட்டி கேக்குறாருங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டேன் இருந்தாலும் நல்ல நல்ல உங்களோட அதை விட சூப்பர் சொல்லி அனுப்பியிருக்கேன். இல்லாட்டி அவர் என்ன தச்சலா எதுவும் திருப்பி பேசிட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பேசுறோம் நீங்க உங்களுக்கு எங்கட குரல் எல்லாம் நல்லது இல்லையே மஜித் அண்ணாட குரல் மட்டும் நல்லதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டேன்.
1: அது நம்ம நம்மளுடைய அறிவிப்பாளர் குரல் போறோம் காந்த குரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காந்தம் இருக்கு அந்த காந்த கவர்ந்து எழுதுறாங்கல்ல
0: அறிவிப்பாளருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா நேர்களுக்குமே காந்த குரல் தான். எல்லாரும் நல்லா பேசுறாங்க நல்லா பாடுறாங்க
1: ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த குரல் வளம் இருக்குங்க மேடம். அது வந்து அந்த குரல் வளத்திலே இப்படி அதாவது நம்ம நினைப்போம் இந்த குரல வச்சு ஒரு இப்படிதான் இருப்பாரு நம்ம கணக்கு போட்டு வச்சிருப்போம். பாத்திருக்கேன் நம்ம எங்க மதுரை வானொலி அறிவிப்பாளர்கள் சென்னை பாத்திருக்கேன் நான் வந்து இப்படிதான் இருப்பாங்க கணக்கு போட்டு பாப்பேன் பார்த்தது பார்த்த அப்படி ஆப்போசிட் அமையும் குரலுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஒரு குரல் மெல்லிய குரலா இருக்கும் ஆளப்பதா குண்டா இருக்காரு இன்னொருத்தர் பார்த்தா குரல் கட்டணமா இருக்கு ஆளப்பதா ஒல்லியா இருக்காரு நான் பாத்திருக்கேன்
0: நானு.
1: ஆமா அப்பதான் இப்ப இன்னைக்கு கூட நீங்க கதை ஆரம்பிச்ச உடனே ஆண்டராமா வந்தாங்க அப்ப ரேவதி மேடம் வந்தாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களா அப்ப வந்து அவங்க ரேவதி மேடமா யாரை கேட்டாங்க உங்க போட்டாவை அனுப்பிடுங்க நாங்க பாக்கணும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க கேட்டாங்க அவருக்கு உங்க போட்டாவை அனுப்புங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுதான் பதிவு போட்டிருந்தேன் இது என்ன ஓரம் வந்தா இருக்கு போட்டாவை நீங்க மட்டும் தான் பாக்கறமா நாங்க பாக்க கூடாதா அப்படின்னு பதிவு போட்டிருந்தேன் நானு எல்லாரும் பாக்கறோம் எங்க ஆர்வம் இல்லாமல இருக்குது நீங்க மட்டும் பாக்கணும் சொல்லி
0: எல்லாரும் ஆசையும். நான் இன்னொரு கதை முந்தி சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு அதாவது ஒரு என்ன சயனத்துல இருக்கிற அந்த ஐந்து தல நாகத்துல சயனத்துல இருக்கிற இவங்க நல்ல ஒரு கோயில் அந்த பேர் ஞாபகம் வரல எங்கட ஊர்ல இருக்கு. அப்ப அந்த பூசை செய்யறவர் வந்து ஒரு நாளும் பூசை செய்யக்க சொல்லுவாராம் நாராயணா உன்னை நான் இப்படியே ஒரு பார்க்க மாட்டேனா உண்மையாகவே இந்த முன் காட்சி அளிக்க மாட்டியாண்டு. ஆனா அவர் கனவுல வந்து சொல்லி இருப்பார் நாராயணர் என்ன நீ இப்படியே பாத்தியா இருந்தா நீ அதுக்கப்புறம் வாழ்றதா வாழலையாண்டுதான் அப்ப அந்த அப்புறம் கஷ்டம் நீ அதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்படுறாயண்டு இல்ல எனக்கு உண்மையிலேயே உங்களை அப்படியே பாக்கணும் போல நாராயணான்னு சொல்லி இவர் நித்தமும் பூசை செய்யும் போது கேட்டாரன். ஒரு நாள் இவர் வந்து அந்த கோயில் கதவை திறக்கும் போது வரதராஜர் பெருமாள் கோயில் அங்க எங்கட ஊர்ல அது அந்த கதை ஒன்று இருக்கு. அப்ப அவர் வந்து திறக்கும் போது அந்த அஞ்சு தல நாகம் அப்படியே இவர் பயணத்துல இருக்கிற தோற்றமும் அஞ்சு தல நாகம் அப்படியே அசைஞ்சுதான் எப்படி இருக்குங்க அவ்வளவு அது அது வந்து ஒரு சின்ன நாகம் இல்ல அது பெருசு அது பின்னா பெருசு எங்களால அவ்வளவு பெரிய அஞ்சு தர நாகமும் சயனத்துல நீட்டு சயனத்துல இருக்கிற எங்கட பெருமாளும் அப்ப அவரும் அப்படியே காட்சி அந்த பாம்பு அசைஞ்சதை கண்டே அவர் உண்மையிலேயே அதுல மயங்கி விழுந்துட்டார். கனவுல சொல்லி இருந்தாராம். இவர் நித்தம் அதையே நினைச்சு பிரார்த்தனை, அதாவது கும்பிடும் போது மணி அடிச்சு அவருக்கு அர்ச்சனை செய்யும் போது கேட்டுக் கொள்றது, உன்னை ஒரு தடவை பார்க்க மாட்டேனான். அப்ப நீ அவர் சொல்லியும் அவர் கேட்காதபடியா, அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த நிலையில அவர் முத்தி நிலை அடைஞ்சிட்டார். அப்ப
1: சினிமால வந்து ஒரு நடிகையோ நடிகரோ பாடும் போது அருமையா இருக்கு, அந்த பாட்டு பாடுறவங்க பார்த்தோம்னாக்க அந்த பாட்டு கேட்கற ஆசை விட்டு போயிடும். சினிமால ஒரு நடிகை வந்து அவங்க அந்த அழகான தோற்றத்துக்கு அந்த பின்னணி வாய்ஸ் கொடுத்து பாக்கும்போது அழகா இருக்குது. அந்த வயசுக்கு உண்டானவங்களை பார்க்கும் போது என்ன அப்படி பண்ணாங்களா அப்படிங்கும் போது பாட்டை கேட்கறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிருது.
0: இல்ல நடிகைகளுக்கு எல்லாம் நல்ல வாய்ஸ் இல்ல தானே, அது வந்து டப்பிங் தானே. சில நடிகர்களுக்கு வாய்ஸ்
1: சரியில்லை, மேடம் வாய்ஸ் குடுக்கறாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் குடுக்கறவங்க நேரடியா பார்க்கும் போது எப்படி இருக்காங்க, வாய்ஸ் அழகா இருக்கு அப்படிங்கிற போது அந்த அந்த பாடல் வரை கேட்கறதுக்கு ஒரு ஆசை குறைஞ்சு போயிருங்கிறேன் நான் வந்து.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மைதான்.
1: ஏன்னா இந்த குரல் வளர்ந்துக்கும் பாக்காத வரைக்கும் அந்த குரல் இனிமையா இருக்குது, பாத்துட்டு அந்த குரல் வள நம்ம குறைஞ்சு போயிரு கேக்குறது.
0: அதனாலதான் சொல்றேன், என்ன பாக்காமலேயே நீங்க நிகழ்ச்சி கேளுங்க சரியா. எப்போ உங்களுக்கு இந்த வாழ்நிலை இது கேட்க முடியாது நான் சோர்ந்து போன நினைக்கிறீங்களா, அப்ப சொல்லுங்க நான் வந்து
1: முன்னாடி உங்களை காமிக்க மாட்டேங்கிறதுக்கு இப்ப எங்க போயிட்டு இருந்துட்டீங்க நீங்க வந்து. ஆனா நீங்க சொல்ல கரெக்டா
0: வானொலியே கேட்காம நீங்களும் ஒரு கொஞ்ச நாளைக்கு காய்ச்சல் வந்த சாமசாமியில் வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க. அவங்க யானையை பற்றி எல்லாம் கனவு கண்ட மாமா கூட போய் சொல்லி இருந்தா ஞாபகத்தை கேட்டுட்டு போனாங்க உங்களை பாக்கையில போல இருக்கு
1: நீங்க எப்படி வார்த்தைகள் வந்து நீங்க அந்த இட்லிய பத்தி பேசினீங்க, இட்லி வந்து எப்படி சோளம் சோளம் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, எப்படி கேட்டாலுமே ஒல்லியாதான் இருப்பேன் அப்படின்னு அப்பதான் அவங்க கேட்டாங்க உங்க போட்டோ அனுப்பிடுங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள்.
0: அதான் மாமா வந்து அதாவது மாமாட்ட வேணும்னா நீங்க கேட்டு பாருங்க எப்படி என்று. என்னடா அவர் படமே தான் அனுப்ப மாட்டார், ஆனா அவர் சொல்லுவார் தாங்கள் பட்ட கஷ்டத்தை. அப்படியே 4 மணிக்கு தான் போன விடியப்புறம், அப்படியே காருக்கு ஒரு கார் நான் தூங்கி இருந்தேன், நான் யாரையும் பாக்கல, அம்மா இருக்காங்க தூங்குறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப ஆச மாமா தான் அந்த பொரியோட வந்து அம்மா அனுமங்க இந்தாங்கன்னு ஒரு பேக்கெட் அந்த பொரி உருண்டை 2 பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப அப்பதான் கண்ணை விழிச்சு பாக்குறது, அதோட பார்த்தவங்க தானுங்க 2 நாளா அவங்க மூச்சு காட்டி பேச இல்ல, 2 நாளை இவ்வளவுதான் என்ன வந்து பார்த்தோம். நான் தமாசா சொன்னது தமாசா சொன்னேன், உண்மையிலேயே அவங்க பார்த்தாங்க வந்து அந்த இரவிலையும் விழிச்சு வந்து பார்த்தாங்க. நல்லது நல்லது மணிகண்டன் உங்கள் பாடல் உடனே வருது. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். மணிகண்டனுடைய பாடல் இப்பொழுது வருகிறது கேட்கலாம்.

0: இந்த பாடல் மணிகண்டன் உங்கள் விருப்பமாக காட்டளைக்கு வந்தது. இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ் மாமா தாங்க விழிச்சிருக்கிறோம் ஒரு பாடல் கேட்டு இல்லவா, அந்த பாடலை இப்ப தூங்கிட்டாரோ தெரியல, பரவாயில்ல. இருந்தாலும் ராணியம்மாக்காகவும் சந்தன்ராஜ் மாமாக்காகவும் இந்த பாடல் காட்டளைக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: Never seen the Rocky Mountains.

0: இந்த பாடலை மீண்டும் காட்டலை எடுத்து வருகிறேன். வணக்கம் திருப்புக்குழி விஜயகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: அன்பு சகோதரர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: சரி சரியா, இந்த நேரத்துல வாரீங்க, நீங்க எங்க வேலைக்கு போய் வர்றதா?
1: இல்ல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், இப்பதான் அனைவரும் வீட்டிற்கு வந்தோம். வந்து சரி, நிகழ்ச்சி உள்ளதா என்று நான் வைத்து பார்த்தேன், தங்கள் குரல் சென்று கொண்டிருந்தது. ஒரு சமயம் இது பழைய ப்ரோக்ராமா என்னன்ட்டு நான் முதல்ல ரிங் போட்டேன், நீண்ட நேரம் சென்று கொண்டே இருந்தது, ஆனால் எடுக்கவில்லை. ஒருவேளை நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பு செய்கிறீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் பார்த்தா இணைப்பவர்கள் எல்லாரும் அப்பொழுதுதான் வந்து பேசுவது போல
0: இருக்கிறது. நான் மணிகண்ணன், நீங்க சொன்ன திருப்புக்குழி விஜயகுமார் இப்பதான் வாரார், இணைகிறார். நீங்க வானம் என்று தொடங்குற நலமா இருக்கிறீங்க தானே? சரி, வானம் என்று தொடங்குற பாடல், அதாவது வானம் அங்கேயும் வரணும் அந்த பாட்டுல, முதலும் வரணும். வானம் என்ற சொல், வானம் என்ற சொல்லு எங்கேயும் வரலாம் பாட்டுக்குள்ள. பாட்டுக்குள்ள வரலாம், முதல்ல வரலாம், கடைசியில வரலாம். எங்க எங்க எங்க எங்க பழைய பாட்டு?
1: வானம் மேலே தூங்காத தம்பி தூங்காத, ஏதோ ஒரு படத்துல வரும் அந்த பாட்டு,
0: கேட்டுட்டாங்க அது. இப்பதான் அவளை
1: பிறப்பீங்களா? வானம் நிறைய பாடல்கள் உள்ளது எனக்கு.
0: புதிய வானம்
1: புதிய ஒரு பாடல் இருக்கு, பழைய பாடல், அது நல்ல பாடல், அது
0: அப்படின்னு தாருங்க.

0: என்ன பாடல் இல்லையா அது? சாதாரண நல்ல ஒரு பாடல்.
1: இன்னொரு பாடம், இன்னொரு பானுமதி அம்மா வந்ததை ஒன்று உணர்வு எனக்கு தோன்றுகிறது.
0: இப்படி பொய்யெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சரியா?
1: அதே மாதிரிதான் இருந்தது. உங்க குரல் ஆரம்பிக்கும் பொழுது அதே வாய்ஸ் வானமதி அவர்கள் பாடியது போலவே இருந்தது. இனிய பாடல் அது. அந்த பாடலையே முடிந்தால் தாருங்கள்.
0: நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன் அந்த பாடல். எனக்கும் பிடிச்ச பாடல், அதனால கைவசம் இருக்கு, கைவசம் இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: அதனால தான் உடனே தாரேன்னு சொல்லிட்டேன். இல்ல நல்ல சுகமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். காலை நேரத்திலே நிகழ்ச்சி இன்றைக்கு எடுத்து வந்திருந்தேன். நீங்க அந்த குரூப்ல பாருங்க, அவங்க போடு படம் அந்த நிகழ்ச்சிகள் வருதுண்டு. அப்ப உடனே நீங்க
1: தெரியல எப்படி உங்களுக்கு சிலர்ல வச்சு பாக்கும்போது பாடல் போயிட்டு தான் இருக்கும். உங்க குரல கேக்கும் போது அவர் பேசிட்டு இருப்பாரு.
0: எல்லா அறிவிப்பாளர்கள், எல்லா அறிவிப்பாளர்களும் நிகழ்ச்சி எடுத்து வருகிறார்கள். நீங்க கேட்கலாம். அதுல காலையும் மாலையும் லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. நேர்களை எல்லாரும் வருகிறார்கள். இனி என்னோட சேர்ந்து அறிவிப்பாளர்களும் தொகுத்து வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன். மாமாவுடைய பாட்டலுக்கு பின்பாக நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம் மாமா. உங்களுடைய பாடல் இடையில நிறுத்தி இருந்தேன், நல்ல ஒரு பாடல். இருந்தாலும் அந்த பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். நாளை எப்படியும் இந்த பாடல் முழுசா கேட்கலாம்.

வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா என்ன துண்டிச்சு கொண்டீங்க? மாமா இணைப்புக்கு வந்திருந்தீங்க, சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை நான் உங்களை அழைப்பை எடுப்பதற்கு பதிலாக துண்டித்து விட்டேனோ தெரியாது. சந்திரராஜ் மாமா நீங்க மீண்டும் இணைப்புக்கு வாங்க.

அது ரெண்டு அந்த பாடல் வந்து ரெண்டு எக்கோ பண்ணி பாடுது என்று தான் நான் நினைக்கிறேன். மாமா மீண்டும் நான் அந்த பாடலை திரும்பவும் எடுத்து வருகிறேன். ஒருவேளை அந்த அதில் அப்படி பாடுகிறதோ தெரியவில்லை, பார்க்கலாம். நான் திரும்பவும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக திருப்புக்குழி விஜயகுமார், உங்கள் பாடல், அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், சண்டி ராணி திரைப்படத்திலிருந்து பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 1 மணி. உங்களுடைய பாடலை மீண்டும் நான் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க. அந்த பாடலை காற்றில் இல்ல பாருங்க. எல்லாரும் அந்த அதாவது குற்றம் கண்டுபிடிச்சே இருக்கிறாங்க பாருங்க. ஓடி இந்த நேரம் பாருங்க, இப்ப 1:05 இந்த நேரம் போய் இந்த சின்ன பொண்ணு இங்க வந்து இந்த பாட்டு வரையிலே என்று ஓடி வந்திருக்கான். சொல்லுங்க
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க ராணியம்மா.
1: இது வந்து குற்றம் வந்து பிடிச்சுனா வரல,
0: அந்த
1: பாட்டு கேட்டுட்டேன். இதுக்கு பிறகு பாட்டு கேட்டா கம்படுத்துட்டு நீங்க வரக்கூடாது இல்ல,
0: அதனால இப்படி ஒண்ணு சொல்லி
1: முன்ஜாமீன் வாங்கிட்டு வர.
0: உங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல, என்ன தெரியுமா நீங்க டக்குன்னு என்ன செய்யணும் தெரியுமா? எழுதி போடணும், அல்லாட்டி வந்து சொல்லணும். உங்களுடைய மகளோட பேர் அல்லாட்டி யாராவது உங்களுடைய தங்கச்சியோட பேர் சொல்லி
1: அவங்க நெத்தின்னு போட்டு போடுங்கன்னு சொல்லு. அவங்க மாமா வேண்டாம் மீறாமட்ட உண்மையா பேசணும்னு சொல்லிட்டாங்க
0: பாத்தீங்களா. மாமாவுக்கு தெரியும் அப்படி போய் சொன்னா சரியில்லையாண்டு. அப்படி ஒண்ட நீங்க போட்டுட்டு போய் சொல்லிக்க, நாங்க போய்க்குதான் கேட்டோம் பாட்டு வந்து. வானம் என்னும் வீதியில நல்ல பாடல் இல்லையா, அந்த பாட்டு இருக்க பாடுங்க பாடுங்க பாக்கலாம். அந்த பாட
1: எனக்கு அந்த பாட்டு தெரியலையம்மா. வானம் என்னும் வீதியிலே அன்னை வேளாங்கண்ணி அந்த படம்.
0: குளிர் வாடை வரும் ஓடி வரும் கொஞ்சம்
1: உறவுக்கு யா தலைவன் கேட்டு சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள்
0: கொஞ்சம் நில்லுங்க இந்த கள்ளிக்கு யா தலைவன் என்று கேட்டு சொல்லுங்க. கனவா பாட்டு கேட்கவே பாருங்க எப்படி வந்தா இந்த பாட்டை மறந்துட்டீங்கம்மா என்று சொல்ற. நானே ஏதோ அவசரமாக்க வேண்டிய என்னம்மாண்டு எடுத்து கேட்டேன். மீராமா நீங்க இந்த பாட்டு போட மறந்துட்டீங்கண்டு, அப்ப நாங்கிட்ட யாருமே கேட்கலையே அண்டு.
1: நீங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு போடணும் அண்டாமா.
0: ஆட்டே அப்பா இவ அவ்வளவு தூரம் இருந்தா ஏங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் அப்படியே எல்லாரும் கேட்டுக்கொண்டிருங்க. உங்க மனசுக்கு இருக்கிற பாட்டெல்லாம் நான் எடுத்து வர்றேன், எடுத்து வந்திருப்பேன் இல்ல.
1: எடுத்துட்டு வந்து போடணுமா இல்லையா?
0: வானம் என்ன இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு நான் இன்னும் வளரல, இனி அங்க வந்து ரெண்டு ரெண்டு முட்டையா
1: சாப்பிட்டாதான்.
0: ரெண்டு ரெண்டு முட்டையா சாப்பிட்டாதானுங்க அங்க வந்து
1: காம்ப்ளன் வாங்கி கொடுங்க. ஐ அம் காம்ப்ளன்கர்.
0: ஓ
1: நீங்களும் வளரலாம்.
0: ஓ எவ்வளவு தூரத்துக்கு வளரலாம்?
1: மனசு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வளரலாம்.
0: வளரலாம். அதுக்கப்புறம் உடுப்பெல்லாம் யாருங்க தைக்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம்?
1: நான் டெய்லர் தானே, நான் தைச்சு தரேன்.
0: என்ன நீட்டா சாக்கு மாதிரி நீட்டு சாக்கு எடுத்து கையையும் கழுத்தையும் வெட்டிட்டு போட்டு விடுவீங்க. இதுக்கு மேல உனக்கு உடுப்பு தைக்கல. சரி ராணியம்மா, ராணியம்மா இங்க இப்ப வர்றாங்க உங்களுக்கு. நீங்க தான் ராணியம்மா என்ன முழுசா பார்த்தாரு சரியா?
1: அழகு மங்கை அன்பு தாய்

0: எடுத்து வரேன். அது ராணியம்மாக்கு இல்லாம இல்ல,
1: அதுக்காக தூங்குவேன்.
0: அதுக்காக ஏன் ராணியம்மா அப்படி பொய்யெல்லாம் சொல்றீங்க? கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் வேற பெரிய பெரிய ஆசை எல்லாம் வளர்த்துருவாங்க இல்ல. மாமா மட்டும் மாமாவும் சாவுலும் மட்டும் மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. யானையா யானையை கண்டு அவங்க ஓடுனாங்களா என்று கேட்டுட்டு போறாங்க. அதை சொல்லாம நீங்க அந்த ஒரு பாட்டுக்காக இவ்வளவு போய் சொல்லுவீங்கன்னு இன்றைக்குதான் தெரியும் எனக்கு.
1: நான் அர்ச்சந்திரன் தங்கச்சி.
0: அதுதான்டா தெரியுது. சூப்பர். சரி, உங்களுக்கு அடுத்த பாட்டு உங்களுடைய பாடல் சரியா?
1: நன்றி அம்மா, நன்றி.
0: மாமா அனு பாட்டு கேட்க மாட்டேன், இனி நாளைக்கு தான் கேட்பேன். மாமா அனுப்புன அந்த பாடல் எக்கோ பண்ற மாதிரி இருக்கு, ரெண்டா பாடுற மாதிரி.
1: ஆமாமா, ரெண்டு ரெண்டா. அது சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் கேக்குறோமா, அதனால கேக்குறோம். எப்படி பாத்தீங்கன்னா
0: பாருங்க, இது என்னதான் என்ன கேக்குது, எனக்கு இப்படி கேக்குது, நான் தான் பிள்ளை விட்டுட்டேன்னு பார்த்தா ரெண்டா பாடுது. அது எப்படி மாமா அப்படி ஒரு வீடியோ எடுத்த? அது எனக்கு அனுப்பி இருக்க அந்த பாட்டு.
1: நாங்க ரெண்டு பேர் கேக்குறதுனால ரெண்டு ரெண்டா தான் கேப்போம் அந்த பாட்டு.
0: ஓ அப்படியா, இன்னைக்குதான் தெரியும், பாக்கலாம். இனி இப்ப வானம் என்னும் வீதி எப்படி பாடுது? ஒரு ஆள் கேக்குறீங்களா ரெண்டு பேர்
1: கேக்குறீங்களா? மாமா தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தான் கேக்குறேன், ஒரு குறவை தான் கேக்குறேன்.
0: சரி, அப்ப நான் அந்த பாட்டு உங்களுக்கு அடுத்து வர்றேன். இந்த
1: நன்றிமா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எப்படி எல்லாம் சின்ன பொண்ணு போய் சொல்லி இந்த பாட்டை கேக்குறாண்டு. சரி, விஜயகுமார் உங்களுடைய பாடல் வருகிறது. அருமையான பாடலை முழுமையாக கேட்கலாம்.

பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல். பாடல் கேட்டவர்கள், உங்களுடைய பாடல் கேட்பதற்கு நீங்கள் விழித்திருந்தால் ஒரு கை அடையாளம், அதாவது நீங்கள் ஹாய் போடுங்கோ, அப்ப உங்களுடைய பாடல் இப்பொழுது தரப்படும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடரலாம்.

இந்த பாடலை ஆண்டாளம்மா நீங்கள் விழித்திருந்து கேட்டிருக்கிறீர்கள், நன்றி. ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்தும் நான் பாடலை எடுத்து வரவில்லை என்றால் அது நல்லாக இருக்காது. சரி, இப்ப என்னுடைய பாடலும் விழித்திருந்து கேட்பவர் பாடலை நான் தந்தாகிவிட்டது. என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் காட்டலையில் எடுத்து வரலாம். இனி வருகிற காலத்துல பார்க்கலாம், பாடல்களை எல்லாம் உடனுக்குடனேயே எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் இப்படி பதிவு செய்து போடுவது சில நேரம் சாத்திய கூறாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப நிகழ்ச்சி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: தினமும் மலரும் கதம்பத்திலே இணைந்திருக்கின்றோம் என்பது உறவுகளை நான் முன்பு பேசியது உங்களுக்கு காற்றலைக்கு வந்திருக்க முடியாது. கனடாவில் இப்பொழுது நேரம் 11:11 என்று காட்டும் வேளையில் உங்களுக்கு 9:41 என்று பாரத நாட்டிலும் உள்ள திருநாட்டிலும் காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நலமோடு வந்து நலமாக இணைந்து நலமாக எங்கள் கதம்பத்தை நிகழ்த்தலாம் என்று எண்ணினேன். இங்கே காலநிலை மிகவும் குளிராக காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் குளிராக இருந்தாலும் சூரியனுடைய வெளிச்சம் பரவலாக தெளிவாக இருக்கின்றது. ஆனால் குளிராக இல்லை, சூரியனுடைய குளிர் எங்களுக்கு அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. காரணம் அமுக்கம் குறைவாக இருக்கு, குளிர் நிலை தான் இங்கே. இப்ப காலநிலையை பார்க்க போனால் 10 செல்சியஸ் என்று காட்டுகின்றது. 10 செல்சியஸ் பெரிய உஷ்ணம் இல்லை, அந்த உஷ்ணம் எங்களுக்கு தோற்றாது. இருப்பினும் குளிரும் பெரிதாக தோற்றாது. இருந்தாலும் வெட்டு உடம்போடையோ அல்லது சாதாரணமா மீளங்கியோடையோ செல்ல முடியாது, அதற்கேற்ற அங்கியுடன் தான் செல்ல வேண்டும். வழக்கமாக கதம்பத்திலே உங்களோடு நான் வந்து பேசும்பொழுது இது நேரம் கூறியிருக்கின்றேன். திகதி 2021 பத்தாம் மாதம் பத்தாம் நாளிலே இருக்கின்றோம். 11 தோங்கி 10 நாட்கள் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு முடிவடைந்து கொண்டு செல்லும் வேளையிலே எங்களுக்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கோம். எங்களுக்கும் இப்பொழுது 9:30 10:30 மணி நேரம் வித்தியாசத்திலே நீங்கள் எங்களை முந்திக் கொண்டிருக்கோம். காலம் முழுவதும் உங்களை எட்டி பிடிக்கலாம் என்று ஓடுகின்றது ஒன்றிய தமிழ் வானொலியில் உங்கள் நேரத்தை எங்களால் பிடிக்க முடியாமல் நீங்கள் முந்திக் கொண்டுதான் செல்லுகின்றீர்கள். நாங்கள் இருப்பினும் பின்னாலே வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் காற்றலை எங்களை இணைத்து ஒரு நேரமாக காட்டிக் கொள்கின்றது என்று உலகமெங்கும் வித்தியாசமான நேரமாக இருந்தாலும் எங்களுக்கும் உங்களுக்கு நேரம் தூரம் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு குடையின் கீழ் மொன்றியல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கின்றோம். ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். உறவோடு உறவாக ஊடாடுகின்றோம். உள்ளத்தோடு உள்ளம் பரிமாறிக் கொள்ளுகின்றோம் அன்பையும் எங்களுடைய செய்திகளை. இந்த வேளையிலே பல செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆசிய நாடுகளிலே மழை மிகவும் மோசமாக இருக்கின்றது. வெள்ள அழிவுகள் அனர்த்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனால் அழிவுகளும் பெரிய பாரதூரமான இடையூறுகளும் விளைந்து கொண்டிருக்கின்றது. நேரத்தில் உணவு கஷ்டம், உறையுள் கஷ்டம் ஏற்படும், உறையுள் தட்டுப்பாடு, உறைவதற்கு இடமில்லாமல் கூட எத்தனை பேர் ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கின்றார்கள். இந்த வேளையிலே ஒன்றோடு ஒன்று ஒண்டி உறங்கி ஒரு வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு உறவினர் சென்று அடைக்கலம் புகுவதற்கு கூட இந்த காலநிலையை விட நோய் காலம் பொல்லாத காலமாக இருந்தது தொற்றுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு பக்கம் பயம், வெளியே செல்ல வெள்ளத்தினால் பயம், வெள்ளத்தினுக்குள்ளே என்ன விபரீதம் ஏற்படுத்தும் என்ற பயம், உடைமைகள் இழந்துவிட்ட பயம், இப்படி தொழில் இழப்புகள், வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை, இப்படி பலவிதமான இடையூறுகளுக்கு வாழ்ப்பதனால் எப்படி இந்த வாழ்க்கை சுகமானது என்று கூற முடியும் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அதை பற்றி வாழ்க்கை சுகமானதா இல்லை சுமூகமானதா இல்லை மகிழ்வானதா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து உங்களுக்கு புரிந்த கருத்துக்களை கூறலாம். இன்றைய கதம்பம் புதையலோ கண்டுபிடிப்போ அல்ல, உங்களுக்கு இன்று ஒரு நேயர் விருப்பமாக நான் தர எண்ணுகின்றேன். வழக்கமாக அறிவிப்பாளர்கள் மாறுவது வழக்கம். இந்த ஓசையை கேட்டவுடன் ஆகா என்று சிந்தனை செல்வன் தான் வருகின்றார் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். இது மறு ஒளிபரப்பா என்று எண்ணும் வேளையிலே சரியான தேதியையும் நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிட்டபடியால் இது ஒரு நேரலைதான். ஆதலால் நீங்கள் நீரலையில் வந்து உங்கள் பாடலை கேட்டு உடனே பாடல் தர இருக்கின்றேன். அத்தோடு நாளைய தின பாடலையும் உங்களிடம் வந்து பெற்றுக் கொள்வேன். முடிந்தால் உங்களுக்கு சுகமா சுமூகமானதா மகிழ்வானதா என்பதை பற்றி நாங்கள் சற்று அளவலாவோம். நான் சிறிது குறிப்புகளை என்னால் முடிந்த அளவு தருகின்றேன். வாழ்க்கை சுகமானது என்பது எனக்கு அப்படி படவில்லை, சுமூகமானதாகவும் படவில்லை, சந்தோஷமாகவும் படவில்லை. அப்ப ஏதோ இன்னும் ஒன்று இருக்கின்றது, என்ன? ஆறறிவோடு வந்து பிறந்து விட்டோம். அந்த ஆறறிவை உபயோகித்து வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்வாங்கு வாழ்வதற்கே என்று எண்ணி அதன்படி நடந்துடுவோம். படைத்துவிட்ட இறைவன் எங்களை பஞ்ச புலன்களை படைத்திருக்கின்றார். ஒரு சிலருக்கு அந்த புலன் இல்லை, அதனால் அவர்கள் குறைந்த பலம் குறைந்த என்று கூறுவோம். இப்பொழுது ராஜ்குமார் வருகின்ற, ராஜ்குமாரை அழைத்து கேட்போம். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம் வணக்கம். நலமாங்க ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கிறாங்க ஐயா. இங்க வந்து குளிர் ஆரம்பிச்சிருச்சு தருமபுரியில. எல்லா மாவட்டத்திலயும் மழை சாரல் மழை தாங்க ஐயா. எல்லா ஏரியாலும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. தருமபுரி மாவட்டம் தான் மழை கம்மியா இருக்கு.
0: ஆனால் தமிழகத்திலே பரவலாக தமிழகத்தில் எங்கும் மழை என்பதுதான் பேச்சு.
1: ஆமாங்க, திருவாரூர் நாகப்பட்டினம் நம்ம நேய சொந்தங்களை எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல.
0: காட்டலைக்கு வரும் உறவுகளை கொண்டுதான் நாங்கள் அறிய வேண்டியா இருக்கு. இங்க எங்களுடைய காரைக்காலிலிருந்து எங்களுடைய விஜயநாதன் செய்தி ஒன்று போட்டிருந்தார், இந்த பகுதிகளில் மழை அதிகம் வரும், இங்கே கவனமாக இருக்க வேண்டும், கனமழை எப்படி இருக்கிறது, இப்பொழுது தாழ்வு அமுக்கம் எப்படி இருக்கின்றது என்று ஒரு செய்தி ஸ்தாபனத்தின் செய்தியை அப்படியே இங்காலே மாற்றியிருந்தார். படித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன்.
1: ஆனா
0: நேரடியாக அந்தந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் எங்களோட வந்து இணையும் பொழுது தங்களுடைய நிலைமைகளை எடுத்துச் சொல்வார்கள் என்று எண்ணுகிறேன். நான் அதனால் ஆரம்பத்திலே ஒரு ஸ்டெப்டர் கொண்டு வந்தேன். இது இந்த வாழ்க்கை என்பது சுகமானதா சுலபமானதா சுமூகமானதா இல்லை மகிழ்வானதா என்பதை பற்றி கலைத்து பார்ப்போம். இன்று
1: ஐயா அடுத்தது ஒன்னு சேர்த்திக்கிங்க, இன்னொன்னு சேர்த்திக்கோங்க. சவாலானது
0: அதான் அங்கு வாழ்க்கை சுகமானதா சுமூகமானதா என்று வரும்பொழுது அதற்குள்ளே சவால் வருகின்றது இல்லையா? சரி, எப்படிப்பட்ட சவால் உள்ளது என்று நீங்கள் கூறுகிறீர்கள்
1: ஐயா? பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவன் கீழே வரான், கீழே இருக்கிறவன் மேல போறான். வாழ்க்கைங்கிற ஒரு சக்கரம் சரிங்களா, அதுதான் வாழ்க்கை. ஆமா, அது நான் கண்கூட பாத்துட்டேன், நான் நிறைய குடும்பத்தை பாத்துட்டேன். ஓஹோன்னுவங்க மூணு தலைமுறை சொல்லுவாங்க, நல்லா கொடி கட்டி பறந்துருப்பாங்க, அதுக்கடுத்த ஜென்ரேஷனு கொஞ்சம் இதா இருப்பாங்க, அதுக்கு மூணாவது தலைமுறை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
0: நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறையை வைத்துத்தான் நாங்கள் கணக்கிட போகின்றோம். இப்பொழுது இருக்கின்ற உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்வானதா சுமூகமானதா கஷ்டமானதா கடினமானதா?
1: ஐயா என்னோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கலந்து இருக்குது, சவாலா இருக்குது இருக்குது.
0: சரி, எப்படிப்பட்ட சவாலை நீங்கள்
1: எதிர்நோக்கினீர்கள்? பாத்தீங்கன்னா நான் படிச்சு முடிச்சு 10 வருஷமா அரசாங்கத்தோட வேலைவாய்ப்பு எதுவுமே வரல, இந்த அரசாங்கத்துல எந்த வேலைவாய்ப்பும் இல்ல, அது எல்லாமே கவர்மெண்டோட அந்த அரசாங்கத்தோட திட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கு. எனக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்போம். நல்லா இருந்தாலும் இப்பயும் நல்லா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, இன்னும் ஒரு 4 பேருக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்திருப்போம். அதுதான்
0: உங்களுக்கு பண்ணதா, அந்த வகையில உங்களுக்கு இந்த வாழ்க்கை சவாலானதாக அமைந்தது, அந்த சவாலை நீங்கள் அந்த சவாலை எதிர்நோக்கினீர்களா?
1: ஆமாங்க ஐயா, சவால் எது நோக்கிட்டேன், நானே உருவாக்கிக்கிட்டேன்.
0: சவாலில் இருந்து விடுபட்டீர்களா வென்றீர்களா அந்த சவாலை?
1: சவாலை வென்றுட்டேங்கய்யா, சவாலை வென்றுட்டேன். அரசாங்கம் கொடுக்கல என்ன இருக்குது, திட்டங்கள்ல செயல்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறேன். இப்போ வந்து நானே சுயமா சொந்த தொழில் வச்சுங்களேன், அது செஞ்சிட்டு இருக்கிறேன். திருப்தி எனக்கு.
0: ஆதலால் உங்கள் கருத்தின்படி வாழ்க்கை சவாலானது, அந்த சவாலை நாங்கள் வெல்வதற்கு மனதில் துணிவும் நம்பிக்கையும் கடின உழைப்பும் வேண்டும், அப்படித்தானே கூறுகிறீர்கள்?
1: ஆமாங்க ஆமாங்கய்யா. அதாவது சலிப்பு இருக்கூடாது வாழ்க்கையில, வந்து ஒண்ணுமே இல்லைன்னு
0: நினைக்கக்கூடாது.
1: நமக்கு இல்லாத திறமையே இல்லை, நாமளே உருவாக்கிக்கணும். உங்க வேலை கொண்டு அடுத்தவனை போய் கேட்க கூடாது. நமக்கு 1000 வேலை கொட்டி கிடக்குது, நம்ம பக்கத்திலேயே இருக்குது, நம்ம தெரியுறதில்ல.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்தீர்கள் நீங்கள்.
1: நன்றி.
0: உங்கள் கருத்தின்படி வாழ்க்கை சுகமானதும் அல்ல சுமூகமானதும் அல்ல மகிழ்வானதும் அல்ல சவாலானது என்று கூறி அந்த சவாலை வெல்லலாம் என்றும் கூறியிருக்கின்றீர்கள். அது ஒரு நல்ல நம்பிக்கையும் துணிவையும் எங்கள் அன்பு உறவுகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள், எனக்கும் கூட. இதை நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன். எனக்கும் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்திருந்த இந்த சவால்களை நான் நிவர்த்தி செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கேற்ற மனப்பக்குவம் வேண்டும், துவண்டு போகாமல் துணிவோடு நம்பிக்கையோடு. அன்று நான் சொன்ன பாட்டும் பதவும் அதுதான், வாழ்க்கை எனக்கு நினைத்ததை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே, நல்லதாக இன்னும் ஒன்று கிடைக்கும், நல்லதாக வரும், இனி ஒரு நல்லது கிடைக்கும், இன்னொரு நல்லதை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு துணிந்தோடு வாழ்ந்து பார் என்று கூறியிருந்தது இல்லையா?
1: உண்மைதாங்க. இப்போ அரசாங்கத்துல வேலை கிடைச்சா கண்ணு கட்டி மாதிரி தான் இருப்போம், வேலைக்கு போவோம், வீட்டுல இருப்போம், வேற எந்த தொடர்பும் கிடைக்காது.
0: ஆமா ஆனால்
1: விட்டுட்டு திட்டங்கள்ல வந்து ஈடுபட்டதுனால பல தரப்பட்ட மக்கள் நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இப்போ நல்லா இருக்குது எந்த ஆமாங்க அது ஒரு கடவுள் கொடுத்த வரணும் வச்சுங்களேன்.
0: கடவுள் வரம் கொடுத்துதான் எங்களுக்கு மானிட பிரபியை கிடைத்து இந்த உலகுக்கு அனுப்பி இருக்கின்றார். பஞ்ச புலன்களையும் தந்து பஞ்சமா பாதங்களையும் காட்டி தந்து இருக்கின்றார். அதை உணர்ந்து நாங்களே வருகின்ற சவால்களை ஏற்று மனம் கூணாமல் துவண்டு போகாமல் துணிவோடு இருந்து வெல்ல வேண்டும். அந்த சக்தியை இறைவன் எங்களுக்கு கொடுத்தார். அதுக்கு இது மனம்தான் காரணம் இல்லையா ராஜ்குமார்? நல்லதொரு எடுத்துக்காட்டை கூறு. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: படம் 24 படங்க, நம்ம சூர்யா நடிச்ச படம்.
0: அதுல என்ன பாடல்?
1: அதுல பாடல் பாத்தீங்கன்னா அழகியேன்னு ஆரம்பிக்கும் பாருங்க. அரசியே அடிமையே அழகியேன்னு.
0: அழகிய அரசியே, அழகியே அரசியே,
1: ஆமாங்க.
0: 24 நாளைய தினம். நாளைய தினம் என்ன பாடல்?
1: நாளைய தினத்துக்கு பின்னாடி சொல்லிட்டீங்களா?
0: மறுபடியும் உங்களுக்கு 24 என்ற திரைப்படத்துல ஒரு பாடல் பண்ணு. 24 என்றதான் திரைப்படத்தின் பேரா?
1: 24
0: என்ற தமிழ் திரைப்படம் இல்லையா? அது யாருடைய பாடல்?
1: அரசியே அடிமையே பாடல் பாடுதுங்களா? நம்ம இவர் தான் பாடியிருக்கிறாரு, ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம் இந்த பாடலா? அழகிய அடிமை என்று வருகின்றதா அந்த பாடல்?
1: ஆமாங்க.
0: அழகிய அழகிய
1: இல்ல இல்ல, மெய் நிகரே மெல்லடியன் ஆரம்பிக்கும். மெய் நிகரே மெல்லடியன் ஆரம்பிச்சு
0: மெய் நிகரே ஆரம்பிச்சு உங்களுடைய கருத்தின் வாழ்க்கை சவாலானது. சவால் இல்லை என்றால் வாழ்க்கையில் சுவை இருக்காது தானே? சரி, நாங்கள் மீண்டும் வந்து சுகமான சுமூகமானது என்பதற்கெல்லாம் கருத்து எனக்கு கூறலாம் என்று எண்ணுகின்றேன் ராஜ்குமார். இப்பொழுது உங்கள் பாடல் தருகின்றேன். உங்களுக்கு பாடல் காற்றலைக்கு
1: வருகின்றேன்.
0: நன்றி. இதோ உங்கள் பாடலை தெரிவித்து ராஜ்குமார் வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து களம்பத்தை அலங்கரித்து பாடலை கேட்டிருந்தார். 24 என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது பாடல் மெய் நிகரே நிகரா மெய் நிகரா என்ற பாடல் வருகின்றது.

0: வளர்ந்து வரும் ஒரு இசைக்கலைஞர் சித் ஸ்ரீராம் அவர்கள் அவர்கள் குரலிலே இந்த பாடலை நாங்கள் கேட்கக்கூடிய இருந்தது. ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையிலே 24 என்ற திரைப்படத்து பாடல். அன்பு உறவு ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து கலந்துபட்டு சென்றார். அடுத்த உறவாக வருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கத்தை நீங்கள் தந்தீர்கள். உங்களுக்கு அந்த வணக்கத்தை தருகின்றேன். காலை வணக்கத்தை தரும்படி அதை ஏற்றுக்கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா சந்தன் ராஜ்? அங்கே சிதம்பரம் மண்டிக்கெட்டிலே எப்படி இருக்கின்றது காலநிலை? மழை காலம் பணியிலே
1: இருக்க காலையிலிருந்து காலநிலையிலிருந்து மழைதான் பொழிந்து கொண்டே இருக்குது.
0: மழை பொழிந்து
1: இப்பொழுது விட்டுருக்கிறது.
0: இப்பொழுது விட்டுருக்கின்றது. வலைத்தளம்
1: புயல் வந்து சென்னையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. முதல்ல கடலூர் நோக்கி வருதுனாங்க, இப்ப அது சென்னையை நோக்கி போகுதுனால இங்க மழையை விட்டுருக்கு.
0: பாருங்களேன் சந்தன்ராஜ், எவ்வளவுதான் விஞ்ஞான வசதி இருந்தாலும் காலநிலை ஒன்று மாறும்போது உடனடியாக அதை திருப்பி விடுவங்களால் முடியாது. இந்த உங்களோட பக்கத்துக்கு வரவே மற்ற பக்கத்துக்கு போகும், தண்டி எண்ணத்துக்கு போகும் இல்லையா? அதான் காலநிலை. உங்களை பொறுத்தவரையில் வணக்கத்தை கூறி இணைந்து கொண்டோம். இந்த வாழ்க்கை என்பது சுகமானதா சுலபமானதா அல்லது கஷ்டம், அதாவது சலிப்பானதா? இவர் கூறியது போன்று சவாலானதா?
1: அது நம்மளுடைய நிச்சயமா அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமா மாறும். நம்மளுடைய அது சிந்தனை செயல் இவற்றை பொறுத்துதான் அந்த வாழ்க்கை நிலை அமைகிறது.
0: அப்ப எல்லாம் எங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது என்று கூறுகின்றது. எடுத்துக்கொள்ளும் விதம்
1: நிச்சயமா நிச்சயமா அப்படிதான். நம்மளுடைய மன திருப்தி தான்,
0: மன திருப்தி தான். அப்ப இங்கே அந்த
1: ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் அதோட அடங்கியிருக்கு. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. நான் 10 வருஷமா காத்திருந்தேன் அரசாங்க வேலைக்காக, திருப்பி பார்த்தா 1000 வேலை கிடைக்குங்கிறாரு. அப்ப அவருடைய சிந்தனை மாறுது.
0: அப்ப அந்த பாட்டும் பதில வந்தவர் எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவில்லை என்ற எண்ணம் வேண்டாம், கொடுக்கும் என்ற நம்பிக்கையும் துணிவும் வேண்டும்.
1: நம்பிக்கை
0: மனம்தான் காரணம் என்று நீங்கள் கூறுவீங்க. இது ஏற்றுக்கொள்ளும் விதம் ஆகலால். ஆனால் வாழ்க்கை சுலபமானது தான். சுலபம் அங்கே நான் சொன்ன அறவழியே சென்றால் நம்பிக்கை, நேர்மை, நாணயம், துணிவு, பொறுமை எல்லாம் இல்லாதவிட்டால் அது கடினமாக சுலபம் இல்லாமல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும்.
1: ஒரு கட்டுரை கட்டுரையில சொல்லியிருந்தாங்க எப்படின்னாக்க, நீங்க வந்து ஒரு பாட்டில் இப்ப நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்னாக்க, இப்ப அது ஒரு பாட்டில தான் உங்களை நீங்க பாக்கணும். அதுக்குள்ள நீங்க என்ன ஊத்துறீங்களோ, உங்களுடைய மனசுக்குள்ள என்ன ஊத்துறீங்களோ அதுதான் நீங்க ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி.
0: அப்ப
1: எண்ணெய் ஊத்துனா அது நல்லெண்ணெய், மனம் ஊத்தும் போது அது மல்லெண்ணெய் பாட்டில் ஆயிடுது. அதான் பாட்டில் ஒண்ணுதான்,
0: பாட்டில் ஒன்றுதான்.
1: அந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலை
0: மனத்தை பொறுத்து. நாங்கள் அதை சுகமாக எடுத்துக்கொண்டால் சுகமாகவும், சுலபமாக எடுத்துக்கொண்டால் சுலபமாகவும், மகிழ்வாக எடுத்துக்கொண்டால் மகிழ்வாகவும், இது எங்களுக்கு சவாலாக இருக்கின்றது என்றால் சவாலாகவும் இருக்கத்தான் செய்யும். ஆனால்
1: ஆமாங்கய்யா, அது ஒவ்வொருத்தருடைய
0: குறுங்கள்
1: அடுத்தவங்களை பத்தி பொறாமப்படக்கூடாது. ஏன்னா இப்ப நான் கடை திறக்கிறேன்னு என்னுடைய கடையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 7 மணிக்கு திறக்கிறேன், நைட்டு 11 மணிக்கு போடுறேன்னா, இன்னொருத்தர் வந்து அது அவர் 5 மணிக்கு திறப்பாரு, விடிய காலம் திறந்திருக்கலாம். அவர் இன்னும் லேட்டா இன்னும் நேரம் கழித்து கூட அவர் போட்டு திறக்கலாம். அப்ப அவருடைய உழைப்பு அவருடைய சக்தி எல்லாமே அதுல மாறுது. அவருடைய உயர்வு நிலையும் மாறும், வாழ்க்கை நிலையும் மாறும். அதை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது.
0: அப்ப உழைப்பு முக்கியம், உண்மையான உழைப்பு. நல்ல கருத்து. இப்பொழுது கூட சவால் தான் உங்களுக்கு. இன்றைய நிலை மழை தூறுகின்றது, பொழிகின்றது,
1: வெள்ளம்,
0: புயல் அடிக்கின்றது, இந்த வலைத்தளம் தடுக்கின்றது, காற்றலைக்கு வர வேண்டுமே என்றால் அதற்கு பெரிய சவாலாக இருக்கின்றது. அப்ப வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் சவால் நிறைந்தாலும் எங்கள் மனதை பொறுத்துத்தான் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்வை.
1: நிச்சயமா, ஏன்னா பாருங்க, நேத்து நினைச்சவங்க புயல் அடிக்க போகுது எல்லாரும் மனநல வாங்க அதை வாங்க இதை வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க சூழ்நிலை மாறிவிட்டது. அப்ப நம்ம அதை நம்மளே நம்ம மாட்டிக்க கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம் ஐயா.
0: அப்ப வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்தது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அவரும் கூறினார்கள், நானும் கூறுகின்றேன். ஆனால் அந்த சவாலை
1: நிச்சயமா
0: அதை சவாலை
1: சந்தோஷமும் இருக்கிறது.
0: அந்த சந்தோஷத்தை காணுவதற்கு அங்கே பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும்,
1: பொறாமை இருக்கக்கூடாது.
0: நான் நிச்சயமா வெல்வேன் என்ற எண்ணம் அதில் நான் நம்பிக்கை வேண்டும். அங்கேதான் சொன்னேன் அறவழியே செல்ல வேண்டும். போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது, கொலை, களவு, பொய் இதெல்லாம் நிறைந்திருக்க கூடாது. வாழ்க்கையிலே.
1: ஆமாங்க,
0: இல்லாத விட்டால்
1: அதாவது உனக்கு கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி
0: தேடுங்கிறது
1: அதுதான். அதுதான் திருப்தி அடையுங்க.
0: அதனால தான் அங்க இன்னும் ஒரு பாடல் கூறுங்க, வீட்டுக்கு வீடு வாசல்படி. வாசல்படி இல்லாமல் வீடு இருக்க முடியாது. வாழ்க்கை என்பதுதான் இதை உணர்ந்து நடக்க வேண்டும் என்பது. சரி, இப்பொழுது என்ன பாடல் இன்று வேண்டும்?
1: இந்த பாடல் கொஞ்சம் கூட்டு புழுக்கள் திரைப்படம் ஒரு அருமையான பாடல் கேட்பேன்.
0: என்ன பாடலா இருக்கும் அது?
1: நித்தம் நித்தம் என் கண்ணோடுதான்.
0: நித்தம் நித்தம் என்
1: கண்ணோடுதான். எஸ் பி பாலசுப்ரமணியம் எம் எஸ் பி விஸ்வநாதன் அவர்களும் பாடிய பாடலையா?
0: சரி, கூட்டு புழுக்கள். நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
1: நிச்சயமா நாளைய தினம் நானும் வந்து கூறுகிறேன்.
0: ராஜ்குமார்
1: தலைவர் தலைவர் மாதிரி
0: தலைவர் வழி குடிகள் அவ்வளி
1: கலம்பத்தை
0: இப்படி கொண்டு போவோம் இல்லையா? சரி, இந்த
1: பாடல்.
0: வணக்கம் வணக்கம் விஜய ராகவன் அவர்களே. வணக்கம் வணக்கம் விஜய ராகவன்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய பதிவுகள் பார்த்தேன், உங்களுக்கு மாலை நீர வணக்கத்தை தந்து கொண்டு மாலை இல்லை இரவு நீர வணக்கம் கூறுங்கள்.
2: உங்களுக்கும் மதிய வணக்கம் ஐயா.
0: மதிய வணக்கம். நன்றி நன்றி. கூறுங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் தான் மலையிலே குளிர் மட்டும்தான், நீங்கள் தான் உங்களை அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. உங்களுடைய செய்திகளும் அப்படி தருகின்றீர்கள். அங்கே கூறுங்கள் அங்கத்தை நிலைவரம் எப்படி இருக்கின்றது? இந்த வாழ்க்கை சுகமானதா, சுலபமானதா, மகிழ்வானதா, சவால் நிறைந்ததா?
2: எல்லாமே நீங்க சொன்னது அனைத்துமே நிறைவாக தான் இருக்கின்றது.
0: அதுல இருக்கின்றது வாழ்க்கை சுகமாகவும் இருக்கின்றது, சுலபமாகவும் இருக்கின்றது, மகிழ்வாக இருக்கின்றது, சவாலாகவும் இருக்கின்றது. அப்படித்தானே?
2: எல்லாமே கலந்திருக்கு.
0: சரி, இதுல நீங்கள் என்ன சுகத்தை கண்டீர்கள் இந்த வாழ்க்கையில? நீங்கள் எல்லாம் இருக்கின்றபடியா நீங்கள் எல்லாத்தையும் அனுபவித்தீர்கள், என்ன சுகத்தை நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள்?
2: இங்க வந்து மழை வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தா கூட சில சமயங்களில் வந்து மழை இல்லை என்று வருத்தப்பட்டோம். அப்படிங்கிறது மழை அதிகமா பொழிந்துகிட்டு இருக்குது.
0: அப்ப இந்த மழை
2: பாத்தீங்கன்னா மழை வந்தா போதும், மழை வர வேண்டிய கல்லாங்கிறதுல வந்து அவ்வளவு அக்கி நட்சத்திரம் இருக்கும்போது மழை வந்தா நல்லா இருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்.
0: அப்ப இந்த மழை வருவது கடினம் தான், சுலபம் அல்ல தான், சமூகம் இல்லைத்தான், சவால் நிறைந்ததுதான். ஆனால் மழை தேவைப்படுகின்றது. மழை இல்லாமலும்
2: கிடைக்கும் போது தேவைப்படும்.
0: அதற்குத்தான் அன்றைய பாட்டும் பதத்திலேயும் கூறியது, எங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அறவழி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாட்டும் பதத்திலே ஒரு வியாக்கியானம் வந்தது. அப்ப மழை வேண்டும் ஆனா வேண்டிய நேரத்தில் கிடைக்கவில்லை ஆனால் எப்படியும் அந்த மழை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் துணையும் இருக்க வேண்டும் இல்லையா?
2: பெரியும் பாதிக்கப்படுவது விவசாயம் தானே. சாப்பாட்டுக்கு உணவு வேண்டும்னா விவசாயம் தான் வேண்டும்.
0: சாதாரணமாக ஒரு வீதியோரத்திலே ஒரு தாவாரத்திலே குடியிருக்கும் ஒரு குடிமகனுக்கும் கடினம், அதாவது வந்து சவால் ஒன்றுதான். கோடீஸ்வரனுக்கும் சவால் என்பது ஒன்றுதான். கோடீஸ்வரனுக்கு பெருநஷ்டம் ஏற்படும் பொழுது அது சவால். இவனுக்கு அன்னாரம் காய்ச்சி உண்டு உறங்கு அந்த பொருட்கள் இழந்து வெள்ளத்தில் அடிபட்டாலும் அது சவால் தான். பொதுவாக சவால் என்பது மனதுக்கு தானே சவால். அதற்காகத்தான் மனம் என்பது சலிக்காமல் பொறுமையோடு அறவழி போக வேண்டும், அறவழி இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. நல்லது. அடுத்து நீங்கள் என்ன சவாலை கண்டிருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் என்ன சவால், மழையில வந்து ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கோம், வேலைக்கு போக முடியவில்லை. இந்த பக்கம் சாலைகள் தண்ணி அதிகமா இருக்கு, அது சவாலாக
0: வேலைக்குறேன்.
2: விடுமுறையே கிடையாது.
0: அதே நேரம்
2: விடுமுறையே கிடையாது.
0: விடுமுறையே கிடையாது. அதே நேரம் அங்குள்ள ஏனைய குடிமக்களுக்கு என்ன சவால் இருக்கின்றது இந்த மழையாலே?
2: மழையால வந்து உணவு கிடைக்கணும், அவங்க உதவி கிடைக்கணும் தான் எதிர்பார்க்கலாம்.
0: இன்னைக்கு வந்து அங்கே உணவு யார் கொண்டு கொடுக்கணும்? அவர்களும் சமைச்சு சாப்பிடலாம் தானே.
2: வீடுகள்
0: அசௌகரியம், அவர்களுக்கு உபகரணங்கள் இழந்து இல்லிடம் இழந்தால் இருந்து சமைத்து உள்ளதான் நான் முதல் கூறியிருந்தேன். இந்த சவால் என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு, ஒவ்வொரு வகையிலே. நல்ல பாதுகாப்போடும் மாளிகையிலே இருப்பவர்களுக்கு எல்லாம் என்ன, ஒன்று மேலிருக்கின்றார்கள், மழை வந்தால் அதற்கேற்ற தாழ்வாரங்கள் அமைத்து வைத்திருக்கின்றார்கள், கூடாரங்கள் போட்டிருக்கின்றார்கள், உணவுப் பொருட்களை வாங்கி அடுக்கி வைத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன சவால்? ஆனால் அவர்களுக்கு வெளியே போக முடியாது, வெளியில் இருந்து யாரும் உள்ளே வர முடியாது, தொலை தொடர்புகள் எல்லாம் மறந்து போய்விடுகின்றது. இப்படியான சவால்கள் சின்னனும் சரி பெரியும் சரி சவால் தான், வாழ்க்கை சவால் நிறைந்ததுதான் எடுக்கலாம். ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதிலேயும் ஒரு மகிழ்வு இருக்கின்றது. அடடா, இன்று வேலைத்திலிருந்து போக தேவையில்லை, லீவு, எல்லோருக்கும் லீவு தானே, நானும் இன்று வீட்டிலே இருப்போம் என்ற ஒரு சந்தோஷம் இருக்குதானே. உங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொது லீவுகள் இருக்கின்றது, அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் இருக்கின்றது, அன்னாரங்காட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அதனால் வாழ்க்கை
2: நாங்கள் வழிக்கு சென்றே ஆக வேண்டும், கட்டாயம்.
0: மழை என்றால் நீ மழைக்கு குடைபிடித்து போகலாம், மழை அங்கி போட்டு கொண்டு போகலாம், அதற்கு வண்டியிலே போகலாம் தானே, பாதை சீரில்லை என்று கூறுகிறது, பாதை சீரில்லை என்று கூறுகிறது, வாகனங்கள் செல்லுகின்றது தானே. ஏனென்றால் விஜயராகவன் அங்கே நிர்பந்தம் என்று ஒன்று ஏற்படுகின்றது. நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயாக வேண்டும் என்று லீவ் எடுக்க முடியாது, மழையை சாட்டி மழை என்ற காரணத்தினால் லீவ் எடுக்க முடியாது, போயே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் உங்களை அனுப்புகின்றது. சவாலை சமாளித்துக் கொண்டு செல் என்று அந்த நேரத்தில் பொறுமை நிதானம் வேண்டும் இல்லையா?
2: நான் மீன்வளத்துறையிலும் கல்வித்துறையிலும் பணிபுரிந்த போது அதிக விடுமுறை நாட்கள் கிடைக்கும் இந்த மழையினால.
0: அது உங்கள் வாழ்க்கை.
2: மருத்துவத்துறைக்கு செல்லும் போது விடுமுறை கிடையாது,
0: அப்படியான. ஆனால் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். இதை விட வேறு உங்களுக்கு ஏதாவது தெரிவு இருக்கின்றா? இல்லை, இதை தெரிவு செய்து இதை கிடைத்ததை பிடித்துக் கொண்டு மேல பார்க்கின்ற. அப்ப அந்த அந்த கடமை கட்டுப்பாடுகளுக்கு அமைய நடக்கத்தானே வேண்டும் நீங்கள்.
2: நல்லது.
0: அப்ப என்ன பாடலை இன்று கேட்போம் விஜயராகவன்?
2: பாயம்புலி.
0: என்ன திரைப்படம்?
2: பாயும்புலி.
0: பாயும்புலி, பொத்துக்கட்டு ஊத்துதறி வானம் இந்திய பாடல். உங்களுக்கு நாளைக்கு என்ன பாடல் வேணும்?
2: நாளைக்கு வந்து அண்ணாத்த படத்துல இந்தியா ஒரு பாடல், ஏதாவது பாடல்.
0: அதுல எல்லாம் பாடல் மாதிரி தெரியவில்லை. அடிச்சோடனே ஏதோ எல்லாம் சொல்லுறது, டம்மட டம்ம டம்மடா அடிக்கிறாங்க, ரெண்டு ஒரு தமிழ் வார்த்தை வருகிறது. அதான் இந்த திரைப்படத்து பாடல். என்ன காரணம் அந்த பாடலை நீங்க மீண்டும் கேட்பதற்கு? அது எதை விரும்புகிறீர்கள்? அந்த பாடல்களை எதை விரும்புகிறீர்கள்? நீங்கள் இசையை விரும்புகிறீர்களா? இல்ல
2: படமை,
0: அது திரைப்படம் ஐயா. எந்த பாடல் ஐயா? அண்ணன் தங்கை பாசத்தை கூறுகிறதால பாடல் அதை கூறுங்கள்.
2: மருதாணி, மருதாணி,
0: மருதாணி என்ற அப்படி கூற வேண்டும். மருதாணி, மருதாணி என்ற பாடல் அண்ணன் தங்கை பாசத்தை கொடுக்கின்றது. அந்த மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்பது போன்ற பாடலாது. அதற்கு அதற்கு ஈடானதா இந்த பாடல் உங்களுக்கு? உங்கள் பார்வையில வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அந்த பாடல் உங்களுக்கு நாளைய கிடைக்கும். இன்று பொத்துக்கடி ஊத்துதறிவானம் கிடைக்க இருக்கின்றது. நன்றி விஜயராகவன், தகவல் தந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்பு சொல்ல நன்றாக பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான கருத்துக்களை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கூட்டுப் புழுக்கள் திரைப்படத்தில் இந்த பாடல்.

செய்தி நான் பேசுவதை ஒன்றும் உங்களுக்கு கேட்டிருக்க முடியாதுதான் அறிவித்து விட்டார்கள், அழைப்பிலே கூறிவிட்டார்கள். நான் பேசுவது சரியாக வரவில்லை என்று இன்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்று வடலூர் ஆனந்தன் அவர்கள், பாரூக் அவர்கள், மஞ்சுளா ஏதோ கூறியிருக்கின்றீர்கள், புரியவில்லை உங்களுடைய செய்தி. அடுத்து சிலபை சாந்தன்ராஜ் அவர்கள், ரேவதி மகள், ராஜ்குமார் எல்லோரும் வரவேற்றிருக்கின்ற வகையில் வடலூர் ஆனந்தன் அவர்கள் இன்றைய செய்தியை இன்றைய கருத்தை பரிமாறும் வகையில் ஒரு பாட்டும் பதங்களை தந்திருந்தார். வாழ்க்கை நாங்கள் நினைப்பது எல்லாம் கொடுத்ததில்லை, வருந்தாதே ஒரு நாள் நல்லது நடக்கும், நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து பார், அது தன்னம்பிக்கையை வழங்கியது என்று பாடும் பதம் என்று ஒரு குறிப்பை தந்திருக்கார். உண்மைதான், தன்னம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வு துவண்டு போய்விடும் என்று கூறும் இந்த வேளையிலே உங்களுக்கு நேரம் சரியாக 11:49 கனடா நேரம், உங்களுக்கு 10:20 ஆகிவிட்டது. அன்பு உறவுகளே, முனையில் தமிழ் வானொலியின் கலம்பத்திலே வடிவம் மாறி இப்பொழுது உடனே பாடலும் கொடுத்து நாளைய பாடலும் எடுத்து சில கருத்துக்களையும் பெருமாறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக வரும் அண்ணாத்தை திரைப்படத்திலிருந்து எங்கள் விஜய ராகவன் கேட்டிருந்தார், அண்ணன் தங்கை பாசத்தை ஊட்டும் மருதாணி மருதாணி என்ற பாடல் கேட்போமா?

0: அண்ணாத்த திரைப்படத்து
1: பாடலை மருதாணி மருதாணி என்ற பாடல் காற்றலையில் ஒலித்த வேளையிலே காத்துக் கொண்டிருக்கும் ஒரு அன்பனை நெஞ்சத்தை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ராஜராஜன் அவர்களே.
2: ஐயா வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக
1: இருக்கீங்க. தர்மபுரியிலே மழை பொழிகின்றது என்று அறிந்தேன். மழை பொழிகின்றதா
2: ஐயா?
1: உங்கள் பகுதியிலும் மழை
2: பொழிப்பாங்க.
1: நான் பேசுவது கேட்கின்றதா?
2: கேட்கின்றது ஐயா.
1: சரி, அங்கே மழை பொழிகின்றதா, குளிர் இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது?
2: மழையும் குளிரும் கலந்திருக்கின்றது ஐயா.
1: மழையும் குளிரும் கலந்திருக்கின்றது, நல்லது. இன்றைய நாங்கள் காற்றலையிலே சில விடயங்களை பேசுவோம். கதம்பத்திலே வடிவத்தை மாற்றி கண்டுபிடித்தலை விட்டுவிட்டு சில கருத்துக்களை எடுத்துக் கொள்கின்றோம். வாழ்க்கை என்பது சுகமானதா, சுலபமானதா, மகிழ்ச்சியானதா, சவால் நிறைந்ததா என்ற கருத்துக்களை நீங்கள் இதிலே எது என்று நீங்கள் கருத்து கூறலாம். அந்த வகையிலே உங்களுக்கு இன்று என்ன பாடல் தர வேண்டும் என்று கூறுங்கள். இன்று பாடலை உடனே தருவன் பாடல் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ராஜராஜன் ராஜராஜன் நான் பேசுவது கேட்கின்றதா? ராஜராஜன் மீண்டும் பெறுவீர்களா? ராஜராஜன் உங்கள் என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கிறது, உங்கள் ஒலி வரவில்லை, துண்டிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய தொடர்பு, இன்னொன்று தெரியவில்லை. கொண்டு வாருங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய கதம்பத்திலே வடிவம் மாறி கண்டுபிடி யார் சொல்வதோ புதையல் பொக்கிஷம் அல்லாமல் எங்கள் மனப்புதையலை தோண்டி பார்க்கின்றோம் என்று மனதிலே எண்ணப்படுகின்றது. வணக்கம் ராஜராஜன், மீண்டும் வந்துவிட்டீர்கள், வாருங்கள். ஆமா, நீங்கள் பேசுவது நான் பேசுவது உங்களுக்கு. நீங்களே கேட்கிறீங்க, வானொலியை கேட்கின்றீர்களா, தொலைபேசியில் பேசுகின்றீர்களா?
2: தொலைபேசி தான்.
1: தொலைபேசி என்றால் என்னுடைய ஒலி இங்கே வர வேண்டும், வருகின்றதா?

0: அது உங்களுடைய வலைதளத்திலே பிழையாக எல்லா இடமும் மழை பொழிகின்றபடியால் அதிகமாக தொடர்பு சாதனங்கள் ஈடுபட சரியாக தொழிற்படவில்லை. கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன், நான் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். உங்களுக்கு தான் அந்த வலைத்தளம் உங்களுடைய தொடர்வலைகள் சரியாக இயங்கவில்லை. என்ன பாடல் என்று கேட்க விரும்புகிறீர்கள்
1: ஐயா?
0: இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: பாடல் ஐயா, பூ வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லி வாசம்.
0: ஓ, வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லி வாசம். இது என்ன திரைப்படத்திலே?
1: மைக்கேல் மகன காமராஜன் ஐயா.
0: ஆஹா, நல்ல திரைப்படம். சரி, நாளைய தினம் உங்களுக்கு என்ன, இது உடனே தருகின்ற இந்த பாடல், நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
1: சக்கரை நிக்கிற சக்கரை கொடுங்கய்யா. மீன்படத்துல இருந்து
0: மீன்ல சக்கரை என்ன பாடலா?
1: ஆமாங்கய்யா.
0: சரி, அந்த பாடல் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடல் கிடைக்கும். நீங்கள் பேசுவது எனக்கு அழகாக கேட்கின்றது, நான் பேசுவதுதான் உங்களுக்கு கேட்க வேண்டும். சரியா?
1: எனக்கும் இப்பதான்
0: நல்லது. நல்லது. இந்த வாழ்க்கை என்பது சுகமானதா?
1: சொல்லுங்க.
0: வாழ்க்கை என்பது சுகமானதா, சுலபமானதா, மகிழ்வானதா, சவால் நிறைந்ததா? இதில் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை? ராஜராஜன் கூறுங்க
1: ஐயா. சவால்
0: என்ன? அப்படிப்பட்ட சவாலை நீங்கள் எதிர்நோக்கினீர்கள், எப்படி அதை சமாளித்தீர்கள்? நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கின்றது ராஜராஜன், நான் பேசுவதை நீங்கள் கிரகிக்கின்றீர்கள். உங்களுடைய ரிசீவர் சரியாக இல்லை போல் தெரிகின்றது. சரி, மீண்டும் மரங்கள் உங்கள் பாடல் காத்தலைக்கு வருகின்றது. இப்பொழுது பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லி வாசம் வருகின்ற பாடல். இந்த பையன் ஓகே. வணக்கம் ராஜராஜன், மீண்டும் வருகிறீர்கள். உங்களுடைய வலைதளம் சீராக இல்லை என்று எண்ணுகின்றேன்.
1: ஆமாங்கய்யா.
0: எல்லோருடைய வலைதளம் நன்றாக இருக்கின்றது. உங்களுடைய சிலருக்கு தடைகள் இருக்க, இன்று மழைக்காலம் என்றபடியால் நான் பேசுவது சில சமயம் தாமதித்து உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் பாடலை காட்டலையில் தருகின்றேன். உங்களுக்கு சவால் என்று கூறினீர்கள், எப்படிப்பட்ட சவாலை நீங்கள் சந்தித்தீர்கள்
1: ஐயா? ஐயா, வெட்டவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: சரி, அப்ப வீட்டுக்கு சென்றால் இன்னொரு நல்ல இடத்தில் நின்று மீண்டும் அழையுங்கள். இப்பொழுது உங்கள் பாடலை காட்டலையில் தருகின்றேன். கேட்கின்றதா?
1: கேட்குதாங்கய்யா.
0: சரி, உங்கள் பாடல் காட்டலைக்கு வருகின்றது. பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மீண்டும் வலைத்தளத்தை சரியாக செய்து கொண்டு இணையுங்கள். மீண்டும் பாடலை தருகின்றேன். முழுமையாக பாடலை கேட்டு மகிழுங்கள். பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம், மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படுத்த பாடல்.

0: ஒழித்ததே ராஜராஜன். நீங்கள் கேட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மைக்கேல் மதனமாக காமராஜன் திரைப்படத்தை பாட இந்த வேளையிலே காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் அப்பா, எப்படி இருக்கீங்கப்பா?
0: நலமாக இருக்கிறேன் அம்மா, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நலம் நலம் நலம், வாழ்த்துக்கள். அங்க உங்களுடைய சென்னையிலே எப்படி இருக்கின்றது உங்கள் காலநிலையும் மழையின் நிலையும்?
1: சென்னையில மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் இருக்கும் இடம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் தேங்கலப்பா,
0: தேங்கலாக
1: தண்ணி சென்று விடுகிறது. இடம் நன்றாக இருக்கிறது.
0: வடிசாலைகள் நன்றாக வேலை செய்கின்றது, அங்கே படிந்து ஓடுகின்றது. மழையினால் தண்ணீர் வெள்ளப்பெருக்கினால் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு தூரம் கடினம் அல்ல. இரண்டாவது, எல்லோரும் இந்த செய்திகளை அறுவது காத்துக்கொண்டிருக்கிறார்கள். வலைதளங்களிலே செய்திகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இரண்டு உறவுகள் அழைத்தும் இருந்தார்கள், அவர்கள் அழைப்பு எனக்கு எடுக்க முடியவில்லை. மீண்டும் அவர்கள் வருவார்கள் தெரிகின்றது. சரி, இப்பொழுது இன்றைய தினம் கதம்பத்திலே அம்மா ஒரு சிறிய கருத்தை தெரிவிக்க நாங்கள் விரும்புகிறோம். இந்த வாழ்க்கை என்பது, நாங்கள் வந்துவிட்டோம் வாழ, வாழ்க்கை என்பது சுகமானதா, சுமூகமானதா, மகிழ்வானதா, சவால் நிறைந்ததா?
1: இது அத்தனையும் கலந்த கலவைதான் அப்பா வாழ்க்கை.
0: அத்தனையும் கலந்த வாழ்க்கை. அப்ப இந்த கலவைகளை நாங்கள் அனுசரித்து இந்த வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை பெறும். எல்லோரும் மகிழ்வாக இருக்கத்தான் விரும்புகிறோம், சுமூகமாக இருக்கத்தான் விரும்புகிறோம், சுகமாக இருக்கத்தான் விரும்புகிறோம். ஆனால் சவாலை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அதனால் சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக கொண்டு வந்து சுமூகம் அடைந்து மகிழ்வடைவதற்கு என்ன வேண்டும்?
1: என்ன வேண்டும் என்றால், நம்மளுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எதிர்கொள்ற மன தைரியம் வேணும்.
0: கெட்டிக்காரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய மனோநிலை வேண்டும். சரியான பதில், நல்ல பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் அம்மா. சரி, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சவாலை சந்தீர்கள்? சொல்லக்கூடிய வகையிலான சவால்கள் இருக்கின்றதா?
1: சவால்கள் நிறைய. பிள்ளைகளை வளர்க்கும் போது சில சவால்களை சந்தித்தேன் அப்பா. அப்புறம் சொல்லுங்கப்பா.
0: கூட வேணும் வேறு
1: வேறு வந்து வேறு இப்போ இதுதான்ப்பா இந்த சவால்கள்ல கொஞ்சம் வெற்றி கண்டு கொஞ்சம் அப்படான் இருக்கேன். அப்படான்.
0: அப்ப உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கண்ட சவால், குழந்தைகளை வளர்த்து எடுத்து அவர்களை ஆளாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வருவது உங்களுக்கு சவாலாக இருந்தது, அப்படித்தானே?
1: மிகப்பெரிய சவால். மிகப்பெரிய,
0: அந்த மிகப்பெரிய சவாலை நீங்கள் சமாளித்து அதில் வெற்றி கண்டதுக்கு காரணம் அந்தந்த வேளையில் அந்த சவாலை ஏற்கும் மனத்திறமையோடு இருந்தபடியால், மனப்பாங்கோடு, அப்படித்தானே?
1: ஆமாமாப்பா, கண்டிப்பாக, நிச்சயமாக.
0: நல்லது, உங்களுடைய கருத்தை தந்தீர்கள். நீங்களும் சவால் என்றுதான் ஒத்துக்கொள்வேன். சவால் இருக்கின்ற, சவால் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, சவால் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் கூறிய சந்தோஷமாக இருக்கலாம், அது ஒரு சுமாராக இருக்கும், சுலபமாக இல்லை, கடினமாக இருக்கும், அதுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும். அவ்வப்போது வரும் அந்த நிலைகளுக்கு எல்லாம் உங்கள் மனோநிலை தான் காரணம் இல்லையா? அப்ப அந்த மனதிலே
1: நம்பிக்கை
0: துவண்டு போகாமல் மன தைரியத்தோடு துணிவோடு செயல்பட்டு வெற்றியடைய
1: வேண்டும்.
0: சிறப்பான கருத்து. இன்று என்ன பாடல் உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: இன்று வந்து அப்ப செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, இந்த பாடல் வேணுமாப்பா?
0: இப்பொழுது அந்த பாடல் உங்களுக்கு வேணும், செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைய தினம் இந்த மான் உங்கள் சொந்த மான் வேணும்.
0: ஓ, இந்த மான் உங்கள் சொந்த மான், இந்த மான் உங்கள் சொந்த மான் நாளைய தின பாடலாகவும் குந்தன் சொந்த மான் பாடல் உங்களுக்கு செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு
1: என்ற
0: நல்லதம்மா. நான் இந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புறேன் கேட்டு இன்றைய கதமும் அப்படித்தான் சில கருத்து பரிமாற்றத்தோடு இன்றைய பாடலை கேட்டுடன் ஒளிபரப்பி நாளைய பாடலை முடித்துக் கொள்ளுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் இணைந்தே சிறப்பித்த நமக்கு உங்களுடைய சிவந்தி பூக்களை செய்த போது காற்றலைக்கு வருகின்றது. சரி, வேற ஏதாவது குறப்பு
1: இது இல்லையப்பா? எதுவா இருந்தாலும் அதை நம்ம ஓடி வெளியே கூடாது, எதிர்நோக்கணும்.
0: அற்புதமான கருத்து மகளே, அதை கண்டு நீங்கள் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றீர்கள் இல்லையா?
1: ஆமா,
0: அதை கேட்கும் பொழுது மகளை வேண்டு போய் விடுகிறார்கள். எல்லோரும் அதில் வெற்றி காண்பது இல்லை இல்லையா? எல்லோரும் அதில் வெற்றி காண்பதில்லை.
1: வள்ளுவன் சொல்ற மாதிரி, ஐயன் வள்ளுவன் சொல்ற மாதிரி, துன்பம் வரும் நேரத்திலே பிரிங்க சொல்லி இடுக்கண் வருங்கால் நகுக,
0: இடுக்கண் வருங்கால் நகுக என்று அதை முன்னேற்பாடாகவே எங்களுக்கு வாழ்ந்து கட்டு வாழ்க்கையின் அனுபவத்தை தெரிந்த 1330 குறளிலே ஒரு குறளில் கூறியிருக்கின்றார் இல்லையா? அதை தெரிந்த அதனால்தான் அந்த பாட்டும் பதம் சொன்னது, துவண்டு போகாமல் நம்பிக்கையோடு அறவழியில் வாழ வேண்டும். அறவழி என்று தான தர்மங்களை செய்து அப்படி எல்லாம் செய்ய சொல்லவில்லை. அந்த பஞ்சமா பாதகங்களில் இருந்து விடுபடுவதே அறம். பொய், களவு, கொலை, மது, மாது போன்ற விடயங்கள் இல்லையாமா?
1: இதுல வந்தாலே ஒரு தடவை இதுல ஏதாவது வந்தாலே மொத்தமான ஒரு வாழ்க்கையே போயிடும் அப்பா, நன்மையாக வாழ்ந்த வாழ்க்கையே போயிடும்.
0: நிச்சயமாக. அதனால்தான் இந்த அறவழி என்று நம் மூதாதையர்களை பின்பற்றி வந்து நன்றாக வாழ்ந்தார்கள், நீடித்து வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்கின்றார்கள். நல்லது மகளே, உங்களுடைய பாடல் பெறுகிறது. சந்திப்போங்களில்
1: இந்த
0: வீடு கேட்போமா? நல்லது,
1: சரிங்க.
0: நன்றி நன்றி மகளே, நன்றி நன்றி. நாளைய பாடலும் உங்களுக்கு கிடைக்கும். அழைத்திருக்கின்றார்கள், சாந்தி அழைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் முடிந்தால் பெறலாம். பாடல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாடல் முடிவிலே உங்களுக்கு

0: மெல்ல பேசுங்கள் திரைப்படத்து பாடல். சென்னையிலிருந்து ரேவதி, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலித்தது இப்பொழுது காற்றலையில். இந்த வேளையிலே கனடாவில் நேரம் 12:15. நண்பகலை தாண்டி விட்டது. நண்பகல் 12 மணி, அதை தாண்டி 15 நிமிடங்களை கூட்டிக் கொண்டிருந்த வேளையிலே 10:45 பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த உறவுகளே, 2 உறவுகள் 3 உறவுகள் வந்தீர்கள், அவர்கள் மீண்டும் பெற வேண்டும். உங்கள் அழைப்பை நான் நினைத்துக் கொண்டு உங்களோடு பேச விரும்புகிறேன். காற்றலையில் ஓடி வந்து இணைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இது முன்னிய தமிழ் வானொலி என்று கூறினார் வேளையிலே. அடுத்து அடுத்து பாடல்களை வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கே இப்பொழுது இடைவெளி இருக்கின்றது. ராஜராஜன் நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். சந்தன் ராஜ், உங்கள் பாடல் 2வது நாளைய தின பாடல் பதிவு செய்ய வேண்டும். ராஜ்குமார், நீங்களும் உங்களுடைய நாளைய தின பாடலை பதிவு செய்ய வேண்டும், பெற வேண்டும் காற்றலை. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில். சுகமா, சுமூகமானதா, மகிழ்வா, சவால் நிறைந்ததா என்று கேட்கும் பொழுது சவாலுக்குத்தான் கூடுதலானவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இங்கே வணக்கம், வணக்கம். தர்மபுரியிலிருந்து உமையாள் அவர்களே, வணக்கம் மகளே. உமையாள்,
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றேன். நீங்களும் கொஞ்சமா இருக்கின்றீர்கள்?
1: நன்றாக இருக்கிறோம் ஐயா.
0: நலமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்கும். இந்த உண்மைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் காற்றலையில் கதம்பத்திலே நான் ஒலிபரப்ப வேண்டும் உடனே? என்ன பாடல் வேண்டும்
1: இருங்க ஐயா, சொல்லிக்கிறேன். பேப்பர் எங்கேயோ எடுத்து
0: எடுத்து வைச்சேன்.
1: ஒரு செகண்ட் எழுதி இது பண்றேன். எங்க ஐயா, நான் பாட்டு கேப்ப. மலரே மலரே குறிஞ்சி மலரே, டாக்டர் சிவா என் தம்பி
0: வயசுல
1: பாடின பாட்டு. மலரே குறிஞ்சி மலரே சிவா, டாக்டர் சிவா.
0: அந்த பாடல உங்க தம்பி பாடுவாரா?
1: ஆமாங்க ஐயா, ராஜ்குமார் தான். சின்ன வயசுல
0: ராஜ்குமார் பெரிய பாடகர் தானே, அதனால தானே அவர் தலைவர். அவர் வந்து நினைந்திருந்தா சரி. நானே தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: யார் ரேடியோ நிறுத்திட்ட பிறகு என்ன பாட்டு சொந்தம் வருதுன்னு பார்த்தா இவன் குட்டி பையன் பாடுறாரு.
0: சின்ன வயதுலே அவருக்கு அந்த பாடல் விருப்பமான பாடல் இல்லையா? அக்காவுக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது. நல்லது. நானே தினம் உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமாக இருக்கும் கதம்பத்திலே கேட்பதற்கு?
1: அமைதியான நதியினிலே ஓடும்.
0: ஆண்டவன் கட்டளையிலே இல்லையா? அந்த பாடல் விருப்பம் உங்களுக்கு
1: இல்ல? அப்பாக்காக பிடித்த பாடல். அப்பா பாக்கு அதனால
0: சரி. இன்றைய தினம் நாங்கள் ஒரு சின்ன கலந்துரையாடலை கதம்பத்திலே செய்கின்றோம். அப்படி என்றால் ஒவ்வொருவருடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையை வாழ வந்துவிட்டோம். வாழ்க்கை கிடைத்து விட்டது. கிடைத்தற்கறியது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வது சுகமானதா அல்லது சுமூகமானதா அல்லது மகிழ்ச்சியானதா இல்லை சவால் நிறைந்ததா, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது இந்த வாழ்க்கை?
1: ஐயா, சுகமான சுமைகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை.
0: சுகமான சுமைகள் நிறைந்தது கூறுகிறீர்கள். அப்படிப்பட்ட சுமைகளை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள்
1: அப்படிங்களா ஐயா?
0: நாங்கள் சுகமான சுமைகள் என்று கூறினீர்கள். அப்படிப்பட்ட சுமைகள் சுகமாக வந்தது உங்களுக்கு?
1: அதாவது நாங்க வேலைக்கு போயிட்டுதான் ரிட்டையர் ஆயிருக்கோம். வேலைக்கு போகும்போது வீடு கட்டுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம். கடன் வாங்குறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்களா ஐயா? அந்த காலத்துல கஷ்டப்பட்டு வீடு கட்டி பசங்களை படிக்க வைத்து இதெல்லாம் சுகமான சுமைகள் தானே ஐயா?
0: இதை நீங்கள் சுகமானதாக அந்த சுமைகளை எடுத்துக்கொண்டு இது அதை எடுத்து அந்த வீடு கட்டுவதற்கு குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு சில சவால்களும் நிறைந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நீங்கள் சுகமானதாக எடுத்துக்கொள்கிறீர்கள். அதனால் வாழ்க்கை சுகமானது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நல்ல கருத்து அந்த கருத்து. அதற்கு பொறுமை வேண்டும், துணிவு வேண்டும், நம்பிக்கை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், எல்லாம் வேண்டும் இல்லையா? அதனால கூறுங்கள். சுகமான சுமைகளாக எடுத்துக்கொண்டீர்கள். நல்ல கருத்து அந்த கருத்து. இதெல்லாம் எங்களுக்கு சுமைகளாக இருந்தாலும் அது சவாலாக இருக்கும். அவற்றையெல்லாம் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அப்படி தன்னம்பிக்கை வேண்டும். நான் இதில் முன்னேறுவேன், இதில் நான் தலைவர். அதுதான் வாழ்க்கை. சும்மா இருக்க சுகமானதாக கிடையாது வாழ்க்கை. சிறப்பான கருத்து உங்களுக்கு.
1: ஆமா.
0: சவால்கள் ஏதாவது நிறைந்ததா உங்களுக்கு அந்த நேரத்தில்? சவால்கள் சந்தித்தீர்கள்?
1: சவால்கள் அலுவலகத்தில் சில சவால்கள் எல்லாம் இருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மீட்டிங்க நினைத்தாலே சவாலாக இருக்கும். சாமியை வேண்டிக் கொண்டு கிட அவளிடம் நல்லபடியாக முடிக்க வேண்டும் வேண்டிக்கிட்டு தான் போவோம். இதெல்லாம் ஒரு சவால் தானே?
0: நிச்சயமா, நிச்சயமாக சவால். மனதிலே ஏற்படுகின்ற சில விடயங்கள் எல்லாம் சவாலாக இருக்கும். அதை நீங்கள் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும் இல்லையா?
1: கேக்குற கேள்விக்கு நம்ம நல்ல முறையில் ஆன்சர் பண்ண வேண்டும். என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட டேட்டா இருந்தாலும் அவர் கேக்குற விதத்தில் பதில் அளிக்க வேண்டும்.
0: அதெல்லாம் சவாலாக இருந்தது உங்களுக்கு? நிச்சயமாக அந்த சவால்களை நீங்கள் பொறுமையோடு துணிவோடு எதிர்கொண்டு வந்தீர்கள். அப்படித்தானே?
1: கடவுள் நம்பிக்கையுடன்.
0: கடவுள் நம்பிக்கை, அறவழி. நல்லது, நல்ல கருத்து, நல்ல கருத்து. அதில் அந்த சவாலை நீங்கள் சவாலிலிருந்து மீண்டும் வந்து வெற்றி கண்டீர்கள். நல்லது உமையால் அவர்களே, நல்ல கருத்தை தந்தீர்கள். உங்கள் பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து நாளைய தினமும் உங்கள் பாடலை கதம்ப நேர்விருப்பத்திலே கேட்டுக்கொள்ளலாம். இணைந்தமைக்கு நன்றி. மலரே குறிஞ்சி மலரே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நன்றி அம்மா,
1: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. 12:21 கனடா கலையகத்து நேரமாக இருக்கும் வேளையில் ஈழத்தமிழ் நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 10:52 என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, பாடல்களையும் கேட்டு தங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்து நாளைய தினத்து பாடலையும் தந்து செல்கின்றார்கள். இன்றைய கதம்பத்திலே இன்னும் 2 உறவுகள் வந்திருந்தார்கள். கணபதி அவர்கள் வந்திருந்தார்கள், நாகப்பன் அவர்களும் வந்திருந்தார்கள். ஃபாரூக், நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள், அழைக்க வேண்டும். இப்பொழுது இடைவெளி வரும் பொழுது பாடல் பேச்சு முடிவடைந்தவுடன் நீங்கள் அழைத்தால் உங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். பாடல் ஓடும் பொழுதும் நீங்கள் அழைத்தாலும் உங்களை நான் இணைப்பேன் என்று கருதுகிறேன். முயற்சியுங்கள். இப்பொழுது எங்கள் உமையால் அவர்கள் கேட்ட மலரே குறிஞ்சி மலரே.

0: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இப்பொழுது காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கார். சென்னையில் இருந்து வந்து AL கணபதி அவர்கள். வணக்கம் கணபதி அவர்களே.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலநிலை எப்படி இருக்கு?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கு வணக்கத்தை தந்து பரிமாறிக்கொண்டு காலநிலை எங்களுக்கு 10 பாகை செல்சியஸ் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. நல்ல வெளிச்சமாக சூரிய கிரகணம் இருக்கின்றது. லேசான குளிர் அவ்வளவு, வேற ஒரு பாரதமான மனம் ஒன்றுமோ இல்லை. ஆனால் அங்கே சென்னையில் இருந்து, நீங்கள் சென்னை தானே, சென்னை பகுதியில் பலவிதமான செய்திகளை ஊடகங்கள் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் அறிகின்றோம். உங்களுடைய உண்மை செய்திகளை தாருங்கள். மழை எப்படி இருக்கின்றது?
1: ஆமா, இப்ப நான் இருக்க ஏரியா இப்ப திருந்தூத்தூரு தாம்பரம் பக்கத்து, தாம்பரம் மேற்கு பகுதியில் இருக்கும், முடிச்சூர் பகுதியில் இருக்கும். அங்க தண்ணி அங்கங்க சாக்கடை, பாதாள சாக்கடை தோன்றுன்னு சொல்லிட்டு அங்கங்க தோண்டி விட்டுறாங்க. தண்ணி அங்கங்க டிராபிக்கா இருக்கா, டிராபிக்லாம் ஹெவி வெயின் வந்தா போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, மத்தபடி இங்க அதே மாதிரி இந்த கோடம் பக்கம் நுங்க பக்கம் அந்த வேளச்சேரியெல்லாம், வேளச்சேரி வேசைப்பாடி அந்த அதெல்லாம் எப்பயுமே டவுன் ஏரியா தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது பாவப்பட்ட ஏரியா. அது வெள்ளச்சேரி சொன்ன மாதிரி வெள்ளச்சேரி தான் எப்பயுமே. அது ஏரிக்கரிய எல்லாம் லேண்ட வாங்கி கவர்மெண்ட் அந்த ஆட்சியில லேண்ட வாங்கி விற்பனைக்கு பள்ளத்துல சமப்படுத்தி லேண்ட் எல்லாம் வீடா போச்சுன்னா தண்ணி போட்டு
0: அப்படியே இருக்கு. அது அப்படியே இருக்கு அந்த செய்தி. அங்கே உள்ள மக்களுக்கு இந்த வாழ்க்கை நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அவர்களால் போக்குவரத்து செய்ய முடிகின்றதா? கடைகளிலே சென்று
1: பொருட்கள் ஆமா, இது பிறகு தண்ணி இருக்கு, உள்ள தண்ணி வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு.
0: கஷ்டங்களே
1: அதான் வேலை. ஆமா, ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலத்துல 125 கார் நிக்குது வரிசையா. ஏன்னா ஊருக்குள்ள வர தண்ணி, ஊருக்கு தண்ணி இருக்குதான், தண்ணிய கார்க்க மூழ்கி கட்டிப்பிட சொல்லிட்டு எல்லா வேளச்சேரி மேம்பாலம் ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் மேல 125 கார் நிக்குது வரிசையா.
0: மோசமாக இருக்கின்றது. உங்கள் மூலம் அறிகின்றோம். நல்லது. சரி, நாளைய தினம் உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வந்து எனக்கு ஓகே, நாளைக்கு வந்து இந்த பானையை பீத்தல் பாக்கி சார் பாட்டுக்குல, சோளக்கிலே குயில் குஞ்சி சும்மா சும்மா கூவுது சோழ கதிர்.
0: இப்பொழுது என்ன பாடலை ஒலிபரப்பு?
1: இப்ப வந்து இன்னைக்கு நேற்று கந்தசஷ்டி சூர சம்பவம், இன்னைக்கு கந்தன், இன்னைக்கு வள்ளி தெய்வ தேவையான திருமணம் பண்ணதுனால அந்த கந்தன் கருணை, கண்ணன் கண்ணனை பார்த்த ஒரு பாட்டுக்குலயே
0: என்ன
1: பாட, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படி எடுத்தேன் உன்னை மனப்பதற்கு ஒரு பாட்டு சிவகுமார்
0: ஜெயலலிதா. இந்த வேளையிலே வாழ்க்கையை நாங்கள் வாழ வந்து விட்டோம், உங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது, இந்த உலகில் வாழும் வாக்கியம். இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுகமானதா, சுமூகமானதா, மகிழ்வானதா, சவால் நிறைந்ததா?
1: எனக்கு தெரிஞ்சு 26 வருஷம் வாழ்க்கை போட்டு சவாலா இருந்தா ஜெயிச்சிருக்கேன். முதல்ல வீடு கிரவுண்ட் ஃபுளோர் கட்டினேன் 2001, அதுக்கப்புறம் 2013 முதல் மாடி
0: கட்டினேன். அவை தேவையில்லை, உங்களுக்கு சவால் நிறைந்ததா? 26 வயதா? 26 வருட சவால் வாழ்க்கையா நீங்கள் கூறுகிறீர்கள்? 26 வயதா? திருமணத்தில் வந்ததை கேட்கவில்லை, சின்ன வாழ்க்கை என்பது குழந்தையாக கிடைத்ததிலிருந்து இதுவரை உங்களுக்கு இது சுகமானதா, சுமூகமானதா, மகிழ்ச்சியானதா, இல்லை சவால் நிறைந்ததா?
1: சவால் நிறைந்ததுதான். இன்னைக்கு சவாலா வாழ்க்கையை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட மன அலுவலகத்தை கூட எந்த ஒரு ஒட்டம்தான் சவால் சவாலோட தான் போராடி போராடி ஜெயிச்சு நான் நல்லபடியா ஓய்வு பெற்றிருக்கேன்.
0: அதுக்கு என்ன காரணம்? சவால்களை நீங்கள் ஜெயிப்பதற்கு என்ன காரணம்?
1: விடாமுயற்சி, தன்னம்பிக்கை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது தான். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அந்த சவாலை வென்று வெற்றி அடையலாம், சிறப்படையலாம், திருப்தி அடையலாம் என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. உங்களுடைய பாடல் மனம் படைத்தேன் உன்னை மணப்பதற்கு என்ற பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. நாளைய தினம் கதம்பத்தில் மற்ற பாடல் கிடைக்கும். நன்றி ஐயா.
1: மிக்க நன்றி. மிக்க நன்றி.
0: கருத்துக்களை தந்தீர்கள் சகோதரா, நன்றி.
1: நிகழ்ச்சி வந்து கைப்பிடிக்க தானா வந்து நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பாடல் வருகின்றது, கேளுங்கள். இதோ பாடல்.
1: ஓகே.

0: எங்களுடைய சென்னை கணபதி அவர்கள் அவர்களோட பாடல் காற்றலைக்கு சென்றவளை காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கார். என் தேடி வந்த சிந்தனம் என்னுடைய ஏஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள், நாகூரில் இருந்து வந்திருக்க இல்லை நாகை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு
1: தானே? இல்லை இல்லை ஐயா, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஏஆர் நாகப்பன் பேசுகிறேன்.
0: கோயம்புத்தூர், அது எப்படி கோவை மாவட்டம் இல்லையா?
1: ஆமா ஆமா, சுருக்கமா சொன்னா கோவை மாவட்டம்.
0: நான் அதை மாறி கூறிவிட்டேன், நாகப்பன் கோவை
1: மாவட்டத்தில்.
0: பேரை மறக்கவில்லை, வந்தவரை மறக்க அந்த ஊரை தான் சிறிது மறந்துவிட்டேன். அங்கே மழை எப்படி இருக்கின்றது ஐயா? காலை மாலை வணக்கத்தை நாங்கள் இருவரும் மதிய இரவு வணக்கத்தை பகிர்ந்து கொள்வோம். நிலைமையை கூறுங்கள், அங்கே எப்படி இருக்கின்றது காற்றலை, அங்கே உங்களுடைய இன்றைய கால நிலை?
1: கோவை மாவட்டத்திலும் மழைதான் ஐயா பரவலா. ஒரு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை வந்து இன்றைக்கு நாளைக்கு விட்டுருக்காங்க.
0: ஓஹோ,
1: மற்றபடி அளவு எல்லாம் வழக்கம் போல நடந்துச்சு.
0: நடைபெற்று உங்களுக்கு பணியகத்துக்கு சென்று வருவதற்கு சிரமம் இல்லையா?
1: அது ஒன்னும் சிரமம் இல்லைங்க, இந்த கோயம்புத்தூர் போறதுக்கு சிரமம் இல்ல. அதாவது நமக்கு இந்த சென்னை மாதிரி தெப்பமெல்லாம் இருக்கிறது இல்ல.
0: இருக்கிறது இல்ல. அந்த இங்க உங்களுடைய கட்டுமானம் செய்யும் பொழுது அவர்கள் எல்லாம் அழகாக கட்டுமானத்தை வடிகால்கள் வைத்து வருகின்ற வெள்ளங்கள் வழிந்தோடும் வகையில் மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையிலே அமைத்திருக்கின்றார்கள். நல்ல அமைப்புகள் இல்லையா?
1: அப்படின்னு சொல்ல முடியாது, தேவைக்கு தகுந்தாப்புல மழை பெய்யுது
0: அப்படி என்று சொல்லுவீர்கள். நீங்கள் நல்லது நல்லது நல்லது. இன்றைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: இன்றைக்கு வந்து மருமகள் திரைப்படத்தில் மைனா, ஒரு மைனா.
0: மருமகள் மைனாவா வந்து விட்டாவா? மைனா ஒரு மைனா என்ற பாடல் உங்களுக்கு இன்று ஒளிபரப்ப வேண்டும். அப்ப நாளைய தினம் உங்களுக்கு காற்றலை என்ன பாடல் தர வேண்டும்? உங்களுக்கு நேயர் விருப்பத்தில்
1: விடுதலை திரைப்படம்.
0: விடுதலையில என்ன பாடல் ஐயா?
1: தங்கமணி ரங்கமணி வாமணி.
0: ஓ, தங்கமணி ரங்கமணி வாயா என்ற பாட்டு. நல்ல பாடல் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும், இன்றைய பாடல் கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் இன்றைய சப்ஜெக்ட் இன்றைய பொருளாக கதம்பத்தில் வேறு வடிவம் கருத்தரங்கம் கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பிறர்க்கரிய பேரு வாழ்க்கை வாழ்வு இந்த மானிட வாழ்வு என்ற பிறப்பு ஒரு பிறர்க்கரியது, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பிறப்பெய்தி வந்துவிட்டோம் வாழ்வதற்கு. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுகமானதாக இருக்கின்றதா, சுமூகமாக இருக்கின்றதா, இல்லை மகிழ்வாக இருக்கின்றதா, அல்லது சவால் நிறைந்ததாக இருக்கின்றதா? உங்கள் கருத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவத்தை நீங்கள் வைத்து கூறலாம். மகிழ்வானதா சுமூகமானதா?
1: வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நேரத்துக்கு தகுந்தாப்பிலங்க, ஒரு சில நேரம் சந்தோஷமா இருக்கு, ஒரு சில நேரம் சோகமா இருக்கு. அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல அது மிகுதே இருக்கக்கூடியது சந்தோஷமா தான் இருக்கும், சுகமானதா தான் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வழியை பொறுத்து இருக்குது ஐயா.
0: அப்படியா? அப்படியானா வாழ்க்கையில சவால்கள் நிறைந்துதான் இருக்கின்றதுன்னு நீங்கள் கருதுகிறீர்கள்?
1: நிச்சயமா
0: சவால் மகிழ்ச்சியாக
1: சமாளிச்சு வரணும்.
0: மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ வேண்டும் என்றாலும் சவால் இருக்கின்றது, சுமூகமாக வாழ வேண்டும் என்றாலும் சவால் இருக்கின்றது, சந்தோஷமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றாலும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதற்கெல்லாம்
1: சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு புளிய இது பண்ணா கூட அது என்ன செய்யும்னா துடிக்க துடிச்சு அதனுடைய எதிர்ப்பு காட்டத்தான் செய்யும். அது அதுக்குரிய சவால்,
0: அவருடைய வாழ்க்கைக்கு அது ஒரு சவால்.
1: அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சவால்ங்கிறது பொதுவா இருந்து
0: கொண்டேதான்
1: இருக்கும். போட்டு வர தெரியும்
0: வாழ்க்கை என்பது சவால் நிறைந்ததுதான். சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களால் மறக்க முடியாத சவால் ஏதாவது காற்றலையில் கூற முடியுமா உங்களால்?
1: அது அப்படி பெரிய அளவுல சவால் எல்லாம் கிடையாது இல்லையா, நீங்க லைஃப்ல ஜெயிச்சு செட்டில் ஆனதே ஒரு சவால் தான்.
0: ஓ, வந்த சவால்களை நீங்கள் அதை வென்று வெற்றி அடைந்து மகிழ்வாக இருக்கின்றீர்கள் கூறுவதற்கு, அப்ப அதுக்கு என்ன காரணமாக இருந்தது? அதை வெல்வதற்கு உங்களிடம் இருந்த என்ன பண்பு காரணமாக இருந்தது? என்ன குணம்?
1: துணிச்சல் தான்.
0: துணிச்சல் மட்டும் இருந்தால் போதுமா? நம்பிக்கை வேண்டாமா?
1: நம்பிக்கை வேணும், புத்தி கூர்மை வேணும், அதை எப்படி சமாளிச்சு வர்றதுங்கிறதே தெரியணும்.
0: இவையெல்லாம் இருந்தாலும் அங்கே பொறுமை என்று ஒன்று தேவைப்படுகிறதா?
1: சமாளித்து ஜெயிச்சு வர முடியும்.
0: அப்ப இந்த வாழ்க்கையில் நாங்கள் சுமூகமாக வாழ வேண்டும், மகிழ்வாக வாழ வேண்டும், சுலபமாக வாழ வேண்டும் என்றால் சவால்களை எதிர்நோக்கத்தான் வேண்டும். அந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு முதலில் பொறுமை வேண்டும், அதன் பின்பு நிதானம் வேண்டும், துணிவு வேண்டும், நம்பிக்கை வேண்டும் என்றெல்லாம் வருகின்றது இல்லையா. இந்த சவால் என்ற பொறுமை கொண்டு வந்தவர் உங்கள் தலைவர் தான். நான் மூன்று விடயத்தை கேட்கும்போது உடனே ராஜ்மலை இவற்றுக்கெல்லாம் சவால் என்ற ஒன்று இருக்கு ஐயா, அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பொருளை தெரிவித்து விட்டார்.
1: சவால் நிறைந்ததுதான்
0: வாழ்க்கை. உங்களிலும் எங்களிலும் எத்தனையோ சவால், எனக்கும் கூட எத்தனையோ சவால்கள். இது மனித வாழ்க்கையில் மற்றது. இந்த சவால் என்பது தனிப்பட்ட ஒருவருக்கு வருமா எல்லோருக்கும் வருமா?
1: எல்லாருக்கும் வருமையா? அது அவங்க வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப அவரவருக்கு ஒரு சவால் வரும்.
0: அதைத்தான்
1: ஒரு
0: சவால் சுருக்கமாக அந்த பூச்சி புழுவை வைத்து கூறிவிட்டீர்கள். சாதாரண புழுமா கூட வாழ்க்கையில் சவால் உண்டு, அப்படி என்ன பெரிய மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் என்று கூறிவிட்டீர்கள். வாழ்க்கை என்பது உயிரை பொறுத்தது. ஏன் மரம் செடி கொடி கூட நிமிர்ந்து நெடுந்து வாழ்ந்து எங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கும், எங்களுடைய சூழலுக்கு நல்ல சுவாத்தியத்தை கொடுப்பதற்கும் அதற்கும் சவால் உண்டு.
1: புயல் மாதிரி வரும்போது அதையும் தாக்கு பிடிச்சு
0: நிக்கத்தானே
1: விழுந்துட்டா
0: மழை இல்லாமல் வெயில் வாழ வேண்டிய ஒரு சூழலும் அதற்கு ஏற்படுகின்றது. கடும் மழையிலே வேர்கள் அழகி விழுந்து போறது, எத்தனை சவால்கள் உண்டு வாழ்க்கை என்பது. வாழ்க்கை என்பதற்கு சவால் என்பது மிகவும் அத்தியாவசியமானது. அந்த சவால் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சவால் என்ன வாழ்க்கை? ஞானிகள் யோகிகள் கூட அறமணியில் சென்று மெய்ஞானத்தை பெறுவதற்கும் எத்தனை சவால்களை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். இந்த பஞ்ச புலன்களை அடக்க வேண்டுமே அவர்கள். பஞ்ச புலன்களை அடக்கும் பொழுது அந்த பஞ்ச புலன்களை அடக்க முடியாமல் எவ்வளவு சவால் ஏற்பட்டிருக்கும். வாழ்த்துக்கள் நாகன் அவர்களே. சிறப்பான கருத்தை நாங்கள் கலந்து கொண்டோம். உங்கள் பாடல் மைனா மைனா மைனா மைனா ஒரு மைனா என்ற பாடல் நீங்கள் கேட்டீர்கள்.
1: மைனா ஒரு மைனா
0: இத்தனைக்கும் நாங்கள் பொறுமையோடு நம்பிக்கையோடு துணிவோடு செயல்பட்டால் வெற்றி அடையலாம் என்ற ஒரு கருத்தை நீங்கள் இங்கே வைத்து பதிந்து செல்கின்றீர்கள் இல்லையா? அத்தோடு வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்ததுதான். அந்த சவால்கள் வந்தால்தான் இனிக்கும் வாழ்க்கை வெற்றி காணும் பொழுது இல்லையா?
1: போராடி ஜெயிக்கும் போதுதான் அதுல வெற்றி, அந்த வெற்றிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்.
0: அர்த்தம் இருக்கும். நன்றி.
1: எளிமையா மதிப்பு இருக்காது எந்த ஒரு.
0: நீங்கள் மருமகள் திரைப்படத்தில் பாடல் கேட்டீர்கள், மைனா ஒரு மைனா என்ற பாடல். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்க இருக்கின்றது. உங்களுக்கு
1: ஜாலியா இருக்கும் பாடல், ஜாலியா இருக்கும்.
0: நல்லது. வாழ்த்துக்கள். இணைந்தே சிறப்பித்து கருத்துக்களை தந்து பாடலை கேட்டதற்கு நாளைய பாடலும் உங்களுக்கு ஒலித்து வரும். இது கதம்பம். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. நன்றி ஐயா. மீண்டும்
0: நன்றி. இப்பொழுது அடுத்த உறவு அழைத்திருந்தார் ஃபாரூக் அவர்கள். மீண்டும் மீண்டும் அழைக்கப்படும் ஃபாரூக். செல்வகுமார் அழைத்திருந்தீர்கள். செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
2: வணக்கம்பா. வணக்கம்பா. நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கிறேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நிலைமை நிலமா இருக்கிறேன்பா. நலமா
0: இருக்கின்றீர்களா? அப்படியே இருங்க. அப்படியே இருங்க.
2: நன்றிப்பா.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் எல்லாம் தந்து எங்களை ஆளும் எல்லாம் வல்ல ஈசன் ஓம் நமசிவாய என்று கூறி அவர்கள் தாழ்பணிந்து சிரம் தாழ்த்தி வரம் கேட்டு உங்களோடு இன்று இணைந்து கொள்ளும் நான் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்து தெரியாத என்னைய நெஞ்சங்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

27 பாகையில் இருக்கும் நாங்கள் இன்று 30 பாகையை காண இருக்கின்றோம் என்று கூறும் இந்த நல்ல வேளையிலே இன்றைய வெப்பநிலை நாங்கள் வெளியே நின்றால் வெப்பத்தை உணரக்கூடிய வகையில் காட்டுகின்றது. இன்று முழுவதும் இந்த வெப்பநிலை அதிகரித்து மீண்டும் குறைந்து 29 பாகையோடு நின்றுவிடும் என்றால் பூரணமாக இன்று முழு நாளும் வெப்பமாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த வெப்பத்தை உணரக்கூடிய வகையில் நாங்கள் வெளியே சென்று அனுபவிக்க தேவையில்லை. இன்று பகல் வேளை நான் உங்களுக்கு கூறியது போன்று இன்று வளமையை விட 3 நிமிடங்கள் குறைந்திருக்கின்றன. 15 மணித்தியாலம் 27 நிமிடம் வரை பகல் இருக்கலாம். நீண்ட பகல் தானே, 12 மணி நேர பகல் 15.5 மணிக்கு வரையும் இருப்பதென்றால் கொஞ்சம் நீண்ட பகல்தான். இன்னும் நீண்டிருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இது சுருங்கி சுருங்கி வந்து குறைந்து குறைந்து 8 மணி நேரத்தை தொட்டுவிடும் காலநிலை கொண்ட நாடுதான் கனடா நாடு. சிறப்பாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே மழை என்பதற்கு இடம் இல்லை என்று அறிக்கைகள் கூறுகின்றது. ஆனால் இயற்கையை கணக்கிடவோ கட்டுப்படுத்தவோ யாராலும் முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அது தான் நினைத்தால் வரும், நினைத்தால் நிற்கும். உறவுகளே, உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றதுன்னு நீங்களும் வந்து எங்களோடு இணையும் போது கூறலாம். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இன்று நான் கூறுவதற்கு முன்பு அன்புடனே ஜெகபர் சாதிக் அவர்கள், அது மட்டுமல்ல மந்திரத்தையே கூறிவிட்டால் அன்பு மகள் சியாமலா வந்தாச்சு அப்பா என்றும், எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் KS கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்று இருக்கின்றார், வந்திருக்கின்றோம் ஆயத்தம் என்று. இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், என்ன நிகழ்ச்சியாக இருக்கும், இசையையும் தந்துவிடுகிறேனே. கண்டுபிடி கண்டுபிடி என்ற இசையோடு ஒலிக்கும் பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம். ஆம், இந்த பொக்கிஷத்தை வரவேற்று நானும் இருக்கின்றேன் என்று வழமை போல தளத்திலே பாடலை தரும் பொழுது வாழ்த்து கூறி வணக்கம் கூறும் அன்பு சோமஸ்கந்தன் அவர்களும் இணைந்திருக்கின்றார் என்பதை தெரிவித்து வரவேற்றிருக்கும் வேளை அவர்களை நாங்களும் வரவேற்போம். அவர் இங்கே வழங்குக வழங்க வளமுடன் வாழ்க என்றும் எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் சோமஸ்கந்தன். உறவுகளை, நீங்கள் அனைவரும் எங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கும் இந்த வழியிலே நானும் வரவேற்று கொண்டு உங்களோடு இணைந்து உங்கள் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இன்று பொக்கிஷத்தில் காலடி எடுத்து வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். பொக்கிஷத்துக்காக நான் வளமை போல என்றும் களஞ்சியத்திலிருந்து 20 பெட்டிகளை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றேன். 20 எண்கள் கொண்ட பெட்டி, 2-7 வரைக்குமான பதங்கள் இடையிடையே வரும். 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள் கொண்ட பதங்கள் இங்கே அடக்கப்பட்டிருக்கின்றன. எந்த பெட்டிக்கள் எந்த எழுத்துக்களோடு கலந்த பதம் கலந்து இருக்கின்றது என்பதை இப்பொழுது என்னால் கூற முடியாது தானே. ஆதலால் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு விருப்பமான எண்ணை கூறினால் அந்த எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து உங்கள் முன்னிலையில் உங்கள் மந்திரத்தோடு இங்கே எல்லோருக்கும் பொதுவாக சியாமலா கூறிவிட்டார் அண்ட காகசமம் என்று அந்த மந்திரத்தை சிறப்பு வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த மந்திரத்தை கூறி மொத்தம் 40 புள்ளிகள் எத்தனை பேர் வருகின்றீர்கள், பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை நிகழ்ச்சி ஆரம்பித்த பின்புதான் தெரியும். இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே நாங்களும் நலம், நீங்களும் நலம், இப்பொழுது பொக்கிசமும் நலமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் கரத்தில்

0: இன்றைய கால ஓட்டம் எங்கள் பழைய கால ஓட்டம் போல் அல்ல. புதிய காலத்திலே புதிதாக பிறந்து வரும் எத்தனையோ ஆய்வுகள், அறிவியல் சாதனங்கள் வெளியே வந்து மக்களின் வாழ்க்கை பாதையில் பல திசைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றன. எந்த திசைகள் எப்படியாக வந்தாலும் எங்களுக்கென்று ஒரு திசை உண்டு, பண்பாடு உண்டு, அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டுமல்லவா? இந்த காலம் என்ன காலம் என்பது எங்களுக்கு தெரியும். எல்லா யுகங்களும் வந்து கலியுகம் வந்துவிட்டதே, இது எத்தனையோ இடத்திலே கலிகாலம் என்று கூறுகின்றார்கள். இதெல்லாம் கலியினுடைய செயல்பாடு என்று கூறுகின்றார்கள். மக்கள்கள் தங்கள் தங்கள் திசையில் தாங்கள் போகின்றார்கள். ஆனால் எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நியதி நெறிமுறை உண்டு. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால்தான் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், சுபீட்சம் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் சமமாக பாவித்து தங்களுக்கு வந்தது என்று தாங்கள் சுமந்து அதற்கேற்ற பணி பரிகாரங்களை செய்து வென்றிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் வாழ்க்கையை. ஆனால் இன்று அப்படி இருக்கின்றதா? இல்லை. வள்ளுவனார் கூறியது போல துன்பம்தான் அதிகமாக நேருகின்றது. அதற்கு புத்த பகவான் கூறியது போல் ஆசைதான் காரணம். இந்த ஆசையை இருகரம் நீட்டி வரவேற்பது போல், வலிந்து வரவேற்பது போல் எங்கள் பஞ்ச புலன்கள் இருக்கின்றன. மெய், வாய், கண், மூக்கு, செவி, உடம்பு, இவருடைய ஸ்பரிசங்களாலும் சுவைகளினாலும் ஓசைகளினாலும் காட்சியினாலும் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆசைக்கு அடிபணியாமல் ஆசை இருக்க வேண்டும். அது பேராசையாகவோ அல்லது நிராசையாகவோ இருக்கக்கூடாது. ஆசை இருக்கலாம். ஆசை இல்லாது விட்டால் இன்று இந்த உலகம் வளர்ந்திருக்க மாட்டாது, உயிர் இனங்கள் பெருகி இருக்க மாட்டாது. ஆனால் அதை அளவோடு, அது காரணத்தோடு சரியான வழியிலே அதை சென்று செயல்படுத்தி கொள்ளலாம். ஆண்டாண்டு காலமாக இந்த ஆசைகளுக்குள்ளே பேராசையாக இருக்கின்ற மூன்று ஆசைகள் தவிர்க்க முடியாதவை. மண்ணாசை, பெண் ஆசை, அடுத்து என்ன ஆசை? பொன் ஆசை. பாருங்கள், மண், பெண், பொன், இவை மிகவும் பொல்லாத ஆசை, தீர்க்க முடியாத ஆசை. இந்த மூன்றிலும் ஆசை தீர்ந்து விட்டது வேண்டாம் என்று கூறிய ஒரு நபர் இருக்கின்றாரா? இல்லை. அந்த ஆசை மேலெழும்ப மேலெழுந்து மேலெழுந்து இன்னும் வேட்கைகளை தூண்டி தூண்டி எத்தனையோ பஞ்சமா பாதகங்களை செய்ய வைக்கின்றது. பஞ்ச புலன்களினாலும் ஏற்படுகின்ற ஆசைகள் அதி உச்சத்துக்கு சென்ற வேளையிலே அவை ஆசை வெட்கம் பயம் அறியாது என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த வகையிலே அவை உச்சத்துக்கு சென்று பஞ்சமா பாதகங்களை செய்கின்றது. அந்த பஞ்சமா பாதகங்கள் என்று கூறப்படுகின்றதை எங்களுக்கு கணக்கிட்டு தந்திருக்கின்றார்கள் வழிகாட்டிகள், நம் முன்னோர்கள். அவை எவை என்று தெரிந்தும் தெரியாதது போல் நாங்கள் செய்கின்றோம். காரணம் ஆசை. ஆசை யாரைத்தான் விட்டது? எங்கே பார்ப்போம் என்று நாங்கள் பொக்கிஷத்துக்கு செல்வோம். இப்பொழுது நாங்கள் தத்துவம் பேசி ஓரளவு என் மனதிலே பட்டதை கூறியிருந்தேன். அன்பு உறவுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள நீங்கள் செவி மறுத்தமைக்கு நன்றி. சரி, இப்பொழுது முதலில் ஒரு உறவு ஆயத்தமாக இருக்கின்றார் வந்து தான் முதலில் வர வேண்டும், புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்குடனே அவரை இணைத்து விடுவோம். அவர் வந்துவிட்டார், வேறு யாருமில்ல. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓ, வணக்கம் மகளே. அனுஷியா, எப்படி இருக்கின்றீர்கள் அனுஷியா? நாங்கள் நல மகளே. முதல் முதலில் இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் எங்களுடைய வியாபாரத்தை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் உங்களை வரவேற்று கொண்டேன். வருக வருக வருக. நலமாக இருக்கின்றேன் என்றும் எங்கள் நலத்தையும் கேட்டு கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். அதுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு நலமுடன் இருக்கின்றோம். அங்கே இன்று அனுஷியாவின் ஊரிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில்
0: தானா? அப்ப மாற்றம் ஒன்றும் இல்லையா? மழை வருவதை சான்று இல்லையா? குளிர் வரும் அணுக்களே இல்லை. பனி எப்படி செல்கின்றது?
1: நன்றாக
0: செல்கிறது, சிறப்பாக மகிழ்ச்சியாக செல்கின்றது. சரி, உணவு அறிந்து விட்டீர்களா? இரவு உணவு
1: சாப்பிட்டாச்சுப்பா?
0: ஆஹா, சாப்பாட்டு முடிஞ்சு.

0: இருந்து வந்து ஆறுதலாக இருந்து போட்டியிலே கலந்து பல புள்ளிகளை பெற்று வெற்றியை பெற வேண்டும் என்று முதல் நேயராக அழைத்திருக்கின்றீர்கள். வருக வருக. சரி, அப்படியானால் இன்று உங்களுக்கு முதலில் எந்த பெட்டி வேண்டும், எந்த எண் வேண்டும் என்று கூறுங்கள்.
1: மூன்றாவது எண்பா?
0: மூன்றாவதா?
1: ஒன்று
0: ஒன்று ஒன்றாவது. முதலாவது தானே மகள் வந்து கேட்பாள் அதிகமாக. சரி, முதலாவது பெட்டியை அனுசையாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது அந்த கடவுச் சொல்லை யார் கூற வேண்டும்?
1: நீங்களே சொல்லுங்கப்பா.
0: அப்பதான் கூற வேண்டுமா? அண்டக்காகவும் அபூக்காகவும் துறந்துடு சீசு. உங்கள் கணவர் கூறும் மந்திரத்தை கூறியிருக்கின்றன, அது திறந்து விட்டது. சிறப்பு. முதல் மந்திரம், முதல் பெட்டி மகளுக்காக திறந்து காட்சி கொடுக்கின்றது. அதனுள்ளே நீங்கள் கூற வேண்டும் எத்தனை எழுத்துக்களை உங்களால் பார்க்க முடிகின்றது? கெட்டிக்காரே, துல்லியமாக பார்த்து விட்டால் கெட்டிக்காரே. ரெண்டு எழுத்து தானம்மா, அதற்குள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? ஊகம் சிறப்பாக இருக்கின்றது. கண்ணாடி, பூத கண்ணாடி, சிறப்பான கண்ணாடி, தூய்மையாகத்தான் வைத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அதற்குள்ளே இருக்கும் அந்த பொருள் என்ன என்பதற்கான பதத்தின் எழுத்துக்களை இரண்டு எழுத்துக்கள் என்று கூறினீர்கள். அதனுடைய தரவுகளை தருகின்றேன், சிந்தித்து சரியான பதிலை தர வேண்டும். இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து ஒரு பெண் தெய்வத்தை குறிக்கும் பதமாகவும் இருக்கின்றது. இப்பொழுது அவசரப்பட வேண்டாம். அதே நேரத்தில் இந்த கால நிலை இருக்கிற இந்த கோடை காலம், மழை காலம் என்றெல்லாம் இருக்கின்றது அல்லவா, அதிலே இந்த மழை காலத்தை குறிப்பிடும் ஒரு சொல்லு இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. இந்த இரண்டு சொல்லும் ஒரு இரண்டு பொருளும் ஒரு சொல்லை குறிக்கின்றது. கடவுள் பெண் தெய்வத்தையும் குறிக்கின்றது, இந்த காலத்தில் உள்ள மழை காலத்தையும் குறிக்கின்றது. அந்த இரண்டு பதமும் எது, அந்த இரண்டு எழுத்து கொண்ட பதம் எது என்பதுதான் இன்றைய புதிர். உங்களால் முடியுமா அல்லது கேள்வி இன்னும் வினா வேண்டுமென்றால் விளங்கத்துக்காக இரண்டு தடவை வினா தொடுக்கலாம் நீங்கள். அனுஷியா இருக்கிறீர்கள் தானே, சிந்திக்கிறீர்களா? இது வந்து ஒரு பெண் தெய்வத்தையும் குறிக்கும் அம்மா. பெண் தெய்வத்தை இந்த பெயரால் அழைப்பார்கள். அதே நேரம் இந்த காலங்களிலே சரியான மழை காலத்தையும் இப்படி இரண்டு எழுத்துக்களால் கூறுவார்கள். பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த இரண்டு எழுத்தில். அந்த தெய்வம், பெண் தெய்வத்தின் பாடல்.
1: என்ன பாட்டு பாடுது
0: அந்த பாடல்? எல்லாம் ஈஸ்வரியோட பாடல் எல்லாம் இருக்கின்றது. பெண் தெய்வத்தை வைத்து பாடுவார்கள். நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள் இந்த பாடல்.
1: மாறி
0: மாறி கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். மாறி என்று அம்பாளை குறிப்பதோடு கோடை காலம், மாறி காலம் என்று மாறி நல்ல மழை காலத்தை மாறி என்றும் கூறுவோம். வாழ்த்துக்கள், சிறப்பு. இரண்டு புள்ளிகளை முதல் முதலில் பெற்றுக்கொண்டு உங்கள் பையிலே நான் போட்டு விடுகிறேன் வாழ்த்துக்களோடு. இப்பொழுது உங்களுக்கு இரண்டாவது பதத்தையும் கண்டுபிடிப்பதற்காக இரண்டாவது பெட்டிக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. எந்த எண் பெட்டி வேண்டும்?
1: இரண்டாவது பெட்டி தான்.
0: இரண்டாவது பெட்டி. வாழ்த்துக்கள். இரண்டாவது பெட்டியை அனுசியாவின் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்து உங்கள் அனுமதி இல்லாமலே கேட்காமலே நான் மந்திரத்தை கூறுகிறேன். அண்ட காகவும் அபு காகவும் சுரந்திடு சீசு என்று கூறிவிட்டேன். திறந்துவிட்டது பெட்டி. இப்பொழுது உங்கள் பூத கண்ணாடியை உபயோகித்து பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் காணலாம் என்று.
1: மூன்று.
0: மூன்றுடன் ஒரு இரண்டு சேர்த்தால், முதல் வந்த இரண்டையும் சேர்த்தால் எத்தனை? அஞ்சு. தளத்திலே இருக்கின்றது கெட்டிக்காரி. முதல் பெட்டியும் இரண்டாவது பெட்டி எழுத்தையும் சேர்த்து கட்டு விட்டீர்கள். சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதம் ஒரு மரத்தை குறிக்கின்றது. அந்த மரம் உயிரற்ற மரம். உயிரற்ற மரம் என்றால் தெரியும் தானே, மரத்தை வெட்டி அதில் மரத்தில் செய்த ஒரு பொருள். ஆனால் மரம் என்றுதான் அதற்கு பெயர் வரும். இந்த மரத்தை முற்காலத்தில் சில நாடுகளில் குற்றம் புரிந்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது இந்த மரத்திலே தான் அந்த மரணத்தை, அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள். இப்போ தூக்கு தண்டனை போன்று இதுவும் ஒன்று. அந்த அது ஒரு மரம். அது எந்த மரம்? ஐந்து எழுத்தை கொண்டது. அந்த மரத்தின் பெயரை வைத்து ஒரு திரைப்படம் வந்தது. இப்பொழுது பாடல்கள் இருக்கின்றது. அந்த மரம் எந்த மரம்? மிகவும் கூர்மையாக இருக்கும், அதில் உட்கார வைத்து அவரை மரணிக்க செய்வார்கள் அன்று. அப்படி ஒரு காலம் இருந்தது. அது எந்த மரம்? என்னம்மா?
1: கழுகு மரம்.
0: கழுகு அல்லடா, கழு மரம். அம்மா சரியா சொல்லியிருக்கு. கழுகு என்றது பறவை ராசா. கழுகு மரம் அல்ல மகளே, கழு மரம். கழு என்றாலே அது மரம்தான், ஆனால் இதில் சேர்த்து வந்திருக்கின்றது இந்த பதம் ஐந்து எழுத்து. கெட்டிக்காரை கழு மரம் என்று கூறுவார்கள். சரியாக குறிப்பிட்டீர்கள். உங்களுக்கான மேலும் இரண்டு புள்ளிகள் உங்கள் பட்டியலை சேர்க்கும் இந்த வேளையிலே உங்களுக்கான விருப்ப பாடல் எதுவாக இருக்கும்? நினைத்து வந்திருப்பீர்களே ஒரு பாடலை. என்ன பாடல்?
1: ஆசை
0: கேப்ப கலிகாசை. அந்த பாட்டு பா. ஓ, ஆசை கேப்ப கலிகாசை. அந்த கலிக்கு ஆசைப்படுகிறீர்கள். கேப்பங்களி உங்களுக்கு செய்ய தெரியுமா? கேப்பங்களி
1: இல்லப்பா, தெரியாது.
0: அதனால்தான் ஆசையா இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா தெரியுமாம்மா. அநேகமாக ஜெயிலுக்கு போனால், சிறைச்சாலைக்கு போனால் கழு சாப்பிடலாம். ஆமா, அது வந்து அதுல வந்து கொழுப்புகள் இல்லை. இது முன்னேவர்கள் உண்ட உணவம்மா. இப்பொழுது நாகரிகம் வந்து நான் முதல்ல பேசினேன் அல்லவா, வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் கிடைத்தவுடன் திசைகள் எல்லாம் மாறி சென்று விட்டது. எல்லா வழியிலும், உணவில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் திசைகள் மாறிவிட்டோம். சரி, சிறப்பான பாடல் ஆசை கேப்பக்களிக்கு ஆசை என்ற பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு நிகழ்ச்சி முடியவில்லை. இரண்டு புள்ளிகளை அடுத்தடுத்து இரண்டு பெட்டிகளை திறந்து நான்கு புள்ளிகளை உங்கள் பையில் சேர்த்திருக்கும் உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம். அப்படி என்றால் உங்களுடைய ஆத்துக்கார் அவர் இருக்கின்றார். அவர் வரா? அவர் வருவாரா? வருவார். வந்துவிட்டார். கொடுங்கள், வாழ்த்துக்கள். வந்துவிட்டீர்களா அன்பு கிருஷ்ணா? வந்துவிட்டீர்களா? வாழ்த்துக்கள். நான் முதலில் உங்களோட இலக்கம் புரிந்தவுடன் நினைத்தேன் நீங்கள் தான் வருகின்றீர்கள் என்று. ஆனால் மாறி என்று மகள் வந்திருக்கின்றார். எப்படியும் இருவரும் வந்தாலும் சரிதானே. ஆ, அனுஷியா
2: அனுஷியா வந்தா முதல் ஒன்னாவது பெட்டி தான் திறக்கிறாங்க, அதனால நீயே முன்னாடி திறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு.
0: இதுவரை ஒன்று இருக்கும், இதெல்லாம் புரிந்துதான் வைத்திருக்கிறீர்கள் ஆயத்தமாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அங்கே காலநிலை மகள் கூறிவிட்டார். ஆலயம் சென்றீர்களா என்று?
2: ஆ, போயிட்டு வந்தேன்.
0: போயிட்டு வந்துட்டீர்கள். கிட்டிக்கிற இங்கே மாரியம்மன் ஆலயமா இல்லது? அதனாலே தான் அவர் வந்து மாரியின் அருள் கிடைத்து உடனே பதம் கண்டுபிடித்து சொல்லிவிட்டார். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து சிறப்பிக்க வந்த வேளையில் போட்டிக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள், வந்து விட்டீர்கள். இங்கே எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? வளமை போல வளமை போல ஐந்து. சரி, ஐந்தாவது இலங்கத்து எண்ணை நான் கொண்டு வந்து உங்கள் பெயரிலே பதிவு செய்து வைத்து விட்டேன். அந்த எண் என்று வந்துவிட வேண்டும். இலக்கம் என்று பெற பார்க்கின்றது. அது வந்து தொட்டில் பக்கம் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று கூறுவார்கள். சரி, இங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்களேன். மலமை போல
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசே.
0: ஆமாம், அது நீங்கள் மந்திரம் சொன்னால் தப்பு இல்லையா? திறந்தே விட்டது ஐயா. சரி, உங்கள் புத கண்ணாடியினால் பார்க்கும்பொழுது இத்தனை எழுத்துக்களின் கொண்ட பதம் அங்கே இருக்கின்றது.
2: ஐந்து.
0: கெட்டிக்காரன் தான், ஆனால் மூன்று எழுத்திலே தான் தருகின்றார். ஏன்னா நீங்கள் அதிகட்டிக்காரன் என்றபடியா? சரியா? சரி, அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று தரவுகளை தருகின்றேன். கூர்மையாக கேண்டு கவனித்துக் கொள்ளுங்கள். எங்கள் மத்தியிலே எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கோம். ஒவ்வொரு தரலையும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. அது நல்ல வழியிலும் இருக்கின்றது, போற்றக்கூடிய வகையிலும் இருக்கின்றது, தூற்றக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. சிலர் இருக்கின்றார்கள் மேடையிலே வந்து ஏறினால் பேச்சாளர்கள், பேசுவார்கள் பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் என்ற பெயரை பெறுகின்றார்கள். நாதஸ்வர கலைஞர்கள் வாத்தியத்தை வாசிக்கின்றார்கள், வாசிக்கின்றனர், சிறந்த வாத்தியக்காரன் என்று கூறுகிறார். அதே போன்று எங்கள் பாமர மக்கள் மத்தியிலே நாங்கள் பார்க்கும்போது எங்களோட நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி எல்லோரும் இருக்கின்றார்கள். அதிலே ஆண்களும் பெண்களும் இருக்கின்றோம். நன்றாக பேசுபவர்களை, விடுவிடென்று பேசுபவர்களை, எதிர்த்து பேசுபவர்களை, இல்லாதவற்றையெல்லாம் அதட்டி பேசக்கூடிய பெண்களை எப்படி கூறுவோம் மூன்று எழுத்திலே, அதுதான் இன்றைய பதத்தினுடைய சாராம்சம். திரைப்படமும் வந்தது மூன்று எழுத்து, பாடலும் இருக்கின்றது. வினாக்களை கேட்கலாம் உங்கள் விளக்கத்தை பெறுவதற்காக. இரண்டு வினாக்கள் உங்களுக்கு உண்டு, கேட்கலாம் இதை பற்றி. பெண்கள் என்று தனியே பெண்களை, சின்ன குழந்தைகளில் இருந்தும் இருக்கின்றார்கள், இது ஒரு பெண் பால் சொல், சின்ன குழந்தைகளையும் இருக்கின்றார்கள். அப்படி வாழ்த்துக்கள், சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது, இருப்பினும் சந்தேக கண்ணோடு நான் பார்க்கவில்லை, சந்தோஷ கண்ணோடு பார்க்கின்றேன். கூறியதை எட்டு மைச்சு வாயாடி வாயாடி வாயாடி வாயாடி சுக்குறுங்கள்.
2: நடித்த படம் இது
0: பாருங்களேன். வாயாடி பார்த்தீங்களா, கெட்டிக்கார ஞாபகங்கள் எப்படி இருக்குதான் அனுபவங்கள், அனுபவத்தால் வந்த அறிவுகளை கொண்டு வந்து தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. அப்படி என்றால் உங்களுக்கு இரண்டாவது பெட்டி எந்த எண் வேண்டும்?
2: மூன்றாம்.
0: மூன்று வேண்டும், அங்கிருந்து இங்கு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். மூன்றாவது பெட்டியை கிருஷ்ணாவின் பெயரிலே கொடுங்கள். கொடுத்து விட்டார்கள். மந்திரத்தை நீங்கள் கூறுங்களேன்.
2: அண்டகாகசம் அபூகாகுகும் திறந்துவிடு சீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது அந்த பெட்டி. உங்கள் மந்திரத்துக்கு வேறு வார்த்தை இல்லையா, இன்னொருத்தர் மந்திரம் கூற மாட்டார் உங்களை விட. சரி, அதுக்கு இல்லையே, எத்தனை பதம் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஏழு.
0: கெட்டிக்காரன் தான், ஏழுக்கு இன்னும் நாங்கள் எட்டி போக வேண்டி இருக்கின்றது. இது வந்து நாலு பதத்திலே இருக்கின்றது, நான்கு பதத்திலே இருக்கின்றது ஐயா. இந்த நான்கு பதம் உங்களிடமும் இருக்கின்றது, என்னிடமும் இருக்கின்றது, எங்கள் நண்பர்கள் அனைவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் எல்லாரிடமும் இருக்க வேண்டும் இந்த பண்பு. ஆனால் இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பணத்துக்கும் இது உண்டு. இதை இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். எங்கள் நாவுக்கும் இருக்கின்றது, பணத்துக்கும் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். இதிலே பாடலும் இருக்கின்றது.
2: நாணயம்.
0: நாணயம் சிறப்பாக கண்டுபிடி. நாணயம் மனிதனுக்கு அவசியம். நீங்கள் கேட்ட பாடல்ல ஒரு பாடல் இந்த பாடல் இல்லையா? நாணயம் என்ற பதம் பணத்துக்கு கூறப்படுது, ஆனா எங்களுக்கு எங்கள் நாக்கில் இருக்கல, நாக்கில் சுத்தம் இருக்கணும் ஐயா, நாக்கில் நாணயம் இருக்கணும் ஐயா என்றெல்லாம் கூறுவாங்க இல்லையா? நம்ம நாணயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பண்பு, சிறந்த பண்பு. சிறப்பான பதம், இரண்டு பதங்களையும் இருவரும் வந்து இரண்டு இரண்டு பதங்களை தொட்டு அந்த பதங்களில் புள்ளிகளையும் பெற்று விடயத்தையும் எங்களுக்கு தந்துவிட்டு ஒரு கட்டாய ஓய்வெடுக்கலாம் என்னும் போலே என்ன பாடல் கிருஷ்ணாவுக்கு வேண்டும்?
2: படம் வந்து பாகப்பிரிவினை.
0: ஓ, அது வந்து விட்டது ஐயா, பாகப்பிரிவினையில் வந்து விட்டீர்களா? சரி, என்ன பாகப்பிரிவினையில் என்ன பிரித்து எடுக்க போகின்றீர்கள்?
2: தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா?
0: அது
2: சௌந்தரராஜன்.
0: பொன்னம்மாவா பொன்னம்மாவா?
2: பொன்னம்மா.
0: என்னால் மறக்க முடியாத ஒரு பாடல் ஐயா. சிறு வயதிலிருந்து இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடல். தலையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்தது. எப்படி நடந்தது? தடம் பார்த்து நடை நடந்தது. அற்புதமான வரிகள். பாகப்பிரிமை திரைப்படத்திலிருந்து எங்களை அங்கு எழுத்து சென்று விட்டீர்கள். சிறப்பான அந்த பாடலை உங்களுக்கு நாங்கள் தருவோம். அதேவேளை இப்பொழுது நீங்கள் ஒரு ஓய்வெடுத்து இருவரும் மீண்டும் ஓடி வாருங்கள், மீண்டும் புள்ளிகளை சேர்ப்பதற்காக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள்.

பொக்கிஷம் நிகழ்விலே வருகின்ற பதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோகிக்கும் உபயோகிக்கும் பதங்கள், பாவிக்கும் பதங்கள். அந்த பதங்கள் சில மறதியாகவும் அசதியாகவும் விட்டுவிட்டோம். சில பிற மொழிகள் வந்து எங்கள் நாவிலே அமர்ந்து அதை தள்ளியும் விட்டுவிட்டது. அதில் குற்றமில்லை. சகோதர மொழிகளை நாங்கள் அணைக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் அதை நாங்கள் எங்களுடைய மொழியாக நாவிலே வைத்திருந்து உபயோகிக்கும் வேளையிலே சற்று சிந்திக்க வேண்டும். எங்கள் தமிழ் பதங்கள் சிறப்பான பதங்கள் இருக்கின்றன. நாங்கள் அன்றாடம் பாவித்து கொண்டிருக்கும் பதங்களும் அதற்குரிய சம்பவங்கள் காரணங்களை நாங்கள் பேச்சு வழக்கிலே பேசி கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த பொக்கிஷம் பல வழிகளிலும் எங்களுக்கு உதவி புரிகின்றது. எங்களுடைய பண்புள்ள தமிழை நாங்கள் மறக்கக்கூடாது என்பது உறவுகளே.

மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்திருக்கும் கதம்பம் நிகழ்ச்சி ஆரம்பித்து இப்பொழுது நாங்கள் நண்பகல் 12 மணியை காண இருக்கின்றோம். இன்னும் 2 நிமிடங்களில் அதேபோன்று நீங்களும் 9:30 இன்னும் 2 நிமிடங்களில் காண இருக்கும் இந்த நல்ல வேளையிலே வரவேற்பு தந்திருந்தவர்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் நீங்கள் நிகழ்ச்சி நிறைவு அடைவதற்கு முன்பு ஓடி வர வேண்டும். ஏனென்றால் ஒரு நிமிடம் இப்பொழுது வந்த நாளி மீண்டும் அந்த நாளி எங்களுக்கு கிடைக்காது. அந்த நாளிகை மீண்டும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. அதனால் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதையும் சாதித்து விட வேண்டும். ஓடி வாருங்கள் மோன்றியல் தமிழ் வானொலிக்கு. 6478746415 என்ற எண் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன்.

0: உங்களுக்குள்.
1: யாரோ ஒருவர் எட்டி பார்க்கின்றார், அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்க சாத்தியப்படுவதில்லை. அவருடைய அழைப்புக்கு என்ன நடந்ததென்று தெரியவில்லை. அழைப்பு அவர் அழைக்கின்றது தெரிகின்றது, சத்தமோ அல்லது கிடைக்கவில்லை. பார்ப்போம் இப்பொழுது யார் வருகின்றார் என்று. ஒரே நேரத்தில் இருவர் அழைத்து விட்டால் அப்படி வந்து கொண்டிருப்பது வழக்கம். அதுதானே போட்டி என்பது. போட்டி என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணனுக்குத்தான் வாய்ப்பு கிடைத்திருக்கு. வணக்கம் கிருஷ்ணா.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: மீண்டும் வணக்கம். வாருங்கள், எந்த எண் உங்களுக்கு வேண்டும்?
2: நான்காம் எண்.
1: நான்காம் எண் இடையில இருக்கின்றதென்று புரிந்து கொண்டு ஓடி வந்து கேட்டு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பெட்டி வந்துவிட்டது. எங்கே மந்திரம்?
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சீசி.
1: ஓ, அழகாக திறந்து விட்டது அந்த பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: மூன்று.
1: சரியாக சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் ஒளிந்திருந்து பார்க்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் சரியாக நான் கவனமாகத்தான் மூடி வைத்திருக்கின்றேன். சரி, அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் கட்டிக்காரன் என்ற பெயரை உங்களுக்கு தட்டி கொடுக்கின்றது. அந்த பதம் ஒரு பாத்திரம் எங்களிடம் வீட்டிலே இருக்கின்றது. அந்த பாத்திரம் பல உலோகங்களில் இருக்கின்றன, மண்ணிலும் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் குடிப்பதற்காக பாவிக்கின்ற ஒரு பாத்திரம் மூன்று எழுத்துக்களை கொண்ட பெயரால் அழைக்கப்படுகின்றது. அது எதுவாக இருக்கும் என்றுதான் இன்றைய பொக்கிஷம் கேட்கின்றது உங்களிடத்தில். நாங்கள் அருந்துவதற்கு, பானங்கள் அருந்துவதற்கு, குடிப்பதற்காக உபயோகிக்கின்ற பாத்திரம். இது பல பல பல பலவாறாக இருக்கின்றது. அதுக்கு பொதுவான ஒரு பெயர் நாங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அந்த பெயர் உண்டு. ஆனால் இப்பொழுதும் ஒரு சிலர் அதை உபயோகிக்கின்றார்கள். மூன்று எழுத்து
2: பொதுவாக
1: செம்பு. மூன்று எழுத்து அடை கெட்டிக்காரன். ஆனால் அது என்னிடம் இருப்பது செம்பு அல்ல. ஆனால் இன்னும் ஒரு விவரத்தை தருகிறேன். அதில் எல்லா விதமான நீராகாரத்தையும் அருந்திக் கொள்ள, செம்பிலே தண்ணீர் மட்டும் அல்லது பழைய கஞ்சி குடிப்பார்கள். செம்பிலே வேறு என்ன குடிப்பார்கள்? தண்ணீர் குடிப்பார்கள். இது ஐயா, ஆனால் இதிலே எல்லாம் குடிக்கலாம். தண்ணீர் குடிக்கலாம், தேநீர் அருந்தலாம், கூழ் குடிக்கலாம், கல் குடிக்கலாம்.
2: அது சட்டி ஐயா.
1: சட்டி மூன்று எழுத்து ச எட்டி. ஆனால் அது பொருந்தவில்லை. இன்னும் ஒரு மாதிரி மூன்று எழுத்துல சிந்தித்து பாருங்கள். கட்டிக்காரன் இரண்டு தடவை முயற்சி.
2: கலையம்
1: கலையம் நாலு எழுத்து. நீங்கள் மூன்று தடவை முயற்சித்து விட்டீர்கள். அதுலா அதனால் என்ன செய்யலாம்? அனுசியாவிடம் கொடுங்கள். அதுக்கிடையிலே உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கூறலாம். உங்கள் ரெண்டு பிள்ளையும் உங்களுக்கு இருக்கு. இல்லை, அனுஷியா கூறினால் அவர்கள் கிடைக்கும். அனுஷியா மகளே, நீங்கள் கூறுங்கள்.
3: மண்கோலை.
1: ஐந்து எழுத்தா போச்சு. மண்கோலை. குவளை தான் சரியான பதம். நீங்கள் சொன்னது மண்கோலை அல்ல, குவளை. குவளை நான் பல உலோகத்தில் இருக்க நாங்கள் குவளை என்றுதான் கூறுவோம். சரியாக கூறியிருக்கிறீர்கள். சரியாக கூறினபடியால் உங்களுக்கு அவர் தந்த அவரோட திறந்த பெட்டியை நீங்கள் சொன்னபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளிதான் கிடைக்க முடியும். சரியா? தருகின்றேன் ஒரு புள்ளி. கெட்டிக்காரி ஒரு புள்ளி. கிருஷ்ணா சட்டிக்கும் செம்புக்கும் போன உங்களுக்கு குவளை தெரியாமல் போயிடையா? மண் குவளை. குவளை மண்ணில் மட்டுமில்லை, மண்ணிலே வருவதில்லை, மற்ற உலோகங்களிலே வரும். நெகிழியிலே வரும், தகரத்திலே வரும், அலுமினியத்திலே வரும், பித்தளையிலே வரும், எல்லாத்திலும் இருக்கின்றது. சரி, குவளை. குடிக்கும் பாத்திரத்தை குவளை என்று தான் அழைக்கப்படும். அது எதிலே அமைந்தாலும் வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக நீங்கள் எந்த பெட்டியை திறக்கப் போகின்றீர்கள்?
3: ஆறாவது என்பா.
1: ஆறு. சரி, ஆறாவது இலக்க பெட்டியை கொண்டு வந்து அனுஷியாவின் பெயரில் வைத்துவிட்டு அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்தடு சிசு என்ற மந்திரத்தையும் கூறிவிட்டேன். பெட்டியும் திறந்து விட்டது. உற்று பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கலாம் என்று ஊகித்து பாருங்கள். கெட்டிக்காரை தான் ஒரு எழுத்தை விட்டு விட்டபடியால் நான் அது கெட்டிக்காரியை எடுத்துக்கொண்டு ஐந்து புள்ளி என்று கூறுகின்றேன். ஐந்து எழுத்துக்கள் என்று கூறுகிறேன். சரியா? இந்த ஐந்து எழுத்துக்களும் அற்புதமான ஒரு பதம். நீங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கூறும் ஒரு பதம். இந்த பதத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் இணைத்து கூறுகின்ற ஒரு ஒரு பதம். இது இந்த பதத்திலே பாடல்கள் வந்திருக்கின்றன, திரைப்படமும் வந்திருக்கின்றது. என்ன பதமாயிருக்கும் உங்கள் எல்லோரையும்? குடும்பம், குடும்பம் ஒரு கதம்பம் இல்லையா? குடும்பம் சரியான பதத்தை தந்திருக்கிறீர்கள். நல்ல உற்று கேட்டு தகவல்களை அறிந்து தருகின்ற தரவை கொண்டு சரியாக கூறுவீர்கள். உங்களுக்கு அதற்காக கெட்டிக்காரி என்ற பெயரோடு ரெண்டு புள்ளிகளையும் தருகின்றேன். அந்த வேளையில் இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். முதல் பெட்டி கிருஷ்ணாவுடைய பெட்டியில் தானே திறந்தீர்கள். கிருஷ்ணா அந்த குவளை என்ற கூறியிருந்தால் அவருக்கு அது. சரி, இப்பொழுது இந்த எண் வேண்டும் மகளே, ஏழாவது. ஏழு தானே? ஆம். சரி, ஏழாவது பதம் அண்ட காக்கசம். அபூ காக்கசம் திறந்துடு சீசு, திறந்து விட்டது அனுஷியா. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? ஏழாவது பெட்டி எத்தனை எண்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? எத்தனையம்மா?
3: மூன்று.
1: மூன்று. அவ்வளவு சுலபமாக நினைக்காதீர்கள். இதுதான் இன்றைய உச்சக்கட்டமான ஏழு எண்களை, ஏழு எழுத்துக்களை கொண்ட பெட்டி. அட்டேங்கப்பா, ஏழு எழுத்துக்களா? இலகு, மிகவும் இலகுவான பதம். இந்த ஏழு எழுத்துக்களும்மா கூறுவது, இந்த மக்கள்கள் எல்லோரும் தாங்கள் ஒரு விடயத்தை செய்துவிட்டு அதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் செய்வதற்காக உபயோகிக்கின்றோம் ஒரு இடம். அதை அந்த விழா, அதை ஒரு விழாவாக செய்வார்கள், அதை இப்படி கூறுவார்கள். ஒரு திரைப்படமும் வந்தது இந்த பெயரிலே. ஒரு உதாரணமாக குறிப்பாக சொல்ல போனால், இப்போ பரதநாட்டியத்தை பழகுவார்கள், இறுதியிலே அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி வெளியே மக்களுக்கு காட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் அது. எல்லாம் தேர்வு பெற்று கொண்டு அவர்களது பரதநாட்டியத்தை மக்களுக்கு வெளிக்காட்டப் போகின்றார்கள், நடத்தி காட்டப் போகின்றார்கள், அதை எப்படி கூறுவது அந்த சம்பவத்தை?
3: அரங்கேற்றம்.
1: வாழ்த்துக்கள் கெட்டிக்கார். திரைப்படம் வந்தது பார்த்தீர்கள் தானே, அரங்கேற்றம். சிறப்பான பதம் கெட்டிக்காரை. மீண்டும் ரெண்டு புள்ளிகளை பெற்று பதங்களை கூட்டிக் கொண்டு, புள்ளிகளை கூட்டிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாமா? கொடுக்கத்தானே. நன்றி மகளே, வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, என்ன நடந்தது? சரி, ஒரு முட்டு விட்டீர்கள், விட வேண்டாம், அடுத்த முறையும் விடாதீர்கள் வா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. எங்கே அடுத்த உறவுகள் அழைத்தார்கள் மகள் அனுஷா, நீங்கள் அழைத்தீர்கள். உங்களோட அழைப்பு எனக்கு சரியாக துல்லியமாக கிடைக்கவில்லை. உங்களோட வலைத்தளம் சீர்கட்டு விட்டதா, என்ன நடந்தது? அலையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கங்களோடு இணைந்து, எண்களோடு இணைந்து கொள்வோம்.
0: காதல் வந்து கல்மிஷம் பண்ணுதடி.
1: அடுத்த உறவாக வருகின்றார் இன்றைய நாள் கதாநாயகனாக தோன்றும் எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே.
4: நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய ஆசிக்கும் வாழ்த்துக்கும் முதலில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.
1: அப்படியா? நன்றி சொல்வதோடு மட்டுமல், அறம் என்பது தேவை எங்களுக்கு. இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் சேர்ந்து நீங்கள் எல்வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் நேரடியாகவும் வாழ்த்திக் கொள்கிறேன். இங்கே எல்லா உறவினர்களும் அன்போடு வாழ்த்து வந்த வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி,
4: மிக மகிழ்ச்சியா.
1: நன்றி.
4: அனைத்து நேயர்களும் அறிவிப்பாளர்களும் நீங்களும் அம்மாவும் வாழ்த்தியதுக்கு மிக மிக எல்லையற்ற மகிழ்ச்சின்னு,
1: எல்லையற்ற மகிழ்ச்சியிலே இருக்கின்றீர்கள். அதை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய அந்த நாளை எங்களுடைய நாள் போன்று, நாங்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். உள்ளங்களை வெல்வது கடினம், அதை வென்றுவிட்டால் அதனுடைய பிரதிபலன் மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லையா?
4: ஆமாயா.
1: வாழ்த்துக்கள். மகள் கலா அப்படி இருக்கின்றார், மகளோடு இருக்கின்றாரா?
4: நலமா இருக்காங்க. இரண்டு பேருமே சேர்ந்து ஆலயத்துக்கு சென்று வந்தோம். அதாவது அதிகப்படியான எப்பொழுதும் ஆலயம் வராத, இங்க உள்ள தெருவில் உள்ள ஆலயத்திற்கு மட்டும் அவங்க சென்று வருவாங்க. ஆனா இன்னைக்கு திருமண நாளுங்கிறதுனால என் கூட வந்து இருந்து, அதா அங்க கோயில்ல இருந்தவங்களும், ஏப்பா இன்னைக்குதான் உங்களுடைய மனைவியுடைய தரிசனம் கிடைத்ததுன்னு ஒரு அன்பு கலந்த கிண்டலாகவும் கேட்டார்களே.
1: இல்லை, அது அன்பு. அன்பு வார்த்தை என்னவென்றால், ஆலயத்தில் சென்றது ஆண்டவனை தரிசிக்க முடிந்திருக்கிறது, உங்கள் மனைவியை தரிசிக்க கிடைத்திருக்கின்றது என்று பெருமையோடு கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே கலா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
4: சிவாலயம்.
1: சிவாலயம், ஓம் நம சிவாய. வாழ்த்துக்கள்.
4: ஒரு ஜீவசமாதி அடைந்த, எங்க ஊர்ல ஜீவசமாதி அடைந்த கிட்டத்தட்ட 106 ஆண்டுகள் ஆகிய அந்த ஐயாவுடைய உருகெட்டி ஐயான்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கும்
1: சென்றோம்.
4: கலாவுடைய விருப்பம் அந்த கோயிலுக்கு போகணும்னு போயிட்டு வந்தோம்.
1: சரி, அவருடைய அருள் என்றும் உங்களுக்கு இருக்கும், கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, காலநிலை எப்படி இருக்கின்றது? நலமாக இருக்கின்றதா காலநிலை? என்று உங்களுடைய திருமண நாளெல்லாம் மழை இல்லாமல், வெயில் அதிகம் இல்லாமல் சுகமாக இருக்கின்றதா?
4: அதாவது கொஞ்சம் சுமாராக தாங்க, ஆனால் நல்ல இன்று வெப்பந்தான் ஐயா. ஆனால் மாலையில் லேசான காற்றோட
1: காத்து சிறப்பார். வாழ்த்துக்கள், சிறப்புகள், வாழ்த்துக்கள். சரி, இன்று நாங்கள் பொக்கிஷத்துக்கு வந்து விட்டோம் அல்லவா. பொக்கிஷத்துல உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் திறந்து பார்த்து பதில் சொல்வதற்கு? இங்கே வந்து 8, 9, 10 என்று அப்படியே தொடர்ந்து 7 வரையும் சென்று விட்டது. 8 இருக்கின்றது 20 வரைக்கும்.
4: 2 இல்லையா?
1: 1, 2, 3, 4, 5, 6, 7 சென்று விட்டன.
4: சரி, 9.
1: உங்களுக்கு 9 விருப்பமோ? சரி, 9வது எண் வருகின்றது. 9வது ஒரு சுத்தமான எண், 9வது எண். நீங்கள் 9 எத்தனை தடவை பெருக்கினாலும் அது கூட்டி கொண்டு வரும் பொழுது 9 தான் வரும். 9 தடவைக்கு பெருக்கி பாருங்க. 9, 9, 81, 8 அந்த 8 முண்டையும் கூட்டினாலும் 9 தான் வரும். எத்தனை வகையால் பெருக்கினாலும் இறுதியிலே கூட்டினாலும் 9 தான் வரும். சிறப்பான ஒரு இலக்கம். நவரத்தினங்கள் உள்ளது, நவதானியங்கள் உள்ளது என்று எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த 9வது எண் பெட்டியை நான் உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன் மகாலிங்கம் அவர்களே. அந்த பெட்டிக்கு திறந்து பார்ப்பதுனா அதற்குரிய கடவுள் சொல் மந்திரத்தை கூற வேண்டும். கூறுகின்றீர்களா? அண்ட காகசம் அபு காகசம் என்று கூறுங்கள்.
4: அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
1: அப்பாடா, அப்படியே திறந்து விட்டது பெட்டி. சிறப்பு, சிறப்பு. சரி, அதை திறந்த உங்களுக்கு அதற்குள்ளே ஒரு பதம் இருக்கின்றது, ஒரு பொருளின் பெயர். அந்த பதம் எத்தனை எழுத்துக்களாக இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
4: 5 எழுத்துக்கள்.
1: கேட்டிக்காரன் தான் ஒரு எழுத்து கூட இருக்கின்றது. 6 இருக்கின்றது. சிறப்பான எழுத்து. அந்த 6 எழுத்து கொண்ட அந்த பதம் தரவுகளை கூறுகிறேன். முடிந்த பின்பு நீங்கள் பதில் தரலாம் சிந்தித்து. இது எல்லோருடைய இல்லங்களிலும் உண்டு, ஆலயங்களில் உண்டு, அங்காடிகளில் உண்டு, மரத்திலும் உண்டு. ஆனபடியால் இது ஒரு பூ, ஆனால் காய்த்த பின்பு பூர்க்கின்றது. காயாகின பின்பு பூவாகிறது. எங்களால் தான் அந்த பூ மலர்கின்றது. இது காயாக இருக்கும், காயாக இருக்கும், அதை நாங்கள் உபயோகிக்கும் போது பூவாக மாறிவிடும். சமையல் அறையிலே அநேகமாக காணலாம். உணவுகளுக்கு நாங்கள் அதை சேர்த்துக் கொள்வோம். வினாக்கள் கேட்கலாம்.
4: ஏலக்காய்.
1: காய் அண்டல்ல மாலிகம் பெற, பூ அண்டு பெற வேணும். காய்த்தவின் பூப்பது. காயாகி பூவாகி கனிந்த மரம் ஒன்று. ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் அர்ச்சனைக்காக என்ன கொண்டு போவீர்கள்?
4: மலர், மலர்கள் இல்லையா?
1: வேறு
4: தேங்காய்.
1: ஆமாம், அது காய். அது எப்படி பூவாகிறது? தேங்காய் பூ. கெட்டிக்காரன் முதல் தடவை வந்தவர், திருமண மணநாள் கண்ட ஒரு பெருமகன், எல்லாரும் வாழ்த்துகின்றீர்கள். தேங்காய் என்று வந்து அது எங்களால் பூக்கின்றது, தேங்காய் பூ. சரியா? சரியாக கூறி 2 புள்ளிகளை உங்கள் பெட்டிக்குள்ளே சேர்க்கின்றேன் கெட்டிக்காரன். அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த பெட்டி வேண்டும்? 11 வேணும். அடேங்க அப்பா, வாழ்த்துக்கள். 11வது எண் பெட்டியை கொண்டு
4: 11.
1: ஆமாம், 11. எங்கள் மகாலிங்கத்தின் பெயர்லேயே கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் கூறும்போதே எங்கள் பெட்டி தயாராக இருந்தது, கொண்டு வந்து வைத்து விட்டேன். பொக்கிஷம் இங்கே இருக்கின்றது. அதுக்குள்ளே பொக்கிஷமாக எத்தனை எழுத்துக்களோடு பதம் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
4: அதே 5 எழுத்துக்கள்.
1: கெட்டிக்காரன், சரியாக சொல்லி அச்சுட்டாக 5 எழுத்து தான் ஐயா இருக்கின்றது. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீ கண்டுட்டீங்களோ லீசாக பார்த்துட்டீங்களோ, கண்ணை நீக்கி பார்த்து போட்டீங்களோ? சரி, 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் இந்த நீதிமன்றத்திலே இவரை காணலாம். நீதிபதியின் தீர்ப்பின் பின்பு ஒருவரை இந்த பெயரோடு காணலாம். வழக்கு நடைபெறுகின்றது, அதில் இருவர் வருவார்கள், ஒருவருக்கு இந்த பெயர் கிடைக்கும். தீர்ப்பின் பின்பு, நீதிபதியின் தீர்ப்பின் பின்பு, அது என்ன பெயர்?
4: தீர்ப்பின் பின்பு.
1: ஆமாம், தீர்க்கக்கு முந்தைய நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது தானே. ஒருவர் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த இருவரில் ஒருவர் இப்படியாவார். எப்படியாவார்? இருவருக்கிடையிலே நடைபெறும் வழக்கு, இருவருக்கிடையில நடக்கும். அதில் ஒருவர் தீர்ப்பின் முடிவிலே இந்த பெயரை பெற்றுக்கொண்டு அவர் வீட்டுக்கே போக மாட்டார்.
4: வீட்டுக்கு
1: அவர் வீட்டுக்கு போக முடியாது. அவர் யாராக இருக்கும்?
4: 5 எழுத்தாயா?
1: ஆமாம்.
4: தண்டனை.
1: ஐயா, தண்டனை என்றது அது ஒரு தீர்ப்பு தானே. இது அந்த அவருக்கு ஒரு பெயர் கிடைக்குமே ஐயா. என்ன தண்டனை?
4: குற்றவாளி.
1: அப்ப வழக்காளி, குற்றவாளி, இருவர் போவார்கள், வழக்காடுவார்கள். தீர்ப்பின் முதல் குற்றவாளி என்று கூறப்படுபவர், ஆனால் இறுதியிலே குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படும். அவர் வீட்டுக்கு போயில்லாத சிறைக்குத்தானே போவானும். குற்றவாளி, குற்றவாளி என்ற சரியான பதத்தை கூறி மீண்டும் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்காக ஒரு கட்டாய லீவு விடுமுறை இடைவேளை தரப்போகின்ற நோய் படுக்க அதற்கு முன்பு என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்போகின்றே நாளிலே என்ன பாடல் விருப்பம் கேட்பதற்கு?
4: நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன்.
1: அப்படியா? சரி, அப்படியே இருந்திருப்பாங்களையே. நல்லவர் உனக்கு, எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும் ஐயா, உங்களுக்கு மட்டுமில்லை. நல்லவன் எனக்கு நானே நல்ல, ஆமாம், எனக்கு நான் நல்லவனாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கலாம் என்றபடி அன்பு மகாலிங்கத்துக்கு இந்த பாடலை வாழ்த்துக்களோடு கொடுத்து விடுவோம். நன்றி. நீங்கள் மீண்டும் பெற வேண்டும், புள்ளிகளை பெருக்க வேண்டும். மீண்டும் வந்து 2 பெட்டிகள் திறக்கலாம் நீங்கள். நன்றி மகாலிங்கம் அவர்களே.
4: நன்றியா, நன்றியா, நன்றியா,
1: நன்றி, வாழ்த்துக்கள். இப்பொழுது மீண்டும்
4: நன்றி,
1: நன்றி அனைவருக்கும் நன்றி. ஒரு செல்லும் மகாலிங்கத்துக்கு விடையை கொடுத்து விட்டு இப்பொழுது நான் கிருஷ்ணனை இணைத்து விடுவோமா? வணக்கம் கிருஷ்ணா, வாருங்கள். எங்கே சியாமலா? உங்களை வந்து விட்டார் சியாமலா. வணக்கம் மகளே சியாமலா, உங்களை தேடிக்கொண்டிருந்தேன். வணக்கம். இங்கே வந்தவுடன் மந்திரத்தையே கூறி வரவேற்று விட்டீர்கள். இங்கே ஆளை காணவில்லை என்று சார், எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நல்லா இருக்கப்பா. இடையில ஒரு பூனைக்குட்டி வந்து எனக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டுப்பா, அதனால நான் அங்க போயிட்டேன்ப்பா. ஆனா கேட்டுட்டு இருந்தேன்.
1: என்ன செய்தது அந்த பூனை உங்களுக்கு? பாபம்.
5: ஆமா, அது என்ன பாவமாக்கிட்டுப்பா, வீட்டுக்குள்ள இருந்து முட்டையை தள்ளி உடைச்சு போட்டுப்பா.
1: அது தெரியாம தாட்டிருங்க முட்டை. அது பூனை என்பது கள்ள குணம் உள்ளது, இந்த கள்ள வேலையெல்லாம் செய்யும், அதனால தான் கள்ள பூனை என்று கூறுவோம் இல்லையா? பூனையை பார்த்து நல்ல பூனைன்னு சொல்லலாம், கள்ள பூனைன்னு செல்லமாக கூட கூறுவோம். சில குழந்தைகள் எல்லாம் திருட்டுத்தனமாக இருந்துச்சுதான் கள்ள பூனைன்னு. பாபம். அந்த பெரிய பூனையா சின்ன பூனையா? குட்டி பூனையா, தாய் பூனையா, அப்பா பூனையா?
5: பெரிய பூனைப்பா.
1: அப்பா பூனையா, அம்மா பூனையா?
5: அது பக்கத்து வீட்டு பூனை, இங்க உள்ள பூனை இல்ல.
1: அடே அப்பா, பக்கத்து வீடு பொது பூ, அப்பாவும் அம்மாவும் குணம் சேர்ந்த பூனை போல் இருக்கின்றது. அது எப்படியும்மா பக்கத்து வீட்டு பூனை உங்களுக்கு வீடு வரும்
5: இல்ல, அதனால சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் போல.
1: அதுதான் பயம், பாபம். அது வந்து ஏதாவது சாப்பிடும், ஆனா திருட வேண்டுமா? அது எத்தனை முட்டைகளை உடைத்தன?
5: முதல்ல ஒரு முட்டையை உடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் முட்டை பாக்ஸில் 12 முட்டை இருக்கும், அந்த 12 போட்டு உடைச்சிட்டு.
1: ஐயோ, டசன் கணக்காக உடைத்து விட்டதா? ஆனால் ஒரு வினா உண்டு, ஒரு வினா உண்டு சியாமலா. பூனை முட்டை உண்ணுமா சாப்பிடுமா?
5: நாய்
1: நாய் சாப்பிடும், பூனை சாப்பிடுமா? அடிக்க மாட்டார் வைத்து விட்டு சட்டியை மூடுவதற்கும் மண் பாத்திரம் ஒன்று இருக்கு தெரியுமா, கைப்பிடியா இருக்க தூக்கி உல மூடி என்று சொல்லுவார், மூடி சட்டி என்று. அந்த பூனை வந்து மூடி வைத்திருக்க மீன் குழம்பு சட்டியை சுவர் அந்த அந்த மோப்பம் பிடிச்சி வந்து அந்த பெட்டியை தன்னுடைய காலால் மெதுவாக அந்த சட்டியை தூக்கி வைத்து விட்டு உண்ணுமாம்மா. நம்புகிறீர்களா நீங்கள்? நாங்கள் தூக்குவது போன்று அப்படி தூக்கி
5: அலங்காரி
1: அப்படி சாப்பிடுவோம் அம்மாவுக்கு, அது பெரிய ஆனந்தமா இருக்கும். சாப்பிடு சாப்பிடுன்னு விட்டு
5: சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பூனை வளர்த்தப்பா, அது பேரு ரகுன்னு பேர் வச்சிருந்தேன். அது அது வந்து எல்லாம் பூனை எல்லாம் கவிச்சு தானே சாப்பிடும், அது சாப்பிடாது, தயிர் சாதம் மட்டும் தான் சாப்பிடும்.
1: அப்ப அது சாமி பூனை இல்ல?
5: ஆமாப்பா. அது நாங்க என்ன பண்ணுவோம், அப்பா என்ன பண்ணுவாரு, மீன் குழம்போ எதையோ வச்சுட்டு அது மேல அதுக்கு மேல தயிர் சாதம் இதை வச்சுட்டா, தயிர் சாதம் வச்சு அது மேல வச்சா தள்ளி விட்டுட்டு வெறும் தயிர் சாதத்தை மட்டும் தான் சாப்பிடுவோம்.
1: அது சுத்தமான பூனை அம்மா. வளர்த்த பூனை என்றால் நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பார்கள், அன்பாக பாசமாக வளர்ப்பார்கள். ஏனென்றால் அந்த வளர்ப்பு பிராணி வீட்டில இருந்து எங்களுக்கு வர வேண்டிய ஒரு துர் சம்பவம் அதிலே சென்றுவிடும் என்று கூறுவார்கள் அம்மா.
5: உண்மைதான்,
1: செம்மறி ஆடு வளர்ப்பார்கள், கோழி வளர்ப்பார்கள், நேர்த்தி கடை நேர்ந்து விட்டு விடுவார்கள். அதை யாரும் பிடிக்கவோ ஒன்றும் யாரும் எது செய்தாலும் கேட்க மாட்டார்கள், அதை தொலைந்து போக விரும்புவார்கள். நான் ரெண்டு மூன்று தடவைகளில் என்னுடைய இதிலே அனுபவத்தில் கண்டிருக்கிறேன், இங்கே கனடாவில் கூட கண்டிருக்கின்றேன். எனக்கு நான் பறவைகள் வளர்ப்பது சின்ன சிட்டுக்குருவி வளர்ப்பதிலே முன்பு அலாதி விருப்பம், பிள்ளைகளுக்கும் விருப்பம், அதுக்கு பெரிய கூடடித்து வைத்திருந்தபோது எனக்கு விருப்பமான ஒரு பறவை அந்த நிறம் அதனுடைய தானே இந்த கண்டவுடன் ஓடி வரும், என்னிடம் என்னோடு விளையாடும். அந்த எனக்கு சத்திர சிகிச்சை தீர்மானிப்பதற்கு தேதி குறித்திருக்கார்கள், நான் அதுக்கு செல்ல வேண்டும். 100 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த வைத்தியசாலை. அப்போ முதல் நாள் இரவு ஆயத்தம் செய்துவிட்டு மறுநாள் காலையில் நான் தூக்கத்தால் எழும்போது அந்த பறவை செத்து விட்டது, இறந்து விட்டது. தீர்க்க முடியாத கவலை. உடனே தொலைபேசி அழைப்பு வருகின்றது, இன்று உங்களுடைய சத்திர சிகிச்சை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது தேதி என்று பார்த்தீர்களா? ஊகத்திலே நாங்கள் அப்படி நினைத்து மனதுக்குள்ளே ஒரு திருப்தி அடைந்து கொண்டோம்.
5: ஆனால்
1: அதே போன்று எங்கள் நாட்டிலேயும் இந்த ஆடு செம்மறி ஆண் ஆடு கிடாய் வளர்ப்போம், அது நேர்த்திக்காக வாங்கி குழந்தைகளுக்கோ யாருக்கு ஏதாவது ஒரு நேர்த்தி வைத்து முதியவர்கள் விடுவார்கள், அதை யாரும் அடிக்கவோ கொள்ளவோ மாட்டார்கள். அது எங்கும் போகும், எங்கும் வரும், எப்படியோ அது மறைந்து விடும். இந்த காலம் வரும்பொழுது அது எப்படியோ மறைந்து விடும், எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா ஆலயத்தில் ஒன்று அப்படி விடும், அப்படி இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த பூனைக்கு என்ன நேர்த்தி கட்டணும்னு தெரியாது. ஒரு டசன் ஆனால் கவனமாக இருங்கள், சில சமயம் எங்காவது இருந்து ஒரு டசன் குஞ்சுகளை இன்று விடும். அது என்ன முட்டையா சாப்பிடும்?
5: இல்லப்பா, இங்க நாய் இருக்கு, உள்ள வீட்டுக்குள்ள நாய் இருக்கும், அது விரட்டிடும்.
1: அப்புறம் நாய் வந்து நாய் இருக்கும்
5: தெரியாம வந்துச்சு.
1: நாய் இருக்கும் பொழுது நாய்க்கும் தெரியாம கள்ளமா, அதனால தான் அதை கள்ளப்பூனை
5: தெரியாம.
1: பூனை இன்று வரை என் விருப்பத்துக்கு ஒவ்வாத, எனக்கு கோபம் அந்த பூனையில். ஒரு காலத்து படிக்கிற காலத்தில் ஒரு பச்சை கிளியும் ஒரு நான் வளர்த்தேன், அம்மா பூனை வளர்த்தார். நான் பாடசாலையால் வரும்பொழுது என்னுடைய பச்சைக்குழியும் அந்த பூனை சாப்பிட்டுட்டுதம்மா, புல்லாத அடி அடி அந்த பூனைக்கு அடி கம்படுத்து அடி அடி விரட்டி விட்டுட்டேன். அது மூண்டு மூண்டும் வரும், எனக்கு விரோதி மாதிரி இருக்கும். அது வந்தால் இப்பொழுதும் பூனையை கண்டால் எனக்கு அந்த ஞாபகம் வந்து சத்ராதி, அது ஒரு சத்ராதி எடுத்து கொள்வேன் பூனை. சரி, பாவம் புண்ணியமம்மா, 10 முட்டை கொடுத்து உணவில்லாமல் இருந்தது. இப்போ
5: அது நல்ல முட்டை, அது தின்னுட்டு போயிருந்தா பரவாயில்லப்பா, எல்லாமே உடச்சி ஊற்றி நாலப்பா இவ்வளோ நேரம் டெட்டாலெலாம் ஊற்றி கழுவி விட்டு வந்துருங்க.
1: சரி சரி, பொறுமை பொறுமை, வாய் பேச முடியாத மிருகம் அப்படி செய்து விட்டது மகளே, பொறுமையை கடைபிடித்து கொள்ளுங்கள்.
5: ஆனா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அனுஷியா கிருஷ்ணன் அவங்க எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா பேச ட்ரை பண்ண முடியல என்னாலதான்.
1: இப்போ நீங்கள் முட்டை என்றவுடன் எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம், என்னுடைய தமக்கியார் அவர் என்று இல்லை, எனக்கு ரெண்டு மூன்று அடி போட்டார் ஒரு நாள். ஏனென்றால் இந்த அடை வைத்த முட்டை அடை காக்கிறதுக்கு முட்டையும் கோழியும் வைப்பார்கள். தினமும் நான் போய் அந்த கோழியை தூக்கி வச்சு பார்ப்பேன், திறந்து பார்ப்பது மட்டுமல்ல குஞ்சு வந்துருச்சாண்டு உடைத்து பார்த்துருக்கிறேன். அதுக்கு தான் ரெண்டு மூன்று அடி விழுந்து திறந்து பார்த்ததுக்கு அடி விழு முட்டை உடைத்தது அது இருந்து ஞாபகம். அவர் இல்லை என்று நக்கா என்னுடைய பெரிய அக்கா. சரி, இதெல்லாம் வாழ்க்கையிலே ஏற்படுகிற நன்மைகள் தீமைகள் சம்பவங்கள். சிலது மன்னிக்க வேண்டும், சிலது மன்னிக்க முடியாதது தான். ஆனால் இது வந்து அது வேண்டுமென்று செய்யல. நீங்கள் முதல் குறிவிட்டு அது சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருந்தது பக்கத்து
5: வீட்டு. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியல, அடிச்சிருப்பாங்க.
1: சீவகாருண்யம், சீவகாருண்யம் இருக்கட்டும், இறைவன் நல்லவர்கள் தெரிவார் உங்களுக்கு.
5: ஆனால் எனக்கு அது ஜீவகாருண்யம் பார்க்கலப்பா.
1: உங்களுக்கு மிருக காருண்யம் தெரிந்து விட்டது மிருகமா ஜீவகாருண்யம் பார்க்க. அது நீங்கள் கிட்ட போனா அழுது கொண்டு மை என்று ஓடி இருக்குமே. அப்படியா, அவ்வளவு தூரம் கொடுறோமா? சரி சரி சரி, பயப்படக்கூடாது, இரக்கம் இருக்க வேண்டும். முட்டை தானியமா மீண்டும் கோழி விட்டுட்டு போகுது முட்டையை. சரி, வரட்டும்,
5: உடற்பயிற்சி
1: அது உடற்பயிற்சி குனிந்து நிமிந்து செய்யுங்க. நல்லது, எதையும் நல்லதாக எடுத்துக்கொள், எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வோம். வாழ்த்துக்கள். மழை வந்ததாமா?
5: இல்லப்பா.
1: சரி, மழை வராதபடியா தான் முதல்ல மந்திரத்தை கூறிவிட்டீர்களோ? சரி, இப்பொழுது இங்கே குறுங்களேன் இந்த பெட்டி உங்களுக்கு இந்த பத்து வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பத்தாவது இலக்கத்தை, இலக்கம் என்றுதான் வருகின்றது எனக்கும், பத்தாவது எண் பெட்டியை தாருங்கள். தந்து விட்டார்கள் சியாமலாவின் பெயரிலே, கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் எழுத்துக்கள் எத்தனையம்மா?
5: நான்கு.
1: அதுக்கு அடுத்தது ஐந்து. ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றது, தடமாற்றம் வேண்டாம். ஐந்து இந்த எழுத்தம்மா எங்கள் காலங்களிலே ஒரு காலத்தை கூறுகின்றது. இப்போ காலை, மாலை, மதியம், அந்தி, பொழுது, இரவு, சாமம் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா? அதிலே அந்த இரவு நேரத்திலே வரும் நடு இரவை இப்படி கூறுவார்கள். பாடல்களும் வந்திருக்கின்றது. அதிகமாக பேச்சுக்களிலே நாங்கள் அதை உபயோகிப்பதுண்டு. இப்போ பகலை நள்ளிரவு, அந்த நள் இரவு எழுத்தை மாற்றினான் நல் இரவாகவும் மாறும் இல்லையா? நள்ளிரவு சிறப்பு. கட்டிக்காரி என்ற பெயரை சுமந்து கொண்டு உங்களுக்காக இரண்டு புள்ளிகளை உங்கள் பட்டியலே சேர்த்து விடுகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. அப்படி என்றால் இரண்டாவது பட்டியும் திறக்கலாம். இடையிலே எட்டு இருக்கின்றது, அதை விட்டு விட்டீர்கள் போல் தெரிகின்றது. எட்டாவது எண்ணும் இருக்கின்றது, விரும்பினால் எடுக்கலாம். அல்லது பன்னிரெண்டு, பதிமூன்று, பதினாலு. நான் கூறினதுக்காக எடுக்க வேண்டாம் உங்களுக்கு. அதுதானே பாத்தீங்க, எவ்வளவு பரவபகாரம் உங்களுக்கு கட்டிக்காரங்க. சரி, மந்திரத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் பெட்டிக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு, திறந்து விட்டது பெட்டி. இது வந்து இந்த நாங்கள் தினமும் இரவு வேலை வந்தவுடன் எல்லாம் முடித்துவிட்டு சென்று உறங்குகிறோம் எங்கே படுக்கையிலே. அந்த படுக்கை பலவிதமாக பாயிருக்கின்றது, கட்டில் இருக்கின்றது, அலங்கரித்தெல்லாம் இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக மகிழ்வாக இருக்கும் வேளையிலே அந்த பதம் உபயோகிக்கலாம். தூக்கம் வந்துவிட்டு நான் தூங்கப் போகின்றேன், இளவரசன், இளவரசி, அரசன், அரசி எல்லாரும் போவதை அப்படி கூறுவார்கள். ஒரு பாடலும் இருக்கின்றது.
5: எத்தனை எழுத்துப்பா?
1: நான்கு எழுத்துக்கள். நான் உங்களை கேட்கவில்லை, நானே குறிப்பிட்டேன். நான்கு எழுத்துக்கள்.
5: மஞ்சம்.
1: வாழ்த்துக்கள். பஞ்சமே இல்லை வார்த்தைகளுக்கு. மஞ்சம், மஞ்சம் வந்த தென்றலுக்கு என்ற பாடல் இருக்கு அல்லவா.
5: நீங்க முன்னாடி ஒரு தடவை அந்த தமிழ் எழுத்துக்களை சொல்லும் போது அது ஒரு முன்னாடி கொரோனா டயத்துல நினைக்கிறேன். அப்ப படுக்கைக்கு வந்து மஞ்சம்ன்ற வார்த்தை தான் தமிழ் வார்த்தைன்னு சொன்னீங்க ஒரு தடவை.
1: பாத்தீங்களா, இந்த மகள் மனதிலே வைத்து விட்டாள். கெட்டி காரியம்மா, கெட்டி காரியம். மஞ்சம், இவ்வளவு கெட்டித்தனமாக வந்த உங்களுக்கு நான் ஒரு கட்டாய ஓய்வு கொடுத்து என்ன பாடல் பாடல் பாடல் சொல்லவில்லை.
5: அப்பா எனக்கு கௌரி கல்யாணம் படம் பா.
1: ஆமா,
5: திருப்புகழை பாட பாட வாய் மனக்கும் அந்த பாட்டுப்பா.
1: அப்படியா,
5: பக்கத்துல ஒரு முருகன் கோவில்ல கும்பாபிஷேகம் பாடுறாங்க.
1: திருப்புகழை பாட பாட
5: புகழ்பெற்ற ஒரு முருகன் கோவில் என் கண்ணு. நீ கேள்விப்பட்டீங்களாப்பா?
1: என்ன பாடல, என்ன அலையம்மா?
5: என் கண்ணு முருகன் கோவில்.
1: என் கண்ணு
5: பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்.
1: என் கண்ணு என்ற முருகன் கோயிலா?
5: என் கண்ணு ஊர் பேர் அது.
1: என் கண்ணு ஊர்ல உள்ள முருகன் கோவில். அந்த முருகன் ஆலயத்துக்கு என்ன பேர்? ஏதாவது பேருண்டா அந்த முருகன் இந்த முருகன்?
5: பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அது, சிவன் கோவில் தான். அதுல தெற்கு பக்கமா பாத்துருப்பாரு முருகன். அந்த கோவிலோட மூணு சிலை செஞ்சாருப்பா. ஒரு அது ஒரு பெரிய கதையா இருக்கும்பா.
1: ஓ,
5: ஒரு இடத்துல ஒரு எட்டு குடியில சிலை செய்யும் போது அந்த சிலையை வேற எங்கேயுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது போல அவர் கட்ட விரல வெட்டிட்டாங்களா, அந்த சிற்பியோட கட்ட விரல.
1: அதுக்கப்புறம்
5: இன்னொரு இடத்துல செஞ்சாரு அவரு, சிக்கல் புறவச்சேரின்னு சொல்லிட்டு அங்க போய் இந்த கட்ட விரல் இல்லாமலே செஞ்சிட்டாரு.
1: ஓ, கெட்டிக்காரன்.
5: அந்த அந்த ஊரில் அரசர் என்ன பண்ணாரு, கண்ணு கண்ணு குத்தி இதாகிட்டாரு. அது மாதிரி வேற எங்கேயுமே செய்யக்கூடாதுன்னு. அப்புறம் கண்ணு இல்லாமலே செஞ்ச சிலை தான் இந்த என்கண் கோவில். மூணு சிலையும் ஒரே மாதிரியே இருக்கும்பா.
1: ஓ, அவ்வளவு வித்துவத்தன்மை உள்ள சிறப்பு. என்னம்மா சிறப்பு?
5: ஆமா, அதுக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம்பா.
1: கும்பாபிஷேகம் வாழ்க்கையிலே எங்கு அலையதை காண வேண்டும். ஒரு கும்பாபிஷேகம் பார்ப்பதும் கோடி புண்ணியம் அம்மா. எத்தனையோ தீவினைகள், எத்தனையோ கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் கும்பாபிஷேகத்தை பார்த்து வணங்கும் போது என்று ஐதீகம் கூறுகின்றது. சிறப்பு நாளைக்கு சென்று பாருங்கள். இப்பொழுது மீண்டும் பாருங்கள், புள்ளிகளை பெறுங்கள். பாப்போம் என்று யார் வெல்வது. நன்றி நன்றி நன்றி. அந்த பூனைக்கு அடிக்காதீர்கள், பாவம் அந்த பூனை. மீண்டும் ஒரு 10 முட்டை வாங்கி வை. நேரம் சரியாக 12:31 காட்டுகின்றது. நண்பகல் என்று எங்களுக்கு கனடாவிலே, உங்களுக்கு நேரம் 7 திருநாடும் தென்னகத்திலும், இந்தியாவின் தென்னகத்திலும் 10:01 என்று காட்டுகின்றது நேரம் காட்டி. இது மூன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்கின்றோம். வருகின்றார் அன்புடன் மேலும் கிருஷ்ணனா அனுஷியாவா? வார் வருவது
6: கிருஷ்ணன் ஐயா.
1: கிருஷ்ணன் வந்துவிட்டார். கிருஷ்ண லீலையை புரிய வந்துவிட்டார். வாருங்கள் வாருங்கள். எங்கே விட்டதை பிடியுங்கள். உங்களுக்கு இங்கே விட்டது ஒன்றும் இல்லை. அதை வந்து அவ தொட்டு விட்டு சென்று விட்டார். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பதத்தை 12 போகின்றது கேளுங்கள். எந்த எண் பட்டி வேண்டும்?
6: 12.
1: 12 எண்ணை பெட்டியிலே பதிந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணாவின் பெயரை பதிந்து கொண்டு வருகின்றார்கள். மந்திரத்தை கூறலாம்.
6: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசே.
1: சரி, திறந்து விட்டது. இங்கே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் காணலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
6: 6.
1: ஒன்றை சேர்த்து 7 என்றால் எப்படி இருக்கும்?
6: நன்றாக இருக்கும்.
1: நன்றாக. 7வது பதங்களில் இதுவும் ஒன்று இன்னும் இருக்கின்றன. இப்போ ஒரு பதம் சென்று விட்டது. இப்பொழுது 2வது 7வது பதம் எழுத்துக்கொண்ட பதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு புள்ளிகளை பெறக்கூடிய பதம் தான் அதற்கு இருக்கின்றது. இந்த பதம் கூறுவது கிருஷ்ணா எங்களுடைய உணர்வுகள், நல்ல உணர்வுகளில் ஒன்று. எங்களுடைய உணர்வுகள் பல இருக்கின்றது தானே. அடிக்க வேணும், குத்த வேணும், கோபிக்க வேணும், திருப்பி கொடுக்க வேணும், கொடுக்காம விட வேண்டும், தந்ததுக்கு வேண்டாம் என்று அப்படியெல்லாம் குணங்கள் தானே ஐயா. அதிலே நல்லதொரு குணம் ஒன்று சிறந்த குணமாக இருக்கிறது. எந்த குணம்? அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். அதற்காக பல திருக்குறள்கள் இருக்கின்றது, பல சான்றுகள் இருக்கின்றது, கருத்துக்கள் இருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது. அது என்ன உணர்வு என்பதுதான் 7 எழுத்திலே உணர்வு என்று வருகின்றது. அது என்ன உணர்வு?
6: அந்த பாடல் சொன்னீங்களே, சொல்லுங்கள் ஐயா.
1: பாட்டை நான் சொன்ன பதிலே சொல்லிப்படுவீங்களே. திரைப்படத்தில் இருக்கின்றது, வேறு ஒரு படத்தில் இருக்கின்றது, கன பாடல்கள் இருக்கின்றது. இந்த உணர்வோடு ஒன்று செய்தவர்களுக்கு திரும்பி நாங்கள் செய்வதை அதை அந்த உணர்வை எப்படி சொல்வது? மரமலர்ச்சியில் ஒரு பாட்டு பாடல் இருக்கின்றது,
6: நன்றி உணர்வு ஐயா.
1: அதுதான் ஐயா, அது பாட்டே சொன்னா சொல்லி விடுவீர்கள் எனக்கு தெரியும் ஐயா. நன்றி உணர்வு, இந்த உணர்வு தான் எங்கள் உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் சிறந்த உணர்வு. நன்றி உணர்வு உள்ள இல்லாதவர்கள் அதை போற்ற மாட்டார்கள் இல்லையா? சரி, அதற்காக உங்களுக்கு இப்பொழுது ரெண்டு புள்ளிகளை சேர்த்து விடுவோம். சொல்லி போட்டியில் நீ என்ன செய்கிறது, கொண்டு வந்து சொல்லிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி உணர்வு இல்லாதவர்களை நாங்கள் மதிப்பதும் இல்லை, நன்றி உணர்வு இல்லாமல் வாழவும் முடியாது இல்லையா ஐயா? வாழ்த்து. அப்போ அதற்காக இப்போ நாய் உங்களுக்கு கடிக்கின்றது, அதுக்கு நீங்கள் அதை நன்றி உணர்வோடு திருப்பி கடிப்பீர்களா? இப்போ சியாமலாக்கு பூனை வந்து முட்டையை உடைத்து விட்டது, அப்போ இனி பூனைக்கு எப்படி நன்றி உணர்வு காட்டுவது? கருணை காட்டலாம் இல்லையா ஐயா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நான். சரி, அடுத்து எந்த பதம், எந்த எண்?
6: 13
1: விருப்பமா உங்களுக்கு? 13 13 கடந்த வாரம் உங்களுக்கு வந்தது, ஞாபகம் இருக்குதா? 13 விரும்புவதில்லை, அது என்னன்றது கூறி புள்ளி
6: பேசுறேன்.
1: ஆமாம், சரி. இது அப்படி இல்லை, இது வந்து ஒரு நல்ல பதம் தான் எண்ணுகிறேன். நான் பெட்டியை திறந்து பார்த்தால் தானே தெரியும், ஆனால் 13 என்றபடியால் கூறினேன். சரி, உங்கள் மந்திரத்தை தாருங்கள் கிருஷ்ணா.
6: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சிசே.
1: திறந்து விட்டது ஐயா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
6: 5
1: ஐந்துல 3 போனால் எத்தனை?
6: 2
1: எழுத்துல வந்திருக்கிறது. இதுதான் குறைந்த எழுத்து பட்டி. இங்கே நான் 2, 3, 4, 5, 6, 7 இருக்கின்றது. அதில் 7 கண்டீர்கள், இப்பொழுது 2 கண்டிருக்கின்றீர்கள். சரி, அதனுடைய பதம் எதுவாக இருக்கும் என்று நான் கூற இருக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இது ஒரு உயிரினம், நிலத்திலே வாழும், நீரிலே வாழ மாட்டுது. அநேகமாதுக்கு நிலம் வேணும், அதிலே புற்று செய்து அதற்குள்ளே வாழும். பெரிய பெரிய புற்றுகள் எல்லாம் செய்துவிடும். இது இது செய்துவிட்டு போக பாம்பு அதுக்குள்ளே குடிகொண்டு விடும், சரியா? அதன் பெயர் என்ன அந்த உயிரினம்? ஆனா இரண்டு எழுத்துக்களால் அழைக்கின்றார்கள். அது வந்து எங்களுடைய புத்தகங்கள் கொப்பிகளை எல்லாத்தையும் வந்து அரித்து உண்டு விடும். அவர்
6: தான்
1: அது கரையன். 4 எழுத்தா இருக்கின்றது, அந்த கரையான் தான் நீங்கள் சொன்ன அவர் தான். அவருக்கு 2 எழுத்துலயோ ஒரு பதம் இருக்கின்றது. கண்டுபிடிங்கள் பார்ப்போம், முயற்சி செய்யுங்கள் பார்ப்போம். 2 எழுத்துக்கள் இருக்கின்றது. நாங்கள் சில இடங்களிலே பேச்சு வழக்கிலே அதை நாங்கள் பேசுகின்றோம், பாடல்களில் இருக்கின்றது. அது போ என்று சொல்வதற்கு உரிய சொல். போ என்று ஒரு எழுத்திலே கூறும் அந்த விடயத்தை 2 எழுத்தாலே செல்லலாம் சொல்லலாம். போன்றே வேற எப்படி சொல்லலாம்?
6: என்னையா
1: சின்ன விடியம்? 2 எழுத்துக்கள்.

0: வேற எப்படி சொல்லு, ஆங்கிலத்தில் கூறணும் செல், என்ன
1: செல்,
0: செல் என்று கூறணும், போன்றதுக்கு வேற எப்படி சொல்லலாம், அங்கே செல், அங்கே செல்லாதே, இங்கே செல், செல் என்று கூறுகிறோம் அல்லவா. இது ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு, என்றபடியால் இந்த உதவியை செய்தேன், எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். கரையான் என்பதற்கு செல் என்றும் ஒரு பதம், செல்லரித்த ஏடு என்று கூறுவார்கள். ராஜராஜ சோழன் வைத்த அந்த ஏடுகளில் செல் அரித்து விட்டது என்று கூறுவார்கள். செல் என்றது கரையானுடைய ஒரு அற்புதமான தமிழ் பதம், கட்டிக்காரன் என்று கூறலாம் தான், கூறாமல் கூறி பதம் ரெண்டு மொழி. தெரிந்து கொள்ள வேண்டும், இது அதிகமாக பேச்சு வழக்கில் இல்லாமல் இருக்கின்றது, தெரியாமல் இருக்கலாம். இலக்கணத்தோடு
1: அந்த வார்த்தை உண்டு, செல் என்ற வார்த்தை உண்டு, அது ஆங்கில சொல்லா போயிடுச்சுன்னு
0: தான். செல் என்பது தமிழ் பதம், அற்புதமான ஒரு பதம். அது இது வந்து சிஇஎல்எல் செல் என்று நாங்கள் கைபேசியை கூறுகிறோம், செல்யூலர் அதுக்கு பேர், செல்யூலர் என்றதுக்கு செல் என்று கூறுறோம். ஆனால் வார்த்தையிலே எங்களுக்கு செல்லு, அந்த செல்லு என்னிடம், செல்லிடம் என்னிடம் செல்லில்லை, செல்லிலே கால் பண்ணுங்கள் என்றெல்லாம் கூறுவோம் இல்லையா நீங்கள். சரி சரி, நான் செல்லிலே கால் பண்ணுகிறேன், செல் பண்ணுகிறேன் என்றெல்லாம் கூறுவார்கள். செல் என்றால் போ என்றும் கூறலாம், ஏவல் சொல். செல் என்று இலக்கிய காலத்திலிருந்து பாவிக்கப்படுகிற பதம். நாங்கள் இப்பொழுது பத்திரிகைகள் ஊடகங்களையும் பார்க்கின்றோம், செல் அரித்து விட்டதாம் என்று. அந்த கம்பராமாயணத்திலே கூட சீதாதேவியை கொண்டு சென்று சிறையிலே வைத்துவிட்டு செல்கின்றான் ராவணன், அவளுடைய நிலையை விளக்குவதற்கு மன்னிக்க வேண்டும், கம்பர் ஒரு பாட்டு சொல்கிறார், அருந்தும் மெல் அடகு யாரிடம் அருந்தும் என்று வருந்தும் இருந்த மானிடம் செல் அரித்திடமும் ஈண்டலாதாள் என்றொரு கவிதை இருக்கின்றது, ஒரு பாடல் பாடுகிறார் கம்பராமாயணத்திலே, கம்பர் பாடிய பாடல். என்னென்றால் அவ வருந்துகிறாவாம், கணவன் சாப்பிடுகிற சாப்பாட்டை எப்படி சாப்பிடப் போகின்றாரோ என்று வருந்துகிறாளாம், இருந்த இடம் கரையான் அரித்த போதும் அவளுக்கு தெரியும், இருந்த மாநிலம் செல் அரித்திடவும் ஆண் ஈண்டலாதாள், அதை விட்டு எழும்பாமல் ஒரே இடத்திலே இருக்கிறாளாம் அவள் சீதாதேவி. அவளோட துயரத்தை வர்ணிக்கும் பொழுது நினைவெல்லாம் ராமரிடம் என்ற அந்த அந்த கட்டத்திலே அவர் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றார். அருந்தும் மெல் அடகு, அடகு என்றது உணவு சரியா, அருந்தும் மெல் அடகு யாரிடம் என்று வருந்தும் இவள் இருந்த மாநிலம், தான் இருக்கின்ற இடம் மாநிலம் செல் அரித்திடவும் கரையான் அரித்தது கூட தெரியாமல் இருந்து யோசி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாவாம். இங்கே அடகு என்பது உணவு என்பதற்கும் ஒரு பதமாக காட்டப்படுகின்றது எங்கள் தமிழ் பதத்தில். அதனால் செல் என்ற பதம் கரையானுக்கு உண்டு, தெரிந்து கொண்டோம். நன்றி, இணைந்து அதை தெரிய வைத்தமைக்கு நன்றி. எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மாவே, உங்களுக்கு கட்டாய ஓய்வு கிடைக்கிறது. அனுஷியாவிடம் கொடுப்போம். வணக்கம் அனுஷியா மகளே. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: சாரி, இப்பொழுது பெரிய விடயத்திலிருந்து தவறி வந்துவிட்டோம், நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். எங்களுடைய சேவையே அதுதான், எங்களால் முடிந்தவரை தமிழை தெரிந்து கொள்வது. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பெட்டி எண் என்ன?
2: 17ப்பா.
0: 17க்கு டப்பன்னு சென்று விட்டால் மகள் பார்ப்போம். இது உங்களுக்குரிய பதம் தான். எங்க மந்திரத்தை கூறுகிறேன், அண்ட காக்கசும் அவு காக்கும் திறந்துடு சீசு, திறந்து விட்டது மகளே, திறந்து விட்டது. இது வந்து அதற்குள்ளே இருக்கும் பதம், எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான்கோடு ஒரு இரண்டை சேர்த்தால் கெட்டிக்காரி என்றபடியால் ஆறு எழுத்திலே போவோம், என்ன ஆறு எழுத்திலே கண்டுபிடிப்போம். இது வந்து ஒரு விளையாட்டு, பண்டைய காலத்து விளையாட்டு, இன்றும் விளையாடுகிறார்களோ தெரியாது. அநேகமாக பெண்கள் இளவரசிகள் அரசிகள் தோழிகளோடு எல்லாம் விளையாடுவார்கள் இந்த விளையாட்டை. அது இது ஒரு பாடலும் இருக்கின்றது, ஒரு பாடலும் இருக்கிறது இந்த இதுக்கு, இந்த இந்த பாட்டை, இந்த இந்த பாட்டை, இந்த இந்த பதத்தை வைத்து ஒரு பாடலும் இருக்கின்றது சரியா, ஆறு எழுத்திலே வருகின்றது. அது குழி குழியா இருக்கும் அந்த விளையாட்டிலே, உட்கார்ந்திருந்து செய்வார்கள். பல்லாங்குழி, பல்லாங்குழி, உடனே குழி என்றவுடன் சொல்லிவிட்டார், பல்லாங்குழி, பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம் என்று பாடல் இருக்கலாமா, பல்லாங்குழி என்று சரியான பதத்தை தந்து நீங்கள் ரெண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள். மீண்டும் உங்களுடைய பட்டியலே

0: இப்பொழுது உங்களுக்காக இரண்டாவது பதம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த பெட்டி பதினாலுக்கு போவதற்கு முன்பு என்னம்மா பதினாலு கேட்டீர்கள், கேட்டிக்கார் கண்டு விட்டீர்களோ? சரி சரி சரி, அந்த பல்லாங்குழி நீங்க விளையாடுவீர்களா வீட்டிலே? விளையாடுவீர்கள். நான் ஒரு தடவை இங்கே அந்த பொருட்கள், பழைய பொருட்கள் விற்கின்ற சாலைக்கு சென்றடுத்து இந்த மகள் மீரா கண்டுபிட்டு அந்த பல்லாங்குழி பலகை, அந்த அந்த அந்த அது செய்து வைத்திருந்த பல்லாங்குழியை பலகையிலே செய்து வைத்திருந்தார்கள். மரத்தில் அழகாக இருந்தது. அதை பெற்றுக்கொண்டு வந்து இங்கே காட்சி பொருளாக வைத்திருக்கின்றார். விளையாட மாட்டார் காட்சி. அதுக்கு புளியாங்கொட்டை தானே அம்மா வைப்பார்கள்? என்ன போட்டு விளையாடுறீங்க பல்லாங்குழிக்கு? புளியாங்கொட்டை தான். இங்கே புளியாங்கொட்டை, புளிதான் பெரும் கொட்டை இல்லாமல் அதனால புளியாங்கொட்டை எடுப்பதற்கு அதற்காக மாப்பிள்ள அந்த பூலை வாங்கி வச்சு விளையாடு. சரி, பல்லாங்குழி, பல்லாங்குழி சிறந்த விளையாட்டு. பல்லாங்குழி என்று உங்களுக்கு பதினான்கு உங்களுக்கு கிடைக்கின்றது. அதை கொண்டு வந்து வைத்துவிட்டு அண்ட காகசம், அபு காகசம் திறந்தது சீத்தோ என்று கூறிய வேளையிலே அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முதலில் சொன்னது போன்று நான்கு எழுத்து தான் வந்திருக்கின்றது. கெட்டுக்காரி என்று சொல்ல முடியவில்லை. நான்கு எழுத்தில் இருக்கின்ற ஒரு பறவை. அநேகமாக இது கானகங்களிலே வர எல்லா நாடுகளிலும் இல்லை. பறவைகளுக்கே மிகவும் பெரிய பறவை இதுதான், ஆனால் பறக்க மாட்டாது. என்ன பெயர் இது? பறக்க மாட்டுது அம்மா, ஆனால் உள்ளதுக்கே பெரிய உயரமான பெரிய பறவை அம்மா இது. ஆ, அது என்ன பறவை அம்மா? பறக்க மாட்டுது அம்மா. ரெக்கையெல்லாம் இருக்குது, ரெக்கையெல்லாம் இருக்குது, பறக்க மாட்டுது.
1: நெருப்புக்கோழி
0: ஏழுல வருது. அத நாலு சொல்லுங்கள் பாப்போம். நெருப்புக்கு போற என்ன பேர் இருக்கு? நெருப்புக்கு போற என்ன பதம் இருக்கம்மா?
1: நெருப்புக்கு
0: ஒற்றை எழுத்துல வரும்.
1: நெருப்பு வர மாட்டேங்குது.
0: ஒரு என்னம்மா இருக்கம்மா? பாட்டு எல்லாம் இருக்கம்மா.
1: நெருப்புக்கு என்ன?
0: சரி, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கும் போது முதலில் எதிலிருந்து நெருப்பு அடுப்பீர்கள்? ஒரு பெட்டி இருக்கு, சின்ன பெட்டி இருக்கு, குச்சி குச்சி அடுக்கி இருக்கு, தீ. தீ குச்சி. அப்ப இந்த கோழி, நீங்க சொன்ன நெருப்பு கோழியை வேற எப்படி சொல்லலாம்? நான்கு எழுத்துலே நீங்க சொன்னதுதான்
1: தீ பறவையப்பா,
0: இல்ல தீ கோழி என்று கூறுவார். சரியா? கடிகாரி கிட்டத்தட்ட கண்டுபிடித்து ஒரு மாதிரி தட்டி தவறி ரெண்டு புள்ளிகளை அப்பாவோட வந்து பெற்றுக் கொண்டீர்களோ. கெட்டிக்காரி. தீக்கோழி அம்மா, தீக்கோழி வந்து மிகவும் உயரம், பெரும் பெருசு இருக்கும். ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்தால் கொண்டு போகும் அம்மா நடந்து, அவ்வளவு தைரியம் உள்ளது, பறக்க மாட்டாது. அந்த தீக்கோழி வந்து நான் சிங்கப்பூர்ல இருக்கிற காலத்தில் அங்கே உள்ள பறவை பூங்காவிலே தீக்கோழி வளர்த்தார்கள். எத்தனையோ வருடம் வளர்த்து அது முட்டை விடும் பருவம் வந்தவுடன் முட்டை இடுவனும் தொலைக்காட்சியிலாம் காட்டுகின்றார்கள். முட்டை விட்டது, அந்த முட்டையினுடைய நிறை 25 ராத்தல். நம்புகிறீர்களா? 25 ராத்தல். அது அன்று நாள் முழுவதும் 2-3 நாட்களாக சிங்கப்பூர் டிவியில் இதைத்தான் காட்டிக்கொண்டிருந்தார்கள் தொலைக்காட்சியிலே. அந்த தீக்கோழியிலே நீங்கள் ஏறி உட்கார்ந்தால் உங்களை கொண்டு செல்லும் அம்மா தீக்கோழி. கட்டுக்காரி, தீக்கோழி என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள். ரெண்டு புள்ளிகளையும் பெற்றபடியால் ரெண்டு பெட்டிகளை திறந்து நீங்கள் பல்லாங்குழி விளையாட வேண்டும். இப்பொழுது ஓய்வு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கூறிவிட்டீர்களா? ஆட திருப்பி பொய் சொல்ல கூட பாத்துக்கலாம். கட்டுக்காரன் உண்மை பேசுகிறார். நன்றி உணர்வு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கும்? மகள் வந்து விட்டாள். சியாமலா வந்து விட்டார். சியாமலா எங்கே? சியாமலாவை காணவில்லை, வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம்.
2: வணக்கம் பா.
0: வணக்கம். தீக்கோழி செல் என்பதை பற்றி அறிந்தோம் இல்லவா? இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு 15, 16, 18, 19, 20 பெட்டிகள் உண்டு. 15. ஓ, ரேவதியே காணவில்லை. சரி, 15வது எண் பெட்டி மகள் சியாமலா உங்களுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது மந்திரத்தை கூற வேண்டும். அழகாக திறந்து விட்டு சொல்வதில் உற்சாகத்தை காணவில்லை. என்ன சங்கதி, முட்டைகளை உடைந்து போய்விட்டது என்ன கவலையா? சரி சரி,
2: முட்டை உடைஞ்சது கழுவிய முட்டி உடைஞ்சதுதான் மிச்சம்.
0: பாத்தீங்களா, இல்லை, முட்டையை உடைத்து முட்டிக்கு வேலை கொடுத்திருக்கிறார், பயிற்சி கொடுத்திருக்கிறது அந்த பின். அதற்காக நன்றி கூறிக்கொள்ளுங்கள். நன்றி. சரி, இப்பொழுது மகள், எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் என்றால் நன்றாக இருக்கும்? சபாஸ் ஒரு எழுத்து சேர்த்து 5 கிடைக்கின்றது. கெட்டிக்காரி. சரி, இந்த 5 எழுத்துக்களும் கூறுவதமா ஒரு மனிதனின் பெயரை. இது வந்து இன்று நேற்று வாழவில்லை, ஆனால் இன்று எங்கள் மத்தியிலும் இந்த பெயர் உலாவுகின்றது. ஆனால் இந்த பெயரை உடையவர் யார் என்றால், நளவெண்பா என்ற சரித்திர என்ற புராணத்தை எழுதியவர் நள மகாராஜன். தமயந்தியினுடைய கதை இருக்கின்றதல்லவா, நளவெண்பாவை எழுதியவர் யார் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பெயர்லேயே அங்கே உங்கள் அரசியலுக்குள்ள இருக்கின்றார் இலாக்கள். அதை விட சாதாரண மக்களுக்குள்ளே இருக்கின்றார்கள், பாதி பாதியாக இருக்கின்றது. இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் குக் வித் கோமாளி பார்க்குறீங்களா?
2: அதெல்லாம் தெரியாதுப்பா.
0: அதெல்லாம் தெரியாது. சரி, அதை விட நடிகர் நடிகர்கள் கலைஞர்களுக்குள்ளே எல்லாம் இருக்கின்றார்கள், மந்திரிமார் இருந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. கெட்டிக்காரி எப்படி கண்டுபிடித்தீர்கள் உங்களுக்கு தெரியும்? நான் சொன்னேன் தானே, கெட்டிக்காரி புகழேந்தி என்னும் புலவர் தான்.
2: புலவர் தானே?
0: ஆமாம், அவர் தான் இதை எழுதினவர். இங்க புகழேந்தி என்ற மந்திரி இருந்திருக்கார், புகழேந்தி புகழ் என்ற நடிகர்கள் இருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு.
2: ஆமா, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அது ஏதோ நிகழ்ச்சி சொன்னீங்களே.
0: ஆமா ஆமா, குக்வித் கோமாளி, ரைட். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி புகழ் என்ற அவருக்கு பேரை வைத்திருக்கார். அவர் புகழேந்தி என்னும் புலவர் தான் எங்களுடைய நள வெண்பாவை எழுதியவர். கெட்டிக்காரி புராணத்துக்கு சென்று வருகின்றோம். இப்பொழுது 16 தனித்து நிற்கின்றது, 18, 19, 20 இருக்கின்றது. எது வேண்டும்?
2: தனியா நிக்க விடக்கூடாதுப்பா.
0: 16 எடுப்போமா? இது வழக்கமாக சரவணன் வந்து எடுப்பார் என்று நீங்கள் எடுத்து விட்டீர்கள். சரி, மந்திரம் மந்திரம். தமார் திறந்து விட்டது பட்டி, மிகவும் பெருமதி வாய்ந்த. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: எப்படி சொன்னாலும் தப்பா சொல்ல போறேன், 6.
0: உண்ட கூட்டி 7 சொன்னால் எப்படி இருக்கும்? 7
2: சொன்னா 6 வருது, 4 சொன்னா 5 வருது.
0: ஒன்றை குறைஞ்சு தானே.
2: தண்ணி குடிங்கப்பா.
0: சரி சரி, வா நீங்க வா.
2: தண்ணி குடிங்கப்பா. தண்ணி
0: அந்த சிறு வருத்தம் வந்ததன் பின்பு சுவாசம் காய்வது கூடுதலாக இருக்கு. முந்தி நன்றாக மணிக்கணக்காக தண்ணீர்லாம் பேசுவேன். மேடையில் விட்டு விட்டால் வலுக்கட்டாய மாத்திரம் என்னிடம் இந்த ஒலி வாங்கிய பறிப்பார்கள், பேசிக்கொண்டே போயிடுவேன் நான். சரி, இப்பொழுது நாங்கள் அந்த படத்தை விட்டுவிட்டு நீங்கள் கண்டுபிடித்த 7 எண்களை கொண்ட பெட்டியை பார்த்தால் மிகவும் பெருமதி வாய்ந்த பொருட்கள் அதற்குள்ளே இருக்கின்றது பதத்தோடு. இந்த உலகத்திலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. இந்த அணிகலன்கள் என்றும் கூறலாம். இந்த விலை உயர்ந்தது வந்து வைரம் தானே, விலை உயர்ந்தது இல்லையாம்மா? இந்த மூலகப்பொருள் அந்த வைரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கூறுகின்ற ஒரு பதம். என்னுடைய கரத்திலே, என்னுடைய மோதிரத்திலே அது இருக்கின்றது. எப்பொழுதும்
2: அணிந்திருப்பேன்.
0: வாழ்த்துக்கள், அவர்தான் என்னுடைய மைத்துனருக்கு பேர் நவரத்தினம். சரியா? அவர் டென்மார்க்கில்
2: இருக்கிறார்.
0: அவர் அங்கே அங்கே டென்மார்க்கில் இருக்கின்றார். நவரத்தினம் என்ற பையன் என்னுடைய மைத்துனர். அவர் நவரத்தினம் என்பது இந்த 16வது எண்ணிலே வந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. மிகவும் சிறந்த ஒரு பதம் நவரத்தினம் என்று பெயர் வைப்பார்கள். குழந்தைகளை நவரத்தினம் என்று அழைப்பார்கள். உதாரணத்துக்கு கூறுவார், நவரத்தினம் என்ற சரியான பதத்தை தந்து விட்டீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களோடு 2 புள்ளிகளையும் தருகின்றேன். மீண்டும் 2 பெட்டியும் திறந்து விட்டீர்கள். அதெல்லாம் ஒரு கால் ஓய்வு பெற்று வந்தால் என்ன, சென்று உடனே வர வேண்டும். ஏனென்றால் மூன்று பெட்டிகள் தான் இருக்கின்றது. பார்ப்போம் யார்
2: வருகின்றீர்கள்.
0: வர வேண்டும். வந்து சொன்னபடி வந்து விட்டாள். அங்கே கிருஷ்ணன் வருவதற்கு முந்தைய அவர் வருவார் என்று பார்த்தேன். வந்து விட்டீர்கள். கட்டிக்காரி சொன்ன மாதிரி வந்து விட்டீர்கள். இப்பொழுது 18, 19, 20 எது வேண்டும்? கீழிருந்து மேலே போவோமா, மேலிருந்து கீழே வருவோமா?
2: அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. கிருஷ்ணன் ஐயா ரெண்டு பெட்டி திறக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தால ஒரு பெட்டியை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க எங்க அவர் ரெண்டும் திறந்தா?
2: அவர் ரெண்டு பெட்டி தானே திறக்கணும். இல்லப்பா, கடைசியா வந்தபோது ஒரு பெட்டி தான் திறந்திருக்காரு. அந்த செல்ல ஏதோ சொன்னாரு, அதுக்கப்புறம் அடுத்து சொல்லலையே. அவரு ரெண்டு பெட்டி தான் திறக்கல, ஒரு பெட்டி தான் திறந்தாரு நினைக்கிறேன்.
0: அப்படியா?
2: ஆமா. அப்படா எப்படி இப்ப மூணு நிக்கணும்? எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு. ஆனா இப்ப மூணு பெட்டி எப்படி நிக்கும்?
0: அது அவருடைய கஷ்டகாலம், அவருடைய கஷ்டகாலம். அதுக்காக அவர் நான் கேட்டேன். கேட்டீர்களா? ஆமா. அப்புறம் வந்து அவர் போய் விட்டார். உடனே மனைவியிடம் கொடுத்து கலைத்து விட்டார் போல் இருக்கின்றது. சரி,
2: இல்ல கொஞ்சம் யோசனை பண்ணிருப்பார். அவருக்கே சந்தேகம் வந்திருக்கும்பா, நம்ம சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
0: போயிருப்பாரு. அவருக்கு அதிக சந்தோஷம் வந்து விட்டது போல் இருக்குது இல்லையா? ஆமா, ஒரு பெட்டியை
2: தான்.
0: இப்ப நீங்க ரெண்டு தானே திறக்க
2: போறீங்க,
0: அது ஒரு பெட்டி அவருக்கு போகும், காரியம் இல்லை. சரி, இப்பொழுது நீங்கள் 17, 18, 19, 20 எது வேண்டும்?
2: 20
0: வரிசையா
2: இருக்கு.
0: 18
2: வாழ்த்துக்கள்.
0: கெட்டிக்காரை கூர்ந்து கவனித்து விட்டீர்கள். உங்களுடைய முகம் சிறப்பு. 5 சவாஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 5 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது என்னவென்றால், இன்றைய காலத்தை பற்றி நான் ஆரம்பத்தில் பேசும் பொழுது இந்த வார்த்தையை நான் இந்த பதத்தை கூறியிருக்கின்றேன். இப்பொழுது நடைபெறும் சம்பவங்களை என்ன காலம் என்று கூறுகின்றார்கள் என்று. இந்த காலத்தை கூறுகின்றது.
2: புதுமை
0: இல்லை, இல்லை. இப்பொழுது நடைமுறைகளை நாங்கள் பார்த்தால், மக்கள் போகிற போக்கு, செய்கிற செயல்கள், இந்த ஆசைகள், நிலை, அது என்ன காலம்? இதெல்லாம் ஆமா, அது என்ன காலம் உங்களுக்கு தெரியும்? காவிலே ஆரம்பிக்கும் அதுதான், அதுதான் மாலை. கலிகாலம் என்று கூறினேன் நான் முன்பு. கலிகாலம், இது கலியினுடைய காலம் என்று கூறிக்கொள்ளுகின்றார்கள் பெரியவர்கள். சரி, உங்களுக்கான 2 புள்ளி கிடைத்து விட்டது. அடுத்த பெட்டிக்கு போக போகின்றீங்களா?
2: 19
0: இப்ப நவரத்ன நவரத்ன நீங்கள் தானே கூறினீர்கள். சென்று திரும்பி ஓடி வந்து விட்டீர்கள். கட்டிக்காரி இப்ப 19 கேட்கிறீர்கள். சரி, 19 மந்திரம்
2: சொல்லிட்டேன்பா. எத்தனை என்னன்னு தான் நீங்க
0: சொல்லணும். ஓ,
2: எத்தனை எழுத்துன்னு?
0: நீங்கள் எத்தனை என்று எண்ணுகிறீர்கள்? திரும்பி கூறுங்கள்.
2: 6
0: அதுதான். முதலும் 5 என்று கூறி வெற்றி பெற்றீர்கள். இப்ப 6 சரியாக கூறி
2: விட்டீர்கள்.
0: இவ்வளவு கட்டிக்காரியா இருக்கின்றீர்கள். அது முட்டை உடைத்த பலன் அம்மா. உங்களுக்கு நன்மை நடந்திருக்கேன்னா, குனிந்து நிமிந்து முட்டி வலி செய்யக்கூடிய பயிற்சி செய்திருக்கிறீர்கள். சிறப்பு மகளே, வேலை செய்யும் தானே. நரம்புடையெல்லாம் புத்துணர்வு பெற்றால் உடனே மூளை அந்த மாதிரி வேலை செய்யும். பாருங்க, 6 சொல்லுவீர்கள், 5 சொல்லுவீர்கள். இது என்னவென்றால் மகளே, நாங்கள் இன்று இந்த பிரிண்டர் என்று ஒன்றை கூறுகின்றோம் இல்ல, பிரிண்டர் ஒன்று ஒரு செய்தியை பிரிண்ட், அந்த பிரிண்டர். இது வந்து ஆதிகால முற்காலத்திலே எழுத்துக்களை எப்படி புத்தகமாக்கினார்கள், ஈடாக்கினார்கள், எப்படி எடுத்தார்கள், எப்படி செய்தார்கள்?
2: ஓலைச்சுவடிப்பா?
0: ஓ இல்லையம்மா, அதை செய்த விதம்.
2: செய்த விதம்
0: பிரிண்டர் என்பதனுடைய தமிழ் பதம். பிரிண்டர் என்றால் என்ன? எப்படி அந்த பதிவு பெறுகிறது? அதை நாங்கள் கூடுவோம். சில இடங்களிலே அந்த எழுதியிருப்பார்கள் தமிழிலே. எப்படி பதிவு செய்கிறது? அதை செய்கிறது நாங்கள் முந்தி இதெல்லாம் அந்த புத்தக சாலைகள்லே எல்லாம் அந்த நாளில் இருந்தது. அதான் அச்சுப்பொறி, அச்சு யந்திரம், அச்சுப்பொறி என்று கூறு. 5 எழுது அச்சுப்பொறி என்று கூறுறது அச்சா அச்சா உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் சேர்ந்து விட்டன மீண்டும்.
2: விரல் விட்டு எண்ணிட்டு உட்காந்து வேண்டியது.
0: வாழ்த்துக்கள். இதோட உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கத்தான் வேண்டும். அதனால் அந்த பதம் கிருஷ்ணாவுக்கு பொருந்தும் என்று எண்ணுகிறேன். வருவார் 20வது பதத்துக்கு எண்ணுகிறேன். அல்லது நீங்கள் தான் திரும்பி வருகிறீர்களோ சொல்ல முடியாது. முடிந்தவற்றில் வாருங்கள். மூன்றையல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் முறையே ஒரு பதம் இருக்கின்றது. இன்றைய பத கதம்பத்தை மீண்டும் ஜெயமலா தான் வந்து விட்டார். வணக்கம் ஜெயமலா, வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். சரி,
2: அவரு வெற்றி பெற்றதுல போதுன்னு விட்டு
0: அவர் அவரு சிறப்பான புள்ளிகளை பெற்று விட்டேன்னு பெருமிதத்தோடு இருக்க பாவம் அவருக்கு. அவர் அல்லது மனைவி வெற்றி பெற்று அவருக்கு சந்தோஷம் தானே. சரி, இப்பொழுது இல்லை கிருஷ்ணா பாவம், கிருஷ்ணாவுக்கு சந்தர்ப்பம் சரியா கிடைக்கவில்லை என்று. சரி, ஒன்னே ஒன்னு கண்ணே கண்டு இருக்கின்ற 20வது எண்ணை சியாமலாவின் பேரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
2: அந்த காகசம் அபு காகசம் திறந்துட்டு
0: சீசே. வாழ்த்துக்கள் பெட்டியும் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்? குட்டி கார் என்று சொல்லுவதற்கு வாயெடுத்தேன். அங்கே இரண்டு எழுத்திலே தான் இருக்கின்றது. இரண்டு எழுத்திலே இருக்கின்றது மகளே. அந்த இரண்டு எழுத்தும் கூறுவதம்மா, இந்த உலகத்திலே நிஜம் என்று ஒன்று இருக்கின்றது, உண்மை என்று ஒன்று இருக்கின்றது. அது நாங்கள் ஒருவரோடு பழகும் பொழுது காட்டுகின்ற பாசம் பரிவு அதுகள். அடுத்தது இந்த திரைப்படத்திலே பார்க்கிறோம், இத்தனை காட்சிகள் இத்தனை விடயங்கள் எல்லாம் இதனோட உண்மையாக இருக்குமோ என்று எண்ணுகிறோம். அதுக்கு எதிர்மாறான பதம், உண்மையற்ற ஒன்று ஆனால் உண்மை போல இருக்கும். போலி இரண்டு கொண்டது. சிறப்பு சிறப்பான பதத்தை தந்து மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு சொல்லியோ சொல்லாமலோ உங்களுக்கு புரிந்திருக்கும். சென்று வா மகளே, சென்று வா.
2: நன்றி
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கிழமா. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பாக நாங்கள் 20 பதங்களையும் 20 பெட்டிகளையும் பொக்கிஷத்திலிருந்து கொண்டு வந்து திறந்து மந்திரத்தை கூறி அதனுடைய பதங்களை கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு உங்கள் பாடல்கள் தர வேண்டும். எத்தனை புள்ளிகள் யாருக்கு என்பதற்கு பெரிய கடமைகள் இருக்கின்றது. அதற்கிடையிலே எங்களுடைய இயல் இந்த இசையை கேட்போம்.

0: நிமிஷம்
1: கலகலப்பாக இன்று கண்டுபிடி நிகழ்வை நிறைவேற்றி சென்ற அன்பு உறவுகளாக அனுஷியா, கிருஷ்ணன், மகாலிங்கம், சியாமளா இவர்கள் இணைந்து சிறப்பித்தார்கள். துல்லியமாக, சுறுசுறுப்பாக, வேகமாக, விவேகமாக அந்த பதங்களை கண்டுபிடித்து புதிய பதங்களையும் தந்திருக்கின்றீர்கள். எங்கள் பதங்கள் அழிந்து போகாமல், எங்கள் தமிழ் சொற்கள் சிதைந்து போகாமல் இருப்பதற்கு நாங்கள் செய்யும் சிறு தொண்டுக்காக இந்த 2 மணி நேரத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறிக்கொண்டு வந்து இணைந்தவர்களே, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களும் மிகவும் ஆசையாக ஒரு பாடலை கேட்டிருந்தார் எங்கள் அன்பு மகள் அனுஷியா. அது ஆசை திரைப்படம் தான், இல்லை என்ன திரைப்படம் என்றால் அந்த திரைப்படம் அவர் கேட்ட திரைப்படம், அவர் கேட்ட பாடலே எங்களுக்கும் கேட்க ஆசையாகத்தான் இருக்கின்றது. அது அந்த பாடலை அவர்கள் எந்த படம் என்று கூற மறுக்கிறார்கள் நான் கண்டுபிடிக்கின்றேன். பின்பு தமிழ்ச்செல்வன் திரைப்படமா என்று எண்ணுகின்றோம், ஆனாலும் பாடலை கேட்போம். அனுஷியா, நீங்கள் என்ன பாடல் கேட்க ஆசைப்பட்டீர்கள்? பாடலை கேட்கவா அல்லது கேப்பக்களி சாப்பிடவா? சரி, இது சரி, இதோ பாடல் உங்களுக்கான பாடல்.

தமிழ்ச்செல்வன் திரைப்படத்துக்காக வாலிப கவிஞர் வாலி வரைந்துவிட்ட வரிகொண்ட பாடலை தேவா அவர்கள் இசையமைத்து கொடுக்க சின்னக்குயில் சித்ரா அவர்களோடு பி உன்னிகிருஷ்ணய்யா அவர்களும் இணைந்து பாடி எங்களை மகிழ்வித்தார்கள். தந்த பாடலை தந்த அனுஷியா உங்களுக்கு நன்றி. உங்களை ஆசை தீர்ந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷத்திலே இன்று அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம். உடனே அந்த பாடல் எங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் அத்தனையும் தமிழ் பெண்ணுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறும் வரிகளை கொண்ட ஒரு பாடல். நானும் விரும்பும் பாடல் மிகவும் பழைய பாடலாக இருந்தாலும் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் தாளையாம் பூமுடித்து தடம் பார்த்து நடை நடந்து. கிருஷ்ணா உங்கள் பாடல்.

காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு ஈடாக இன்னும் ஒரு பாடலும் வரவில்லை என்றுதான் நான் கருதி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அப்படி கருதுகிறீர்கள். அன்பு உறவுகளை இனிமையான பதங்களை கொண்டு அழகாக இலக்கிய இலக்கண சுவையோடு இரட்டை பொருள் பொருந்தக்கூடிய வகை உட்கருத்துக்களை பெற்று எப்படி சமுதாயத்தில் ஆண் பெண் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பெண் குலத்துக்கு வேண்டும் என்பதையெல்லாம், எப்படிப்பட்ட பெண்ணை எதிர்பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக எடுத்துரைக்கும் பாடல் கிருஷ்ணா. நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இன்று கலந்து கிட்டத்தட்ட வில சரியாக 20 எண்கள் பொறிக்கப்பட்ட பொக்கிஷத்திலிருந்து பெட்டிகளை கொண்டு வந்து அதற்குரிய மந்திரத்தை கூறி அந்த பதங்களை கண்டுபிடித்தோம் அல்லவா. அந்த பதங்களை என்னவென்று நாங்கள் ஒரு தடவை பார்ப்போம். மாரி, கழுமரம், நாணயம், குவளை, வாயாடி, குடும்பம், அரங்கேற்றம், மஞ்சம், தேங்காய்ப்பூ, நள்ளிரவு, குற்றவாளி, நன்றியுணர்வு, செல், தீக்கோழி, புகழேந்தி, நவரத்தினம், பல்லாங்குழி, கலிகாலம், அச்சுப்பொறி, போலி என்ற 20 பதங்களை இன்று நாங்கள் தெரிந்து, தெரியாத சில பதங்களை அறிந்து உலகறிய இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டோம். அவர்களுடைய பாராட்டுகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு இணைந்து சிறப்பித்த அனுஷியா, கிருஷ்ணன், மகாலிங்கம், சியாமலா உங்களுக்காக. சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம். அந்த பாடலை கேட்டுவிட்டு யார் யாருக்கு எத்தனை புள்ளிகள் என்பதை பார்த்துக்கொள்வோம். 20 பதங்களையும் கண்டுகொண்டோம் அல்லவா, சிறப்பு. அடுத்து வரும் பாடல் இன்று திருமண நாளை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கும் அன்பு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் தம்பதியினர் சிறப்புடன் மகளுடன் நீடோடு காலம் ஆரோக்கியமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுடைய திருமண நாள் வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டு இந்த வலைத்தளத்திலே வந்து எத்தனையோ பேர் கூறியிருக்கின்றீர்கள். அவர்களுக்கு நானும் நன்றியை கூறிக்கொண்டு அவர் வந்து நன்றியை கூறியிருந்தவளை அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் விரும்பி கேட்ட ஒரு பாடல் தான் நல்லவன் என்று கூறியிருக்கின்றார். பார்ப்போம் அந்த பாடல் அப்படித்தான் பாடுகின்றதா என்று. அந்த பாடலை நாங்கள் கேட்பதற்காக இப்பொழுது ஆயத்தமாகிறோம். அவர் ஆயத்தமாகி காத்து கொண்டிருப்பார் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடல் கேட்போமே.

சிறப்பான அந்த பாடல். நல்லவன் எனக்கு நாளே நல்லவன் என்றாலும் தூய உள்ளம் இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று அற்புதமான வரிகளோடு வந்த அந்த பாடல். சிறப்பான அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு வி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் இணைந்து பாடுவதற்காக இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. படித்தால் மட்டும் பொது மாத்திரைப்படத்தில் பாடல். எல்லோரும் படித்தால் மட்டும் சிறந்தவர்களாக இருப்பவர்கள், படிக்காதவர்களும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த உறவுகளை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் தூய உள்ளத்தோடும் நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய பாட்டு கண்டுபிடி கண்டுபிடி என்று பாடி இசையை தந்த வேளையில் நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக ஓடி சென்றபோது 20 பெட்டிகள் பொக்கிஷத்திலிருந்து கொண்டு வரப்பட்டன. அந்த 20 பெட்டிகளுக்கும் 40 புள்ளிகள் புதைந்திருந்தன. கடந்த வாரங்களில் சில வாரங்களில் 40 புள்ளிகளையும் பகிர்ந்தெடுத்தார்கள் வந்து பங்கு பெற்றியவர்கள். ஆனால் இன்று மொத்தம் 39 புள்ளிகள் தான் நால்வருக்கும் கிடைத்திருக்கின்றது. அது எப்படி என்பது உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போலே தெரிந்திருக்கும். அதிலே அன்பு கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெட்டியுடன் சென்று விட்டார் என்று ஒரு விண்ணப்பம் வந்தது. அவரும் கேட்கவில்லை, நானும் கூறவில்லையோ என்னவோ அவருக்கு என்று அப்படி ஒரு கட்டம் ஏற்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. அந்த வகையில் இன்று புள்ளிகளை பார்ப்போம். புள்ளிகளை பார்க்கும் வகையிலே அன்பு மகாலிங்கம் அவர்கள் இன்றைய அவருக்கு மிகவும் ஒரு நேரம் இன்மையான நாள். தன்னுடைய திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்து ஆலயம் சென்று வந்து மற்றவர்களோடு கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலும் எங்களோடு நன்றி பகிர்ந்து செல்வதற்கு வந்த வேளையில் ஒரு போட்டியிலையும் பங்கு பெற்று 2 பெட்டிகளை திறந்து 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டது பெருமைக்குரிய விடயம். மகாலிங்கம் அவர்கள் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்து வெறும் தொகையிலே பார்த்தால் எங்கள் அன்பு கிருஷ்ணன் இணைந்தது ஒரு பெட்டியை குறைத்து இணைந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஒரு பெட்டிக்கு பதில் கூறவில்லை. மொத்தம் அவருக்கு கிடைத்த புள்ளிகள் 6 புள்ளிகள் தான் என்று கிடைத்திருக்கின்றன. ஆனால் முதலில் வந்து இணைந்து போலி பண்ணி என்று கை விசேஷமாக வந்து இணைந்த அனுஷியாவும் ஷியாமலா என்று 2 ஆண்கள் 2 பெண்கள், அதிலே அன்பு மகள் ஷியாமலா பிந்தி வந்தாலும் காலம் தாமதித்து வந்தாலும் திறந்த பெட்டிகள் அத்தனைக்கும் சரியான பதிலையும் தந்து ஒரு பூனை கதையும் சொல்லி எங்களை மகள வைத்தார். அவர் மொத்தம் 14 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் இவர்களுக்கும். அந்த வழி அனுஷியா நீங்களும் 14 புள்ளிகள் தான் பெற வேண்டியவர்கள். ஏதோ கிருஷ்ணன் ஒரு பெட்டியை விட்டுவிட்டார் இந்த குவளை என்றதை நீங்கள் கூறிவிட்டீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு புள்ளி கூடி 15 புள்ளிகளில் நிற்கின்றீர்கள். மொத்தம் 39 புள்ளிகள் தான் கிடைத்திருக்கின்ற எல்லோருக்கும். அந்த வகையில் முதலாவது இடத்தில் அனுஷியா, இரண்டாவது இடத்தில் ஷியாமலா, மூன்றாவது இடத்தில் கிருஷ்ணா, நான்காவது இடத்தில் மகாலிங்கம் காணப்படுகின்றார்கள். இவர்கள் புள்ளிகள் குறைத்து எடுத்தாலும் 20 புள்ளிகளையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு. 20 பதங்களை கண்டுபிடித்தோம் என்ற நல்ல நினைவோடு அடுத்து இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பணிபுரியும் வேளையிலே நீங்கள் அனைவரும் வந்து இணைந்தமை பெரும் மகிழ்ச்சிக்குரியதாகும் என்று கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் கண்டுபிடிக்கலாம், புள்ளிகளை பெறலாம், ஆனால் பணி எங்கள் வாழ்க்கை பயணத்திலே அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் முன் பழக்க வழக்கத்தின்படி வந்த பதங்களை உபயோகித்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன தமிழா வேறு மொழியானு தெரியவில்லை எங்களுக்கு. அதனால் தான் நாங்கள் அந்த சில வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை தவற விட்டிருக்கின்றோம். ஆனால் இனிமேல் நாங்கள் வரும் காலங்களில் இந்த பதங்கள் வரும்பொழுது சரியான பதத்தை நாங்கள் கண்டு பழகி கொண்டு அதை உபயோகித்து கொண்டால் எங்களுக்கு மகிழ்ச்சியும் என் தமிழுக்கு செய்யும் தொண்டுமாக ஏற்படும் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன் அன்பு உறவுகளே. இறுதியாக நல்ல சுவாரஸ்யமாக சென்ற நிகழ்ச்சியை அலங்கரித்து இறை பக்தியோடு முடிப்போம் என்பதற்காகவோ என்னவோ எங்கள் மகள் ஷியாமலா வந்து ஒரு பாடலை தந்திருந்தீர்கள். அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இறுதியிலே நீங்கள் இன்று முழுமையாக கேட்டு மகிழ்ந்து இணைந்து இருக்கின்றீர்கள். ஒரு தடவை காற்றலைக்கு வந்து உங்கள் தொகுப்புரையை தரலாம். ஒவ்வொருவரும் அதை தந்து பழக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த வகையிலே கடந்த வாரம் வந்து சிறப்பாக செய்திருந்தது. இன்று மகள் ரேவதி வந்திருந்தால் அவரும் செய்வார், நீங்களும் செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து நாங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கின்றோம். நீங்களும் ஆர்வமாக இருக்கின்றீர்கள். பக்தியோடு பாடுகின்றது அந்த பாடல், திருப்புகளை பாட பாட.

சிறப்பான இந்த பாடல் அருள் திரு ஆறுபடை வீடுகொண்ட திருமுருகனின் பெருமையையும் புகழையும் சிறப்பையும் மகிமையையும் இல்லாமல் இசைகளுக்குள்ளே சிறந்த இசையோடு வரும் திருப்புகழ் தருகின்றது. திருப்புகழை பாடினால் எங்களுக்கு இந்த புகழ் முழுக்க அவருடைய பெருமை முழுக்க சிறப்பு முழுக்க எங்களுக்கு புரிய வரும் என்று அழகாக பூவை செங்குட்டுவன் அவர்கள் வரி கோர்த்து கொடுத்திருந்தார். அந்த வரிகளுக்கு இனிமையான பக்தி இசையை சூட்டியிருந்தார் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள். அது மட்டுமல்லாமல் பிரபல பின்னணி பாடகிகளாக சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி அம்மா அவர்களோடு பி சுசீலா அம்மா அவர்களும் இணைந்து தங்களுடைய இனிய குரலிலே அழகிய அருளை பெறக்கூடும் வகையில் ஆறுபடை வீடையும் போற்றக்கூடிய திருப்புகளால் அறியக்கூடிய அந்த பெருமை வாய்ந்த முருகனை பற்றிய பேரருளை தந்த பாடல். என் கண்ணு ஆலயத்துக்கு சென்று வந்து அந்த அருளோடு எங்கள் மகள் சியாமலா தந்திருந்தார். இறுதிப் பாடலாக இந்த பாடலை கேட்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்று தமிழை பற்றி அறிந்து கொண்ட எங்களுக்கு தமிழ் கடவுளின் பாடலும் கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்பு மகள் நேரம் நெருங்கிவிட்டது. அன்பு மகள் சியாமலா, நீங்கள் வரலாம், உங்கள் தொகுப்புரையை தரலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வரவே எதிர்பார்க்கின்றோம். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி.

0: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வை அலங்கரித்து சென்ற வேளையில் முடிவுரையை தொகுத்து தருவதற்காக அன்பு மகள் ஷியாமலா வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே.
1: இன்றைய பொக்கிஷம் நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையா தொகுத்து வழங்கின அப்பாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கலந்து சிறப்பித்த இன்னும் புதுமண தம்பதியா இன்னைக்கு வந்தாங்க, வந்தாரு மகாலிங்கம் ஐயா. அவரு ஜோடியாவே வருவாங்க இருவரும், கேஸ் கிருஷ்ணன் ஐயாவும் அவர் மனைவி அனுஷா அம்மாவும். அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஆனா ஒரே ஒரு குறை, ஆனா கிருஷ்ணன் ஐயாவுக்கு ஒரு புள்ளி போயிச்சு.
0: போட்டி என்றால் அப்படி
1: அடுத்த தடவை வரும்போது அதை வாங்கி அதை பெற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன்.
0: சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அப்படி அமைய வேண்டும். பதங்கள் அப்படி இருந்தன கண்டுபிடிப்புகள், உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் ஒரு விலகு
1: நல்லா இருந்துச்சுப்பா. முன்னாடி நீங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்பா. ஏன்னா நீங்க சொன்ன அந்த படுக்கை மஞ்சம் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முடி கேட்டதுதான், அது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது அந்த வார்த்தை.
0: ஒரு தடவை கேட்டாலும்
1: அதனால அந்த வார்த்தையில ஞாபகம் இருந்துச்சு, பண்ணி இருந்துச்சு எனக்கு
0: புதிய பதங்கள்.
1: அதனால உங்களோட கூர்ந்து கவனிச்சா அந்த வார்த்தைகளோட சாரம் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா எனக்கு ஞாபக சக்தியெல்லாம் கொஞ்சம் குறைவு தான், ஆனாலும் எனக்கே இருக்குல்ல.
0: அதுதானே எனக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைப்பதற்கு பூனை குறுக்க வந்தது இல்லையா? சரி, வாழ்த்துக்கலம்மா. சிறப்பு
1: பூனையால லேட்டா வந்தாலும் தாமதமா வந்தாலும் நான் கலந்து சிறப்பிச்சு ரொம்ப எனக்கு சந்தோஷம்.
0: சிறப்பு சிறப்பு கிடைத்தது அத்தனையும் நீங்கள் எல்லோரும் சரியாக சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவிரைக்கு ஓடி வந்து நிகழ்ச்சியை கவனித்து நீங்கள் உற்று நோக்கி அதை உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் அதை எடுத்து கூறியதற்கு என்னுடைய நன்றி. ஒவ்வொருவரும் இதை செய்து பழக வேண்டும்.
1: நல்லதாப்பா கேட்கறேன், ஆனா சொல்ல வர மாட்டேங்குது.
0: வரும் வரும், அது
1: நீங்க இப்படியே டெய்லி பழகி விட்டீங்கன்னா வந்துருப்பா.
0: ஆமா, போக போக வரும் என்று கூறிக்கொண்டு வந்து இணைந்து நேரத்து இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து இந்த முடிவிரையை தந்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி மகளே, நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி நிறைவுக்கு வருகின்ற பொங்கும் மன்னிக்க வேண்டும், தடுமாறுது வார்த்தைகள், காலம் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. இது கண்டுபிடி கண்டுபிடி என்று கூறப்படுகின்ற பொக்கிஷம், பொக்கிஷம் என்று கூறும்பொழுது அது எவ்வளவு பெருமதியான ஒரு பதமாகிற பொக்கிஷம். பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் பதங்கள் மேலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் உபயோகத்தில் பாவனையில் கொண்டு வந்தால் மீண்டும் அது சிறப்பாக இருக்கும், அது பாதுகாக்கப்படும் என்று கூறிக்கொண்டு எங்களால் முடிந்தவரை செய்யும் தொண்டிலே ஒரு சிறு தொண்டாக எண்ணி இன்று வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதை இந்த இப்படியாக கொண்டு வந்தேன் இந்த நிகழ்வை. அதை எல்லோரும் ஒருமித்து இணைந்து மகிழ்ந்து அதை அனுபவித்து நகைச்சுவையாகவும் எடுத்து அதை ஒரு போட்டி மாதிரி நடத்தி அதில் புள்ளிகளை பெறுவது போன்றும் விருப்ப பாடலை கேட்பது போன்றும் என்று தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு படைப்பினை கொண்டு வந்து உங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்து செல்வதற்கு உதவியாக இருந்தீர்கள். அதற்காக இன்றைய இணைந்து கொண்ட அனுஷ்யா, கிருஷ்ணன், மகாலிங்கம், சியாமலா உங்களுக்கு நன்றியை தரும். இந்த வேளையிலே இங்கே வருவதற்கு முன்பு எனக்கு ஆர்வமூட்டி வரவேற்பு தந்து வாழ்த்துக்குரியவர்களுக்கும், உலகளாவை இருந்து கேட்டுக்கொண்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருப்பவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கும். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து நான் தமிழுக்கு சிறு தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பளித்த மொன்றியல் தமிழ் வானொலி அன்பு மகள் அதிபர் வான் அரசி மீராவுக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். மீண்டும் இன்று நாங்கள் கண்ட பதங்கள் மாரி, கழுமரம், நாணயம், குவளை, வாயாடி, குடும்பம், அரங்கேற்றம், மஞ்சம், தேங்காய்ப்பூ, நள்ளிரவு, குற்றவாளி, நன்றி உணர்வு, செல், தீக்கோழி, புகழேந்தி, நவரத்தினம், புல்லாங்குழல், கலிகாலம், அச்சுப்பொறி, போலி என்ற 20 பதங்களை, எங்கள் பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். இவற்றில் பல பதங்களை நாங்கள் உபயோகிக்கின்றோம். சில பதங்களுக்கு மாறி உபயோகிக்கின்றோம், சில பதங்கள் தெரியாமல் உபயோகி

கொடுத்த அருளினால் கிடைத்தமை அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்பணிந்து வணங்கி அன்பு கருணை சாந்தம் இவர்களை மனதில் கொண்டு அறம் காத்து மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் புரிந்து சமதர்மம் சமாதானம் நிலவி ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கும் எங்கள் பண்டைய வாழ்வு அந்த பண்பாடுகள் குலையாமல் செல்வதற்கேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கேட்கும் இந்த வழி நாங்கள் அதற்கு அனுகூலமாவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுச் செல்கின்றேன். இன்றைய 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 8வது நாள் கதம்பத்திலே வந்த பொக்கிஷத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்போடு அறம் கண்டு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு

0: இந்த சொல்லுங்கள் செல்வகுமார், நன்றி உங்களுடைய பொறுமைக்கு. அங்கே மழைக்காலம் அப்படி மகனே,
1: மழை இது பெஞ்சுக்கிட்டு தான் பாருங்க, இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை குறைவா இருக்கு.
0: உங்களுக்கு குறைவாக இருக்கிறது, உங்கள் பணி முடிந்து விட்டதா?
1: பணி முடிஞ்சிருச்சு.
0: பணி முடிந்து விட்டு பணிக்கு சென்று வரும்போது போக்குவரத்தில் உங்களுக்கு இந்த மழையினால் இடையூறு உண்டா?
1: போகும்போது மழையில கொஞ்சம் குறைய பிடிச்சுக்கிட்டே போகணும்.
0: ஓ, நேற்று எதனா மழையில நனைந்து போனீர்கள்?
1: ஆமா, டூ வீலர்ல நேற்று போகும்போது ஒரு ஆள் காலுக்கார வேகமா போய் அப்படியே தண்ணி மேல அடிச்சு விட்டுட்டு போயிட்டான்.
0: அது தண்ணியோட தண்ணியா உங்களை கழுவி எடுத்திருக்கா? என்ன அவருக்கு தெரியும், நீங்க ஊத்தி விட
1: போகின்றீர்கள்.
0: அது ஒரு சவாலாக இருந்ததா உங்களுக்கு அங்கே சென்று வரும்பறை அந்த பயணம்? ஒரு சவால்,
1: ஒவ்வொரு நிமிஷமும் சவால் நிகழ்ந்ததுதான்ப்பா. இப்ப நம்ம மூணு கேள்வி கேட்டிருக்கீங்களப்பா. வாழ்க்கை சந்தோஷமா
0: கூறுங்கப்பா,
1: கேளுங்கப்பா,
0: நீங்க கூறுங்கள்.
1: சுகமானதா,
0: சுலபமானதா,
1: சந்தோஷமானதா,
0: சவால் நிறைந்ததா, எப்படி இருக்கும்?
1: சவால் நிகழ்ந்ததா, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை,
0: போராட்டம்
1: அந்ததையும் சேர்த்துக்கணும்.
0: அந்த சவால் வந்து போராட்டமா, போராட்டம் தான் உங்களுக்கு அது சவாலாக இருந்தது வாழ்க்கையில் முன்னே அடுத்த படி எடுத்து வைப்பதற்கு, இல்லையா? ஒவ்வொரு படியும் எடுத்து வைப்பதற்கு. சரி, அந்த சவால்களை நீங்கள் சலிப்போட எதிர்கொண்டீர்களா, இல்லை துணிவோடு எதிர்கொண்டீர்களா, நம்பிக்கையோடு எதிர்கொண்டீர்களா, பொறுமையோடு எதிர்கொண்டீர்களா?
1: சவாலை வந்து நம்ம வந்து துணிச்சலோடையே எதிர்கொள்ள முடியாது, பொறுமையா தான் எதிர்கொள்ள முடியும்ப்பா, வேற வழி இல்ல.
0: பொறுமையோட இருந்தால் அது வெல்ல முடியுமா? அதுல அங்காலே அடுத்த நகர்வு என்ன? சவால் வந்து விட்டது, பொறுமையோட மட்டும் இருந்தால் போதுமா?
1: ஆமா, இல்ல இப்ப இப்படி ஒரு அடிச்சுட்டு போயிட்டான் தண்ணிய, அது தாண்டி நான் அந்த காரோட மல்லிகட்டி வேகமா போய் சண்டை போட முடியாது.
0: இல்ல இல்ல, அதுவும் இல்ல பொறுமை என்று ஒன்று கூறுவா? அப்ப பொறுமையோடு இருந்தால் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். இதர அவரை விரட்டி பிடித்து அவருக்கு பேச்சு கொடுத்தாரு. அதுவும்
1: உடனே நம்ம வந்து இருக்கிறத சரி இந்த மட்டுக்கு அடிக்காம போயிட்டானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய் தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு போக வேண்டியதான்.
0: அப்படியான சரி, அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய நிறைவாக சவால்களை சந்தித்திருக்கிறீர்களா?
1: சந்திச்சிருக்கேன், நிறைய சவால்களை.
0: சரி, அதை அப்படியே வைத்துக் கொண்டு மனதிலே நான் இன்றைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம்?
1: இன்னைக்கு வந்து படைத்தானே மனிதன் படைத்தானே அந்த பாடல்ப்பா.
0: படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, அப்படித்தானே?
1: ஆண்டவன் படை

0: அந்த பாடல்
1: படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. சரி, அப்ப நாளைய தினம் என்ன பாட வேண்டும்?
0: பழனி படத்துல இதயம் இருக்கின்றதே அந்த பாடல் தான்.
1: அன்றொரு நாள் கேட்டீர்களா?
0: இல்லப்பா, இந்த பாடல் கேட்டு ரொம்ப வருஷம்
2: முன்பு நான் லியோ ஐயா கேட்ட பாடலாக நேயர் விருப்பத்தில் நேயர் நேரத்தில் ஒளிபரப்பி இருந்தேனே.
0: அதே நான் கேட்கல, நான் கேட்கல,
1: வானொலியே கேட்கவில்லை.
0: இல்ல இல்ல, இந்த பாடல் நான் விரும்பி கேட்கலன்னு வானொலியில கேட்டு
2: பாத்திருக்கா தமிழுக்கு. நீ இதுவும் ஒரு சவால் தான், கேட்கவில்லை என்றவுடன் நீங்கள் வானொலியை கேட்கவில்லை என்று நான் நினைத்தேன். கேட்கவில்லை என்று நீங்கள்
0: கூறுவீர்கள். நான் விருப்பமா
1: கேட்கிறேன். சரி, உங்களுக்கு அந்த பாடல் என்று கிடைக்கும்.
2: இப்ப உங்களுடைய முடிவு என்ன? முடிவு என்ன? வாழ்க்கை எப்படிப்பட்டது?
0: வாழ்க்கை போராட்டம் இரண்டதான் வாழ்க்கை.
2: அப்ப போராட்ட வெற்றி காண்பது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா, சும்மா சாதாரணமா இருக்குமா, எப்படி இருக்கும் அந்த சவாலே? சவால்கள் நிறைந்ததுதான் மகனே வாழ்க்கை என்பது என்னுடைய அனுபவம். அதை நாளத்தோட அவர்கள் வந்து கூறும் பொழுதும், ஒரு சின்ன புழு தன்னை ஒருவன் பிடித்து விட்டால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த சவாலை எதிர்கொண்டு உயிருக்காக போராடுகின்றது. சரியா? அது மனிதன் பலம் என்று உள்ளது நண்டபடியால் அது நசுங்குகின்றது. அது இல்லை என்றால் அது வாழும். அந்த போராட்டத்தை ஜெயிக்க துணிய வேண்டும். அந்த துணிவு, நம்பிக்கை, பொறுமை வேண்டும். நல்ல கருத்து. வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்கள் பாடலை தருகின்றேன். இணைந்தமைக்கு நன்றி.
0: நன்றி
1: குமார். வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: வணக்கம். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே.
3: வணக்கமே. வணக்கம்.
1: வணக்கம். நலமாக இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கிறேன். பேருந்து பயணத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே வந்தேன். சுகமாக இருந்தது.
2: அந்த பயணம் சுகமா இருந்ததா உங்களுக்கு? நிகழ்ச்சி இல்லாதவிட்டால் பயணம் செய்வது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கு, சவாலாக இருந்திருக்கும்
3: இல்லையா? பஸ் எப்ப வரும் அப்படின்னா ஒரு சுகமான ஒரு பயணமா இருந்தது.
2: ஆஹா, சுகமான. ஏதாவது ஒன்றுக்கும் அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கின்றது இல்லையா? பிரயாணம் கடந்து வந்த உடனே அந்த நேரத்தை நீங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அது சுலபமாக இருந்தது உங்களுக்கு. அப்ப சவால் இருந்திருக்கிறது, அதை சமாளித்து பொறுமையோடு அதை சமாளித்து விட்டீர்கள். சரி, அப்ப உங்கள் கருத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை என்பது பிறக்கரிய பேறு. அந்த பேறு நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு சுகமாக இருக்கின்றதா இல்லை, அது அதை சுகமாக வாழ்வது ஒரு சுலபமான காரியமாக இருக்கின்றதா இல்லை, அது பெரிய சுமையாக இருக்கின்றதா அல்லது சவால்கள் நிறைந்ததாக இருக்கின்றதா?
3: அது சுகம் தான் அதுல முக்கியமான விஷயமாவே இருக்கு. அது எந்த காலகட்டத்திலயும் அது நம்ம என்ன விட்டு அது போனதில்லை.
2: கூறின உறவுகள், பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்க வைத்தது ஒரு சுமையாக இருந்தது, சவாலாக இருந்தது. அடுத்தது உத்தியோகத்தை சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் வாழ்ந்து கரைச்சல் பட்டு பிறகு நாங்களாக தேடிக்கொண்டோம் அப்படியெல்லாம் கூறுகிறார்கள். அப்ப வாழ்க்கை என்பது சவால்கள் இல்லாத, சுமை இல்லாததா?
3: அப்படிதான், அப்படிதான் வாழ்க்கை. அப்படிதான், அது எதுவுமே சுமைங்க சொல்றதுக்கெல்லாம் இல்ல, அதெல்லாம் இடம் இல்ல.
2: அதுதான் உமையா கூறுங்க. சுமையான சுகம் என்று சொன்ன, சுகமான சுமைகள் என்று சொன்ன, அதுதான் வாழ்க்கை. சாதாரண கையை கட்டிக்கொண்டு வாழ்ந்தாச்சு, இருந்தாச்சு, உண்டாச்சு, உறங்கியாச்சு, மகிழ்ந்தாச்சு, அப்படி கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்க வேண்டும், வாழ்ந்து பார்க்க. குறிப்பிட்டு அந்த பாட்டும் பதத்தை குறிப்பிட்டு எழுதி இருந்தீர்கள். வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும்.
3: சரி,
2: அந்த சவாலை
3: முதல்ல எடுமுனையில சவாலதான் முதல்ல சந்திக்க வேண்டியதா இருக்கு. அந்த சவாலை கடந்து வந்த பிறகுதான் அந்த சுகத்தையே பார்க்க முடியுது.
2: இந்த குழந்தை, ஒரு ஆன்மா அன்னையின் வயிற்றில் இருந்து கருவாகி உருவாகி அது வெளியாகி பிறக்கும் வரை சவால் தானே ஐயா?
3: சவால் தான். அந்த கருவிலே ஒரு சவால் தானே. அந்த
2: அதனால் சவால் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த சவால் இல்லாமல் வெறும் வாழ்க்கை சுகமானதோ சந்தோஷமானதோ அல்ல. அந்த சவாலை பொறுமையோடு ஏற்று, துணிவோடு அதை எதிர்த்து, நம்பிக்கையோடு வெற்றி கொள்ளும் பொழுதுதான் அது இனிமையாக வருகின்றது, மகிழ்வாக வருகின்றது. அந்த கருத்தை தான் நீங்கள் கூற வருகின்ற முதல்ல நீங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டு வந்தேன் பயணம் சுகமாக இருந்தது என்பதற்குள்ளேயே அடங்கிவிட்டது இந்த
3: கருத்துக்களை. சிறப்பாக இருந்தது. இதுதான் நம்ம அமைச்சிக்கு ஒரு சூழல் இல்லைங்களா, ஒரு ஒரு சப்போர்ட், ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுது. நம்ம அந்த ஒரு நம்ம ஒரு நம்ம தொய்வு இல்லாம இருக்கிறதுக்கு, நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துகிறது தான் நமக்கு அது
2: முக்கியமான. புதிய சூழலையும் உருவாக்கி விட்டீர்கள். ஊன்றுகோல், அதாவது சவால் என்ற ஊன்றுகோல் இல்லாது விட்டால் வாழ்க்கை என்பது சுமூகமாக இருக்காது. ஒரு சப்பன் தானே இருக்கும் வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தா அதுல ஒரு சப்பன் தானே இருக்கும். என்னதை காண்பது,
3: சம்பாதிக்கிற அந்த வருமானங்கிறது அது பற்றாக்குறையா தானே ஏற்படுது. எப்படி இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிக்கலாம் போதவில்லைங்கிறது மாதிரி தானே இருந்தது உங்களுக்கு. அந்த இடத்துல சவால் உங்களுக்கு உருவாக்கிடுது இல்லைங்களா.
2: நிச்சயமாக மக்கள் தொகை அதிகம் தானே, அந்த உருவாக்கங்கள் அதிகம் இல்லவா.
3: ஆமா,
2: அதுவும் ஒரு காரணம். 5, 6, 7, 8, 10 பிள்ளைகள் ஜனத்தொகை அதிகரிப்பதும் ஒரு சவால் தானே. அந்த அந்த அதற்குள்ள
3: பொருளாதாரத்தை எதிர்கொள்றதுல ஒரு சவால் தான், பொருளாதாரத்தை எதிர்கொள்றதுல ஒரு சவால் இருக்கு. அதுக்குதான் அளவான அளவான குடும்பம் வளமான வாழ்வு தரும் சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் அதுலயே நமக்கு அந்த கொஞ்சம் குறைஞ்சவன் அந்த சிரமங்கள்
2: இந்த பக்கத்தால பார்த்தாலும் அந்த சுமை என்பது வரத்தான் செய்யும். சரி, இன்றைய தினம் என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
3: மன்னாதி மன்னன் படத்துல இருந்து கனிய கனிய மழலை பேசும் கண்மணி அந்த பாடல் கொடுத்தேன். இனிமே பாடல் கேட்போம்.
2: கனிய கனிய மழலை பேசும் கண்மணி. அப்படியான கனிய கனிய மழலை பேச முடியும் இல்லையா?
3: கண்டிப்பா.
2: காதல் மொழி கூட மழலையாக வரும் சில இருக்கு இல்லையா?
3: கண்டிப்பாக.
2: அதான் கனிய கனிய மழலை பேசும் கண்மணி என்று வரும். அப்ப நானே என்ன பாடல உங்களுக்கு
3: சவால் படத்துல இருந்து நெஞ்சே உன்னாசை என்ன நீ நினைத்தால் ஆகாது அந்த பாடல் கொடுத்துருங்க நாளைக்கு.
2: நெஞ்சே உன் ஆசை என்ன அந்த பாடல். சரி, உங்களுக்கு நான் மொத்தத்திலே நீங்கள் வாழ்க்கை என்பது என்ன என்று கூறுகிறீர்கள்?
3: அதான் சவாலை கடந்த பிறகு நிச்சயமா நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். சவாலை வந்து எதிர்கொள்ளணும், சவாலை சமாளிக்கணும். சமாளிச்சோம்னா நிச்சயமா
2: அதுக்கு
3: அந்த இந்த வாழ்க்கை ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு கொடை தான் இந்த ஒரு பிறவி. மறுஜென்மெல்லாம் சொன்னா ஒரு மாயைதான், மறுஜென்மெல்லாம் ஒரு மாயைதான், இருக்குமா இருக்காதா அதெல்லாம் தெரியாது. ஆனா இங்க கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை
2: அதனால அறிவாளி என்ற திரைப்படத்திலேயும் ஒரு பாடல், ஆடற மாட்டை ஆடி கறக்கணும், பாடற மாட்டை பாடி கறக்கணும், அறிவும் திறமையும் மீண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. அப்ப சவால் வாழ்க்கையில ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிக்கலை எதிர்நோக்கி அதிலிருந்து விடுபட்டு அதை வெற்றி காண வேண்டும். அதற்கு பொறுமை நிதானம் வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், பிணங்கு வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்து வந்தால்தான் அந்த வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது. கூட்டு நீங்கள் கூட்டு கழித்து அதை கொண்டு வந்து கூறுங்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன். உங்கள் கருத்துக்கள் நன்றி. காற்றலையில் நீங்கள் செய்தி பகுதியிலேயே உங்களுடைய செய்திகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் காற்றலை வருகின்றது.
3: நன்றி.
2: இப்பொழுது எங்கள் அன்பு நாகப்பன் நன்றி ஆனந்தன் அவர்களை மீண்டும் சந்திக்கலாம். எங்களுடைய நாகப்பன் அவர்கள் கேட்ட பாடல் வரை இருக்கின்றது. அந்த பாடல் என்ன பாடலா இருக்கும்? மைனா ஓ மைனா என்று மருமகள் திரைப்படுத்த பாடல். நாகப்பன் அவர்களே, உங்கள் பாடல் காற்றலையில்.

0: இனிமையான அந்த பாடல் அவர் கூறியிருந்தால் நல்லா இருக்கும் கேட்பதற்கும் மீதை கேட்பதற்கு நன்றான நல்ல ஒரு பாடல். மருமகள் திரைப்பட பாடல் நாகப்பன் அவர்கள் கேட்ட வேளையிலே காற்றலையில் கலந்து கொண்டு காவல் இருக்கின்றார் எங்களோடு பேசுவதற்கு அன்பு மகன் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து. வணக்கம் ஃபாரூக். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்.
0: அனைவருக்கும் வணக்கம் கூறிய உங்களுக்கு நாங்கள் அனைவரும் உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றோம். உங்கள் நலம் அறிந்தோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இன்றைய தினம் அங்கே மழை, உங்களுக்கு சவுதி அரேபியாவில் மழையினுடைய இடையூறு இருக்கின்றதா?
1: இந்த மழை இல்லப்பா. ஒருவேளை அடுத்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
0: இன்று நல்ல சூழ்நிலை இருக்கின்றது. கனடாவிலும் இன்று மழை இல்லை, வெயில் இருக்கின்றது, குளிர் இலேசாக இருக்கின்றது. ஆனால் ஆசிய நாடுகளிலே குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டிலும் இளத்தூர் நாட்டிலும் பெரும் வெள்ளங்கள் ஏற்பட்டும் அழிவுகளும் அனர்த்தங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் செய்திகள் வாயிலாக அறிவீர்கள். இப்பொழுது உறவுகளும் வந்தவர்களும் தங்களது நிலவரங்களை எடுத்துக் கூறியதையும் கேட்டிருப்பீர்கள் இல்லையா?
1: கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: இந்த வாழ்க்கை என்பது நாங்கள் பிறக்கரிய பேறு பெற்று வாழ வந்தோம், ஆன்மாக்களாக மனிதர்களாக வந்து வாழ வந்தோம். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் உணரக்கூடிய பகுத்தறிவு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வாழ்க்கை வாழ்வது சுகமானதா அல்லது சுமாரானதா அல்லது மகிழ்வானதா இல்லை இவற்றையெல்லாம் பெறுவதற்கு சகல சவாலானதா, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
1: சுமாரானது என்று நான் நினைக்கிறேன்.
0: சுமாரானது என்று சொன்னால் மகிழ்வும் என்னென்ன மகிழ்வும் இருக்கின்றது, சவாலும் இருக்கின்றது, சுமையும் இருக்கின்றது என்றெல்லாம் கூறுகிறீர்கள். இதைத்தான் ஒரு சிலர் கூறியிருந்தார்கள், சுமையாக சுகமான சுமைகள், இந்த சுமைகள் இந்த இடையூறுகள் இல்லாமல் வாழ முடியாது என்று கூறுகிறார்கள். சவால்கள் இல்லாமல், குறிப்பாக சொன்னால் சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை, சவால்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று கூறியிருந்தார்கள். அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளும்.
1: விளையாட்டு வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு சொல்றேன்.
0: இது ஒரு விளையாட்டுன்னு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள சுலபமாக எடுத்து இது ஒரு விளையாட்டாக நினைக்கிறீங்க. விளையாட்டு என்பதாதான் ஆதலால் வரும் சவால்களை எல்லாம் விளையாட்டாக நினைத்து வெற்றி கொள்ள பார்க்க வேண்டும் என்ற கருத்தோடு கூறுகிறீர்கள். அப்படித்தானே? அப்படியானால் அதற்கு என்ன மனப்பான்மை, என்ன தேவை எங்களுக்கு? பொறுமை தேவை.
1: பொறுமை கண்டிப்பா பொறுமை.
0: இந்த சவாலை நான் வெல்வேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லையா? வென்று காட்டும் துணிவு இருக்க வேண்டும். இன்றைய தினம் என்ன பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள் கேட்டு மகிழ்வதற்கு?
1: படம் ரிஷி மூலம் பாடல் வந்து நேரமீது நேரமீது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத.
0: பேப்பர்ல எழுத முடியாதா பாட்டு? அதுக்கு நேரம் வராதா?
1: ஆமா, அதுக்கு பகல்ல இருந்து பேப்பர்ல எழுதலாம், இரவு இருந்து
0: நெஞ்சில எழுதும். என்ன
1: நாளை? நாளை வந்து நல்ல நாள் பார்த்தவா மாலை சூட, நேரம்க்கு நேரம் பார்த்து மாலை சூட, நல்ல நாள் பார்க்க நல்ல நாள் பார்க்கவா. அந்த பாடல் படம் வந்து பொம்மலாட்டம்.
0: சரி, நல்ல நாள் கிடைக்காத விட்டால் மாலை சூட முடியாதா?
1: மாலை சூடுற நாலு பூரா நல்ல நாள் தான்.
0: சரி, நல்ல நாள் கிடைக்கவில்லை என்ன மாலை சூடலாமா?
1: அது ஒரு சவால் தான்,
0: ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான் இல்லையா?
1: ரிஸ்க் எடுக்க வேண்டும், விளையாட்டு தானே.
0: நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சவால் விட்டு சொல்லக்கூடியதாக ஏதாவது சவாலை வெற்றி கொண்ட சம்பவம் காற்றலையில் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: சும்மா விளையாட்டா, சின்ன படிக்கும் போது விளையாட்டு தனமா சின்ன சின்ன இதுதான். பெரிய சவால் இல்ல, விளையாட்ட செய்த சவால். ஐஸ் அந்த சைக்கிள்ல வச்சு அந்த அந்த குச்சி ஐஸ் வைப்பாங்க, அந்த படிக்கிற சமயத்துல மாணவர்களோட சேர்ந்து அந்த பிரேக் டைம் இன்டர்வல் டைம்ல வெளியே நிக்கணும். அந்த ஐஸ் இருக்கு. இன்னொரு மாணவர் நண்பர் சொன்னாரு, இந்த ஐஸ் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த நிமிஷத்துல வேம கடிச்சு திண்டும் அந்த ஐஸ் கட்டிய.
0: அது பெரிய சவால் தான்,
1: சவால்
0: வித்தியாசமான சவாலா இருக்குது.
1: கடகமாக கட்டிச்சு விண்டு ஒழுங்கியாச்சு.
0: அதோட பெரிய எந்த சவாலத்தை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்க சொல்லக்கூடிய சவால் என்று?
1: ஆமா, இதே போல சின்ன சின்ன ஒரு விளையாட்டான
0: இதையெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் பொறுமையோடு துணிவோடு நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் வெல்லலாம் என்று கூறுகிறீர்கள். அப்ப வாழ்க்கையில் சவால்கள் நிறைய உண்டு, அவையெல்லாம் சுகமான சுமைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று ஃபாரூக் உங்களுடைய கருத்தை முழுமையாக வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்துக்களை தந்திகள் பாடலாம். மீண்டும் சந்திப்போம் மகனே. நன்றி. இது முன்னிட்டு வானொலி 24 மணி நேரத்தை முடிச்சவை காற்றலையில் இப்பொழுது நேரம் கனடாவிலே 1 மணியை தாண்டி 5 நிமிடம் மதிய நேரம் உங்களுக்கு 11:35 ஆயிருக்கும். இந்த வேளையில அன்பு உறவு எங்களுடைய செல்வகுமார் அவர்கள் எம்ஆர் செல்வகுமார் வந்து ஒரு கருத்து தெரிவித்து ஒரு பாடல் கேட்டிருந்தார் அல்லவா, நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து படைத்தானே கேட்போமா அந்த பாடலை?

0: வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடல்களை அவ்வப்போது தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் காற்றலையில் கலந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் அன்பு நெஞ்சம் ஜோர்ஜ் அவர்கள், குவைத் நாட்டிலிருந்து. வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: அலமாவும் வளமாவும் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம்.
0: நாங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு நீங்கள் அன்பானவர் என்றபடியால் எல்லோரும் அன்பாக இருக்கின்றவர்களால் நீங்களும் அன்போடு இருக்கின்றீர்கள், மகள்வோடு இருக்கின்றீர்கள். இங்கே ஆசிய நாடுகளிலே நன்றாக மழை பொழிந்து பெரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஊருக்கு நீங்கள் பேசும் பொழுதும் கனடாவில் மழை என்பது இல்லை, குளிர்தான் லேசாக ஆரம்பிக்கின்றது. அங்கே சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கின்றது மழை?
1: சௌதி ஃபாருக் இருக்கிறது, நான் இருக்கிறது குவைத் ஐயா.
0: இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடு தானே, மத்திய கிழக்கு. உங்களுக்கும் தூரமா?
1: ஆமாங்க ஐயா.
0: அங்கே மழை இல்லை என்று சொன்னார். உங்களுக்கும் மழை இல்லையா?
1: ஆமா, மழை இல்லை.
0: அப்ப நல்லவர்கள் இல்லை?
1: நாங்களும் நல்லவங்க இல்லை.
0: ஏனென்றால் நல்லா வெள்ளம் உள்ளாதானே எல்லோரும் பெய்யும் மழை
1: இல்லையா ஐயா? இங்கேயும் மழை பெய்யும் ஐயா, அங்கேயும் பெய்ய மாட்டாங்க. நல்லா மழை அங்கேயும் நம்ம ஊர் மாதிரி கொஞ்சாலுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சொல்லிருந்தேன், நம்ம ஊர் மாதிரி பெய்யும் இருக்குது மழை அப்படின்னு.
0: அப்படி என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்க வெள்ளம் தேங்கி நிற்காது, மணல் அங்கே மணல் தானே கூட இருக்கும். மண் பூமி எல்லாவிடம் மண் தான். அங்கே மணல் என்று இருக்கின்றபடியால் உறிஞ்சின் தன்மை கூட. அங்கே நதி இருக்கின்றதா உங்கள் பகுதியிலே? ஆறு உங்களுக்கு என்ன? மழை இல்லாத வெயில் அடித்தான வீட்டின் உள்ளே மாளிகை மாளிகை வாசம் ஐயா உங்களுக்கு? மாளிகை வாசம் வீசல. சரி, உங்களுக்கு இந்த வாழ்க்கை, எங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை, நாங்கள் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கை. நீங்கள் இது சுகமானது என்று எண்ணுகிறீர்களா, சுமையானது என்று எண்ணுகிறீர்களா, சுமாரானது என்று எண்ணுகிறீர்களா, இல்லை சவால் நிறைந்தது என்று எண்ணுகிறீர்களா?
1: வாழ்க்கை ஒரு மாயஜாலம் ஐயா. எப்படி ஒரு டைம்ல சுகமா இருக்கும், ஒரு டைம்ல கஷ்டமா இருக்கும், ஒரு டைம்ல சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான வாழ்க்கை ஏற்ற தாழ்வோடு போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை
0: சவால்கள் உள்ளது என்று கூறுகின்றீர்கள்.
1: சவால்களும் உள்ளது.
0: சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சவால்கள் சுகமான சவால்களா, சுமையான சவால்களா, அதை நீங்கள் எப்படி வென்றீர்கள்?
1: சுமையான சவால்களை சுகமாக வென்றேன்.
0: சுகமாக வென்றீர்கள். அதுக்கு என்ன, அதுக்கு என்ன காரணம், என்ன சூக்மம்? பொறுமையா,
1: பொறுமை, கடின உழைப்பு, நம்பிக்கை, கடின உழைப்பு. நீங்க சொன்னீங்கல்ல பாட்டம் பதத்துல, நம்பிக்கை,
0: நம்பிக்கை
1: காரணம்.
0: நம்பிக்கை நான் வெல்வேன் என்று துணிவு இருந்தது, பொறுமை இருந்தது, அங்கே கடின உழைப்பு என்று இன்னும் ஒருவர் கூறுகின்றார். அதை நீங்கள் உங்க கடின உழைப்பு, அந்த கடின உழைப்பு தான், அதனால்தான் நீ வாழ்க்கை. உழைப்பு இல்லாமல் என்ன வாழ்க்கை? என்ன நல்லபடியாக கூறினீர்கள். என்ன பாடலை இன்று உங்களுக்கு தர வேண்டும்?
1: ஜெய்பீம் படத்தில் வந்து வேட்டக்காரனாங்க அந்த பாடல.
0: ஜெய்பீம் பாடல் மூன்றாவது பாடலை நீங்கள் தான் கேட்கிறீர்கள், என்ன காரணம்?
1: ஆமா, அந்த படம் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. அதால
0: கொஞ்சம் நல்லா பிடித்தது, முழுமையா நல்லா பிடிக்கலையா? இது ஒரு சவால் தான். நாளைய தினம் என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் கதம்பம் நேயர் விருப்பத்திலே?
1: நாளைய தினம் ஒரு தாயின் சபதம், எனது தானம். ஓகாதில் விழவில்லையா அந்த பாடல்,
0: எனது காலம். இது யாற்றுக்காக விழ வேண்டும்?
1: எங்களுடைய சிந்தனை செல்வன் ஐயாவோட கால விழுந்த போதும்.
0: ஐயோ, அப்படி
1: யாராங்களை
0: தான் முடித்ததையா எனக்கு விழுகிறது, விழுகிறது. நல்லது மகனே, மகிழ்வாக வாழ்வோம், மகிழ்வாக இருப்போம். இந்த சுமையாகத்தான் இருக்கும், சுமைகளாகத்தான் இருக்கும். அது அது ஒரு சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அந்த சவால்களை பொறுமையோடு, நம்பிக்கையோடு, துணிவோடு, நீங்கள் சொன்ன கடின உழைப்போடு வெற்றி காணும் பொழுது அது சுகமாக இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு சுமைதான், சுமையான சுகமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு சொல்கிறீர்கள். நன்றி உங்களுடைய அழைப்புக்கும், பாடலை தந்தமைக்கும், கருத்துக்களை தந்தைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்கவே என்று கூறுகின்றேன். அங்கே நீங்கள் நல்லாறு ஒருவர் உள்ள அந்த நீங்கள் ஒருவர் இருக்கிறபடியாதல் இடையிடையே மழை பெய்கிறது என்று நான் நினைக்கிறேன். சரியா?
1: என்ன மாதிரி எல்லாரும் நல்லா வருகிறாங்க ஐயா?
0: இல்லையா, அவங்களுக்கு மழை வந்தாலும் என்ன, வெயில் வந்தா என்ன, வாழ்க்கை சுமாராக ஓடுகின்றது என்று அவங்க எண்ணுகிறார்கள். சரியா? அதை அவங்க சுகமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். புல்வெளியிலே மாடுகள் மேய்கின்றது, ஆடுகள் மேய்கின்றது, அதுகள் அந்த வெயில் அந்த சுவாத்தியத்தை தாங்குங்கள். அதை மெய்ப்பவன் ஒருவன் இருக்கின்றான் அல்லவா, அவனும் அந்த வந்து சுமையாக இருந்தாலும் அதை சுகமாக எடுத்து தான் அந்த அதை வெற்றி காணுகிறான். இரண்டும் வித்தியாசமான உடல்நிலை, இரண்டும் வித்தியாசமான காலநிலை, எதிர்வு நோக்கும் தன்மை. அதற்கு புல்லும் தண்ணியும் போது இவனுக்கு சாப்பாடு வேண்டும், சமைக்க வேண்டும், அதை செய்து கொண்டுதான் போடும், புல்லை கடித்து உண்ண முடியும். சவால் தான் வாழ்க்கையில. நாங்கள் கலந்துரையான பல விடயங்கள் பேசலாம். நன்றி ஜோதவர்களே, உங்கள் பாடல் இன்று கிடைக்கும் கேட்டு மகளெல்லாம் இப்பொழுது இன்னொரு அந்த அவரை அழைக்கச் சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே சந்தன் ராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களை அழைக்கும் முன்பு அழைக்க இருக்கின்றேன். அந்த வேளையில இங்கே ஒரு பாடலை கணபதி அவர்கள் தந்து சென்றிருந்தார்கள், இன்றைய தினம் கேட்க விருப்பம் என்று சொல்லி அந்த பாடல் அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. இப்ப இனிமையான இல்லை ஆனந்தன் அவர்கள் தந்த பாடல், நாங்கள் கணபதி அவர்களுடைய பாடல் கொடுத்து விட்டேன், மனம் படைத்தேன் என்ற பாடல். ஆனந்தம் அவர்கள் ஆனந்தமாக வந்து சுமையாக இருந்ததை சுகமாக எண்ணி சவாலை சந்தோஷமாக பொறுமையோடு கழித்து வந்தவர்களவா. அவர் கேட்ட பாடல் வந்து கனிய கனிய மழலை பேசும் என்று ஆரம்பிக்கும் மன்னாதி மன்னன் திரைப்படுத்த பாடல். ஆனந்தன் நீங்கள் கேட்ட பாடலை முன்னேற்ற தமிழ் வானொலி காட்டுகளை தருகிறது. நேரம் இப்பொழுது எங்களுக்கு 1:17 காட்டும்பொழுது உங்களுக்கு 11:47 நள்ளிரவை எட்டி பிடிக்கப் போகின்றீர்கள். நிகழ்ச்சியும் விரைவில் முடிவுக்கு வர இருக்கின்றது.

0: நீண்ட காலத்தில் வந்த மன்னாதி மன்னன் திரைப்படுத்த பாடல் புரட்சி நடிகர் அவர்களோடு நாட்டிய பேரொழியும் இணைந்து பாடிய கனிய கனிய மழலை பேசும் கண்மணி. மழலை நாங்கள் குழந்தைகளின் வாயிலாகத்தான் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த காதல் நேரத்திலும் வருகின்ற மொழிகள் காதலனுக்கும் காதலிக்கும் அதுவும் கனிய கனிய இனிக்கும் மழலை போலத்தான் இருக்கும் என்று கூறப்பட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் இன்றைய கதம்பத்தில் நிரலையில் கேட்க பல கருத்துக்களை தந்த எங்கள் அன்பு நீ நெஞ்சம் சவுதி அரேபியாவிலிருந்து வந்தார் ஃபாரூக். நீங்கள் கேட்ட பாடல் ரிஷி மூலம் திரைப்படுத்த பாடல் அல்லவா? இந்த வேளையிலே சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். தன்னுடைய பாடலை கொடு. வணக்கம் சந்தன் ராஜ், உங்களுடைய பாடலை தாருங்கள்.
1: நாளைய பாடலையா? என்னை அறிந்தால் திரைப்படம் ஒரு பாடல் இருக்கும்யா.
0: என்ன பாடல?
1: இதயத்தை ஏதோ ஒன்று.
0: ஓ, இதயத்தை ஏதோ ஒன்று கிள்ளுகிறதா? நெருடுகின்றதா? அதுல ஒரு சவால் இருக்கணும், நெருடல் இல்லையா?
1: ஆமாங்கய்யா.
0: இது உன்னை அறிந்தால் திரைப்படுத்த பாடல் தருகிறேன். தலைவர் நேர காலத்தை எழுதிவிட்டார் பாடல்
1: தனக்கு.
0: உனக்கு இது எனக்கு
1: 20 உனக்கு
0: 60 சவாலே
1: வாழ்ந்தவர்கள். நல்லது நிகழ்ச்சியோட இணைகிறார் ராணியம்மா.
0: ராணியம்மா இணைகிறார். வணக்கம் ராணி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்கள் ராணி, இறுதி நேரம்.
2: ஐயா வணக்கம்.
0: கூறுங்கள். எப்படி நலமா இருக்கின்றீர்களா சகாயா? அன்சுராணி சந்தன் ராஜ் அவர்களே.
2: நல்லா இருக்கிறீங்களா?
0: சரி, உங்களுக்கு இந்த வாழ்க்கை சுகமானதாக இருக்கின்றதா, சுமையாக இருக்கின்றதா, இல்ல சவால்கள் நிறைந்ததா இருக்கிறதா, இல்ல சுலபமாக இருக்கின்றதா?
2: சுகமானது.
0: எப்படி சுகமாக இருக்கின்றது? பிறகு சவால் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையோடு கணித்து சுகமாக்கிக் கொள்ளுகின்றீர்கள், அப்படித்தானே? சிலர்
2: நினைக்கின்றார்கள்,
0: ராணி சொல்லுவது போல் சிலர் நினைக்கின்றார்கள், வாழ்க்கை என்பது பெரிய சுமையானது, கடுமையானது. அது இல்லாமல் எப்படியம்மா வாழ்றது? சவால் இருக்க வேண்டும், சுமைகள் இருக்க வேண்டும்.
2: எண்ணம் போல் வாழ்வு.
0: அதான் எண்ணம் போல் வாழ்வா? சரி, நல்லது, ஒரு கருத்தை தந்திருக்கேன். எண்ணம் போல், அந்த எண்ணம் போல் வாழ்வதற்கு சில சவால்கள் சுமைகள் இருக்கும், அதை பொறுமையோடு கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் இல்லையா?
2: எதிர்பார்த்தது கிடைக்கும்,
0: அது ராணியிடம் நிறைவாக இருக்கின்றது இல்லையா? இல்லம்மா, பொறுமை
2: இருக்குன்னு நான்
0: நம்புறேங்க. அது நம்பிக்கை தான் வாழ்க்கை அம்மா, நம்பிக்கை தான் வாழ்க்கை.
2: நிறைய கான்பிடன்ஸ் உண்டுங்கய்யா.
0: ஓ,
2: முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
0: துணிவு, அந்த துணிவு, கெட்டிக்காரை சிறப்பு, இவையெல்லாம் அமைந்ததுதான் வாழ்க்கை. சுலபமாக சுருக்கமாக அழகாக கூறுவீர்கள். அப்படியானால் இன்று நான் என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
2: எனக்கா பாடு நிலாவே தேர்ந்தெழுது.
0: ஓ, சும்மா கவிதை கூடாதா? சில வேளை இந்த கவிதையில தேன் இல்லை என்றால் நான் கொஞ்சம் பூசி விடுகிறேன். பாடல் தேன் கவிதை. அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
2: நாளைய தினம் வந்து கற்பூர பொம்மை உண்டு கை வீசும் பண்றது உண்டு.
0: அது அது தேன் இல்ல, அது இல்லையா? கற்பூர பொம்மை அல்லவா? கற்பூர பொம்மை
2: உண்டு,
0: வாசனை கிடைக்கும் இல்ல, தன்னை உரிக்கி மற்றவருடைய வாசனையும் ஒளியையும் கொடுக்கும் இல்லையா? வாழ்க்கை ஒரு மழுகுதிரி எரிந்து எங்களுக்கு ஒளி தரும் பொழுது கூட எவ்வளவு சவாலை அதை எதிர்நோக்கின்ற காற்றிலே எதிர்த்துண்டு எரிய வேண்டும், வெளிச்சத்தை அழகாக கொடுக்க வேண்டும், திரி சரமாக எரிய வேண்டும் என்று பல விடயங்கள்
2: இருக்கின்றது. அதுல வந்து சவால்கள் இருக்கும் ஐயா.
0: சவால்கள் வாழ்த்துக்கள் அம்மா. சவால்கள் இல்லாம
2: நீங்க சொன்ன நாலு ஹெட்டிங் கொடுத்தீங்க, நாலுமே ஒண்ணு சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை.
0: வாழ்க்கை
2: நாலும் தனித்தனியா இருந்ததுன்னா அது ஒன்னு சோகமா இருந்தா சோகமாவே போயிடும், சந்தோஷம் வந்தா சந்தோஷம் மட்டுமாவே போயிடும், சவால் வரணும் சவாலாவே போயிடும். நாலு சேர்ந்து வந்தாதான் அது வாழ்க்கை.
0: சிறப்பான கருத்துக்களை அன்பு மகளே நீங்கள் தந்தீர்கள். வாழ்த்துக்களம்மா. வாழ்க்கை என்றால் பலரிடமிருந்து கேட்கும் பொழுதுதான் இந்த அனுபவங்களும் அதில் உள்ள அறிவுரைகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது. சிறப்பான கருத்துக்களை தந்தீர்கள். வாழ்க்கை என்பது எல்லாம் நிறைந்ததுதான், அதை நாங்கள் சுகமாக பொறுமையோடு துணிவோடு நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்கள் பாடல் காற்றலையில் தருகின்றேன். நன்றி அம்மா. நன்றி,
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வரும் பாடல், அடுத்து வரும் பாடல் யாருக்காக வர வேண்டும் என்றால், அந்த பாடல் வருகின்றது ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து எங்கள் ஃபாரூக் பாடிய பாடல் என்று கூறியிருந்தேன். நேரம் இது, நேரம் இது, நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத நேரம் இது என்று கூறியிருந்தால் அந்த பாடல் காற்றலை அலங்கரிக்கின்றது. இப்பொழுது கேட்போமா ஃபாரூக் உங்கள் பாடல்?

0: இனிமையான அந்த பாடல் ஃபாரூக் உங்களுக்காக ஒலித்த வேலை. இன்னும் ஒரு பாடல் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றது. வருவதற்கு இப்பொழுது நேரம் சரியாக 12 மணியை எட்டி பிடித்து விட்டோம். எங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்த நேரம், ஆனால் அந்த பாடலை தந்து செல்ல வேண்டியிருப்பதனால் எங்கள் அன்பிய நிமிஷம் ஜோஜ், நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது காற்றலையில். ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து வேட்டைக்கார கூட்டங்க நாங்கள் அந்த பாடல் கேட்போமா?
1: அடி அப்படியே அல்லியே உங்களுக்கு தம்பி பாப்பா பிறக்க போறாடிய.

நல்லவர் பாடல் காற்றலையில் கலந்தது என்பது ஒரு ஒளி அண்மையில் வெளிவந்த ஜெய் பீம் என்ற திரைப்படத்து பாடல் இன்று எல்லோருடைய மனதிலும் உள்ளத்திலும் உதட்டிலும் பேசப்படுகின்ற ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. ஒரு இயற்கையான உண்மையான கதையை வெளிப்படுத்தி கொண்டு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும், அவர்கள் சுதந்திரம் இல்லாமல் வாழ்வதற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற போராட்டத்தோடு வந்த பாடல் ஒரு விழிப்புணர்வு திரைப்படமாக இருக்கின்றது. அந்த வகையில் இறுதியாக ஒரு பாடல் வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து ராணி அவர்கள் ராணி சகாய ஆஞ்சி ராணி அவர்களை நீங்கள் வந்து இணைந்து கருத்துக்களை தந்து கேட்ட பாடல் பாடு நிலாவே தேன் கவிதை என்ற பாடல். அந்த பாடலோடு இனிது நிறைவேறுகின்றது இன்றைய கலம்பம் நிரலை நிகழ்ச்சி.

இன்றைய கதம்பத்தை அலங்கரித்த இறுதி பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளை, நீங்கள் அனைவரும் திருப்தியாக இருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன். இன்றைய கதம்பம் நிகழ்வு வேறு ஒரு வடிவத்தில் வந்திருந்தது. வழக்கமாக புதையல், இன்றைய நாள் புதையல் நிகழ்வு காண வேண்டும். இதுவும் ஓர் புதையல் தான். எங்கள் மனதிலே இருக்கின்ற புதையலை வெளியே கொண்டு வந்திருந்தோம். இன்று சுகமானதா, சுமூகமானதா, மகிழ்வானதா என்று வந்தது. சவால் நிறைந்தது என்பதை கொண்டு வரும் என்று எண்ணுவதற்கிடையிலே தருமபுரியில் இருந்த ராஜ்குமார் வந்து இந்த பதத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நான்கு பதத்தையும் வைத்து நாங்கள் இன்று கருத்தரங்கை நிகழ்த்தியிருந்தோம். அந்த கருத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து கூறினதை நாங்கள் கொண்டு கூட்டி செய்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை சுகமானதுதான், அது சுமையானது. அந்த சுமையை தருவதற்கு சவால் இருக்கின்றது. அந்த சவால்கள் இல்லாமல் அந்த வாழ்க்கையின் சுமை புரியாது எங்களுக்கு. அந்த வாழ்க்கையின் அந்த சவாலை வென்று அந்த சுமையிலிருந்து விடுபட்டு வரும்பொழுதுதான் சுகம் வருகின்றது. ஆக மொத்தத்திலே நீங்கள் கூறிய அத்தனை கருத்துக்களும் வாழ்க்கை சுகமானது என்றுதான் கூறப்படுகின்றது. அதனால்தான் ஆறு அறிவு படைத்த இறைவனங்களை அறவழியில் சென்று இந்த சுகத்தை அனுபவியுங்கள் என்று எங்களை அனுப்பி வைத்த வேளையிலே பலருடைய கருத்தின்படி ஒவ்வொருவருடைய நிலையை பொறுத்தது, அவரவருடைய சந்தர்ப்பத்தை பொறுத்தது என்று கூறினார்கள். அது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையின் தன்மையை பொறுத்தது, நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே செய்கின்ற செயல்களை பொறுத்தது. அறவழி என்று ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் நம் மூதாதையர் கண்டு உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடும் மன நிம்மதியோடும் வாழ்ந்தார்கள். அந்த மூன்றும் இன்று எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அறவழியை விட்டு பிறழ்ந்து விட்டோம் நாங்கள். பொய், களவு, கள், காமம், கொலை என்று எல்லாம் இருக்கின்றது அந்த பஞ்சமா பாதகங்கள். அன்று அது இல்லை, இன்று அது இருக்கின்றது. காரணம், இந்த பஞ்ச புலன்களின் தேவைக்கேற்ப நாங்கள் அடிமைப்பட்டு விட்டோம், ஆசைக்கு அடிமைப்பட்டு விட்டோம். என்று ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லையோ அன்று அவன் சிறந்த ஒரு மனிதனாக சிறந்த வழியிலேதான் நடப்பான். இன்றும் பலர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே ஒரு திரைப்படம் பார்த்தேன், வேற்றுமொழி திரைப்படம். ஒரு கையெழுத்தினால் ஒரு நாட்டினுடைய நிலைமை, மக்களுடைய எதிர்காலமே மாறிப்போகின்றது. ஒரு உயர் அதிகாரி, ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு கையெழுத்து மாறினால், அவர் நேர்மையாக 30 வருடம் கடமை ஆற்றுகிறார். அந்த நேர்மையிலே 15 நாட்கள் இருக்கும் பொழுதும் மேலதிகாரியாக இருக்கின்ற அமைச்சர்களே வந்து அந்த கையெழுத்தை பிழையாக வழிநடத்த சொல்லி கேட்கின்றார்கள். அவர் நேர்மையிலிருந்து தவறவில்லை, அத்தனை நாளும் இல்லாத சவால்கள் அவருக்கு வந்து நீடிக்கின்றது. அதெல்லாம் இந்த ஆசை என்றது ஒவ்வொருத்தரை ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக வகையிலே பீடித்து ஒருவருடைய ஆசை இன்னொருவருக்கு விரோதமாக வருகின்றது. அந்த ஆசையை விட்டறிந்து அவர் வாழலாம் என்று பார்க்கின்றால், அந்த அதை விட்டறிந்தால் உனக்கு வாழ்க்கை இல்லை என்று பல சவால்களை அவர் சந்திக்கின்றார். அதற்கு காரணம் ஆசை. நாங்கள் தொகுத்து பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை சுகமானது, சுமை

பிறந்த அதனால் தான் கூறப்பட்டிருக்கிறது, நன்மையே செய்ய பிறந்த நாங்கள் நன்மை செய்யாது விட்டாலும் தீமையாவது செய்யாதிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இது நம் முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்து, அவர்களெல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்களில் சென்று இலக்கிய இலக்கண ஆய்வுகளை நடத்தி டாக்டர் பட்டம் பெற்று வந்து கூறினவர்கள் அல்ல. சாதாரண வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், அந்த அனுபவங்கள் தான் இன்று புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் சரித்திரங்களாகவும் நிலவுகின்றது. ஏன் அவற்றை நாங்கள் பின்பற்ற தடை தாமதிக்கின்றோம்? இந்த ஆசை பாருங்கள், ஆசைக்கு ஒரு சிறு உதாரணம் கூறுகின்றேன். இந்த உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளில் மனிதனை தவிர்ந்து அவனுக்குத்தான் ஆறு அறிவு இருக்கின்றது. மற்ற பூச்சி புழுக்கள் பறவைகள் மிருகங்கள் மரங்கள் ஜலங்கள் அத்தனையும் தங்களுக்கு விருப்பமானதைத்தான், தங்களுக்கு அமைக்கப்பட்டதைத்தான், தங்களுக்கு விதிக்கப்பட்டதைத்தான் அனுபவிக்கின்றன. மாடு இந்த புல்லைத்தான் மேயும், அதற்குரிய புல்லைத்தான் மேயும், செடிகளை எல்லாம் மேய்வதல்ல. ஆடு இலை குலை தலை செடிகளை மேயும். இப்படி தங்களுக்கு தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட உணவுகளை தங்கள் ஆசை தீர சாப்பிடுகின்றது. வீட்டு பொருட்களிலே ஆசை வைக்கவில்லை. ஆனால் இந்த மனிதன் வகுக்கப்பட்டதை விட மற்ற எல்லாவற்றிலும் ஆசை வைத்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகின்றான். அதனாலே தான் அவன் துன்பமடைகின்றான். இதைத்தான் ஒரு ஞானி கூறுகின்றான், துன்பத்திற்கு அடிப்படை காரணம் ஆசை. ரெண்டு ஒருவன் அந்த ஆசையை நிறுத்துகின்றான். ஆசை இருக்க வேண்டும், பேராசையாக இருக்க கூடாது, நப்பாசையாக இருக்கக்கூடாது. இன்னொன்று மேல் இன்னொன்றுக்கு பொருத்தப்படாத ஒன்று ஆசை. இன்று நாகரிகத்தை எடுத்து பாருங்கள், எங்களுக்கு என்று ஒரு பண்பாட்டு கலை இருக்கும் வேளை, அதை விட்டு நேற்று நாட்டு கலைகளிலே நாங்கள் மூகப்பட்டு எத்தனை கேவலமாக எங்கள் உடல்களை அமைத்து வைத்திருக்கின்றோம். அதற்கு எத்தனை உபகரணங்களை நாங்கள் உபயோகிக்கின்றோம். அதனால் எங்கள் உடல் எவ்வளவு வலி ஏற்படுகின்றது, எவ்வளவு மாற்றம் ஏற்படுகின்றது, எவ்வளவு வருத்தங்களை சுமந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று உணவு, எங்களுக்கென்று ஒரு பாரம்பரிய உணவு இருக்கும் பொழுது வீட்டு நாட்டு ஆசையிலே புலம்பெருந்தங்களுக்கு நாங்கள் எடுபட்டு எங்கள் புலன்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றது. கட்புலம் செவிப்புலன்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றது. ஒலி ஒளி காட்சிகளினாலே பறிக்கப்படுகின்றது, பேச்சுக்களினாலே பறிக்கப்படும். அதற்கு நாங்கள் தலை சாய்ந்து விடுகின்றோம். எங்களுக்கு என்று ஒரு வரைமுறை இருக்கின்றது, எங்களுக்கு வாழ்க்கை நெறிமுறை இருக்கின்றது, எங்களுக்கு என்று வழி இருக்க வேறு வழியில் நடக்க முற்படுகின்றோம். அடுத்தவரை பார்த்து நாங்கள் ஆசைப்பட்டு அதிலே நாங்கள் மோகப்பட்டு போகின்றோம். அதனால் தான் இந்த துன்பங்களுக்கு காரணம். இன்னும் ஒரு உதாரணம் கூறுகின்றேன். இந்த நாக்கு ஒன்றுதான் எங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது. இந்த நாக்கினாலே எங்களுக்கு வாயில் எவ்வளவு சுவையாக இருக்குமோ அந்த சுவைப்பட்டு அத்தனையும் உள்ளுக்கு நாங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றோம், உண்ணுகின்றோம். அது உள்ளே சென்று ஒவ்வாறு என்றால் வெளியே ஓடி வருகின்றது வருத்தம். அதே போன்று இந்த நாக்கிலிருந்து வெளியே செல்லும் எங்கள் வார்த்தைகள் எவ்வளவு பண்பாடற்றதாக இருக்கின்றது. சுவையற்ற வார்த்தைகளை பேசுகின்றோம், அதனால் மற்றவர்களும் துன்பப்படுகின்றார்கள். சுவையற்ற பேச்சுகளை பேசுவது மட்டுமல்லாமல் நாணயமற்ற சொற்களை உபயோகிக்கின்றோம். செய்கைக்கு எங்கள் புத்தியை உபயோகிக்கின்றோம், வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோம். நாணயம் நாணயம் என்று கூறுவது நாணயம். எங்களோட வாழ்க்கை அங்கே ஒருவர் கூறுகின்ற அவரவர் வாழ்க்கையை பொறுத்து, வாழ்க்கையிலே வாழும் வழிமுறையை பொறுத்துத்தான் இந்த சவால்கள் ஏற்படுகின்றது. சரி, அந்த சவால்கள் வந்துவிட்டால் அந்த சவாலை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் கூறியிருந்தீர்கள். நிதானமாக பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இது ஏன் இப்படி நடந்தது, இது எப்படி தீர்க்க வேண்டும் என்ற புத்தி சாதுரியத்தோடு நம்பிக்கையோடு, நான் இதிலே பிழை விட்டுவிட்டேன், இந்த பிழையை நான் இப்படி சரி செய்தால் சரியாக பெறலாம், நிவர்த்தி பெறலாம், நன்மை பெறலாம் என்ற நம்பிக்கையோடு துணிவோடு விடாமுயற்சியோடு நாங்கள் அதை கையாள வேண்டும். அப்பொழுது வாழ்க்கை இனிக்கும். சுமைகள் தங்கே நானும் இனிமுறை அந்த உறவும் பேசும்போது ஒரு குழந்தை கருவிலே உற்பத்தி உருவாகும் பொழுதே சவாலை ஏற்றுக்கொள்ளுகின்றது. சவால் இருக்கின்றது. சவால் இல்லாமல் ஒரு ஆன்மா இலகுவாக பிறந்து விட்டு போவதல்ல, அதுக்கு எத்தனையோ சவால்கள் இருக்கின்றது. அது வெளியே வந்த பின்பும் அதற்கு சவால்கள் இருக்கு. வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது, சுமை கூடியதுதான். வாழ்க்கை என்பது ஒருவன் ஒருத்தியாக இருந்துவிட்டு போவதல்ல. குடும்பம், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் என்றெல்லாம் வருகின்றது. அவை சுமையாகவும் அந்த சுமை சுகமாகவும் இருக்கின்றது.
பிள்ளைகளை பெற்று படிக்க வைத்து அவர்களை நல்ல நிலை கொண்டு வருவது பெரும் சுமை சவால்தான். ஆனால்

0: அதுதான் கடமை. இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மனிதனாக பிறந்தவனுக்கு கடமை என்று ஒன்று இருக்கிறது, கடமை உணர்வு என்று ஒன்று இருக்க, சுயமரியாதை என்று இருக்க, பல விடயங்கள். வாழ்க்கை என்பது பல சிக்கல்கள் நிறைந்தது என்பதை கூறலாம். சவால்களை விட சிக்கல் என்று குறிக்கொள்ளும். அந்த சிக்கலை நாங்கள் எப்படி விடுபடுத்திக் கொள்வது என்பதுதான் புத்திசாலித்தனம். எத்தனையோ தத்துவங்கள் கூறும், பாடலாக, இலக்கியமாக, வசனமாக, புராணமாக, இதிகாசமாக, அனுபவ ரீதியான செய்திகளாக நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம். அவற்றை சீர்தூக்கி பார்த்து நாங்கள் நெறிப்படுத்தி நடந்தோமானால் இந்த வாழ்க்கையைப் போன்று வேறு உயிரினங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. இந்த மனிதனுக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கை. சின்ன இதயத்தை கொண்டு இந்த பெரிய உலகத்திலே அனுபவித்து வாழ் என்றுதான் இறைவன் அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த சின்ன இதயத்துக்குள்ளே சந்தோஷம் என்பதையும், மனநிறைவு என்பதை, உண்மை என்பதை, நிதானம் என்பதை என்பதை மறந்து மரவழியிலே சென்று பலவிதமான ஆசைகளை ஏற்படுத்தி சுமைகளை ஏற்படுத்தி வைத்து துன்பப்படுகின்றோம். அதனால் வாழ்க்கை சுகமானது. எங்கே சுகமானது? எங்களுக்கு கிடைக்கவில்லையே, இந்த வாழ்க்கை எனக்கு இதை தரவில்லையே, இது என்ன வாழ்க்கை என்று நாங்கள் வெறுப்படையாமல், பொறுமையோடு வருந்தாமல், நிதானமாக, துணிச்சலோடு, நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு வாழ்வோமானால் நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி கிடைக்கும், சுகமான கிடைக்கும். அதற்கு நாங்கள் வாழ்ந்து பார்க்க வேண்டும். அதனால்தான் முன்பு ஒரு இன்னும் ஒரு ஐயன் கூறியிருக்கின்றார் வள்ளுவன். அது மட்டுமில்ல, வேறு புராணங்கள் இதிகாசங்களும் கூறுவது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வாம்சம் பிறந்துவதென்றால் என்ன? பஞ்சமா பாதகங்கள் இல்லாமல் இந்த பஞ்ச புலன்களை அடக்கி அறவழியிலே சென்றவர்கள் தான் வாழ்ந்தார்கள். மற்றவர்கள் வாழ்ந்தார்கள், வாழாமல் வாழ்ந்தார்கள். அவர்கள் மறைந்து வாழவில்லை. இவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் மறைந்தும் வாழ்கின்றார்கள். அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? எவ்வளவு சுகமானது, எவ்வளவு இதமானது, எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மகிழ்ச்சிகரமானது, எவ்வளவு சந்தோஷகரமானது, சுவாரஸ்யமானது. நாங்களும் வாழ்ந்து பார்ப்போம். என்றால் அது வாழ்க்கை அல்ல. நன்றி அந்த உறவுகளை நின்ற நேரம் பேசவில்லை. இன்றைய நேரம் 12 மணிக்கு முடிய வேண்டிய நிகழ்வை நான் இதுவரை நீடித்து விட்டேன். ஏனென்றால் உறவுகள் வந்தார்கள். ஒரு புதிய வடிவத்திலே இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்தேன். அதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும், நீங்கள் கலந்து கொண்ட விதமும் சிறப்பாக இருந்து இன்றைய கலம்பம் சிறப்பாக நிகழ்ந்தது. இன்றைய கலம்பத்தில் இன்றும் பாடலை நீங்கள் ஒவ்வொரு பாடலை கேட்டீர்கள், நாளையும் ஒவ்வொரு பாடலை கேட்பீர்கள். இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றே, இன்னும் நீடித்திருந்தால் நல்லது என்று எண்ணுவீர்கள். இந்த இடையிலே இருவருக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் அழைத்து, ஒரு தடவை அழைத்துவிட்டு பொறுமையை இழந்து நின்று விட்டார். பெயர்களை நான் கூறவில்லை. இன்னொரு அன்பு உறவு வந்து கடை இறுதியிலே தான் வந்தார். வந்து அழைத்து பார்த்தார், முடிவடை இந்நேரம். மீண்டும் அவர் அழைக்கவில்லை. மீண்டும் அவர் அழைத்திருந்தால் நான் என்ன இறுதியிலே வந்துவிட்டார் என்று எடுத்துத்தான் இருப்பேன். ஆனால் அவர் புரிந்து கொண்டார். இதுதான் வாழ்க்கை. அவருக்கு அந்த அப்படியான சவால், இவருக்கு இப்படியான சவால், எனக்கு இந்த சவால். ஆனால் அதை பொறுமையோடு நாங்கள் கடைபிடித்து வேண்டும். அன்பு உறவு ஒருவர் முதல் வந்திருந்தார், அதில் மூவர் ஒன்றாக வந்திருந்தாரோ அதில் ஒருவர் விடுபட்டு விட்டார். அவர் ஒரு தடவை தான் அழைத்தார், மறு தடவை அவர் அழைக்கவில்லை. அவருக்கு வலைத்தளம் பிழைத்திருக்கலாம், அல்லது நேரம் இன்மையாக இருந்திருக்கலாம், அல்லது நிகழ்ச்சி பூரணமாக விளங்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர் விரும்பியவர்கள் வந்து பேசும் பொழுது நானும் போக வேண்டுமே என்ற எண்ணத்தோடும் இங்கு சிலர் வருவார்கள். அவர்கள் வரவில்லை என்றால் அந்த கலந்துரையாடலில் சுவாரஸ்யம் இருக்கும் என்பதற்காக. மூன்றாவதாக, நான் இணைத்து வைத்து ஒரு அழைப்பிலே 4 பேர் 5 பேரை வைத்து பேசவும் இல்லை. பொதுவாக ஒவ்வொருவராக அவர்களுக்கு நேரம் கொடுத்து சந்தர்ப்பத்தை அளித்து அவருடைய உள்ள கிடக்கையை வெளியே கொண்டு வந்து அவருடைய ஆசையாகிய அந்த பாடலையும் கொடுத்து பூர்த்தி செய்து விட்டேன். அன்பு உறவுகளே, எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு, இந்த வேளையை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறித்தானே ஆக வேண்டும். ஆசிய நாடுகளிலே இந்த மழையின் அனர்த்தத்தினால் அல்லல் படுபவர்களுக்காக வருத்தம் உருவுகிறேன். மொன்றியல் தமிழ் வானொலி நானும் எங்களை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆறுதல் கூறிக்கொள்ளுகின்றார்கள். இந்த இன்று வந்த உறவுகளுக்குள்ளே கூட இந்த மழையை ஒரு சவாலாக ஏற்று வந்திருக்கின்றீர்கள் என்றுதான் கூற வேண்டும். நீங்களும் மழையினால் துன்புறுவீர்கள். ஆனால் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு பதம் இருக்கின்றபடியால் இது காலத்துக்கேற்ற கோலம். அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவங்கள் நிறைவேறிக்கொண்டுதான் இருக்கும். வெயில் காலங்களில் அப்பப்பா என்ன கொளுத்துற வெயில் கொளுத்துகிறது எரிகிறதே தேகம் என்று கூட நாங்கள் கூறியிருக்கின்றோம். இன்று கடும் மழையாக இருக்கின்றதே வெளியே போக முடியாமல் இருக்கின்றதே என்று கூறுகின்றோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் என்ன பனி கொடுமை, சரியான பனிமை, குளிர் கொடுமையாக இருக்கின்றதே என்று கூறுவோம். அதனால் இது என்ன காற்று இப்படி அடிக்கின்றதே, ஆடிக்காற்று அம்மியும் அடித்துக் கொண்டு போற அளவுக்கு அடிக்கிறது என்று கூறுகின்றோம். இப்படி பருவ காலங்கள் மாறி மாறி வரும்பொழுது இயற்கை தன்னுடைய செயற்பாட்டை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதற்குள்ளேதான் இந்த மனித இனம் மட்டுமல்ல சகல ஜீவராசிகளும் அல்லற்படுகின்றது. ஆனால் அந்த அல்லற்பட்டு வாழ்வதுதானே வாழ்க்கை. ஒரு மரம் மராமரமாக வந்து நிமிர்ந்து நின்றுகின்றது. காற்று, மழை, புயல், வெயில் எல்லாம் பற்றியும் கடந்து நிற்கும்பொழுது அது மரம் அந்த பெயரை பெற்று அழியாமல் இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு கூட வாழ்கின்ற மரங்கள் இருக்கின்றது இந்த உலகத்திலே. அது அது கொடுத்த கொடை, அது அந்த மரத்துக்குள்ளே அது பெற்ற பேர் என்றுதான் கூற வேண்டும். பேசினால் நீண்ட வகையில பேசிக் கொண்டிருக்கலாம் அன்பு உறவுகளை. உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்க சுவாரஸ்யமா இருக்கும். இந்த நேரம் உங்களுக்கு சரியாக 12 மணியை தாண்டி 24 நிமிடங்களும் ஆகிவிட்டது. எங்களுக்கு 1:54 நிமிடம், இரவில் 2 மணியை எட்டி பிடிக்கப் போகின்றேன். எங்களுக்கு 1 மணி நேரம் பிந்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் சந்திப்பேன். நலமாக வாழ்வோம், வளமாக வாழ்வோம். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்வோம், உணர்ந்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு, துணிவோடு. எத்தனை சவால்கள் உங்கள் மத்தியிலே நான் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றது, உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சவால்களை எல்லாம் துவண்டு போகாமல் துணிந்து தலை கொடுத்து அதற்கு முகம் கொடுக்க வேண்டும் நாங்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் என் பொருள். இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி அடுத்த நிகழ்வில் சிறிது நேரத்தை எடுத்துவிட்டு அவர்களிடம் மன்னிப்பு கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். இறுதியாக ஒரு பாடல் வந்த ஜெய் பீம் என்ற திரைப்படத்த பாடல் மிகவும் அற்புதமான அந்த பாடல். ஒரு வாழ்க்கை, ஒரு தாழ்வுபடுத்தப்பட்ட உரிமைகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் உள்ள குமுறலை வெளியே கொட்டும் ஒரு திரைப்படம். நல்லது ஒரு பாடல் எங்களோட ஜோஜ் கேட்டிருந்தார். அதை எண்ணும் பொழுது இப்படியும் வாழ்கின்றார்கள், எவ்வளவு சவால்களுக்கு வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு விடுப்பு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் கூறிக்கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றியும். மீண்டும் இப்படியான சந்தர்ப்பத்தை இங்கும் அங்கும் பெங்கும் தர வேண்டும் எல்லாம் வல்ல இறைவா. உலகெல்லாம் வாழும் உயிரினங்கள் அத்தனைக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த குறைவற்ற செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி காட்டையில் இருந்து விடைபெற்றுச் செல்ல வேண்டுகின்றேன் அன்பு உறவுகளே. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது இன்றைய கதம்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய்ப்பந்தியருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீற எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா சுகமா இருக்கணும்.

நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். முதல் அதுதான் தேவை, நோயற்ற வாழ்வு ஓடு நீங்கள் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த புதிய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறலாம்,

மண்டலி தமிழ் வானொலியின் கதம்ப மீது கதம்பத்தில் புதையல் நிகழ்ச்சி. புதையல் நிகழ்ச்சியில் இப்ப புதையல்ல நான் ஒரு சொல், அதை எனது மனதுக்குள்ள புதைச்சு ஒழிச்சு வச்சுக்கொண்டு உங்களுக்கு தரவுகள் கொடுப்பேன். சொல் எத்தனை, அதாவது எழுத்து எத்தனை என்றும் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும்.

துக்கண்ணன் பாடல் கேட்கலாம். என்னன்னு உறவுகளே, நிறைய பேச வேண்டும் என்று வந்திருந்தேன், இருந்தாலும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சரி, நேர்கள் வரும்போது அது பேசிக்கொள்ளலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். கண்ணன் பாடல், கண்ணன் பாடல். கண்ணன் இப்ப வேற மறக்கிறார், இப்ப அடிக்கடி கண்ணன் ஒழிச்சு கொள்றார், என்னட்ட வர்றதில்லை, ஏனென்று தெரியாது. என்ன நடந்தது என்று எனக்கே புரியவில்லை. கண்ணன் ஒழிக்க காரணம்

கண்ணன் பாடல், கண்ணன் பாடல் வர மறுக்கிறாரா தான் என்ன என்று எனக்கு தெரியல, பார்க்கலாம். எல்லாம் ஏதோ ஒரு வகையில் சரி, மீண்டும் ஒரு

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: நாட்டணியில் வடலூர் ஆனந்தன். வணக்கம். நீங்க குரூப்ல போட்டிருக்கீங்க, வணக்கம் போட்டிருக்கீங்க, கதம்பத்தில் இப்போது புதையலன்னு போட்டிருக்கீங்க. மற்ற பிள்ளைகள்லாம் வரையில என்ன செய்கிறார்களோ தெரியவில்லை. சரி, நாங்கள் தாமோதரன் அழைக்கிறார். வணக்கம் தாமோதரன் அண்ணா. அண்ணா வணக்கம. அண்ணா
1: வணக்கம். வணக்கம் சகோதரி. தொடர்புக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடக்கத்திலேயே நோயற்ற வாழ்வின் நலம் இதை பத்தி பேசினீங்க. ரொம்ப நேயர்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி நோயற்ற வாழ்வுகள் ரொம்ப சந்தோஷம் சகோதரி.
0: உங்களுடைய இணைப்பு ஏதோ செய்கிறதுன்னா ஏதோ விக்கி விக்கி வர்றது போல இருக்கிறது. உங்களுடைய இணைப்ப பார்த்து கொள்ளுங்க. இப்ப என்ன அந்த கிளியரா இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க. அது கிளியரா காட்டி
1: நல்ல அதிகமான மழை பெஞ்சி இப்பதான் ஓய்ந்திருக்கு. இப்ப ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. நல்ல மழை
0: இங்க சரியான வெப்பமா இருக்கிறதுனா வெப்பமா இருக்கிறது தாழ முடியாத வெப்பம்
1: இருக்கலாம்.
0: ஃபேன போட்டேன், சத்தம் போடுது, நிறுத்திட்டேன். அதுக்கிடையில நிகழ்ச்சி
1: முடிகிறதுக்கிடையில
0: சோப் எல்லாம் போட்டேன். நான் ஃபுல்லா குளிச்ச மாதிரி வந்தேன். அவ்வளவு வெப்பம். உங்களுடைய இணைப்பு சரியில்லை தாமோதரமண்ணா. நீங்க
1: சரி, மீண்டும் ஒரு சந்திக்கிறேன்.
0: மீண்டும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்துட்டு வாங்கண்ணா. சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பு சரியில்லை தாமோதரமண்ணாவுக்கு, இணைப்பு சரியில்லை. இன்றைக்கு நாங்கள் புதையல் நிகழ்ச்சி. புதையல் நிகழ்ச்சி நான் சில சொற்கள் கொடுக்க போறேன், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கும். எத்தனை பேர் எங்க கையோத்துக்கு வாங்க. வடலூர் ஆனந்தன் மட்டும்தான் இப்ப வானொலி கேட்கற மாதிரி தெரியுது. இப்ப சரியாக நேரம் 9:46. செட்டு சின்ன தடங்கல்கள் வந்தது இதுல. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாயி போயிட்டு அப்பா சிலவற்றை மாற்றி வச்சு விட்டாரோ என்னோ தெரியல. திரும்பாது. சரி, நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். அதனால நீங்க இணையும் வரையும் இல்லாமல் நான் சொற்களை கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். முதல் சொல்லு புதியலுக்கு எல்லாரும் வரலாம், தெரியுமோ தெரியாதோ வந்து பேசி முயற்சி செய்யுங்கள். நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், முயற்சி செய்யுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒன்று இல்லை. இப்ப நானே இதெல்லாம் முதலே எடுத்து வச்சுதானே இந்த சொற்களை கொண்டு வருகிறேன். அப்ப அது எல்லாரும் நல்லா படிச்சவங்க, நல்லா நானே எல்லாம் படிச்சு எனக்கு எல்லாம் தெரியும் என்றுட்டு நாங்க போக முடியாது. தெரியாதது இல்ல. இப்ப எனக்கு தெரியாது, உங்களை எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியாது சிலவற்றை அப்படித்தான் எல்லாம். சின்ன குழந்தைக்கே தெரியும் எனக்கு தெரியாதது. அந்த குழந்தைகிட்ட இருந்தும் பாடம் படிக்கிறதுக்கு கண்ணு நிறைய இருக்கிறது குழந்தைகளிடம். இப்ப எல்லாம் சுட்டி குழந்தைகள் எல்லாரும். சரி, இது ஒரு உறுப்பு, ரெண்டு எழுத்து சொல். மனிதனின் ஒரு உறுப்பு, ரெண்டு எழுத்து சொல். இது இல்லை என்றால், இது இல்லை என்றால் மனிதன் ரொம்ப கஷ்டப்படுவான். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது இல்லை என்றால் மனிதன் ரொம்ப கஷ்டப்படுவான். இது இருந்தால்தான் வாழ்க்கையே ஒளிமயமாக இருக்கும். ரெண்டு எழுத்து சொல் பார்க்கலாம், அழைக்கலாம். நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு 5 1 4 5 1 9 2 3 7 9 என்ற தொலைபேசி வாட்ஸ்அப் நீங்கள் அழைப்பு படுத்தி நீங்க இணைந்து கொள்ளலாம். தெரிகிறது எத்தனை பேர் நீங்க கேக்குறீங்க. அதுல அதாவது சும்மா மறு ஒளிபரப்பு போடைக்க வாங்க வாங்க கைதட்டி நடனம் எல்லாம் ஆடி போடுறீங்க, அத கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேரடியா வந்தோன்னா யாரையுமே காணையில. சரி, வந்து சொல்லுங்க பாப்பலாம், பாக்கலாம். எங்க இது ரெண்டு எழுத்து சொல், மனிதனின் ஒரு உறுப்பு. இது இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம் மனிதனுக்கு. சரியா, நாங்க ஒரு ஒரு குத்து பாட்டு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில எல்லாம் குத்து பாட்டை எடுத்துக்கொண்டு வரலாம் கொஞ்சம் உற்சாகமாக. சரியா, இந்திய இளைஞர் நேரம் சரியா 9:48 கனடிய நேரம் சரியா 12:19.

இருக்க வேண்டாம், நீங்க காட்டில இணையலாம். இது ரெண்டெழுத்து சொல் மனிதனுடைய ஒரு உறுப்பு. இது இல்லாமல் மனிதனுக்கு மனிதன் வாழ்க்கையில சிறப்பு இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா இது தேவை. இது இல்லாமலும் வாழலாம்.

0: இந்த பாட்டை போட்டதான் இவர் வருவார், அதனாலதான் நான் இப்படி பாட்டு போட்டது. வாங்க மச்சான், வாங்க.
1: வணக்கம்.
0: சவுதி அரேபியால இருந்து எங்களுடைய ஃபாரூக் மச்சான் வந்திருக்கிறார். வாங்க மச்சான், இந்த பாட்டை போட்டா ஓடி
1: வருவீங்கன்னு.
0: எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா ஃபாரூக்? நீங்க
1: நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கிறேன். எப்பவும் நலத்தோட இருக்கணும், சுகமா இருக்கணும், சரியா? தெளிவா கேக்குறதா நான் பேசுறது?
1: கேக்குது.
0: சரி சொல்லுங்க பாப்போம். இது மனிதனின்
1: கண்.
0: கண் கண் பூக்கிலே கண் கண் கண் கண் கண் கண் கண் ரெண்டு ரெண்டு எடுத்தா கண்ணு வருது. நல்ல நல்லா காலண்டு வரையில இல்ல அதுலதான் நிக்கிறீங்க, அது என்ன தெரியுது? யோசிச்சு கொண்டு ஓடியாங்க,
1: யோசிச்சு.
0: எங்க தாமர் அண்ணா, அண்ணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணாட அண்ணா வணக்கம். தாமதர் அண்ணா
2: வணக்கம்.
0: வணக்கம் தாமதர்.
2: வணக்கம் சகோதரி. இருப்பு கண்
0: கண் கண்
2: இரண்டு உறுப்பு
0: கண் கண் கண் கண் கண். பாருக்கும் கண் தான் சொல்லி இருந்த அண்ணா, யோசிச்சு கொண்டு வாங்க.
1: மூளை அல்லது மூளை?
0: இல்ல இல்ல இல்ல மூளை. நான் சொன்ன இது இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லணும். இல்ல இது இல்லாமலும் வாழலாம். மூளைனா வாழலாமா என்னண்ணா நீங்க? அண்ணா நீங்க எங்களை எல்லாம் பார்த்து சொன்னமா இருக்கு, நீங்க எல்லாம் மூளை இல்லாம தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படித்தானே?
1: சரி,
0: எங்க இந்த அன்பு உறவுகள் ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம்.

0: வரைக்கும் மச்சான் என்று வந்துச்சு. எங்கட வடலூர் ஆனந்தம் வரைக்கும் ஐத்தான்னு சொல்லு. வணக்கம் ஆனந்தமான ஆனந்தன். பாட்டு பாட்டு வரவேற்கு பாருங்க, எப்படி இருக்கிறீங்க ஆனந்தன்? நீங்க
1: நலமா இருக்குமா? நலமா இருக்குமா? நலமா இருக்க,
0: நல்ல சுகமா இருக்கும், நல்ல நோயற்ற வாழ்வோடு இருக்கணும். சரியா?
1: இந்த நம்ம காலங்கள் வந்து இனிதான் கடத்துறதுக்கு இது ஒரு
0: வழிமை.
1: நம்ம நேரங்கள் வந்து ஒரு இனிமையா நம்ம கடத்தி சொல்லணும் நம்மள.
0: ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, உண்மையா இனிமையா இந்த இந்த இந்த ரூமுக்குள்ள இருந்து இப்ப முந்தையெல்லாம் ஏசி வேலை செய்யுச்சு. இங்க இந்த இந்த வருஷம் இந்த ஏசி பழதாகினதுல ஏசி இல்ல, ஃபேன் தான் போடுகிறோம். இந்த வெப்பம் இன்றைக்கு சரியான வெப்பம், இந்த வெப்பத்துக்கு இருந்து செய்யறாங்க. ஆனா அப்பா செய்யும் போது என்ன நடக்குமெண்டா, எல்லா எல்லா இந்த டோர் எல்லாம் திறந்து விடுவோம். இதை நான் சத்தம் போட மாட்டேன், நான் மெதுவா தான் இருப்பேன். எதுக்கும் இப்ப அப்பா சில நேரம் போன்ல பேசுவார், அங்க ஏதாவது எடுப்பாரு, டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். அப்ப எப்படியும் டோர் மூடினா தான் எனக்கு அறிவிப்பு வரும். அப்பா எல்லாம் திறந்து விட்டுட்டு செய்வார், நான் அதனால மெதுவா தான் நான் எல்லாம் பார்த்து செய்வேன். எனக்கு தெரியும் சத்தங்கள் கேட்குமென்ட்டேன். ஆனா அப்பா வந்து சின்ன பிள்ளை மாதிரி, அப்பா டக்கு டக்குண்டு ஏதாவது அங்க போன் எடுத்தா டக்குண்டு வழியில இருந்து பேசிடுவார், வேற போன் அப்படி. அப்ப அதனால மூடிக்கொண்டு இந்த புப்பத்துக்கு இருக்கு ஏதோ செய்து. ஆனா உங்களோட பேசுறதால எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அன்றொரு நாள் எல்லாம் அப்படியே நனைந்து உடையெல்லாம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் போய் நல்லா குளித்தேன். உண்மையிலேயே ஏலாமல் உழவு நனை தொப்பையா நனைஞ்சிருச்சு. போய் அப்படியே நேரம் அப்படியே ஷவர் எடுத்துட்டு தான் நாங்க வெளியில வந்தேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்படம் அதமாதிரி தான் இன்றைக்கும் வெப்பம் இருக்கிறது. அதுக்காக நீங்க சொல்லப்படாது, இப்படி வியத்தா தனம்மா நீங்க குளிப்பீங்க.
1: வானொலி நிலையத்துக்கு நான் வந்து பாத்திருக்கேன், நானு காரைக்கால் சென்னை எல்லாம் வந்து பாத்திருக்கேன். அது ரொம்ப அந்த ரெண்டு கதவு இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு கதவு இருக்கும், அதை சாத்திட்டு அதன் பிறகு இன்னொரு கதவுக்குள்ள போகும். அந்த ஏசி வெளியில வராம இருக்கிறதுக்காக.
0: மற்றது இங்க அந்த டிவைஸ் எல்லாம் வேலை செய்யுது இல்ல, எத்தனை கம்ப்யூட்டர் வேலை செய்யுது எல்லாம். அப்ப இந்த வெப்பமே இந்த ரூமுக்கு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் தூங்க மாட்டீங்க இந்த இதுக்குள்ள. ஏன்னா அவ்வளவு வெப்பம், கூட்டிக்கொண்டு தூங்க முடியாது.
1: வெகு நேரம் இருக்கணுங்கிறனால அந்த ஏசி இருந்தாதான் அது சரியா இருக்கும்.
0: ஆனா எங்கட குளிர் நாட்கள்னா இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்களுடைய ஸ்னோ போட்ற நாட்கள்ல ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு. நல்லா இருக்கும் இதுக்குள்ள இருந்து, நல்ல ஜாலியா எத்தனை மணித்தியாலும் இருக்கலாம். இப்ப எங்களுக்கு போன வருடம் எல்லாம் ஏசி வேலை செய்துச்சு, அப்ப நாங்க அது கஷ்டம் இல்லாம செய்தோம். இந்த வருஷம் இப்ப இப்ப எனக்கு இதுல வந்து இருந்து இப்ப நீங்க யாரும் பேச வரலன்னு நான் எழுப்பி போக முடியாது. இந்த ஊருக்கு இருக்கிறவனை அப்பா பொறுமையா செய்தார். அப்பா செய்யற அந்த காலை நேரம் கொஞ்சம் குளிர்மையா இருக்கும். அப்ப நேரம் இந்த கதம்ப நேரம் சரியான இருக்கும்.
1: காலை நேரம் கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கும், அது கடக்க கடக்க கொஞ்சம் கூடுதல் பார்ப்போம். மாலை நேரத்துல அப்படியே கொஞ்சம் நமக்கு
0: உங்களுடைய பகல் நேரம் எங்களுக்கு நல்லா இருக்கு. இரவு நேரம் இதுக்குள்ள இருந்து செய்யலாம், எவ்வளவு நேரம் நாங்க இருந்து பேசலாம், அது குளிர்மையா இருக்கும். மற்ற சத்தம் கேட்காது, நாங்க கொஞ்சம் எண்ணல் திறந்து விடலாம். எந்த வெளியில எந்த சத்தங்களும் கேட்காது எண்ணல் திறந்தாலும். இப்ப இந்த பகல் நேரம் சத்தங்கள் கேட்கும், பிள்ளைகள் விளையாடுவார்கள், ஓடி திரிவார்கள், மற்ற அடுத்த விட்டு அவர்கள் பேசுவார்கள், அதெல்லாம் கேட்கும் எங்களுக்கு.
1: சில நேரத்தில்
0: அப்ப நீங்க நல்லா உச்சு கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, பக்கத்து வீட்டு
1: பிள்ளைங்களா.
0: அப்பா வந்து அந்த எண்ணெய் திறந்து விட்டுட்டு இருக்கிறேன், நான் இருக்க மாட்டேன். நான் எண்ணெய் எல்லாம் வந்த உடனே எல்லாம் அடைச்சு பூட்டிடுறேன். ஏன்னா எனக்கு எனக்கு தேவை பெர்ஃபெக்டா நேர்களுடைய பேச்சு நல்லா கேட்கணும், மற்றது பெர்ஃபெக்டா இருக்கணும். அதாவது எந்த சத்தமும் இருக்க கூடாது நான் பேசும் போது, என்றதுக்காண்டி அடைச்சு மூடிடுவேன். அப்பா வந்து இனி பாவம் தானே, அவர் என்ன கூட கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க.
1: இந்த இளைஞர் வானொலி கூட உங்களை எல்லாம் விசாரிச்சதா சொல்லி சொன்னாங்க, அந்த அம்மாவையும் உங்களை எல்லாம் விசாரிச்சதா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது.
0: அது முத்தையா ஜெகன் மோகன். அவர் அவர் அவர் என்னோடு பேசியிருந்தார். அவர் நிகழ்ச்சி எடுத்து வருவதற்கு கூட கேட்டிருந்தார். ஒரு நிகழ்ச்சி அவருக்கு அந்த எப்படி எங்கட வானொலியில எப்படி நிகழ்ச்சி எடுத்து வருவது என்பதை சொல்லி மற்றது இன்னும் ஒன்று சில விடயங்கள் இருக்கிறது. இப்ப இப்ப இப்ப எல்லாம் இப்ப இன்னொரு இடத்துல அவர் வந்து தமிழகத்துல எந்த வானொலியிலையும் அவர் நிகழ்ச்சி கொடுக்கவில்லை. இன்னும் அவர் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல ஒரு ப்ரோக்ராம் தன்னுடைய ஒரு பாடல் ஒரு அதற்குரிய விளக்கம் கொடுக்கிறார் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல.
1: நீங்க
0: அதை பிளே பண்ணி கேட்கலாம். இப்படி வானொலி
1: எல்லாம்
0: தெரியாமல் தான் மக்கள் இவற்றை வந்து சொல்ற. இப்ப கலைவாணன் வந்து சொல்லி இருந்தால் அது பிழை. அவருடைய அந்த கூற்று சொல்லும் போது சரியா சொல்ல வேணும். மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது தெரிய வேணும்
1: என்னன்ட்டு.
0: அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வானொலியில நிகழ்ச்சி கொடுக்கிறார் என்று சொன்னா அது தமிழ்நாட்டில எந்த வானொலியில, இத்தனை வானொலி இருக்கிறது, அத்தனை வானொலி எந்த வானொலியில கொடுக்கிற, அது வாட்ஸ்அப் வானொலி தளம் என்று வைத்திருக்காரங்களே ஒழிய அது வந்து பதிவு செய்து. இப்ப நீங்க போய் இப்ப ஒரு பதிவை அதுக்குள்ள வச்சா ஒரு பாட்டையும் போட்டு இப்ப ஒரு குறிப்பை கொடுக்கலாம். இப்ப கொடுத்துட்டு அந்த பதிவையும் வச்சு ஒரு பாட்டையும் கொடுத்தா அதை நாங்கள் கிளிக் பண்ணி கேட்கணும். அது அது வாட்ஸ்அப் தளம், அது
1: கிளிக் பண்ணி கேட்கணும்
0: கேட்கணும். அது வாட்ஸ்அப் தளம், அது வானொலி அல்ல. நீங்க இப்படி நேரடியா சும்மா இப்ப வானொலி தட்டி இப்ப கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி வானொலி அல்ல அது. அப்ப அதுல வந்து நான் ஒரு வானொலியில கொடுக்கறேன் ஒரு நாளும் முத்தையா ஜெகன் மோகன் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். அவருக்கு வானொலி என்னன்னு தெரியுமல்ல, உண்மையிலேயா? நானும்
1: பெரிய வானொலி
0: மட்டுமே நான் அவரோட பேசி இருக்கிறேன்ல, அவரோட பேசி அவரோட நிகழ்ச்சி எடுத்துடலாம். சரி நீங்க எப்படி கொடுக்க போறீங்கன்னு நாங்க நல்லா பேசி இருக்கிறோம். இன்னொரு விடயம், அந்த அவருக்கு அந்த வாட்ஸ்அப் வானொலியில அவர் கொடுக்கிறாரல்ல நிகழ்ச்சி, அவர்களும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண கொடுப்போம். அவராக வந்து பேசி இருந்தார். அப்ப நாங்கள் எடுத்து எங்களுக்கு அவரோட மரியாதைக்கு நாங்கள் அவரோட பேசியிருந்தோம். அவரை ஒரு ஒரு ஒரு சந்திப்புக்காண்டி பேசியிருந்தேன். அப்ப தான் ஒரு நிகழ்ச்சி தருகிறேன் என்று சொல்லி இருந்தார். அதை சற்று நான் எங்களுக்கு விருப்பம், எனக்கு விருப்பம் அவர் தருவது, அதை நான் விரும்பே இல்லை கொஞ்சம். ஏனென்றால் அவர் அந்த கொடுக்கிற தளத்துல இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்ல, அவர்களுடைய அனுமதி தேவை. எல்லாரும் ஒரு மாதிரி இல்லையல்ல, இல்லையல்ல. அவர் சொல்லக்கூடாதுல்ல, எந்த தளத்துல கொடுத்தவரை நீங்க கொண்டு போய் நீங்க வலு கட்டாயமா கொண்டு போய் நிகழ்ச்சி எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. நான் இவற்றை எல்லாம் அவதானிப்பேன் ஆனந்தன், எனக்கு இதெல்லாம் முக்கியம். இன்னொருதரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்னொருதருடைய மனதை நோகடிக்க கூடாது. அது கோபால் அவர்கள், அது கோபால் அவர்கள் வச்சிருக்கிற அந்த தளம், அவருக்கு அவர் இந்த வானொலியில விரும்பி இந்த வானொலியை பெட்டி எங்களுடைய சந்திரபாஜி மாமாக்கு எல்லாம் கோபால் தான் சொல்லி இருக்கிறார். இப்ப அவர்கள் வந்து பேசி இப்ப சொல்லக்கூடாது, நீங்க வந்து எங்கட குரூப்புக்குள்ள செய்யறவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அப்படி ஒரு பேச்சு வந்தது ஒரு தடவை. அது எனக்கு சரிப்பட்டு வராது. ஏனென்றா மற்றவர்களை நாங்கள் நோகடிக்க கூடாது. அங்க செய்யறவரை இங்க கொண்டு நான் எடுத்து வச்சு செய்யக்கூடாது. அதுன்னு பார்க்க புதியவர்களை பழக்கி எடுக்கலாம். வாஞ்சியோடு செய்வார்கள். நான் அவர்கிட்ட பேச்சு வாங்கதில்லை. அவரும் ஒரு நல்ல நண்பர், கோபால், கே எஸ் கோபால் அவர்கள். அவரோட தளம் வச்சிருக்கிறார். அந்த தளத்துல எல்லாரும் கூடுதலாக என் மஜித் அவர்கள் அங்க இருந்தார்கள். எங்கள்ட்ட நீங்க நிகழ்ச்சிகள் பேருந்து இங்க இந்த வானொலியில செய்யுங்க, அங்க கொடுக்கறது அங்க அவர் அப்படி லைனா போட்டுக்கொண்டு போவார். அதை கேட்கலாம், நாங்கள் தட்டி தட்டி தட்டி தட்டி கேட்கலாம். ஆனா இது வானொலி நிகழ்ச்சி இல்லையா போகுது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது
1: பாடல்
0: வந்து தளம் வாட்ஸ்அப் வானொலி என்ற வச்சிருக்கிறார், ஆசைக்கு வைத்திருக்கிறார். அத வானொலி ஆக்கலாம், இப்பதான் எல்லாரும் தடக்கி விழுகிற மாதிரி வானொலிகளோ சேர்க்கிறார். அவர் அப்படியேதான் அந்த காலத்தில இருந்து வச்சிருக்கார். கே எஸ் கோபால் அவர் ஒரு நல்லவர். அவர் தான் எங்களுக்கு சந்தனராஜ் மாமாவை காட்டி கொடுத்தது, இன்னும் ரெண்டு எல்லாரையும் காட்டி கொடுத்தது. எங்களுடைய வானொலியை ரெண்டு எல்லா அநேகமானவர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். இருந்தாலும் அவருக்கு சில நேரம் அங்க வேலை செய்ய, என்னுடைய இங்கே இருந்தவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் அறிவிப்பாளர் ஆகிய என்னட்டே இருந்தவர்கள் அறிவிப்பாளர், அவர்கிட்ட இருந்தவர்களை நான் யாரையும் அறிவிப்பாளர் எடுக்கவில்லை, மஜித் அவர்கள் மட்டும் வந்திருந்தார்கள். அதை நான் கேட்டு அவர் தானாக செய்திருந்தார் மஜித் அண்ணா. அது நாங்கள் கேட்டதில்லை. அப்ப அந்த இதுகள் வரக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் தவிர்த்தோம். அதுகளை தவிர்க்கிறேன் நான். என்னோட மற்றவர்கள் மனதை மற்றது இன்னொரு வானொலியின் அறிவிப்பாளராக இருக்கிறவர்களை அந்த வானொலியின் உரிமையாளர் அதை சரி நீங்க கொடுக்கலாம் என்று சொன்னாதான் நாங்க எடுக்கணும். கண்டபடி எடுக்கக்கூடாது, அது என்னுடைய கொள்கை. கண்டபடி நான் எடுத்து அங்க இருக்கிறவங்க அவர்களை என் குழப்பி அப்படியெல்லாம் செய்யறது சரியில்லை. அது இன்னொரு வானொலிக்கு நாங்கள் செய்யற துரோகம். அவர்களுடைய அறிவிப்பாளர்களை நாங்கள் இங்க கூப்பிடுவது அவர்களுடைய சம்மதத்தோடு வரலாம். இதுதான் அப்ப அது விளக்கமாக எங்களுடைய கலைவாணன் சொல்லவில்லை. அதாவது அப்பாவது இப்ப எங்களுக்கு முத்தையா ஜெயன் மோனையில் அவர்களை எல்லாரையும் தெரியும். கூடுதலாக
1: தெரியும்,
0: எல்லாரையும் தெரியும், எல்லாரோடையும் பேசி இருக்கிறோம் நாங்கள், எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுல வந்து சொல்லுங்க கலைவாணன் அதை சரியாக சொல்லி இருக்க வேண்டும். அப்பா நினைச்சா சரி
1: வானொலி வானொலியே நினைச்சுக்கிட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல.
0: இல்ல சரியா
1: வானொலியே
0: நினைச்சு பேசுங்க, அவரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம் இல்ல ஒப்புவிக்கிறதுக்கு. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறதுக்கு இன்னொரு மக்களை எனக்கு உண்மையாக என்ன தேவை என்றால் வள்ளலோடு ஆனந்தன் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து.
1: நம்பகம் வேணும், நம்பகம் வேணும்.
0: பொய்யாக எந்த ஒரு பிரச்சாரமும் நாங்கள் செய்யக்கூடாது. காட்டலை இருக்கு
1: என்பதை பொருள் நகைச்சுவை, உண்மை பொருள் நகைச்சுவை, இது மூன்று இருக்கணும் இல்லைங்களா ஒரு இடத்துல
0: இருக்கணும்.
1: இருந்தாதான்
0: இது ஒரு பொய்யாக சொல்லி போட்டு என்னையும் கேட்ட முத்தியா ஜெகன்மோகன் அவர்களுக்கு நான் பேசின இது கூட இன்னும் ஞாபகம் இருக்கமோ தெரியாது. அவன் கொஞ்சம் வயசாகி விட்டது, அவருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. பேசியிருந்தாரு, ரெண்டு மூன்று தரம் பேசியிருந்தோம். நிகழ்ச்சி நீங்கள் தாரண்டால் அந்த அனுமதியோடு தாருங்கள் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கே எஸ் கோபால் அவர்கள்ட்ட அனுமதி கேட்ட பின்புதான் தாருங்கள் என்று. அதுவும் தருகிறதுக்கு நீ நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் என்றால் அவர்கள் நேரடியாக வந்து காட்டிலையில் செய்வது வேற தரம். அவர்களுக்கு அதையெல்லாம் நாங்கள் எப்படி கொடுப்பது? இப்ப எங்களுடைய அறிவிப்பாளர் டக் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறார்கள், நாங்கள் சொல்லிக் கொடுக்க எடுத்து வருகிறார். அப்ப எங்களுடைய கலைவாணன் வந்து டக்குன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பாவும் கேட்டுட்டாரு. அப்பா வந்து எனக்கு சொல்லும் போது நான் அந்த என்னென்னா ஒரு உறவு ஒரு விடயத்தை இந்த வானொலியில் பேசுகிறார் என்று சொன்னா உண்மையிலேயே ஆழமாக சிந்திச்சு இது சரியா
1: சிந்திச்சு
0: மற்றது. நான் 5-6 தளங்கள்ல இருக்கிறேன் ஆனந்தமான ஆனந்தன், சரியா? பெரிய பெரிய தளங்கள், சும்மா இல்ல, 300, 400, 500, 600 பேர் இருக்கிற தளங்கள். அந்த
1: தளங்கள்
0: அந்த ஒவ்வொரு தளத்திலையும் என்னுடைய வானொலியை பெற்றி நான் என்னுடைய கையால ஒரு விளம்பரம் நான் போட்டிருந்தால் யார்கிட்டயாவது கேளுங்க. போடவே இல்லை, போடுறதில்லை. எம்டிஆர் எம்டிஆர் வந்து தானா எல்லாரும் கேட்டுக்கொண்டு வருவார்கள். அந்த தளத்துல எல்லா வானொலி உறவுகளும் இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி போடக்கூடாது. முதலாவது அந்த தளத்தை உருவாக்கினவர் போட்டால் அது என்னுடைய பொறுப்பு இல்லை. எங்களுடைய வானொலியை அறிஞ்சு அவர் போட்டுக்கொண்டு வந்தா அது எங்களுக்கு பரவாயில்லை, அது அவர் தந்த சம்மதத்தோட போடுகிறார். அதுல நாங்கள் விளம்பரம் செய்யவும் இல்லை, நேர்களை அதுக்குள்ள இந்த வானொலிக்கு வாங்க வானொலிக்கு வாங்க யாருக்கும் விருப்பப்பட்டு வருவதுதான். விருப்பப்பட்டு வரப்போறோம் பேச போறோம் சொன்னா நாங்கள் இணைப்போம். அந்த எல்லாம் நான் 4 பேரை இணைத்திருந்தேன். அவர்கள் எல்லாம் ஒரு தளத்திருப்பார்கள். இங்கே வானொலியை பற்றி தனிப்பட்ட முறையாக பேசி இருக்கிறார்கள். அதனால அவர்களை இணைச்சு இங்க பேசினேன். அந்த அந்த குரூப்புக்குள்ள நான் அவர்களோடு இந்த வானொலியை பற்றி எதுவுமே பேசினதில்லை. ஒரு சகோதரியாக ஒரு சாதாரண ஆளாகத்தான் அங்க பேசியிருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
1: சாதாரண மனிதராக
0: அங்க பேசியிருக்கிறோம். அது யார்கிட்டையும் நீங்க கேட்கலாம், உண்மையிலேயே எந்த குரூப்லயும் நீங்க கேட்கலாம், எங்கேயும் கேட்கலாம். இப்படி யார்கிட்டயாவது நீங்க அட் பண்ணுங்க, நீங்க எங்கேயாவது பாக்குறீங்களா வேற பேஸ்புக் வழிய அனுப்புறது, வேற யார்கிட்டயாவது தனிப்பட்ட முறையா என்னுடைய எங்களுடைய வானொலி இவ்வளவு பேர் இந்த பேஸ்புக்லயே 3 பேஸ்புக் இருக்கிறது, அவ்வளவு பேஸ்புக்லயும் நாங்கள் அனுப்பலாம். யார்கிட்டயாவது தனிப்பட்ட முறையா இந்த வானொலியை பற்றி நாங்க விளம்பரம் கொடுத்ததில்லை. நீங்க வாங்கோ கேளுங்கோ கேளுங்கோ. வர்ற அன்பு உறவுகள் விரும்பி வந்தால் பேசலாம், அவர்களுக்கு தானாகவே தெரியும். கூகுள்ல சும்மா அடிச்சாலே வரும் NTR FM பிளே பண்ணும், அது பிளே பண்ணும். அதுதான் எங்களுடைய என்னுடைய கருத்து. யாரையும் இடைஞ்சல் செய்யக்கூடாது, விரும்பினவர்கள் வரலாம். முதலாவது வானொலி நிகழ்ச்சியில ஒரு ஆர்வம் அன்பு கேட்கிற தன்மை இருக்க வேணும், உண்மையாக இருக்க வேணும், பங்குபடுற தன்மை இருக்க வேணும். உண்மையிலேயே அது ஒரு அறிவிப்பாளராக இருக்கலாம், நேரா இருக்கலாம், இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த வானொலியை பற்றி தெரியும். உண்மையாக
1: பலரும் கேட்டுட்டு இருப்பாங்களே, நம்ம பேசுறோம், நம்ம பேசுறது என்ன பேசுறோம்னு
0: எங்களுடைய சில உறவுகள் சொல்ல மாட்டார்கள். என்ன விரும்பிய ஒரு 3-4 நிகழ்ச்சி அவர்கள் முழுமையாக்க, ஆனா இந்த வானொலியில வர்ற என் அன்பு உறவுகள் எல்லோரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கிறார்கள், ஒரு சிலரை தவிர எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த வானொலியை உற்று நோக்குகிறார்கள், என்ன நடக்கிறது என்று கேட்கிறார்கள். அது கலைவாணன் அண்ணா வந்து ஒரு அறிவிப்பாளர், அப்படி வந்து பேசிருக்க கூடாது. அப்படி அப்பாட்ட வந்து பேசுறார் சொல்றாரு என்று சொன்னா முத்தையா ஜெயமோகன் அண்ணாவோ அவரை கூட்டிக் கொண்டு வந்து பேசியிருக்கவன், அவரை வளைத்துக் கொண்டு நேர வாட்ஸ்அப்ல அழைத்தவருக்கு இதுக்குள்ள நினைச்சிருக்கலாம், அவரோட வந்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை என்ன சொல்லி இருக்கலாம் நினைச்சிக்கலாம். அவரை ஒரு நேர்காணல் செய்யலாம் தான் நான் பேசியிருந்தேன், இருந்தாலும் எனக்கு எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்த வடிவா அவரை நேர்காணல் செய்ய முடியாம போய்விட்டது. எனக்கு பார்க்கலாம், ஆனால் வானொலியில் வேலை செய்கிறார், எங்களை கேட்டார். பொய் பிரச்சாரம் எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய வானொலியை பற்றியோ எதை பற்றியோ பொய்
1: பிரச்சாரம்
0: சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும், வேண்டாம். எங்களுக்கு அப்படியான பேச்சுகள் எல்லாம் என்னை கேட்டது, அப்பாவை கேட்டது என்றெல்லாம். முத்தையா ஜெகன்மோகன் அவர்கள் எங்களுடைய வானொலியை ஒரு நிகழ்ச்சி முழுமையாக கேட்டிருக்கிறாரா என்பதை நாளைக்கு நான் அவரை இன்டர்வியூ பண்றேன். நான் அவரிடம் நேரை கேட்டுட்டு நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன். எனக்கு இது நம்பகத்தக்கதா இருக்கணும். எனக்கு அப்பா சொல்லி முடிஞ்சோடனே எனக்கு இப்படியான பொய்க்கு வேண்டாம். அது யாரா இருந்தாலும் சரி, அது என்னுடைய தந்தையாக இருந்தாலும் அதுதான், பொய் பிரச்சாரம் வேண்டாம். சரி, நான் சொன்னது அது என்னடா, நான் கேட்டுக்கொண்டிருந்ததுனால எனக்கு என்றால் எங்களோட வானொலியை பற்றி யாரும் தவறாங்க நினைக்க கூடாது, இப்படி சொல்லுகிறார்கள். தச்சனா முத்தையா ஜெகன்மோகன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சரியா? என்னடா நான் பேசவே இல்லை, இவர் போய் சொல்லுகிறார் என்ன நினைப்பார்கள்? அதை அவர் என்னுடைய எங்களுடைய அறிவிப்பாளர் இல்ல, எங்களுடைய கலைவாணன், அப்ப நாங்க சொல்லி வச்சு சொல்றோமா இல்லையா இருக்கும்? உண்மைதானே ஐயா, அப்படியான செய்யக்கூடாது. நாங்கள் அந்த சொல்லுக்கு போகலாம். நாங்கள் என்ன யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், தயவு செய்து நீங்களா நேர்களாக விரும்பி உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுவது அது எனக்கு வரவேற்கத்தக்கது. நீங்கள்
1: தளங்கள்
0: இந்த வானொலியை பற்றி வேற தளங்கள்ல போட முதல் அந்த உரிமையாளர்களிடம் நீங்க அனுமதி கேட்டுக் கொள்ளுங்கள். இப்படி போடலாமா, நாங்கள் இதுல போடலாமா? சில தளங்கள்ல நான் பாக்குறேன், அது அந்த வானொலி உரிமையாளர்கள் தெரியாமலே தங்களுடைய வானொலிகளை இத போட்டு கொண்டு போறாரு. அதெல்லாம் அது அநாகரிகமான செயல். அது உண்மையிலே எல்லாரையும் குழப்புவது போல இருக்கும். அதுல வந்து ஒரு தளத்தை அமைப்பது வந்து நட்பு உறவுக்காக, எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு உறவாக இருக்கிறது தான், அதுக்குள்ள நாங்கள் பகை கொள்றதுக்கு அல்ல. அதனால அந்த எந்த இடத்துல நாங்க எப்படி எது என்னத்துக்கு போயிருக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா?
1: கண்டிப்பா
0: நாங்க முடிவெட்டுற கடையில போய் எனக்கு ஒரு கிலோ மீன் கொடுங்கன்னு கேட்க முடியாது, கேட்க முடியாது. அந்த இடத்துல அதுக்குதான் யாரும் என்ன கோவிச்சு கொள்ளாதீங்க என்ற நான் இது உண்மையைத்தான் சொல்லுகிறேன். உண்மை என்றால் இப்ப இப்படியான சில இதுகள் சொல்லும் போது எங்களோட வானொலியை யாரும் தரக்குறைவா சொல்லக்கூடாது. யாரும் என்ன இவங்க சொல்லிவிட்டு தான் சொல்றாங்களான்னு சொல்லக்கூடாது. எனக்கு அது வேண்டாம். நேர அது நேர ஒப்புவித்து உண்மையிலேயே நடந்தால் சந்தோஷம். அது அப்படியான விடயங்கள் எந்த ஒரு யாராக இருந்தாலும் முறப்படிதான் நாங்கள் செய்ய வேண்டும். மற்றவர் மனதை நோகடிக்காமல் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தீங்க ஆனந்தம். ஆனந்தன் எனக்கு கொஞ்சம்
1: பேசுறது சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயங்கள் தானே இதெல்லாம். இன்னும் ஒரு நம்பகமா ஒரு விஷயங்களை சொல்லணும். கேட்டதை கேட்டு தெளிவுபடுத்தி அதன் பிறகு கேட்டதை அப்படியே சொல்லாம கேட்டதை காதல் வாங்கி அது சரியான ஆய்வு செய்து அதன் பிறகு அதை ஒரு விஷயத்த நம்ம சொல்லணுங்கிறதுக்கு இன்னைக்கு அது ஒரு விஷயமா நீங்க சொல்லிட்டீங்க.
0: அவரது வளர்ந்த ஒரு அறிவிப்பாளர் எங்களுடைய இலங்கை வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லோரையும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்களோடு பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், எல்லாம் தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது நீ எல்லாரையும் நாங்க கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. சரி, இப்ப நான் ரெண்டு எழுத்து சொல்ல சொன்னேன். இது இல்லாமலும் வாழலாம் சொன்னேன். கெட்டித்தனமா நீங்க சொல்லிட்டீங்கடா. இப்படி சொன்னோன்னு பரிசுன்றோன்னு மட்டும் எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு வர போறீங்க. தவறு தவறு தவறு மீண்டு வணங்க. சரியா ஆனந்த், நன்றி நன்றி
1: நன்றி.
0: நேரம் சரியாக 12:46 புதிய

செல்வகுமார் நான் சொல்லல என்று சொல்ல போற நகைக்கடை ஓனர் வந்திருக்காங்க. வணக்கம் செல்வகுமார், நீங்க ஒரு வணக்கம் போட்டிருக்கீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க, சந்தோஷம் நீங்களும் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. ஆண்டாளம்மா வணக்கம், கண்டுபிடிச்சோண்டு வாங்கோ. இது மனிதனுடைய ஒரு உறுப்பு, எங்கே ரெண்டு எழுத்து கெட்டுத்தனம்மா. இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கை அழகு இருக்காது, உண்மையிலேயே ஒரு ரசனை இருக்காது. பார்க்கலாம் அங்கே.

எழுதி கொண்டிருக்காமல் காற்றலைக்கு வாங்கோ, வந்து சொல்லிட்டு போங்க, நீங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, பிள்ளையா சொன்னாலும் பரவாயில்ல, எழுதி கொண்டிருக்க வேண்டாம், காற்றலையில நீங்க ஓடி வந்து சொல்லுங்க. மூன்று பேர் இணைஞ்சிருக்கிறீங்க, இதுதான் கணக்கு. அதாவது ஸ்கூலுக்கு வந்து வாங்கல இருக்கிறவங்க வந்து அதை ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்கன்ற கணக்கு. காற்றலைக்கு வந்திருக்கிற வந்து மூன்றே மூன்று பேர் தான். இங்கே பார்க்கலாம், அழைப்புக்கு வாங்க. இன்னும் ஒரு சொல் கொடுக்கிறேன், இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு. மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல். இது அழகை கொடுக்கும், இதுவும் மனிதனுக்கு தேவையானதுதான், அழகை கொடுக்கும். இது இல்லை என்று அழகு இருக்காது. எங்கே

டக்குன்னு இணைஞ்சி உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாத்தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். யோசிச்சு கொண்டே இருக்க வேணா. ரெண்டாவது சொல்லும் கொடுத்துட்டேன், இது மூன்று எழுத்து சொல். மனிதனுக்கு இது இருந்தால் அழகா இருக்கும், அழகா இருக்கும். எங்கே பார்க்கலாம், ஓடி வர வேண்டாம்.

0: எல்லாத்தையும் இணைந்திருக்கும் எங்களுடைய எங்களுடைய ஃபாரூக் மற்றது நாகப்பன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிருங்க, வணக்கம் சொல்லிருங்க.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கு?
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கு?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கு? நாகப்பன் பதிலுக்கு நான் பாரு சரியா முதல்ல
1: இல்ல நாம இல்ல நாம இல்ல
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
1: சரியா சொல்லு தப்பா சொன்னா பைன் கிடையாது.
0: இல்ல இல்ல நீங்க தப்பா சொன்னா உங்களே நீங்க சொன்னது இல்ல நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல அதனாலதான் பைனை
1: போட்டேன்.
0: அல்லாட்டி இல்ல
1: சொல் முகம்
0: இல்ல இல்ல தவறு தவறு தவறு தவறு தவறு. இது அழகானது இது அழகானது இது அழகானது. ஒன்ற சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க சரியா. இது ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவர். இது ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவர்.
1: உதடு
0: இல்ல
1: அதுவும் அல்ல
0: இல்ல.
1: அப்ப ரெண்டு ரெண்டு வாய்ப்பு முடிஞ்சது. அந்த கஷ்டம் தான் கஷ்டம்
0: தான்
1: போயிட்டா அப்புறம்
0: ரெண்டு
1: சொல்லு சொல்லாமா
0: ரெண்டு
1: சொல்லு பல் பல் பல் பல் ரெண்டு
0: பல் பல் பல் பல் பல் பல் பல் இல்லாம பல் இல்லாம
1: மூன்றாவது சொல் வந்து மூக்கு
0: மூக்கு மூக்கு பழத்து கூப்பிடுவார்களா மூக்கு
1: கவி கவிதைக்கு பொய்யல மரத்துக்கு நாங்களும் அர்ப்பிச்சிடும்.
0: இல்ல மூக்கு மூக்கு மூக்கு சொல்ற பழத்தை சொல்லுங்க. மூக்குக்கு சொல்ற
1: பழத்தை இது இது இது என்ன சொல்றது குடமிளகாய் குடமிளகாய்
0: குடமிளகாயா இல்ல மூக்குக்கா. வணக்கம்
1: வணக்கம்
0: நாகட முதலாளி வந்திருக்கிறார்
1: மரியாதை
0: பாருங்க பாருங்க முதலாளி ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்து பாருங்க அவர் கதை கேக்கே பாருங்க முதலாளி அந்த சமயத்துலாம் கதைக்கிறார். வணக்கம் கொஞ்சம் பாருங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வாருங்க சொல்லிக்கே நீங்க கேட்கணும் சரியா
1: சரியா.
0: நான் நல்ல நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சார். ஐயா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: தெரியும் தெரியும் மேடம் சரிங்க சொல்லுங்க.
0: எப்படி இருக்கு வியாபாரம் இல்ல எப்படி இருக்கு?
2: ஏதோ பரவாயில்ல போய்
0: நான் இப்படி சொல்லி கொண்டு வரேன். இது நெடுக பாருங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முதலாளியா நகைக்கடை ஓனராக உரிமையாளராக இருப்பீங்க. நான் எங்க இருந்து சொல்றேன்னு பாருங்க.
2: நாராயணா நாராயணா நிச்சயமா நடக்கட்டும். உங்க வாய் உங்கத்துக்கு நடந்து தீரும் அது இறைவனுடைய சித்தம்.
0: எல்லாருக்கும் நானே சொன்னாலும் பயப்படுறாங்க அதுதான் எனக்கு தெரியல. அம்மா கூடாம
2: நாங்க உங்ககிட்ட நாங்க திட்டு வாங்கினாலும் திட்டு திட்டு வாங்க கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்த்து வாங்குறதா ரொம்ப ஆசைப்படுறோம் அப்பா கிட்டையும் உங்கள்கிட்டையும்.

0: செல்வகுமார் நீங்க சொல்லுங்க. விட ரெண்டெழுத்து சொல், இது ஒரு உறுப்பு, மனிதனின் உறுப்பு. இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லாட்டி கொஞ்சம் சிறப்பு இருக்காது மனிதனுடைய வாழ்க்கை. மூன்றெழுத்து சொல் இதுவும் மனிதனுடைய உறுப்பு. இது ஒரு பழத்து கூப்பிடுவேன்,
1: படத்துக்கா
0: பழம், பழம் பழம் ஒரு பழத்து கூப்பிடுவேன்.
1: அப்படியாமா? மூன்றெழுத்து சொல் அழகு, அழகு குறிக்குதாமா?
0: இது இந்த உறுப்புகள் எல்லாம் இருந்தா அழகுதானே. என்ன நீங்க என்ன பால் சொல்ற? குடமுழங்காயா? மூக்க சொல்லி போட்டு பழத்துக்கு பழத்தை கூட சொல்லல. முளகாய், முளகாய் பழம் இல்ல,
1: மிளகாய் பழம்,
0: மிளகாய் பழம்,
1: பச்சை மிளகா இருக்குல்ல,
0: பச்சை மிளகா மாதிரி அவங்களுக்கு மூக்கு. பாஞ்சுமார்
1: கண்ணம்மா,
0: கண்ணம் கண்ணம் இல்ல,
1: மூன்றெழுத்து
0: என்ன பணம் பாப்போம். இதழுக்குரிய பணம் என்ன
1: பணம்? கோவை பழம்,
0: கோவை பழம், கோவை பழம். ரெண்டெழுத்து மனிதனின்
1: ஒரு
0: உறுப்பு, ரெண்டெழுத்து.
1: அது இல்லாம இது, அது இல்லாமல் வாழலாமா?
0: வாழலாம், வாழலாம்.
1: கல்யாணம் ஆனவங்களெல்லாம் காது போனாலும் சந்தோஷமா வாழலாம். காது காதுலாம் பிரச்சனை கல்யாணம்
0: ஆனவங்களுக்கு.
2: ராஜகுமார் ஐயா ரொம்ப அடி வாங்கிட்டாரு போல, இது எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்றாரு. ரொம்ப சிரமத்துல இருக்காரு.
0: இன்னொரு சொல்லு குடுக்கறேன், சொல்லி குடுத்துட்டு எல்லாரையும் நான் விடுவிச்சு போய் வரலாம். நான்கெழுத்து சொல், இதுவும் ஒரு உறுப்பு. நான்கெழுத்து சொல், இதுவும் ஒரு உறுப்பு. இதுவும் சரியா? இது மனிதனுக்கு இதெல்லாம் வழியில் தெரியக்கூடிய உறுப்பு, சரியா? இதுவும் அழகாக இருக்கும். இது இல்லை என்றால் மனிதன் பிறந்திருக்கவே மாட்டான். இது இல்லை என்றால் மனிதன் பிறந்திருக்கவே மாட்டான். நான்கெழுத்து சொல், சரியா?
1: நான்கெழுத்து.
0: யோசிச்சு கொண்டு வாங்க எல்லாரும். எல்லாரும் நலம் நலமா இருக்கிறீங்க தானே ராஜ்குமார்? நீங்க எல்லாம் செல்வகுமார் நீங்களும் யோசிச்சுட்டு வாங்க. எங்க வணக்கம் தாமோதரம் அண்ணா. அண்ணா
1: வணக்கம்.
0: அண்ணா வணக்கம்.
1: ரெண்டு எழுத்து சொல்லு, செவி அல்லது காது.
0: செவி அல்லது காது. செவி அல்லது காது. பிள்ளை, பிள்ளை அண்ணா, பிள்ளை, பிள்ளை, பிள்ளை, பிள்ளை, பிள்ளை. யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. நாலெழுத்து சொல்லு, இது நாலெழுத்து சொல்லு. இது இல்லாவிட்டால் மனிதன் பிறந்திருக்க மாட்டான். நாலெழுத்து சொல்லு. இது இதுவும் எல்லாத்த கண் பார்வைக்கும் தெரிஞ்ச ஒரு உறுப்பு, சரியா? நன்றி. எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க. கட்டிக்காரர் யார் யாருன்னு பாப்போம்.

0: வணக்கம் வணக்கம். நாலு வரைக்கும் சொல்லி வந்து கழுத்து பயிர ஓகே. அப்ப இரண்டு எழுத்து சொல் வந்து கண்ணு சரி ஓகேம்மா.
1: அப்படி

நிச்சயமா உங்களுடைய உங்களுடைய குழுலதான் இருக்கு பாரு அந்த அந்த சரி சார் அது

0: இது ஐந்து எழுத்து சொல், இது ஐந்து எழுத்து சொல், இது அடுத்த சொல்லு. இப்ப இப்ப நான் எங்களுக்கு ரெண்டு எழுத்து சொல்லுதான் இருக்கிறது. ரெண்டு சொற்கள் சொல்லிவிட்டார்கள், ஒன்று இதழ், மற்றது தொப்புள். தொப்புள் அது தாமோதரமன் சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், மனிதன் இது இல்லாவிட்டால் பிறந்திருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தேன். அதுல கண்டுபிடிச்சு விட்டார் அவர். சரி, அடுத்த சொல்லுக்குள்ள போகலாம். ஐந்து எழுத்து சொல் இது, இது ஐந்து எழுத்து சொல் இது. சரி, ஒரு தரவு கொடுக்கிறேன். இது இடுப்புக்கு கீழே இருக்கும், மேலே இல்ல, உடல் அமைப்பிலே இடுப்புக்கு கீழே இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா, ஐந்து எழுத்து சொல் பாப்போம். கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.
1: ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். யார் ஆதியா?
2: யாரா? இன்ஸ்பெக்டர் சங்கர். பல்பு.
3: Patients that come in with sensitivity and bleeding gum, that's a red flag. I'll definitely.
0: நேரம் செய்ய 10:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எங்கே நண்புறவுகள் ஓடோடி வர வேண்டும். கணினி ஒரு மணி ஒரு நிமிடம்.

எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல் இடுப்புக்கு மேலே கண்டுபிடிங்க. இடுப்புக்கு மேலே இந்த ஐந்து எழுத்து சொல் இடுப்புக்கு கீழே. சரியா?

0: ஃபாரூக் வாங்க ஃபாரூக்.
1: அம்மா வணக்கம்மா. நீங்க சொன்னது உங்க குரல் ஒலி வரவில்லைம்மா.
0: உயர்த்திட்டேன்
1: இளங்கல்
0: அஞ்சலுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிறது இந்த உறுப்பு. இந்த உறுப்பு இடுப்புக்கு கீழே ரெண்டு எழுத்து சொல்ல இடுப்புக்கு மேல சொல்லி இருக்கிறேன். சரியா? அப்ப இது வந்து மனிதருக்கு எல்லாருக்கும் தேவை. இது இது இல்லாமல் ஒரு மனிதனை இந்த உறுப்பின் ஊடாக ஒரு ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். ஐந்தெழுத்து சொல் செயல் இழக்க பண்ணலாம். இந்த உறுப்பினூட செயல் இழக்க பண்ணலாம். ஐந்தெழுத்து சொல் இது தேவை. இது இல்லாமலும் இருக்கிறார்கள். அது கூடுதலாக எனக்கு அது சரியா தெரியவில்லை. இதுல இது இந்த உறுப்பிலே ஏதாவது பெரிய அடிபாடுகள் வந்தால் மனிதனுடைய இயக்கங்கள் கொஞ்சம் செயல் இழக்கப்படும் என்றது கொஞ்சம் தெரியும் எனக்கு. கொஞ்சம் இல்ல நிறைய தெரியும். பாருங்க ஐந்து எழுத்து இந்த ரெண்டு எழுத்து மேல இடுப்புக்கு மேல
1: முகத்துல அம்மா முகத்துல அம்மா
0: இடுப்புக்கு மேல சொல்லி இருக்கிறேன். இது நீங்க கேப்பீங்க கையிலயா கையிலயா தெரியா முடியும்.
1: ரெண்டு சொல்லி இமை இமை
0: இம்மை கட்டிக்காரன் இல்லை நீங்க
2: வணக்கம்மா. வணக்கம். ஐந்து சொல் முழங்கால்.
0: முழங்கால் முழங்கால்ல நாங்கள் ஒரு செயலக்க பண்ணலாம் மனிதனுடைய இயக்கத்தை.
2: இப்ப புதுசா ஒரு தரவு கொடுத்திருக்கீங்களா?
0: மனிதனுடைய இயக்கத்தை இதன் இதனுடைய செயல் இழக்க பண்ணலாம். அவனுடைய அவனுடைய உற்சாகத்தை உற்சாகத்தை மற்றது அவனுடைய அந்த கம்பீரம் எல்லாத்தையும் இந்த உறுப்பு. அப்ப கட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம்.
1: பெருவிரல் அம்மா பெருவிரல்
0: இல்லை. காவல்துறையினருக்கு இது தெரிஞ்ச ஒன்று
2: யோசனை செய்து
0: தூக்கு தூக்கு தூ தூக்கு தண்டனை நடக்கும் போது இந்த உறுப்பையும் சில வேளைகளில் ஒரு விடயம் செய்வார்கள். அது அந்த காலத்தில் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரியா? இடுப்புக்கு கீழே மாறி மாறி கேட்க கூடாது. இடுப்புக்கு மேலையா கீழையா கழுத்துக்கு கீழையா மேலையா என்ன நாங்க இவர் கேட்கிற காலையெல்லாம் சரி
2: சொல்லியாச்சு.
0: இந்த உறுப்பு இந்த உறுப்பு இந்த ஐந்தெழுத்து உறுப்பு சீராக இல்லை என்றால் மனிதன் கம்பீரமாக நடக்க முடியாது. சீராக இல்லை என்றால் கம்பீரமாக நடக்க முடியாது. கம்பீரமாக வாழ முடியாது. சரி நடக்க முடியாதையும் பரவாயில்ல, நல்ல கம்பீரமாக வாழ முடியாது. அவனுடைய
1: உள்ளங்கால் உள்ளங்கால்
0: உள்ளங்கால் இவ்வளவு எதுக்கு இவ்வளவு பிள்ளையா சொல்லி சொல்லி கெட்டிக்காரங்களா போறீங்க? யோசிச்சு கொண்டு வாங்க யோசிச்சு வாங்க. என்னொன்று கொடுக்கணுமா நாங்கப்பன்? நான் இதுவும் மனித உறுப்பு மூன்று எழுத்து சொல். இதுவும் மனித உறுப்பு மூன்று எழுத்து சொல். சரியா? இது வழியில தெரியும். அத பாப்பது என்றால் கஷ்டப்பட்டு பாக்கணும். கஷ்டப்பட்டு பாக்கணும். இது வழியில் தெரியும். பார்ப்பதாயிருந்தால் கஷ்டப்பட்டு பார்க்கணும். ஆனா இந்த உறுப்பு வழியில தெரியும். மூன்று எழுத்து சொல்.
1: நான்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
2: கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாமே.
0: அத கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாமே. அம்மாவே பாக்கலாமே.
2: அம்மா தொப்பு அம்மா தொப்பு தொப்பு நீட்டும் சொல்லி நீட்டு சொல்லிடலாம்.
0: தொப்பு வந்துட்டதல்ல தொப்பு தொப்பு தொப்பு வந்துட்டதல்ல இது மூன்று எழுத்து தொப்பு மூணு தொப்பு மூன்று எழுத்தா? பாருங்க கொஞ்சம் விலகி வாங்க. நன்றி நன்றி பாருங்க. நன்றி நன்றி ராஜ்குமார். நீங்க மீண்டும் அலையுங்க மீண்டும் அலையுங்க ராஜ்குமார்.
2: நன்றி.
0: நாகப்பன் யோசிச்சு கொண்டு வாங்க. ஓகே. நான் தரவுகள் நிறைய கொடுக்கறேங்க. ராஜ்குமார் கண்டுபிடிச்சிருப்பார். வாங்க ராஜ்குமார், வணக்கம்.
3: அம்மா வணக்கம். வணக்கம். கால் நரம்பு.
0: கால் நரம்பு எங்க இருக்குது அத சொல்லுங்க எனக்கு.
3: அந்த நரம்பு கட் பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல தண்டனை அப்படித்தான் கொடுப்பாங்க. திறன்னாக்கு ஏதாச்சும் கொலை குற்றம் பண்ணாக்க அவனை முடக்கிடுவாங்க, செயல செய்ய
0: முடியாது.
3: நம்ம கட்டி பேசணும். சரி, கை இரண்டு எழுத்து. கை
0: இரண்டு எழுத்து. கை விரலில் பேரந்த உங்களுக்கு நீங்க சொன்னது பிள்ளைங்க அங்க பின்னுக்கே பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பாக்கணும் இத. இந்த உறுப்பை நீங்க கஷ்டப்பட்டு பாக்கணும். மூன்று எழுத்து சொல்லு. சரியா
3: அழைப்புக்கு
0: வாங்க. எல்லாருக்கும் எப்படி எல்லாம் ஓட போகுது பாருங்க. சிந்தனை எதை சொல்லலாம்?

0: வணக்கம் நிரஞ்சனி. நிரஞ்சனி அம்மா
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: முதுகு
0: முதுகு கட்டிக்காரி கஷ்டப்பட்டு பாக்கணும் முதுகு. நிரஞ்சனிக்கு ஒன்று ஒரு புள்ளி. நிரஞ்சனி மூன்று சொற்கள்னு ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிருக்க. முதுகு மிக கஷ்டப்பட்டு பாக்கணும் கண்ணறையில பாக்கணும். ஆனா பாக்கலாம், ஆனா பாக்கலாம்.
1: நீங்க இரண்டு எழுத்து வந்து இரண்டு எழுத்து கேட்டீங்கன்னா தலை
0: தலை தலை. நீங்க நீங்க இவர நினைச்சிட்டீங்க போல. என்ன அஜித்? அதான் தலைய கொண்டு வந்துட்டீங்க. அஜித் அஜித்குமார நினைச்சிட்டீங்களா? தலைய கொண்டு ஓடி வந்துட்டீங்க. நிரஞ்சனி தலைப்புளை தலைப்புளை சரியா? சரி எங்க இணைப்புக்கு வாங்குவோம் எல்லாரும். என்ன செல்வகுமார் செல்வகுமார் வந்து இங்க ஒரு ஆண்டு கேட்டுட்டு ஓடிட்டீங்க தூங்கிட்டீங்களா தெரியாது.

0: சொல்லுன்னு ஒரு சொல்லு உங்களுக்கு நிரஞ்சனி சொல்லிட்டு போயிட்டா, மற்றது தாமோதரமன் நான் சொல்லிருக்கேன், ஃபாரூக் ஒன்று சொல்லி இருக்கிறீங்க. இப்ப நிக்கிறது வந்து இரண்டு சொற்கள் சொல்லாம இருக்கிறது. ஒன்று வந்து இரண்டு எழுத்து சொல்லு, மற்றது ஐந்து எழுத்து சொல்லு. இரண்டு எழுத்து சொல்லு, இது இல்லாமல் வாழலாம், இது இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முழுமை பெறாது. ஐந்து எழுத்து சொல்லு, இது ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இந்த பகுதி இந்த உறுப்பு அங்கே ஐந்து எழுத்து சொல்லு. சரி, அடுத்த முதுகு சொல்லிவிட்டார் எங்களுடைய நிரஞ்சனி. அடுத்தது இரண்டெழுத்து, இதுவும் எல்லோருக்கும் அழகை கொடுக்கும் ஒரு உறுப்பு. அதாவது எல்லோருக்கும் அழகை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு இரண்டெழுத்து. இரண்டெழுத்து எங்கே செல்வகுமார் வர்றார். வாங்க செல்வகுமார். செல்வம்
1: அது கால் கட்ட வரலமா, ரொம்ப வயிறு ரொம்ப தொந்தியா இருக்கவங்க குனிஞ்சு தன்னுடைய கால் கட்ட வரல பாக்க
0: முடியும். மூன்றெழுத்துல வந்தது கட்ட விரல்.
1: விரல்
0: என்ன எல்லா விரலையும் இல்ல சார். நீங்க என்ன, நீங்க எது தமாசுக்கு கொண்டு வந்திருக்கீங்க?
1: நான் கால்ல இருக்கிற எல்லா விரலுமே பார்க்க முடியாது.
0: உங்களுக்கு வயிறு, உங்களுக்கு வயிறு இல்ல
1: அப்படின்னா அம்மா இல்லாட்டி அம்மா இன்னொரு எழுதி இன்னொரு முதுகு
0: சொல்லிட்டாங்க. நிரஞ்சனி சொல்லிட்டாங்க. நன்றி. அடுத்தது வந்து ஒன்று இரண்டு எழுத்து சொல்லு, அது சொல்லிட்டேன். இது இல்லாமல் வாழலாம், ஆனால் இது வாழ்க்கை அழகிருக்காது. இது அடுத்தது வந்து ஐந்தெழுத்து சொல்லு, இது வந்து ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இது கம்பீரமாக ஒரு மனிதன கம்பீரமான செயல்பாடுகள் இருக்காது. இது இது இல்லாம ஐந்தெழுத்து. மற்றது அடுத்தது இன்னும் ஒன்று கொடுத்திருந்தேன், இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு, இது இருந்தால் அழகாயிருக்கும். இது இல்லாமலும் இருக்கலாம், இது இல்லை என்றாலும் செயற்கையாக எடுத்து வரலாம். இருந்தாலும் இது இல்லை என்றால் அழகு இருக்காது. தென்றெழுத்து சொல்லு. அழைப்புக்கு வாருங்க பாக்கலாம். தாமோதரன் அண்ணா நீங்க வர்றீங்க ஓடியாங்க.

0: அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி. ஐந்து ஐந்து எழுத்து சொல் முழங்கால் சரிங்களா?
0: இல்லையா? முழங்கால் இல்லையா அண்ணா? தவறு தவறு தவறு
1: தவறு.
0: முழங்கால பிரச்சனை என்றா உடல்ல எல்லா இடமும் செயல் இழக்காது இல்ல அவ்வளவு தூரம்.
1: உண்மைதான்
0: சார். யோசிச்சு பண்ணுவாங்க.
1: பெருவிரல் பெரு

0: அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா
1: வணக்கம். பெருவிரல்
0: இல்லையா இல்லையா தவறு. நன்றி நன்றி.
2: காவக்காரன் தூங்கையில கையெழுத்தி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்க அடியானிற் புள்ள கடிச்சா.
0: செல்வகுமார் சொல்லுமா? செல்வகுமார்
1: அம்மா, இரண்டு எழுத்து சொல்ல அழகா இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சொல் வந்து முடியுமா?
0: முடி முடி இது இல்லாமலும் இருக்கலாம், இது செயற்கையா அமைச்சிருப்பாங்க. முடியோட வந்துட்டீங்களா? தவறு. உங்களுக்கு இருக்கா முடி? போயிட்ட கேட்டோன்னே.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அம்மா ராஜராஜன்மா, நல்லா இருக்கீங்களா?
0: யார் பேசுறீங்க?
1: ராஜராஜன்மா.
0: ராஜராஜன்,
1: ராஜராஜன்.
0: எங்கிருந்து பேசுறீங்க ராஜராஜன்? என்னோட பேசிருக்கீங்களா ராஜராஜன்?
1: அம்மா, இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கிட்ட பேசிருக்கேன். நான் புது கலர் தான்.
0: ஓ, நீங்க புதிய? சரி சரி, நான் உங்களை அட் பண்ணி வச்சுக்கிறேன். ராஜராஜன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ராஜராஜன்?
1: தர்மபுரி, தமிழ்நாடுமா.
0: ஓ, அப்ப தர்மபுரியில ரெண்டு ராஜாக்கள் வந்துட்டீங்க இல்ல?
1: சண்டமா, அது எங்க மாமா ராஜ்குமார். ராஜ்குமார் சொல்லிட்டீங்க மாமா, அவரு அவர் சொல்லிதான் எனக்கு இந்த ரேடியோவே தெரியும்.
0: அப்ப சண்டை வராது, சொந்தம் தானே. மூன்று நாளைக்கு நீ?
1: ஆமா, சொந்த தாய் மாமா தான் அவரு.
0: அப்ப ஏழு நாள்ல நீங்க மூன்று நாள் ஆட்சி புரியலாம், அவர் நாலு நாள் ஆட்சி புரியலாம். இல்ல, அவருக்கு வேலை பண்ண நீங்க நாலு நாள் எடுங்க, அவர் கொடுங்க ஆட்சி புரியறதுல. என்ன?
1: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா.
0: சரி, நல்ல நல்ல. தர்மபுரியில எந்த பகுதியில் அழகான பெண்கள் இருக்கிறாங்க ராஜராஜன்?
1: தர்மபுரி எல்லாருமே அழகுதாமா, ஊரை விட்டு கொடுக்க முடியாதுமா.
0: நான் கேட்டது அழகான பெண்கள் அண்டு, நீங்க நான் உங்களை எல்லாம் கேட்க.
1: இல்ல இல்ல, பெண்களை தான் நானும் சொல்றேன். நான் என்ன வந்து நான் கணக்குல விட்டுட்டேன். நானும் எங்க மாமா எல்லாமே இல்ல.
0: ஐயோ,
1: நீங்க கேட்டது பெண்கள்.
0: ஐயோ, உங்களோட மாமான
1: பெண்கள் எல்லாருமே அழகுதான்.
0: உங்களோட மாமான அழகு கிட்ட வர இல்லாது. ஏனண்டா, உங்களோட மாமா வந்து எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அவர் தான் தலைவர். அழகில்லாம எப்படி அதுல சங்கத்துல தலைவர்? நீங்க ஒரு பக்கத்தால உங்களே சங்கத்துல சேர்க்கல மாமா, சேர்த்தாரா? இல்ல தானே?
1: இல்லம்மா, இல்லம்மா.
0: ஏனண்டா, அது கலவரம்.
1: ரெண்டு நாளைக்கு மாதிரிதான் ஐயா கிட்ட பேசினேன், அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு இரவு நேரத்துல.
0: அவர் உங்களை சேர்க்க மாட்டார் ராஜராஜன். ஏனண்டா, அவரோட கலவரம் நான் பிடிபட்டுறேன். பக்கத்து வீட்டுல பின் வீடு முன் வீடு எல்லாரும் நலமா இருக்கிறாங்க. எட்டி பாத்துட்டு தான் இருக்கிறோம்.
1: அதாம நம்மளுக்கு வேணும், எல்லாரும் நலமா இருந்தா நாமும் நல்லா இருக்கும். சுற்றமும் நலமும்,
0: சுத்தமும் நலமா இருக்கணும்,
1: நல்லா இருக்கணும்.
0: சந்தோஷம், நல்லா பேசுறீங்க. சூப்பர் சூப்பர். உண்மை சரி. இப்ப நான் மூன்று சொற்கள், ஒன்று இரண்டு எழுத்து சொல்லு கொடுத்திருந்தேன். இது
1: சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் ஒரு இது கொடுங்கம்மா.
0: அதான் இரண்டு எழுத்து சொல்லு. இது வந்து மனிதன் இல்லாமலும் வாழலாம், இல்லை என்றால் வாழ்க்கை அழகு இருக்காது. சரியா? இது ஒரு உறுப்பு மனிதன். சரியா?
1: மனிதனோட உறுப்பு இரண்டு எழுத்து சொல்லு. நாம இருந்தாதான் இருக்க முடியும்.
0: இல்ல இல்ல, இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லை என்றால் வாழ்க்கை அழகாக இருக்காது உங்களுக்கு.
1: அம்மா, கண்ணுமா?
0: கண்ணு, கண்ணு பட போகுதம்மா ராஜராஜனி. பிள்ளையா சொல்லிட்டீங்க ஐயா.
1: தவறாம அது?
0: அது தவறு, தவறு, தவறு. அடுத்த சொல்லு தர்றேன். ஐந்தெழுத்து சொல்லு. ஐந்தெழுத்து சொல்லு. இது இடுப்புக்கு கீழே இருக்கும் இந்த உறுப்பு. இது இதனுடைய இந்த உறுப்பாலேயே மனிதனை செயல் இழக்க பண்ணலாம், செயல் இழக்க பண்ணலாம் மனிதனை. ஒரு நிமிஷம் தாங்க செல்வகுமார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். செயல் இழக்க பண்ணலாம் ஐந்தெழுத்து சொல்லு. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், ரெண்டு எழுத்து சொல்லு. மனிதனை அழகுபடுத்தும் இந்த உறுப்பு. இது இல்லாமலும் வாழலாம், இது செயற்கையாகவும் நாங்கள் செய்து கொள்ளலாம். சரியா?
1: இரண்டு எழுத்து சொல்லு.
0: ரெண்டு எழுத்து சொல்லு.
1: மூளைமா?
0: மூளை, மூளை. இது
1: ரெண்டு எழுத்து சொல்லுமா? மூளை இல்லாம நம்ம வந்து ஆர்டிபிஷியல வந்து வச்சுக்கலாமா?
0: ஆர்டிபிஷியல வச்சிருக்கலாம், இல்லாமலும் வாழலாமா கேக்குறேன். என்ன ராஜராஜன் நீங்க, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, மூளைய கொண்டு வந்துட்டீங்க, வாழ முடியாது. என்ன
1: இரண்டு எழுத்து சொல்லவுடனே கண்ணு, மூளை, வாய்,
0: வாய்,
1: காது,
0: காது,
1: இந்த மாதிரி சொல்லிட்டு போலாமா?
0: சரி, நீங்க யோசிச்சு கொண்டு வாங்க. இந்த மூண்டையும், இந்த மூண்டையும் யோசிச்சு கொண்டு வாங்க.
1: பல்லுமா?
0: பல்லு.
1: கடைசிய பல்லுமா?
0: பல்லு. ஆனா நீங்க யோசிச்சு கொண்டு
1: வரலாம்,
0: போய் தூங்க கூடாது. பிள்ளை, இதுவும் பிள்ளை. சரியா?
1: பல்லு கரெக்டாமா?
0: இல்ல இல்ல, பிள்ளை பிள்ளை. நீங்க கெட்டிக்காரன் இல்ல, நீங்க சரியா சொன்னா தான் நான் கெட்டிக்காரன் சொல்லுவேன் உங்களை.
1: கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா
0: சொல்றேன். நன்றி நன்றி. எங்கே செல்வகுமார் செல்வம்?
2: அம்மா நான் பல்லுதான் சொல்லலான்ட்டு வந்து அவர் சொல்லிட்டார் பல்லு.
0: நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பல்லுதான் ஒரு நோக்கமா இருக்கிறீங்க எல்லாரும்.
2: அதுதான் பல்லு.
0: நானும் தப்பிட்டேன்
2: அம்மா. கண்ணு கண்ணு கண்
0: கண் கண்ணும் இல்லை பல்லும் இல்லை. நாலாவது சொல்லு இது நான்கு எழுத்து சொல்லு. நான்கு எழுத்து சொல்லு. இதை ரெண்டு எழுத்திலும் சொல்லலாம், நான்கு எழுத்துன்ற விவரமாக சொல்லலாம், ரெண்டுலத்திலையும் சொல்லலாம், நான்கெழுத்துன்ற விவரமாக சொல்லலாம். இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்புண்டு சொல்லலாம், உறுப்பு உறுப்பு மனிதன் மனிதனிடம் இருக்கிற ஒன்று. இது பிறக்கும் போதே இருக்கும், பார்க்கலாம். இது இல்லாமலும் வாழலாம், செயற்கையாகவும் செய்யலாம். நான்கெழுத்து கண்டுபிடிச்சோடியாங்க. எங்கே

0: சொல்லு ரெண்டு இடத்துல கொடுத்திருக்கிறேன், ரெண்டு சொற்கள் ரெண்டு இடத்துல கொடுத்திருக்கிறேன். மற்றது ரெண்டு இடத்துல ரெண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். ஒரு நாலு எழுத்து சொல்லு, ஒரு ஐந்து எழுத்து சொல்லு கொடுத்திருக்கிறேன். எங்க வணக்கம், வடலூர் ஆனந்தன். வடலூர் ஆனந்தன்,
1: வணக்கம். அந்த நான்கு எழுத்து சொல்லு வந்து பல் பற்கள் ரெண்டும் சொல்லுவோம் அதுங்களா?
0: பல் பற்கள், பல் பற்கள், பல் பற்கள். நான்கு எழுத்து சொல்லுக்கு என்ன தரவு கொடுத்தன்? இது இது பிறக்கும் போதே இருக்கும் என்று சொன்னேன் இல்ல, அதுக்கு தானே நீங்க பல்ல கொண்டு
1: வந்துருக்கீங்க.
0: நான் சில நேரம் அதை குடுக்கறோம், அதுதான் கவனமா விட்டு கேளுங்க. பிறக்கும் போது இருக்கும் நாகப்பன் கட்டிக்காரன், நாகப்பன் நீங்க கட்டிக்காரனுங்க. நாகப்பன் தான் முந்தி கடகன்னு சொல்லுவாரு. இப்ப என்ன யோசிச்சு கொண்டிருக்கீங்க நாகப்பன்? நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, கொண்டு ஓடியாங்க. நாகப்பன், நாகப்பன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓடி வாங்க. எங்க பாக்கலாம், உடனே ஓடி வாங்க. அடுத்த அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ராஜராஜன், வாங்க. ராஜராஜன் வந்துட்டு ஓடிட்டீங்க. ராஜராஜன் ஓடியாங்க, உடனே ஓடியாங்க. நாகப்பன் நீங்க கண்டுபிடிக்கலாம், ஓடியாங்க. ராஜராஜன், ராஜராஜன் ஓடியாங்க. என்ன இதை கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: அம்மா கடைசி சொன்னது இதயம்மா, நாளுக்கு சொல்.
0: இதயம் இல்லாமல் வாழலாமா? அதை நீங்க விட்டு நோக்கி ஆர்டிபிஷியல் இதயம் வைக்க வேணும்ல,
2: என்ஜாய் பண்றாங்கல்ல.
0: அதே அதே அது
2: வைக்கும்
0: ஐயா. அதை நான் இது சொன்னேன், இது நான் சொன்னேன். பார்வைக்கு தெரியும், முதலாவது வெளி தோற்றத்தை தான் சொல்றேன். வெளியில தெரியும், இதயம் தெரியுமா?
2: அப்படிங்களா? அம்மா பேசுறாங்கம்மா.
0: கொடுங்க அம்மாட்ட, கொடுங்க அம்மாட்ட, கொடுங்க கொடுங்க.
3: வணக்கம் அம்மா.
0: வணக்கம,
3: வணக்கம, வணக்கம,
0: வணக்கம். உங்களோட பேரு சொல்லுங்க.
3: உமையாள்,
0: உமையாள். அப்பா சொல்லுங்க.
3: உமை,
0: உமையாள்,
3: உமையாள். ஆமா, நான் ராஜ்குமாரோட அக்கா.
0: அக்கா
3: ராஜ்குமார் வேற இல்ல,
0: தர்மபுரி ராஜ்குமார் அவங்களோட சகோதரி. நீங்க நீங்க மூத்த சகோதரியா இளைய சகோதரியா?
3: நான் ஒரே ஒரு சகோதரி தான்மா. எனக்கு நாலு அண்ணன், தம்பிங்க ஒரு அண்ணா கூட பிறந்தவங்க. இதுல கடைசி தம்பி தான் ராஜ்குமார்.
0: கடைசி தம்பி இவர்.
3: ஹலோ,
0: கடைசி
3: தம்பி, தம்பி,
0: தம்பி, தம்பி, தம்பி, தம்பி. சரி சரி சரி.
3: ஒரே சிஸ்டர் தான்,
0: ஒரே சிஸ்டர்.
3: என்னம்மா கேள்வி?
0: கேள்வி வந்து டென்ட் எழுத்து சொல், இது மனித ஒரு உறுப்பு, இது இல்லாமல் வாழலாம், இது இல்லாமல் வாழலாம், சரியா? இது பிறக்கும் போதே இருக்கும், பிறக்கும் போதே இருக்கும். இது இல்லாமலும் வாழலாம், இது இல்லாமலும் இருக்கிறார்கள். இது ஆர்டிபிஷியலா செய்யலாம். இது ரெண்டு எழுத்து
3: சொல்லு
0: இல்ல, அதல்ல. அது பிறக்கும் போது இருக்காமா? பிறக்கும் போது இல்ல, இல்ல. அது அந்த
3: போது இல்ல.
0: சரி, நாலு எழுத்து சொல்லு, அடுத்த சொல்லு. நாலு எழுத்து சொல்லு. இது பிறக்கும் போது இருக்கும், இது இது இல்லாமலும் இருக்கும், இது இல்லாமலும் இருக்கும். இல்லாமலும் வாழலாம், நல்லா வாழலாம், செலவு மிச்சம், சரியா? இல்லாமல் வாழலாம்,
3: செலவு மிச்சம்.
0: மற்றது இல்லாமலும் இருக்கும். நாலு எழுத்து சொல்லு. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், ரெண்டெழுத்து சொல்லு. இது இல்லாமல் வாழலாம், இல்லாவிட்டால் கொஞ்சம் வாழ்க்கை வந்து சுவை இருக்காது. ரெண்டெழுத்து சொல்லு. எல்லாம் எல்லாம் வெளியில தெரியக்கூடிய உறுப்புகள் அங்கே நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. எங்க உமையாள், நல்ல பேர் உங்களுக்கு உமையாள். நன்றி,
3: நன்றி உமையாள்,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. எங்கே செல்வகுமார், வாங்க செல்வகுமார். கட்டிக்கா ஒருக்கா, நீங்க நாகப்பண்ணுங்க ஒருக்கா, நீங்க சொல்லு. சரியா சொன்ன வடிவம் அவரோட தான் இருந்து நாங்க கொண்டாடணும். நீங்க சரியா சொன்ன வடிவம் எங்க நாகப்பனை இணைச்சு கொண்டாடலாம். இல்ல நீங்க சரியா புத்திசாலித்தனமா சொன்ன வடிவா எங்க நாகப்பன் இணைங்க. அடிச்சு
4: கொண்டே
0: நான் இணைச்சாப்புறம் சொல்றேன். நீங்க கூட கெட்டித்தனத்தை ரெண்டு மூணு பேரோட வச்சு பேசினாதான் அந்த கெட்டித்தனம் தெரியும். வாங்க நாகப்பன்.
4: வணக்கம்.
0: நீங்க என்ன சொன்னீங்க செல்வகுமார்? எந்த எந்த சொல்ல சொன்னீங்க? மீசை,
4: மீசை, மீசை.
0: அந்த ரெண்டு எடுத்து சொல்லல, ஒன்றை சொல்லி இருக்கீங்க, ஒன்றை சொல்லி இருக்கிறீங்க, அப்படித்தானே? அது மீசை பிறக்கும் போது இருக்கா? பிறக்கும் போது முதல் சொன்னதும் போது இருக்கும், பிறக்கும் போதும் இருக்கும்.
2: அப்படியா?
0: இருக்கும்.
3: எங்க
0: நீங்க சொல்லுங்க கட்டிக்காரன் எங்க?
3: இமைமா.
0: இமை கட்டிக்காரன் ஒரு சொல்லி இமை. அது பிறக்கும் போது இருக்கும், அழக கொடுக்கும், ஆர்டிபிஷியல் அது கட்டிக்காரன். நாகப்பனுக்கு உண்டு நாகப்பன். அடுத்த ரெண்டு எடுத்து சொல்லு என்ன உண்டு.
2: கொஞ்சம் மேல சொல்லி விட்டாரு, நான் கீழே சொல்லி என்னம்மா நீங்க கொஞ்சம் மேல யோசிக்கீங்க. மேல யோசிக்க
0: இல்ல, நீங்க கொஞ்சம் மேல சொல்லி மேல கீழே சொல்லி இருக்கிறீங்க. எத்தனை பாருங்க, இமைக்கு பிறகு இருக்குது, மூக்கு இருக்குது, கண்ணம் இருக்குது,
2: இடையில ஒரே ஒரு மூக்கு இருக்கு, மூக்குக்கு கீழ மீத்த, மூக்கு மேல இமை, அவ்வளவுதான்.
0: பாருங்க அடுத்த ரெண்டு சொல்ல ரெண்டு இடத்தை கண்டுபிடிங்க. அதுவும் ஒரு உறுப்பு எங்க, அதுவும் பிறக்கும் போது இருக்கும் எங்க.
3: ரெண்டு ஆனா எல்லாமே வெளிப்படையா தெரியக்கூடிய
0: தெரியக்கூடியதான் நான் எடுத்துட்டு வாரேன். ஆனா இது இல்லாவிட்டால் அளவு இருக்கு, அதாவது வாழ்க்கை ரசனை இருக்காது இந்த எழுத்து, இந்த ரெண்டு எழுத்து. வணக்கம் தாமோதரம்
2: அண்ணா.
0: எல்லாருக்கும் இருக்கு இருக்கு இருக்கு. தாமோதரம் அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா. முடி முடி முடி முடி முடி இருக்கு முடி. இல்ல தவறு அண்ணா, தவறு அண்ணா, தவறு அண்ணா, அண்ணாக்கு தவறு. கட்டிக்காரன் இல்ல எங்க. நீங்க ரெண்டு பேர்ல ஒரு சொல்லுங்க. அடுத்த அடுத்த ரெண்டு எழுத்து சொல்லு.
3: அடுத்த ரெண்டு எழுத்து சொல் வந்து
0: ஒன்று சொல்லிட்டீங்க இமை.
3: ஆமா
0: ஒன்று சொல்லியாச்சு. இப்ப மூன்று மூன்று சொல்லி இருக்கு, நாலு எடுத்து சொல்லு, அஞ்சு எடுத்து சொல்லு, ரெண்டு எடுத்து சொல்லு. இன்னொரு ரெண்டு
2: எடுத்து சொல்லிட்டாரு. இன்னொரு இமை நான்கு ரெண்டு இமை.
0: இது பிறக்கும் போது இருக்கும், இருக்காமலும் இருக்கும். சில
3: நாலு எழுத்து சொல் வந்து கண்ணம் வருமாமா.
0: நாலு எழுத்து சொல்லு, நானே தேடுறேன் பொருங்க உங்களுக்கு கொடுத்தத. இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, தவறு தவறு தவறு
3: தவறு
0: தவறு. எங்க ராஜராஜனா உண்மையால வந்திருக்கிறீங்க?
3: ராஜராஜன். ராஜராஜன்
0: சொல்லுங்க. ராஜராஜன் எங்க?
3: அம்மா முடியுமா, பிறக்கும் போதும் இருக்கும், அது இல்லைனாலும் வந்து
0: ரெண்டு எழுத்தா
3: அழகில்லாம இருக்கும். ஆர்டிபிஷியலா வச்சுக்கலாம். ஆமா ரெண்டு எழுத்துமா.
0: அது இல்லாட்டி வாழ்க்கை அழகு இருக்காதா? வாழ்க்கை
3: பிறக்கும்போதும் இருக்கும், அது இல்லைன்னா திருப்பி நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு காலத்துக்காக நான் முடியும் டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு
0: சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, இது வந்து இந்த நான் இந்த ரெண்டு எழுத்து சொல்லு. இது இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு இன்பமா இருக்காது. அது பழகிட்டா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
3: விழி
0: விரஞ்செடுத்து அது இருக்கும், சில பேருக்கு இருக்காம இடையிட்டு இல்லாம போகும், பிரகிக்கையும் சின்னம் இல்லாம இருக்கிறார்கள். அது அந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்காது இல்லையா? வாழ அதைத்தான் சொல்லியிருந்தேன். சரி நான் கருத்து சொல்லுவோம். மூன்று பேர் வந்து மூன்று முழுமையாக இருக்கிற அழகான ஆண்கள் நிக்கிறீங்க. ஒன்று ராஜராஜன், ஒன்று
3: முழுமையா இருக்க
0: முழுமையா இருக்கிற அழகான ஆண்கள் இருக்கிறீங்க. ஒன்று ராஜராஜன், ஒன்று செல்வகுமார், ஒன்று நாகப்பன். இந்த மூன்று பேருட ரெண்டு சொல்லு, இல்ல ஒரு சொல்லு, நான் கருத்து சொல்லு. நான் கழுத்து சொல்லு தரவு. இது பிறக்கும் போதே இருக்கும் சரியா? இல்லாமல் வாழலாம் இது சரியா? இருந்தால் அழகாக இருக்கும், இல்லாமலும் வாழலாம். செலவும் மிச்சம் இல்லாட்டி
3: இல்லாட்டி
0: என்னது
2: நான் கண்ணாடி போட்டுருப்பேன்.
0: கண்ணாடி உறுப்பா?
2: உறுப்பு இல்ல, உறுப்பு கலந்து வைக்கிறது தானம்மா.
0: இல்ல இல்ல, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு,
2: உறுப்பு
0: உங்களோட வரும்போது பிறக்கும் போதே இருக்குது இல்ல, இது இருக்கும் மனிதனிடம். எதுங்கறீங்க பாப்போம். ராஜராஜன் நந்தி ஐயா யோசிச்சு கொண்டு வாங்க. எங்க தாமோதரம் அண்ணா? அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணாக்கு நெட் சரியில்லை. அண்ணா கொஞ்சம் நீங்க எழும்பி கொஞ்சம் ரூம்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க, கொஞ்சம் ரோட்டுக்கு வாங்க. ரோட்டுக்கு வந்தீங்கன்னா சரிதான் கேட்க. எங்க அண்ணா தாமோதரமன், தாமோதரமன் வாங்க அண்ணா.
1: அம்மா நாலு எழுத்து சொல் சொல்லுவாங்க,
0: சொல்லுங்க சொல்லுங்க. நாலு எழுத்த எங்க?
1: இடுப்புமா?
0: இடுப்பு இல்லாமல்
1: இடை, இடுப்பு
0: இல்லாமல் இருந்த வாழலாமா? இடை
1: நீங்க ரெண்டு எழுத்தாவும் சொல்ல நாலு எழுத்தாவும் சொல்லுங்களா? இடுப்பு
0: இடுப்பு இடை இல்ல இல்ல, இது இல்லாமல் போகும். இல்லாமல் இருக்கு, இல்லாமல் இருந்தாலும் வாழலாம். இது
1: வாழலாம்
0: நீங்க என்ன நீங்க சரி விடைபெற்று வாங்க ரெண்டு பேரும். நன்றி நன்றி. எங்க தாமோதரம் அண்ணா? அண்ணா உங்களுக்கு சரியில்லையே அண்ணா, இணைப்பு சரியில்லைங்க, என்ன செய்யலாம்? எங்கே அண்ணா பாவம். அண்ணா கொஞ்சம் விலகி எழும்பி அடுத்த ரூமுக்கு வாங்க அண்ணா, அடுத்த ரூமுக்கு வாங்க அண்ணா. சொல்லுங்க
2: இரண்டு சொல்லி இமை இருக்கலாமா?
0: இமை இமை சொல்லிட்டாங்க, இமை சொல்லிட்டாங்க
2: சொல்லிட்டாங்க
0: சொல்லிட்டாங்க.
2: சரிங்க.
0: விழி சொல்லிட்டாங்க, ரெண்டு எழுத்து விழியும் சொல்லிட்டாங்க. விழி இப்ப இருக்கிறது ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கிறது அண்ணா. ஒன்று வந்து ஐந்து எழுத்து, ஒன்று வந்து நாலு எழுத்து. ஐந்து எழுத்து தான் நான் சொன்னேன், ஒரு உறுப்பு உடுப்புக்கு கீழே இருக்கும். இது வந்து ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணும், இந்த இந்த உறுப்பால செயல் இழக்க பண்ணலாம் என்று சொல்லியிருந்தேன். மற்றது வந்து நான்கு எழுத்து, இது வந்து பிறக்கேக்கே இருக்கு, இது இல்லாமலும் வாழலாம். இது இல்லாட்டி செலவு மிச்சம் என்று சொல்லி இருக்கிறேன். எங்க கண்டுபிடிங்க, ரெண்டு எழுத்துலயும் வரும் நாலு எழுத்துலயும் வரும். இது இப்ப நாலு எழுத்துல வச்சிருக்கிறேன், கண்டுபிடிச்சோன்னு வாங்கண்ணா. சரியண்ணா? சரி எங்க ஓடி வாங்க. நான் இவ்வளவு தரவு சரியா இலகுவா குடுக்கறேன். ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கிறது. இப்ப அந்த ரெண்டு சொல்லையும் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் ஒரு ரெண்டு எழுத்து சொல். மனிதனில் இந்த பாகம், மனிதனில் இந்த பாகம் பெண்களுக்கு அழகாயிருக்கும். பெண்களுக்கு இருக்கிறத தான் அழகண்டு ரசிப்பார்கள். ஆண்களே ரசிச்சது நான் இன்னும் காணேன இந்த பாகத்தை. பெண்களின் இந்த பாகம், மனிதனில் பெண்களில் இந்த பாகம் அழகண்டு ரசிப்பார்கள், பார்த்து ரசிப்பார்கள் எல்லோரும். அது பெண்களும் ரசிப்பார்கள், ஆண்களும் ரசிப்பார்கள். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம். கெட்டிக்காரன் இது ஃபாரூக், இதை சொல்லுவார் ஃபாரூக், நீங்க சொல்லுவீங்க.

0: நலமா இருக்கிறேங்க, நலமா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா, சந்தோஷமா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்க நிலையத்துல எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நிச்சயமா கலகலப்பா பேசிட்டு இருங்க. கேட்டு நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்குமா? கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நாலு எழுத்து வந்து தொப்புமா, தொப்புள் குடி. கைகால் இல்லாம கூந்தல் கூந்தல் கூந்தல் இல்லைங்களா? சரிங்களா, ரொம்ப நன்றிங்களா. நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காங்களா? அம்மா யாருமா?
2: ஓ, நான் உயர்த்தாம பேசிட்டேன். அந்த அவருடைய அவனுடைய பேரை மறந்துட்டேன். அந்த பாட்டுல வர்றவோட பேரை பெண்களை பார்த்து அழகு கண்டு பார்க்க கூடிய
1: முதல் கேள்விக்கு சொல்லிட்டு
2: கட்டிக்காரன் ஒரு ராமன் இடைக்கு தான் வந்தாரோ. ராமன் எந்த சொல்லுக்கு ராமன் வந்தீங்க நீங்க?
1: அம்மா அது இதே சரியான பதிலுமா? அது யோசிச்சிட்டமா? சொல்லிட்டாங்க
2: சொல்லிட்டாங்க.
1: அதுக்கு நான்கு எழுத்துமா?
2: நான்கு
1: சொல்லிட்டாங்க. அமைச்சு பண்ணாத
2: நான்கு எழுத்து.
1: நான்கு எழுத்து வந்து தலை முடியுமா?
2: கெட்டி
1: இதுக்கு
2: இடுப்புக்கு கீழே இது ஒரு உறுப்பு. இது இந்த உறுப்பினூடே மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இது இது அநேகமாக காவல்துறைகளுக்கு தெரியாது. மற்றது தூக்கு போடும் போது அந்த காலத்துல இந்த உறுப்பை ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துவார்கள். எதுக்கும் யோசிச்சு சொல்லுங்க. ஐந்தெழுத்து சொல். இன்னொரு சொல் இன்னொரு சொல் கொடுக்கறேன் சரியா? இதுவும் ஐந்தெழுத்து சொல் சரியா? இது இடுப்புக்கு மேலையும் இருக்கு, இடுப்புக்கு கீழேயும் இருக்கு. ஐந்தெழுத்து சொல்.
1: அம்மா
0: விரல்கள்மா? விரல்கள்மா?
2: விரல் கல் விரல்கள்
0: விரல்கள்
2: தவறு. என்ன என்ன ஆழமா யோசிங்க. இது
1: எத்தனை எழுத்துமா? அது
2: ஐந்து எழுத்து. விரல்கள் விரல்கள் அவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் ஆழமா யோசிங்க. நான் வச்சிருக்க சொல்ல
0: நகங்கள் நகங்கள்
2: நகங்கள் இல்ல இல்ல. இது உறுப்பு, இது உறுப்பு. அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்கு. எங்க நாகப்பன்? நல்லா யோசிங்க நாகப்பன், நல்லா யோசிங்க.
0: அதான் அஞ்செழுத்து சொல்றீங்கல்ல,
2: அஞ்செழுத்து.
0: நாலு எழுத்து.
2: இது இது ஒன்றை குறிக்கும், ஒன்றை குறிக்கும். நீங்க விரல்கள் வந்து பலதை குறிக்குது அல்ல, விரல்கள் இல்ல, ஒன்றை குறிக்கும், ஒன்றை குறிக்கும். இது மேலையும் இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்கு, இடுப்புக்கு கீழையும் இருக்குது. ஐந்து எழுத்து சொல். எங்க கட்டிக்காரங்க யாருன்னு பாப்பா? கமா எங்க விடுபட்டு யோசிச்சு ஓடியான் சரியா?
0: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. ராமன் ராமன் இப்பதான் ராமன் நீங்க விடுபட்டவனுதான் அந்த பொண்ணு பேர் ஞாபகம் வந்தது. அதைத்தான் கேட்டேன், அவரோட பேரை மறந்துட்டேன். பொண்ணுறங்க சரி, எங்க ஓடிவாங்க.

0: ராஜராஜன் வணக்கம். ராஜராஜன்
1: ஹலோ.
0: எங்களுடைய உமையாள் உமையாள் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம்மா
0: சொல்லுங்க.
1: முழங்கால்
0: முழங்கால் இல்ல இப்ப வந்து இப்ப நான் ரெண்டே ரெண்டு சொல்லுதான் சொல்லாம இருக்கிறது உமையாள். ஒன்று வந்து இடுப்புக்கு கீழையும் இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்குது. சரியா? ஐந்தழுத்துச்சோ முழங்கால்
1: இடுப்பு பொருமம் இடுப்புக்கு கீழே முழங்கால். ஹலோ
0: சொல்லுங்க.
1: முழங்கால் தானே கட்டுவாங்க தூக்கு போடுமா?
0: நீங்க அந்த ஐந்தழுத்து சொல்லு அதை சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் சொன்னேன் அந்த அந்த உறுப்பான ஒரு மனிதனை செயலிழக்க பண்ணலாம். இப்ப உங்களுடைய கம்பீரத்தை எல்லாம் செயலிழக்க பண்ணலாம். கம்பீரத்தை நீங்க கம்பீரமா நட போடுறீங்கல்ல, அதனால செயலிழக்க
1: பண்ணலாம்.
0: யோசிச்சு கொண்டு வாங்க.
1: நரம்பு
0: யோசிச்சு இல்ல நரம்பு இல்ல நரம்பு இல்ல யோசிச்சுமா. எங்கே தாமோதரமண்ணா வணக்கம்.
2: வணக்கம். நகக்கண் ஐந்து எழுத்து சரிங்களா? நகக்கண்
0: நகக்கண் அது நீங்க கையில இருக்கக்கூடிய மேலையும் கீழையும் சொல்றீங்க. அது இல்ல அது இல்ல அது இல்ல அண்ணா அது இல்ல.
2: சரி
0: ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. எங்க கட்டிக்காரங்க இங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. எங்க எங்க பாக்கலாம். இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேல இந்த உறுப்பு முக்கியமாக தேவை, முக்கியமாக மனிதனுக்கு தேவை. இது இல்லாவிட்டால் கொஞ்சம் திணிவு விடயங்கள் கடினம். இடுப்புக்கு கீழே இருக்கிறதும் தேவை, இடுப்புக்கு மேலே இருக்கிறதும் தேவை. இடுப்புக்கு மேலே இருக்கிறது முக்கியமா தேவை, அது இல்லாவிட்டால் ரொம்ப கடினம் மனிதனுக்கு. ஆனால் அது இல்லாமலும் வாழலாம். எங்கே பார்க்கலாம். அது பிறக்கும் போதே இருக்கிறது, இது பிறக்கும் போதே இருக்கிறது. எங்கேயே நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். எங்கே பார்க்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:45.

0: இங்கே ராமன், ராமன் கொண்டு வாங்க. ராமன்
1: அம்மா, அம்மா ஐந்து இடத்துல சொன்னீங்களா கீழே சொல்லிட்டு
0: கீழே மேலே
1: கீழே
0: கீழே மேலே இருக்கு, அதாவது கீழே மட்டும் இருக்கிறது அப்படியே.
1: அப்படி சொன்னீங்களா, கால் பாதம் அம்மா,
0: கால் பாதம் இல்லை, தவறு தவறு தவறு தவறு. மீண்டும் வாங்கோ, மீண்டும் வாங்கோ, மீண்டும் மீண்டும் மீண்டும். அன்பு உறவுகள், நீங்கள் இணைப்புக்கு ஓடி வர வேண்டும். அங்க பாப்போம் யார் செல்ல குட்டிகளுக்கு யாருக்கு இது தெரிகிறது பாப்போம். எத்தனையோ பேர், எத்தனையோ பேருக்கு எங்க பாப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். நானும் கொஞ்சம் உற்சாகமான பாட்டை எல்லாம் போடுறோம் உங்களுக்கு எல்லாம் உற்சாகமா, நீங்க அதையோ கேட்டுக்கொண்டு ஓடி வருவீங்கன்னு இங்க பாப்போம். நேரம் சரியாக 11:16 புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:47.

சுணக்கல் ரெண்டு இருக்கிறது, என்ன சுணக்கம்? இது கண்டுபிடிக்கலாமே. அதாவது இடுப்புக்கு கீழையும் மேலையும் இருக்கிறதே, இது இது பன்மையிலே அல்ல, ஒருமையில் இருக்கிறது. இடுப்புக்கு கீழையும் மேலையும் இருக்கும் இந்த உறுப்பு. எங்க கட்டிக்காரனுங்க கண்டுபிடிங்க. இது இல்லாமல் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். இது எங்கே? சரி, அடுத்து இரண்டு எழுத்து சொல், இரண்டு எழுத்து சொல், இரண்டு எழுத்து சொல் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை கணிக்கலாம். இது உடலில் ஒரு பாகம், அதுல இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை கணிக்கலாம், உடலில் ஒரு பாகம், வாழ்க்கையை கணிக்கக்கூடிய உடலில் ஒரு பாகத்தில் இருக்கிறது. எங்கே? ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல்.

0: ஆயிட்டீங்க. உங்களோட வாழ்க்கையை கணிக்கலாம். இது உடலில் ஒரு பாகத்தில் இருக்கிறது. வாழ்க்கையை கணிக்கலாம், வாழ்க்கையை கணிக்கலாம். ரெண்டு எழுத்து சொல் இதை கண்டுபிடிக்கலாம் இருக்கிறீங்க. சரி, அஞ்சு எழுத்து ரெண்டையும் விடுவோம், யோசிச்சு சொல்லலாம். இந்த ரெண்டு எழுத்து சொல் வாழ்க்கையை கணிக்கலாம். எங்கே ஓடி வாங்க பாக்கலாம். வாழ்க்கையை கணிக்கலாம். வணக்கம் ராஜராஜன். வணக்கம் அல்லது
1: உமையான்.
0: சொல்லுங்க ராஜராஜன்.
1: வாழ்க்கையை கணிக்கிறது ரேகை. ரேகை
0: ரேகை கட்டிக்காரன் கட்டி. இது மட்டும் தெரியுது நல்லா.
1: பாடுவீங்களா நீங்க? இல்லமா இல்லமா,
0: இந்த போய்
1: சொல்லக்கூடாது.
0: மாமா பாட தெரியாதுன்னு சொல்லி இப்ப அவர் ஒரு நல்ல ஒரு பாட்டுக்காரன், அது தெரியுமா உங்களுக்கு? நல்லா பாடுவார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ராஜராஜனுக்கு, உங்களுக்கு நீங்க எப்பவும் மனசுல முணுமுணுக்கிற ஒரு பாட்டு.
1: பாரதியார் பாட்டு தான் ஒண்ணு.
0: என்ன பாட்டு?
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே.
0: அது பாட்டா
1: இருக்கு.
0: பாட்டா எந்த சினிமா படத்துல இருக்குது?
1: கண்டிப்பா சினிமா பாட்டு. என்னமா
0: சினிமா பாட்டு? என்ன பாட்டு உங்களுக்கு பாப்போம்? நீங்க அடிக்கடி மனசுல முணுமுணுக்கிற சினிமா பாட்டு.
1: டக்குன்னு மறந்துருச்சுமா?
0: நீங்க இவ்வளவு பாட்டு கேக்குறீங்க. பாத்தா மாமா பாத்தா எல்லாம் யங்ஸ்டர் பாட்டு தான் கேக்குறாரு. பாருங்க மாமா எல்லாம் வந்து என்ன மாதிரி பாட்டு கேக்குறாரு.
1: கவன் படத்துல ஒரு பாட்டு வரும்மா.
0: என்ன படத்துல?
1: கவன் சொல்லி கவன் கவன்
0: கவன். அதுல என்ன பாட்டு?
1: பாரதியார் பாட்டு வருமா?
0: பாரதியார் என்ன பாரதியார் பாட்டு தான் நீங்க பாருவீங்களா?
1: கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா அந்த பாட்டுமா.
0: அடகு பூஞ்சுலை
1: அது வந்து ரெக்கப்படும். வந்து கவன்ல வர ஒரு கண்ணம்மா.
0: ஓ கண்ணம்மா. கண்ணம்மா பிடிக்கும் இல்ல உங்களுக்கு?
1: கண்டிப்பாமா. பாரதியார ரொம்ப பிடிக்கும்.
0: பாரதியா பிடிக்கும்.
1: கண்ணம்மா ரொம்ப பிடிக்கும்.
0: கண்ணம்மா உங்களோட தர்மபுரியில யாராவது கண்ணம்மா இருக்கிறாங்களா?
1: இல்லம்மா யாரும் இல்லம்மா.
0: யாரும் இல்லையா? அதுக்கு எங்க சோகமா சொல்றீங்க நீங்க? இவ்வளவு சோகப்படலாமா? இனி யாராவது
1: கண்ணம்மாங்கிற வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு.
0: இருந்தாலும் அது நல்ல பேர் இல்ல. அந்த பேரை கூப்பிடும் ஒரு சொல்லும் போது ஒரு இன்பமா இருக்கும். பாருங்க பாடல்கள் கூட எப்படி இருக்கு அந்த கண்ணம்மா கண்ணம்மா.
1: கண்டிப்பா.

0: கண்டுபிடிச்சு வரணும். சரியா?
1: ஓகே மேம்,
0: நன்றி நன்றி நன்றி. ரேகை கண்டுபிடிச்சிட்டீங்க கட்டிக்காரன், பாத்தீங்களா? அவர் ரேகை கண்டுபிடிச்சிட்டார். அது இப்ப ரெண்டு ஐந்தெழுத்து சொல் இருக்கிறது. சரி, ரேகை அவர் சொல்லிவிட்டார். அவர் கொண்டு அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லு இதுவும் மனிதனில், மனிதனின் ஒரு உறுப்பில் உறுப்பை பார்த்து இப்படி சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார், பிறகேக சொல்ல மாட்டார்கள், வளரேக்க சொல்ல மாட்டார்கள். வளரேக்க வளர்ந்து கொண்டிருக்கீங்க, சில காலகட்டத்தில் சொல்லுவார், ஒரு கொஞ்ச நாள் சொல்லுவார்கள், பேர்ந்து விட்டுடுவார்கள். சில நேரத்தில் பேருந்து கொஞ்சம் பெரியவரான அப்புறம் ஒரு மனிதனுக்கு இப்படியே சொல்ல தொடங்கி விடுவார்கள். இது எத்தனை எழுத்து என்று சொன்னால் மூன்றெழுத்து. மூன்றெழுத்து பிறக்கேக்க சொல்ல முடியாது. குழந்தைய பார்த்து பிறந்து ஒரு மூன்று மாதத்தில் ரெண்டு மாதத்தில் சில நேரம் சொல்லலாம், சொல்லி அது பேர்ந்து அது அழிந்து விடும். பேர்ந்து ஒரு கொஞ்ச காலத்தில் கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்க கேக்க இப்படி ஆகும், ஆகணும்னு அப்ப சொல்லுவார்கள், பேர்ந்து அது மறைந்து விடும். பெரியவரானால் இது நிலையா நிற்கும், வந்தா சில நேரம் போகாது. ஒரு மனிதனை பார்த்து ஒரு உறுப்பை பார்த்து இப்படி சொல்லுவார், மூன்று எழுத்து சொல். கட்டிக்காரன் கண்டுபிடிச்சோன்னு முடியாங்க, இது தெரியாது, யாரும் இருக்க முடியாது.

வகையாக சொல்வா, அதுவும் மூன்று மூன்று எழுத்து தான். இந்த முன் எழுத்து மாறி வரும், ஆனால் ரெண்டு வகையாக சொல்லுவார்கள். முன் எழுத்து மாறும். அங்கே

சொல்ல சொல்லுகிறேன், ரெண்டு எழுத்து சொல். இது எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது, இது எல்லாருக்கும் இருக்கிறது. ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது இருந்தால் சொகுசாக தூங்கலாம், இது இருந்தால் சொகுசாக தூங்கலாம். ரெண்டு எழுத்து சொல் கட்டிகார் எங்க வாங்க.

என்ன ஃபாரூக் நீங்க நின்றுட்டீங்க? ஃபாரூக் இது சோசா தூங்கலாம் ஃபாரூக். இது இருந்தா இது எல்லாருக்கும் இருக்கு, ஆண் பெண் இருவாளருக்கும் இருக்கு. இது இருந்தா சோசா தூங்கலாம், இது இருந்தால் சொகுசா தூங்கலாம். எங்க ஓடி வாங்க பாக்கலாம். ரெண்டு எடுத்து சொல். மூன்று எழுத்து சொல்லு, அதுல ஒரு எழுத்த மாத்தினா ரெண்டு விதமா சொல்லலாம். நான் ஒரு விதத்தை வச்சிருக்கிறேன், நீங்களும் ஒரு விதமா சொல்லுவீர்கள். அந்த முதல் எழுத்த மாத்தினா அப்படி சொல்லலாம். இது புறக்கேக்க இருக்காது, பிறந்த ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துல வரும், பிறந்த அது இல்லாமல் போகும். பிறந்த ஒரு நாலஞ்சு ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கேக்க அடிக்கடி வரும், உண்டு பண்ணுவார்கள், பிறந்து போயிடும். பேருந்து நல்ல வயசான பிறகு, அல்லாட்டி ஒரு வயசு நல்ல வயசுன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு இப்ப சின்ன சின்ன வயதுல எல்லாம் இப்படி ஆகிறது, இப்படி ஆகி விடுகிறார்கள். அப்ப இப்படி சொல்லுவோம். இந்த மூன்றெடுத்து சொல்லு, எங்க கட்டிக்காரு சொல்லுங்க பாப்போம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர்

ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது புதையானால் புதையல்ல, நீங்கள் எழுந்து ஓடி வாங்குவங்க கண்டுபிடிக்கலாம். நான் இப்ப உள்ள இலகுவாக சொல்லிக் கொண்டு போறேன். எங்கே கெட்டிக்காரர் எங்க ஓடி வாங்க பார்க்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:28, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:59. இணைந்து கொள்ளுங்கள் புதையல் நிகழ்ச்சியில, நீங்க கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிங்க கிட்ட வந்து கேள்விகள் கிட்ட தானே உங்களுக்கு தெரியும், அப்பதானே நாங்க சொல்லிக் கொடுக்கலாம்.

0: என்ன சாமி சுதி எறிஞ்சிட்டு
1: சாமிக்கு அருள் வரணும்.
0: அருள் வரணும்னா
1: மேல அடிக்கணும்.
0: அடிக்கணும் மேலத்தை.

தனியா இருக்கிறீங்களா, நீங்க தூங்கி போக போறீங்க. இப்ப நீங்க சொல்லாமல் இருக்கிறது ஐந்து எழுத்து ரெண்டு சொற்கள், ஒரு மூன்று எழுத்து சொல்லு. நீங்க சொல்லாமல் இருக்கிறது எத்தனையோ சொற்களை எழுதி கொண்டு வந்தேன், எல்லாம் மனிதனிடம் இருக்கிறது ஒன்றுதான். நீங்க அண்ணன் சொல்லாம விட்டுட்டீங்க, அழுகி அழுகியா வருது. எங்க ஓடி வாங்க பாக்கலாம், வந்து சொல்லுங்க பாப்பலாம். உங்களுக்கு கொஞ்சம் சுலபப்படுத்தல, அந்த மூன்று எழுத்து சொல்லு தெரியாம இருக்கே உங்களுக்கு. ஐயோ, இந்த மூன்றத்தை சொல்லுக்கு யார உதாரணம் சொல்லலாம், ஒரு ஆளை சொன்னா டக்கண்டு பிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் அந்த ஆளை சொல்லல, சொல்லியிருந்தா டக்கண்டு பிடிச்சிருவீங்க. பாக்கலாம், எங்கே ஓடி வாங்க பாக்க. நான் சொல்லிட்டேன், அது ரெண்டு விதமா சொல்லலாம். முன்னெழுத்த மாத்தினா ஒரு விதமா நீங்க சொல்லுவீங்க, எழுத்து மாத்தி சொன்னா இன்னொரு விதமா நான் வச்சிருக்கிறேன். எங்க ஓடி வந்து சொல்லுங்க.

எல்லாரும் உங்களோட போட்டோ அனுப்புங்க, யார் யாருக்கு அந்த மூன்று எழுத்து சொல்லி இருக்கேன்னு நான் பார்த்து சொல்றேன். இதுல இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம். உங்களுடைய இப்பத்தைய போட்டோ அனுப்புனீங்கன்னு சொன்னா யார் யாருக்கு இது தெரியக்கூடியதா இருக்குன்னு நான் சொல்றேன். எங்க அனுப்புங்க பாக்கலாம்.

இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, திருப்பதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எங்க மூன்று எழுத்துச்சொல். இதுக்கு மேல உங்களுக்கு தரவு கொடுத்தா பேருந்தேன், நானே சொல்ல சொல்லலாம்.

0: காணையில ஓடி வந்த ஃபாரூக்க காணையில ராவண காணையில என்ன செய்வீங்க? நான் அப்பயும் இவனை உணவு தரவை இலவுபடுத்தி இருக்கிறேன். திருப்பதியோட சம்பந்தப்பட்டிருக்கும். வணக்கம் நாகப்ப, நீங்களாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா பாப்பா? உங்களுக்கு சொல்ல முடியாத பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்களோட மொட்டை இவ்வளவு நேரம் தான் முடிச்சிருக்கு உங்களுக்கு மொட்டை. மொட்டையா கண்டுபிடிக்கிறேன்.
1: நீங்க பழனி திருப்பதின்னு சொன்னா தானே சொல்ல முடியும்.
0: பழனி திருப்பதின்னு சொன்னா முடிக்க. ஆனா இந்த சொட்டை என்று நீங்க சொல்றது வந்து அது முடி கொட்டுனதுக்கு அப்புறம் தானா அது கொட்டின பிறகு தான் அது சொட்டை என்று சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த போய் அதாவது அங்க போய் அடிச்சால், அதாவது நீங்க அதை வெட்டி விட்டால், நீங்க வலிச்சு விட்டால் அது அது மொட்டை இல்லையா?
1: ஆமாங்கம்மா. ஆமா, அதுவா உளுந்து
0: உளுந்தா அது சொட்டை. அது சொட்டை
1: இல்லன்னா வலுக்க.
0: நான் ஒரு ஆளு வேற சொல்லுவோம்னு சொல்லிட்டேன். அவரு கோவம் வந்துடுவோம்னு சொல்லல. ஏன் பழைய உண்டு பண்ணுவான் என்று சொல்லலாம் கெட்டிக்காரன். இப்ப நீங்க இன்னும் ரெண்டு சொல்லு. அந்த ரெண்டு சொல்லு அதாவது இடுப்புக்கு மேலையும் கீழையும்
1: ஐந்தருக்கு சொல்லு
0: சொல்லு. அது
1: முக்கியமா
0: உள்ளங்கை எதை நீங்க எதை சொல்றீங்க? உள்ளங்கை என்றா அது மேலையும் கீழையும் இருக்கா இல்ல தானே? அது
1: ஆமா உள்ளங்கை உள்ளங்கால்
0: இல்லை இல்லை இல்லை. ஒருமையோட சொல்லுங்க. அது மனையா இல்ல அப்படி வராது.
1: ரெண்டும்
0: இல்ல. உள்ளங்கையும் காலும் டிஃபரண்ட். அது இது ஒன்று. இது ஒரு அந்த அந்த சொல்ல சொன்னா அந்த மேலையும் கீழையும் இருக்குது. இது மேலையும் கீழையும்
1: நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன் வரமாட்டேங்குது. சரி என்ன யோசிக்கிறேன்?
0: சரி கொஞ்சம் இலவுபடுத்தவா என்ன
1: சொல்லுங்க.
0: மேல இருக்கிறது படிக்காதவங்களுக்கு உதவும் கொஞ்சம். அதாவது அப்படி சொல்லக்கூடாது, முக்கியமா உதவும். மற்றது இன்னும் உண்டு. ரெண்டும் முக்கியமானது. கீழே இருக்கிறதும் தேவை, மேல இருக்கிறதும் தேவை. இன்னொரு சொல்லு கொடுக்கலாம். இன்னொரு சொல்லு கொடுக்க போகிறேன். இது நான்கெழுத்து சொல்லு. இது நான்கெழுத்து சொல்லு. ஒரு உறுப்பு. இது நான்கெழுத்து சொல்லு. ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிறது. பெண்ணுடைய உறுப்பை கவிஞர்கள் பல மாதிரி வர்ணித்து எழுதியிருப்பார்கள். வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். நான்கெழுத்து சொல்லு பல மாதிரி வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். எங்கே எங்கே பெண்ணுடைய அந்த உறுப்பை வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். ஆண்களுக்கும் அது அழகாக இருக்கும், ஆனா கூடுதலா பெண்களுடைய அந்த உறுப்பை வர்ணனை செய்து கவிஞர்கள் எழுதியிருப்பார்கள். நான்கெழுத்து சொல்லு. இது ராமன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்ப, எங்களுடைய ஃபாருக்கும் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். தேங்க்யூ. படி வாங்க பாப்போம். பாட்டு கேட்கலாம்.

0: வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. பெண்ணுடைய இது வந்து வர்ணனை செய்யக்கூடிய வந்து கூந்தல் ஆமா.
0: கூந்தல் இல்லை இல்லை இல்லை பாப்போம். வடலூர் ஆனந்தன் வணக்கம் சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: இடுப்பு இடுப்பு
0: இடுப்பு இல்லை இல்லை. அதாவது நான் எத்தனை எழுத்து சொல்லியிருந்தேன்?
2: இன்னொன்னு சொல்லுங்க.
0: நான் கழுத்து நான் இது நான் கழுத்து
2: சொல்லியிருந்தேன். இது இன்னொன்னு வந்து ரேகையா இருக்குமா? ரேகை
0: ரேகை சொல்லிட்டாங்க. ரேகை சொல்லிட்டாங்க. ராஜராஜன் சொல்லிட்டார்.
2: அம்மா நான் கழுத்து சொல்லுமா? சரியான விடை உருவம்
0: புருவம் இல்லை தவறு வாமன் வருகிறார் பாப்போம். வாமன் கட்டிக்காரன் பாப்போம். இங்க வாங்க ராமன்.
3: வணக்கம்.
0: பொண்ணு வந்ததுட்டே இருக்கு அழகானது.
3: ஆனா ரெண்டு பதில் இருக்கு எதுவும் தெரியல. ரெண்டு சொல்லதான்
0: சரி சொல்லுங்க பாக்கலாம். எங்க
3: அம்மா கூந்தல் அம்மா
0: இல்லை.
3: அப்பனா இடுப்பு
0: இல்லை. என்ன பெண்கள்ட ஆணும் இடுப்பையும் கூதலையும் மட்டும்தான் நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. அதே அப்பா கவிஞர்
3: கண் விழியுமா? கண்
0: இல்லை இல்லை இல்லை. என்ன பொண்ணு வாங்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். ஆஹா ஒண்ணுறாங்க அந்த பொண்ணு பொண்ணு பொண்ணு என்ன அந்த பாட்டு படிச்சாதான்
3: மறக்கவே இல்லையா?
0: மறக்க மறக்கவே முடியாது. உண்மையில ஆசை வச்சு உத்தமையில
3: உண்மையில கொண்ட ஆசை
0: உண்மையில கொண்ட ஆசை உத்தமைய பத்தி நமே
3: நித்தம் உண்டு.
0: உத்தமைய நித்தம் உண்டு
3: சத்தியமா சொல்லு. ரெண்டி தங்க இருக்கு.
0: நித்தம் உண்டா மெத்த உண்டா? மெத்த மெத்த நிறைய
3: உண்டா?
0: மெத்த
3: கவனிக்கல
0: எனக்கு தெரியல. சரி வாங்க பாருக் வார மீண்டும் நினைச்சுக்கணுங்க. வணக்கம் பாருக். பாருக் சொல்லுங்க.
2: அம்மா கண்ணம் கண்ணம்
0: கண்ணம் இந்த ஐயோ இந்த ராசா சட்டியா சொல்லி போட்டா நான் பிள்ளையா போச்சு. கெட்டிக்காரன் இல்ல
2: பிள்ளையா போச்சு.
0: ராஜ்குமார்ட போறேன். எங்க ராஜ்குமார் வாங்க. மாமா வாங்க. மாமா மாமா வாங்க. நல்ல மருமகன்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மாமா விட
4: கெட்டியா நினைச்சிட்டு வரேன்.
0: அணைச்சிட்டு வாங்க அணைச்சிட்டு வாங்க அணைச்சிட்டு வாங்க.
4: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
4: பெண்கள்ல நான் பெண்கள்ல நான்கு எழுத்து கண்ணம்
0: கண்ணம் அதான் ராஜ்குமார் உங்களுக்கு ஒரே ஒரே அலவரிசை போகுது. அப்படியே கண்ணம் உண்டு.
4: யார இருக்குமா? இருக்கு
0: பாருக்கும் உங்களுக்கு ஒரே அலவரிசை.
4: பாரு நானும் நானும் தலைவர் ஒரே பிளைட்ல நின்றுக்கிறோம் இல்ல
0: மற்றது கண்ணத்தை சொல்றீங்க இதில சொல்றீங்க. என்ன எத்தனை இருக்குது?
4: நான்கு எழுத்து அதான் வருதுங்க. வேற என்ன இருக்குது? நான்கு எழுத்து புருவம் சொல்லிட்டாரா சார் சொல்லிட்டாரு புருவம் சொல்லிட்டாரு. கண்கள் கண்கள் இரண்டும் கண்கள்
0: இல்ல. இது ரெண்டு கையாலையும் ரெண்டு கையாலையும் புடிச்சு பாக்கலாம்.
4: ரெண்டு கையால புடிச்சு பாக்கலாம். நான்கு எழுத்து சொல்றீங்க.
0: நான்கு எழுத்து கவிஞர்கள் இத உண்மையிலேயே இத வச்சு நிறைய ஒன்றுக்கு ஒப்பிட்டு எழுதுவார்கள் பெண்களுடைய வர்ணிச்சு.
4: கூந்தல் சொன்னாக அதுவும் ஒத்துக்கல நீங்க. கூந்தலும் ஆனாண்டீங்க. பாக்கிறது கண்ணமும் இல்லாண்டீங்க. வேற என்ன இருக்குது? ஐயா பாருக்கு ஏதாச்சும் எடுத்துக் கொடுங்க. பாயிண்ட்
0: ராஜ்குமார்
4: அனுப்புற
0: ராஜ்குமார் ஒரு புள்ளியும் எடுக்கல. சரி அந்த இதுக்கு சொல்லியிருந்தேன் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த இடுப்புக்கு கீழையும் மேலையும் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அந்த படிக்காதவர்களுக்கு இது உதவும். இந்த உறுப்பு மேலே இருக்கிற உறுப்புன்னு சொன்னேன், கீழையும் இருக்கிறது மேலையும் இருக்கிறது. இது ஒருமையை குறிக்கும், ஒருமையை குறிக்கும். இது பன்மையில சொல்ல முடியாது. இது கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு. இடுப்புக்கு கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு.
4: கொஞ்சம்
0: இப்படி எப்படி தூங்க போறாரு அதான் நடக்க போது பாக்கலாம்.

0: ஆனந்தன் சொல்லுங்க. வடலூர் ஆனந்தன்.
1: கட்டை கட்டை விரல்.
0: சரியா சொல்லுங்க.
1: கட்டை விரல்.
0: இன்னொரு விதமா சொல்லலாம், சொல்லுங்க.
1: பெருவிரல்.
0: பெருவிரல் கேட்டுக்காரங்க ஆனந்தன். பெருவிரல். கால ரெண்டு விரல் கீழே இருக்குல்ல, கையிலயும் இருக்குல்ல.
1: அதுக்கு
0: பூத்திசாலிதான் தேவையல்ல, கட்டித்தனம் இல்லைங்கல்ல, கட்டிக்காரன்ல இலவா கண்டுபிடிக்க கூடிய ரெண்டு கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு. அது பெருவிரல் என்பது சரியான சொல். இன்னொரு அஞ்சு எழுத்து சொல் இருக்கு உங்களுக்கு. மற்ற நாலு எழுத்து சொல்லு. பெண்களை வர்ணிப்பார்கள் இந்த இந்த உறுப்பை சொல்லி இருக்கிறான். எல்லாத்தையும் சொல்றாங்க, இதை மட்டும் முடிச்சிட்டாங்க. இதை
1: நினைக்கிறேன்
0: தமிழ்நாட்டுல இங்க பெண்கள்ட்ட இதை பாக்குற இல்லையோ அவங்க சில நேரம். யாருமே சொல்றாங்க இல்லையா, இத பாத்து ரசிக்கிறது போல இருக்கு. பாக்கலாம் பாக்கலாம். கரெக்டி மூடி கொண்டு போறாங்களோ, இது நல்லா தெரியுமே வழியில. சரி, நன்றி நன்றி நன்றி. யோசிங்க யோசிங்க.

0: சரியாக 11:46 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:14. என் அன்பு உறவுகள், இன்னொரு 5 எழுத்து சொல்லு, இன்னொரு 4 எழுத்து சொல்லு இருக்கிறது, நீங்க சொல்ல எங்க பாக்கலாம், இன்னொரு சொல்லு கொடுப்போமான்னு பாப்போம். நான் ஒரு 2 எழுத்து சொல்லியிருந்தேன், 2 எழுத்து சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். அது சுகமாக தூங்கலாம். இது எல்லார்டையும் இருக்கு, ஆண் பெண் இருவர்டையும் இருக்கு. சுகமாக தூங்கலாம், சுகமாக தூங்கலாம். இது இருந்தா எங்க பாக்கலாம், 2 எழுத்து சொல். இது ஒரு உறுப்பு, இதுவும் ஒரு உறுப்பு. எங்க எடுத்து வாங்க.
1: கழுத்து அப்படியே காலத்தை பிடிச்சு நெரிச்சிடலாம்.
0: ரெண்டு கையாலையும் பிடிக்கலாம். வாமன் நெரிச்சிடலாம். வாமன் தான் சொன்ன, ரெண்டு கையால வேண்டாம், இன்னும் இருக்கிட்டு ஓடிட்டா பாப்போம். இருக்கா எங்க பாப்போம், வாமன் இருக்கா நினைச்சிடலாம். இன்னும் கேப்போம், என்ன சொல்லுகிறாருன்னு பாப்போம். பாப்போம் எங்க ராமன் வந்தோன்னு கேக்கல. அவர் தான் அந்த ரெண்டு கையாலையும் சொன்னேன், அது சொல்லாமலே போயிட்டேன். எங்க ராமன் வந்தான்னு உண்மையிலேயே ரெண்டு கையாலையும் பிடிக்கலாம். அது வணக்கம் ராமன், ராமன் வணக்கம், ராமன்
2: சொல்லாமா
0: எதுக்கு
2: பெண்களுக்கு அர்ப்பணிக்கிற உறுப்பு
0: சொல்லுங்க, உறுப்பை சொல்லுங்க சொல்லுங்க ராமன், உறுப்ப ராமன்
2: அம்மா வணக்கம்மா.
0: சொல்லுங்க உறுப்ப சொல்லுங்க.
2: 11 அம்மா கழுத்தாமா,
0: கழுத்து சரி. அப்ப நான் ரெண்டு கையாலே பிடிக்கலாம்னு சொல்ல எதுக்கு ஓடு நீங்க, நீங்க அது சொல்லிருக்கலாம்.
2: ரெண்டு கையால
0: சரியான விட அது ஃபாரூக் சொல்லிட்டார். ராமன்
2: இருக்கமா,
0: அது நீங்க நீங்க நீங்க வானொலியை கேக்குறீங்கல்ல, வானொலியை கேட்டுக்கொண்டு வரீங்க
2: இல்ல, வானொலியை கட் பண்ணிட்டமா, கட் பண்ணிட்டமா.
0: அதான் ஃபாரூக் வந்து சொல்லிட்டார், வந்து சொல்லிட்டார்.
2: அதான்
0: கழுத்து, கழுத்து ரெண்டு கையாலே பிடிக்கலாம்னு சொன்னேன்ல உங்களுக்கு
2: நான். சரிமா சரிமா சொல்லுங்க, சரிமா சரிமா
0: பாருங்க. இல்ல அதான் எனக்கு சந்தேகம் வந்துட்டு, நீங்க அந்த கழுத்து பார்த்தது இல்லையா அங்க?
2: இல்ல இல்ல கழுத்து கழுத்தை வர்ணிச்சுட்டாங்க. அப்புறம்
0: அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? எத்தனை கழுத்து பாத்தீங்க அத முதல்ல சொல்லுங்க ரெண்டு பேரும்.
2: படத்துல கூட இந்த என்ன படம் அது அத யோசிச்சு பார்த்து நானு. பிரபுதேவா நடிச்ச படம், பிரபுதேவா வடிவேல் நடிச்ச படம், படம் அது. அந்த படத்துல கூட பம்பாய ஒரு படம், அந்த படத்துல வைரமுத்து எழுதின வடிவில் கழுத்தை பத்தி எழுதிட்டாங்க,
0: கழுத்தை பற்றி சங்கு கழுத்தால்.
2: அது ஆமா அந்த பாட்டுல வரும். அது
0: கழுத்து இருந்தா தான் அழகு, பெண்களுக்கு கழுத்து இருந்தா தான்.
2: ஆமா ஆமா
0: உண்மையா, சில பெண்களுக்கு கழுத்து கட்டியா இருக்கும், அப்ப கொஞ்சம் நகைகள் நிறைய போடையில, கழுத்து நீட்டா இருந்தா நிறைய நகை போட்டு அழகா இருக்கும் பெண்களுக்கு சொல்லுவாங்க. வந்து நிறைய பாத்துக்கலாம், கணக்கு இல்லையா, எண்ணிக்கை இல்ல. முதலே சொல்லி இருந்தா கணக்கு வந்துருப்பாரு. 1, 2, 3, 4 ஒரு பேப்பர் வச்சு வச்சுட்டீங்க என்ன
1: வரம் என்ன?
0: ராஜ்குமார் பாருங்க, கழுத்து பாக்காத மாதிரியே விட்டுட்டு போயிட்டாரு. அதுதான் எனக்கு கவலை. சரி இப்ப சொல்லாம
1: அஞ்சலுக்கு சொல்லுமா, அடிக்கால் கொதிங்கால்,
0: கொதிக்கால் கெட்டிக்காரன். யார சொல்லி
1: கொடுத்துட்டாங்க?
0: அதாவது
1: கொதிங்கால் நரம்ப வட்டம்,
0: நரம்ப வட்டி விட்டுருவாங்க. மற்றது இந்த காவல்துறை குதிக்கால வச்சு அடிப்பாங்க. அப்ப இந்த செயல் அவர் இந்த கொஞ்சம் மூர்க்கமா இருக்கிறவர்கள் சரியான செயல் இழந்து இருப்பார்கள். கொஞ்சம் சரியான சோர்வா முடியாது, உயிர் வந்து அங்கதான் இருக்கிறனு சொல்லுவாங்க. குதிக்கால் அடிச்சால் உருக்கி மற்ற தூக்கு போடும் போதும் குதிக்கால் நரம்பு தான் வெட்டுப்படுகிறது. குதிக்கால் சாகாம இருந்தால் அத குதிக்கால் நரம்பை வெட்டுவார்கள். குதிக்கால் என்பது கெட்டிக்காரன் ஐயா, நீங்க கெட்டிக்காரன். இப்ப எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் அவங்க இருக்கிறது ரெண்டு இடத்து சொல். சுகமாக தூங்கலாம், ஆண் பெண் இருவருக்கும் இருக்கு, சுகமாக தூங்கலாம் ரெண்டு எழுத்து கண்டுபிடிச்சோடையா சரியா.
1: முதல்ல உள்ள ரெண்டு எழுத்து வந்துருச்சாமா?
0: எது
1: முதல்ல ரெண்டு சொல்லிருந்தீங்க? ரெண்டு எழுத்து சொல்லு. யாரும் சொல்லல, கண்ணு பல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
0: கண்ணு பல்ல அது உளி சொல்லிட்டாரு அவர். உளி
1: விழி விழியா? நானும் அதை நினைச்சேன்.
0: விழி சொல்லிட்டேன்.
1: இன்னொன்று ரெண்டு எழுத்து
0: இருந்ததா சொல்லிட்டார். அது
1: இமை சொல்லிட்டு
0: இடை சொல்லிட்டாங்க. இடை இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து. இது சுவமாக உறுப்பு உறுப்பு உறுப்பு கட்டவுளு. இது இல்லாட்டி பேர் என்ன உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்காது. சவால் விடையே இது தேவை இல்ல கேட்டுக்கொண்டு ஓடியா ஓடியா எங்க பாக்கலாம்.

11:53 அங்கே என் அன்பு உறவுகளை, இது சுலபமான ஒரு சொல்லு, சுகமாக தூங்கலாம் என்று சொல்லி இருக்கிறான். எங்கே ஓடி வாங்கோ. சரி, இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கிறேன். மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம் இது. மூன்றெழுத்து சொல்லு மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம். சண்டை பிடிக்கும் போது இதுல அடிக்க சொல்லி சொல்லுவார்கள். இதுல ஒரு அடி போட சொல்லி சண்டை பிடிக்கும் போது அதுல இந்த இடத்துல அடிக்க அடியடா என்று சொல்லுவார்கள். மற்றது சில நேரம் சிலரை கோபம் வந்தால் இந்த இடத்தில் பிடித்து வைத்து பேசுவார்கள். எங்கே மூன்றெழுத்து சொல்லு.

0: இந்த பாடலையும் நான் போட்டேன் என்றா, இந்த ரெண்டு ஒரு ரெண்டு எழுத்து சொல்லு சொன்னல, இந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. வணக்கம் நாகப்பன். நாகப்பன்
1: வணக்கம். அம்மா
0: வணக்கம்.
1: மூன்று எழுத்து சொல்.
0: மூன்று எழுத்து சொல் சொல்லுங்க.
1: சண்டை வந்தா அடிக்க சொல்
0: சொல்லுங்க.
1: பிடாரி
0: பிடாரி கட்டிக்கார கட்டிக்கார அப்படி அப்படி இருந்த வணக்கம். உமையாள் உமையாள் வணக்கம்.
2: ஆமாங்கம்மா வணக்கம் வணக்கம்மா. செவில் செவில் மேல அப்படின்னு வாங்கல காது மேல
0: இல்ல இல்ல
2: செவில்
0: அந்த சொல்லி இல்ல சொல்லிவிட்ட பிடாரி
2: சொல்லி
0: பிடாரி
2: பிடரி சாரி பிடரி பிடரி
0: பிடாரி அவர் சொல்லிவிட்டார். இப்ப நான் ஒரு இன்னொரு சொல்லி சொன்னேன் இன்னொரு சொல்லி சொன்னேன் இத கேளுங்க. ஐயோ அவங்க வச்சுட்டாங்க சரி. பிடாரி அவங்க ஒரு சொல்லி சொன்னாங்க நினைக்கிறேன் அதைத்தான் காதடியில சொல்ல காதடியில அடிக்க சொல்லியும் ஏதோ ஒரு சொல்லுன்னு சொல்லி இருந்தாங்க. நீங்க கட்டிக்காரன் நாகப்பன் பிடாரி
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: உங்களுக்கு நான் போட்டேனா ஒன்று போடல இல்ல உங்களுக்கு நீங்க தான் கூட எடுத்துருக்கீங்க.
1: இது அஞ்சு
0: அஞ்சு இது அஞ்சாவது அதுடே அப்பா அப்படே அப்பா சரி
1: என்ன தூங்குறத சொன்னீங்க அதை மட்டும்
0: யோசிச்சு
1: கையை வச்சா தூங்கலாம் அதாவது கையை வச்சா தூங்கலாம் கையுங்கிறது
0: சுகமாக தூங்கலாம். இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன் பாருங்க. இப்ப ஒரு பாட்டு நான் போடுறேன் இப்ப போற பாட்டு அந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீங்க பாட்டை கேட்டுட்டு யோசிங்க சரியா.
1: நன்றி நன்றி.
0: இந்த இப்ப நான் போடுற பாட்டுல இந்த படத்தில் நடித்த நடிகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.

இந்த படத்துல நடிச்ச நடிகருக்கும் இந்த ரெண்டெழுத்து சொல்லுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஒரு சம்பந்தம் இருக்கிறது எங்க? சோசா தூங்கலாம் ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிறது. எங்கே பாக்கலாம் கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இந்த படம் வந்து எட்டுப்பட்டி ராஜா, எட்டுப்பட்டி ராசா படம், சரியா? எங்க பாப்போம். இதுல நடிச்ச நடிகனுக்கும் இந்த நான் சொல்ற சொல்லுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.

0: நாகப்பன் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. முதல்ல முதல்ல இது வந்து ஒரு உறுப்பு அல்ல. இப்ப சொல்லக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லு.
0: உறுப்பு இல்லையா? சொல்லுங்க பாப்போம். உறுப்பு இல்லையன்றீங்க?
1: மது
0: இல்ல இல்ல இல்ல. இந்த நடிகருக்கும் இது ஒரு
1: உறுப்பத்தான்.
0: இல்ல இல்ல, இந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த உறுப்புக்கும் இந்த உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ரெண்டு எழுத்து யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. இந்த பாட்டையும் வடிவாக்கலுங்க, பாட்டையும் வடிவாக்கலுங்க, வடிவாக்கலுங்க பாட்டை.

கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குது. நாகப்பன், நாகப்பன், நாகப்பன் வந்தீங்க? நாகப்பன் இருக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, அப்படியே இருந்து இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க, இதுல கண்டுபிடிக்கலாம்.

0: இருக்கு. இவருக்கும் இந்த இந்த உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கு, இந்த பாட்டுலையும் சம்பந்தம் இருக்கு. எங்க புள்ளவும் இல்லாம படுத்தி இருக்கிறேன்.
1: ஒரு தொடர்பெரிய ஏசி கட்டின்னு பாட்டு பாரு,
0: உறுப்பு எங்க சுகமா தூங்கலாம். நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க, ஆழமா யோசிச்சு பாருங்க. ஆறு கிட்ட நெருங்கிட்டீங்க நீங்க, ஆனா நீங்க அத யோசிச்சு பாக்க என்ன நீங்க அது இல்லாமல் எப்படி பாப்போம். இவர் சொல்லிடுவார் போல இருக்கு. பாரு எங்க பாப்போம், வாங்க பாரு
2: பாருங்க.
0: நீங்களே சொன்னீங்க அவர் அக்செப்ட் பண்ணல. அதாவது தாய் மடி தொடை இருந்தா தானே மடி வரும் ஐயா. தூங்க வைக்க வந்து தொடை இல்லாம எப்படி ஐயா அது சுகம் வர, அந்த நல்ல கொளுத்த தொடை இருந்தா தானே அந்த மாதிரி.
2: சரி அப்ப நான் சொல்லு சரியா
1: நான் தொட தெரிய
0: சொன்னீங்கே இந்த தொடை நல்ல கொளுத்து நல்ல முறுத்த தொடை இருந்தா அப்படியே சப்ப அப்படியே கட்டி வச்சு இந்த மடி மடியில படுக்க வச்சா எப்படி
1: இருக்கு? இதுக்கு சரியான தகவல்
0: என்னன்னா
1: குழந்தைய பண்றதுன்னு சொல்லலாம்.
0: இல்ல இல்ல பெரியவங்களும் தலை வச்சு படுப்பாங்க, நல்லா இருக்குது. நீங்க எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்க தூங்கலங்களுக்காண்டி மத்திய சொல்றீங்களா? நாங்க போய் அம்மான மடியில அம்மான தொடையோட அந்த மடியில நாங்க வச்சு போறோம். கொடுக்கணுங்க பாரு, நீங்க எத்தனை தொடையில தூங்கிட்டீங்க சொல்லுங்க.
2: ரெண்டு நாள்
0: உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஏனண்டா இவர் இவர் புடிச்சிட்டாரு. இவர் தொடதேறி மடிச்சு கட்டி. ஆனா இவர் நெப்போனியன் போம் அப்படித்தான் இந்த வேட்டி கட்டுவார். இல்ல நெப்போலியன் உண்மையிலேயே கூடுதலா நெப்போலியன் அவர் உண்மையிலேயே அப்படி கட்டுறாருங்க. ராஜ்கிரணையும் சொல்லணும்னா அவருக்கு பாட்டு கிடைக்கல, இதுதானே கிடைச்சது என்ன கைக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே. ஆனா பேரு சொல்ற தொடரணி என்று வருதம்மா. இந்த ராமன் சொல்லுங்க, ராமன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராமன் நீங்க
3: அம்மா தொடை சொல்லிட்டாங்கம்மா,
0: தொடை சொல்லிட்டாங்க. ஆனா நாகப்பன் கேள்வி கேக்குற தொடர்ந்து வருது. ஆனா எப்படி போடுறதுண்டு
3: அம்மா? இது பாட்டு போறது முன்னாடியே நான் கண்டுபிடிச்சம்மா.
0: அப்ப நீங்க
3: சந்தைக்கு வந்துடுறீங்கள சொல்லல?
0: இல்ல என்ன தூக்குறேன் நீங்க யோசிங்களா? நீங்க எங்க எப்படி எப்படி தூக்குறேன் யோசிச்சீங்களா நீங்க?
3: சரியான பதிலுமா நீங்க எடுத்த வினாவுக்கான விட சரியான விடமா, அதுல குறையெல்லாம் இல்ல.
0: குறை இல்ல,
3: அது மடிங்கிறது பொதுவான
0: தொடை
3: மடி எல்லாம் ஒண்ணுதான்.
0: தொடை இல்லாம மடி வராதே முதலாவது.
3: ஆமா ஆமா, அதுல வர்றது அது சரியான பதில்
0: தான். தொடை இல்லாம எப்படி மடி வரும்? தாய் மடி என்ன மடியில யார் சொன்னா குழந்தைதான் தூங்குமா? எங்க குழந்தை தூங்குது இப்ப? என்ன பெரியவங்க தான் தூங்குறாங்க. அதுவும் பாருக்கு என்ன மடி எத்தனை மடியில தூங்குனாங்க? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு
2: ஒரு மடிக்கு ரெண்டு பேர் இருக்குல்லம்மா. அது என்ன
0: இப்ப ஃபாருக்கு நான் போட்டேனா, ஃபாரு நான் போடல உங்களுக்கு, சரி ஃபாருக்கு கொண்டு, ஆனா நான் இவருக்கு கொண்டு போடுறேன் நான் அப்ப எனக்கு சரியில்லை. அவர் சொல்லிட்டாங்க அப்ப தொடையும் போயிருச்சு. போங்க, நான் இதெல்லாம் காலம் எடுக்கே வந்து ஜாலியா ஏதாவது ஒரு இதா பேசிக்கொண்டு வருவாங்க பார்த்தா. நான் உண்மையிலேயே இவ்வளவு தூரம் யோசிச்சு இருக்கிறீங்க நீங்க, இவ்வளவு தூரம் எல்லாரும் திங்க்
1: பண்ணிருக்கீங்க.
0: சொல்லி இருப்பீங்க தொட ஞாபகம் வராது உங்களுக்கு, தொட ஞாபகம் வருமா? வராது உண்மையா? நானு வேற இது என்ன பாட்டுகள் கொடுக்கலான் இருக்கிறேன், அதனால மற்ற சொற்கள் கொடுக்கவில்லை. இன்னும் சொற்கள் இருக்கு, எல்லாம் மனித உறுப்போடையே சம்பந்தப்பட்டு எழுதி கொண்டு வந்தேன் எல்லாம்.
1: ஆமா ஆமா, எல்லாமே மனித
0: உறுப்பு எங்கள்கிட்ட இருந்து நாங்க கண்டுபிடிக்கல, அதுதான் கவலை எனக்கு.
1: நிச்சயம்
0: மருமகன் வந்து கேட்டிருந்தார் கவன், கவன் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு
1: பாடல்.
0: கவன்ல என்ன தீராத விளையாட்டு பிள்ளை, அதான் அந்த பாட்டு, அதான்
1: ஒரு பாட்டு.
0: இல்ல அவர் கண்ணம்மா என்ற ஒரு பாட்டு, கண்ணம்மா கண்ணம்மா வரும். சரி சரி, அப்ப அவருடைய பாட்டு நான் முதல்ல எடுத்து வரேன், நீங்க எல்லாம் பாட்டு திங்க் பண்ணுங்க என்னென்ன பாட்டு. சரியா, ராஜராஜன் உங்களுக்குரிய பாடல் இப்பொழுது காட்டிலைக்கு வருவது, நீங்க கேட்கலாம் ராஜராஜன் உங்களுடைய விருப்ப பாடல். நேரம் சரியாக 12:11 ராஜராஜன் உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது.

0: பாடல் நான் இன்றைக்கு தான் இந்த பாடலை கேட்கிறேன் உண்மையிலேயே. நீங்க முந்தி கேட்டிருக்கிறீங்களா உண்மையா நாகப்பனும் ஃபாரூக்கும் கேட்டிருக்கீங்களா?
1: இது கண்ணன் பாட்டு தான்,
0: கண்ணன் பாட்டு தான், இந்த கண்ணம்மா பாரதியார் பாட்டும் கண்ணம்மாவையும் வச்சு தீராத விளையாட்டு பிள்ளை. அது எங்கடா தீராத விளையாட்டு பிள்ளை, அது வேற விதம். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களை கோயாத தொல்லை, அது இல்லையா? அப்படி
1: மாத்தி
0: அது நாள் போக போக என்ன அப்படியே இதாத்தான் போகுது. கண்ணன் கண்ணன் ராமன் வாங்க மற்றது அன்பு
1: போகணுமா?
0: நீங்களும் உங்களோட பாட்டை நீங்க தயார் பண்ணுங்க. என்ன பாட்டு? இந்த இணைந்து கொண்ட தாமோதரன் அண்ணா ஃபாரூக் இருக்கிறாங்க, ஆனந்தன் வடலூர் ஆனந்தன், நீங்களும் பாட்டு கேட்கலாம். நாகப்பன் நாகப்பன் தான் கூடிய புள்ளி எடுத்துருவீங்க. ரெண்டு நாள் ரெண்டு வாரம் என்ன கண்ணே தெரியுதுல, ரெண்டு நாள் ஆறு புள்ளிகள், ஃபாரூக் நாலு புள்ளி, தாமோதரன் அண்ணா உண்டு, நிரஞ்சனி உண்டு, ராஜராஜன் உண்டு, ராமன் உண்டு எடுத்திருக்கிறீங்க. மற்ற இணைஞ்சு கொண்டவங்க ஏரிக்காட்டு பூப்பள்ளி.
1: எனக்கு ஒரு கேள்விமா?
0: ஆ கேளுங்க.
1: ஒரு கேள்விங்க. அப்ப நீங்க அப்ப எத்தனை கேள்வி கேட்டீங்க?
0: மொத்தம் நீங்க கூட்டி பார்த்தா தெரியும் இல்ல, ஆறு நாலு பத்து பன்னெண்டு பதினாலு மூணு பதினஞ்சு பதினைந்து. உங்களுக்கு ஆறு, உங்களுக்கு ஆறு புள்ளி, அவருக்கு நாலு புள்ளி, தாமோதரம் அது என்னன்னா ஒன்று உங்களுக்கும் பாருக்கும் சேர்த்து போட்டேன், அதனால நீங்க பதினாலு. சரி நீங்க சொன்னது சரி, பதினாலு. என்னடா ரெண்டு பேருக்கும் போட்டேன், என்னடா ரெண்டு பேரும் சொன்னதால போட்டேன். ஃபாரூக் உங்களுக்கு ராஜ்குமார் இணைக்க தெரியுமா? ஃபாரூக் உங்களுக்கு நீங்க அணைச்சிருங்க, ராஜ்குமார் அணைச்சிருங்க. மற்ற பாட்டு கேட்கறவங்க ஓடி வாங்க. உண்மையிலேயே ராமன் நீங்க உங்களோட பாட்டு என்னண்டு சூஸ் பண்ணி வச்சிருங்க.
2: இருக்குமா? இருக்குமா.
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
2: பெண்கள் உறங்கிடும் போது திங்கள் அந்த பாட்டுமா, அங்கே உறங்கிடுமா காதல் கண்க அந்த பாட்டு.
0: பழைய பாட்டா?
2: ஆமா ஆமா.
0: அது எப்படி வரும்?
2: போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கி இல்லை காதல் கண்கள் உறங்கி
0: இல்லை. வாருப்பா பாடினது என்னதான் பாடுங்க. கவிஞரே கவிஞரே என்னதான் பாடுங்க கவிஞரே. பெற்ற மகனை விட்டானேல தென்றல் உறங்கிய போது
1: இல்லையா?
0: அதேதான் அதேதான். சரி வடலூர் ஆனந்தனை யாருக்கு எனக்கு தெரியும்? யாருக்கு எனக்கு தெரியும்? ஆனந்தமான
1: ஆனந்தம் என்ன நம்பர் எங்கிட்ட
0: இல்ல நான் நினைக்கிறேன். ராஜ்குமார் வாங்க. ராஜ்குமார் வணக்கம். உமையால்
3: வணக்கம். வணக்கம்.
0: உமையால் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம், உங்களோட தம்பி இணைஞ்சிட்டார் அதனால நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். ராஜராஜனுக்கு பாட்டு கொடுத்தாச்சு. கண்ணம்மா கண்ணம்மா ரெண்டு பாட்டு, நல்ல பாட்டு, அது சூப்பர் பாட்டு, அருமை. நிரஞ்சனி வரலாம், மற்ற செல்வகுமார் வரலாம், ஏரிக்காட்டு பூபதி வரலாம், வேறு யார சொல்லல. சரி யாராவது விழிச்சிருந்தா வாங்க. உங்களுக்கு வந்தவர்கள் பங்கு பற்றினவர்கள் மட்டும்தான் பாட்டு கேட்கலாமன் இல்ல, விழிச்சிருந்தவங்க வாங்க, அப்பதான் பிடிக்கலாம். இப்ப இது தூண்டில்
3: போடுறாங்க பாட்டு உண்டு
0: இல்ல இல்ல உண்மையா இருக்கு. இப்ப இப்படி சொன்னோம்னா ஊர் பெறுவாங்க இல்ல, யாராவது வாங்க உடனே பிடிச்சிடலாம். இவ்வளவு நேரம் எங்க போனீங்க எப்படி எந்த மூணு? கொஞ்சம் கேள்வி கேட்கலாம் இல்ல, அதுக்கு தான் நீங்க குடுக்கலாம் பாட்டு குடுக்கலாம் கேள்வி கேட்கலாம்.
3: அவனுக்கு தெரியாம சொல்லுங்கம்மா, அவனுக்கு தெரியாம சொல்லு.
0: அலைங்கப்பா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், உங்களை எல்லாம் ஏச மாட்டேன், நீங்க வாங்க. உங்களை எல்லாம் ஒன்றுமே துன்புறுத்த மாட்டேன், ஓடி வாங்க ஓடி வாங்க. ஓடி வாங்க. ராஜ்குமார் உமையால இருக்காங்க, நான் பதிவு செய்து வச்சிருந்தேன், கூப்பிடுங்க கூப்பிடுங்க, அவங்க அழைக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுங்க. நான் பதிவு செய்யல, இனி பதிவு செய்யறேன். சரியா? சரி. இப்ப நாங்க இவர் ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று கேட்டிருக்காரு, வாரம் பாருங்க, நல்ல ஒரு பாட்டு இது, கழுத்தோடு சம்பந்தப்பட்ட பாட்டு. பரவாயில்ல, பாடி காட்டுங்க. அதுல ஏதாவது மாற்றம் செய்திருக்கிறீங்களோ தெரியாதா இருக்க பாப்போம்.
1: எனக்கு
0: பாட்டுக்கு பதில் பாட்டு பங்கு புறைய இல்லாம இருக்கு இந்த ஃபாரூக் ஆல.
4: உமையால் வணக்கம் உமையால் நீங்க பேசுங்கம்மா. ஹலோ,
0: கேக்குது? வானொலிய நீ பாட்டுங்க, வானொலிய. உமையால் உமையால் ஹலோ, கேக்குதா?
4: ஹலோ,
0: கேக்கலையா? வானொலிய நீ பாட்டுங்கம்மா, நீங்க வானொலிய ஆஃப் பண்ணுங்க.
2: மீட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல
2: நீங்க என்ன கேக்குறீங்க?

0: சரியா?
1: ஹலோ அம்மா.
2: அதுக்கு மேல
0: என்ன
2: தனிப்பட்டவாத்துல
1: வந்து உண்மை அறிந்தால்,
0: உண்மை அறிந்தால் ஒரு காதல் பாட்டு கேளுங்க உமையா, வேட்டைக்காரன்ல இருக்கட்ட இந்த பாட்டு ஒரு காதல் பாட்டு ஒண்ணு கேளுங்க. அந்த காலத்து உமையால் ஒரு காதல் பாட்டு கேளுங்க. ஒரு காதல்
1: பாட்டு கருத்தான பாட்டு.
0: நீங்க ஒரு பாட்டு பாடி காட்டுங்க உமையால், நீங்க ஒரு பாட்டு பாடி காட்டுங்க.
1: காதல் பாட்டு
0: இல்ல, நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. என்ன பாட்டுன்றால நீங்க ஒரு பாட்டு, ஒரு பாட்டு பாடுங்க.
1: அயரா அயரா பாட்டு அம்மா, ஜீன்ஸ் படத்துல அயரா அயரா.
0: இது வந்து ராஜராஜன் டேஸ்ட், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ராஜராஜன் அந்தாலும் அம்மாவை அம்மாவை விரட்டி கேக்குறேன், அம்மா வெரைட்டி கேக்குற அடி ராஜராஜன்.
1: இல்ல இல்லமா, இது கடத்த இது பண்ணல. ஹைரா
0: ஹைரா ஹைரா ஹைரா அப்பா, அந்த பாட்ட ஜீன்ஸ்ல அவர் அங்க வெரைட்டிச்சாரு அம்மா. ஹைரா ஹைரா ஹைரா ஹைரா காதல் பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களை கொண்டு பாட வைக்கலாம். அவதான் ஓடி போயிட்டான். ராஜ்குமார் நீங்க அந்த பக்கத்துக்கு வந்தா தான் அவன் நினைக்கலாம். அங்கால நல்லா கிளீனா வருது அவட வாய்ஸ் அந்த வயதுல.
2: சரி வர வர இருக்கு, கட் பண்ணிட்டு வர.
0: நான் அங்கால கூப்பிடுறேன், வாங்க நீங்க. அவங்க நல்ல கிளீனா கேட்டது அவட வாய்ஸ் அப்போது எல்லாம். ராஜ்குமார் பாக்கலாம் பாக்கலாம். ராஜ்குமார் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க.
1: அம்மா நானும் அங்கால போகணுமா?
0: இல்ல இங்கால யாராவது உங்க ஆக்கணும் நினைச்சிருங்க அவங்கள.
1: அப்ப நான் இதுல கட்டாயிக்கிறேன், அந்த பக்கம் மாறி
0: கட்டாயத்து. வாங்க வாங்க வாங்க. சரி நீங்க
1: மாறணுமா? ஜியோலயா
0: இல்ல இங்க இதுல நான் நினைக்கிறேன் உங்கள இதுல எங்க.
1: சரிங்க
0: மாட்டதுல மாட்டதுல. ராஜ்குமார் நீங்க நீங்களாவே வரலாம் அதுக்குள்ள. இருந்தாலும் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன் ராஜ்குமார், உங்களை அழைச்சிருக்கிறேன். இங்க நாகப்பனைய கூப்பிட்டுலாம், அப்ப நாகப்பன் அவரை நினைப்பார். சரி நாகப்பனே இப்ப
2: நினைச்சாச்சு.
0: இப்ப இணைங்க, இப்ப இணைங்க, இப்ப இப்ப இப்ப நல்லா கிளியர்
2: ஆவாரு.
0: இப்ப நினைச்சு பாருங்க. சரி இப்ப ராமன் என்ன சொன்னீங்க? தென்றல் உறங்கிய போதும். சரியா? ராமன் ராமன் எத்தனை ராமன் அடி. இப்ப வாங்க உமையால், உமையால் வாங்க. இப்ப கேக்குதல்ல, இப்ப நல்லா கேக்குதல்ல பாத்தீங்களா? அந்த பக்கத்துல உங்களுக்கு உமையால், எனக்கு ஒரு பழைய பாடல், பழைய பாடல் உண்டு, நீங்க பாடி காட்டுங்க. நீங்க பாடி காட்டுங்க, நான் ஒரு கேக்க.
1: பழைய பாடல்களா
0: ஒன்று பாடி?
1: மன்னாதி மன்னன்ல, மன்னாதி மன்னன்ல வந்து ஒரு பாட்டு மாகி என்ன பாட்டுனா, அதாவது மரபு சின்னம்
0: என்றும்.
1: மேடம் நான் தூங்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் நல்லாவே இருக்காது.
0: அது பரவாயில்ல,
1: தூக்க கழகத்துல இருக்க. உங்க வாய்ஸ் மெலோடியஸ் வாய்ஸ், என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு

0: வந்துருவோம் காதுல.
1: அப்படி வராது, வந்தா நாங்க
0: அதை உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்.
1: இல்ல இல்ல, இப்ப இருக்கிற அத்தனை பேருக்கும் வரணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து பேர் இருக்காங்க, நீங்க அப்படி கேட்காங்க.
0: இல்லம்மா, சூப்பரா இருக்கு உங்க வாய்ஸ். நான் தூக்க கலக்கத்துல இருக்கிறேன்னா பாட்டு பாடினா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, ஐயோ எங்க அம்மாவை ஏன் பேச வச்சாங்க
1: அப்படி நினைக்க மாட்டாங்க. அம்மா நீங்க பாடுங்க, அங்க அந்த கண்கள் இரண்டம் அங்க
0: பேசும் தலைமினை மேல் நம்மை ஒன்றாய் கொண்டு பச்சை கிளியானால் பரந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றலே மேல் ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை பாடலானேன் செய்தி சொல்ல யாரும்
1: அதானே சொல்றாங்களே, தம்பியோட பேரை காப்பாத்திட்டீங்கன்னு தம்பி போல்ற மற்ற இது உண்மையா நல்லா
0: இல்ல இல்ல நாரம் தூக்க தலைக்கத்தில் இருக்கிறதா வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கும்.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு உண்மையா, நீங்க நல்லா இருக்கு உண்மையா. தூக்க கலக்கத்திலேயே நீங்க இப்படி பாடுனா, தூக்க கலக்கம் இல்லாம எழுந்து இருந்து பாடினா எப்படி இருக்கு அப்பா? அதுவும் தேர்ந்தெடுத்த பாட்டு உங்களுக்கு நான் உன்னை அறிந்தாள் அந்த பாட்டு, உன்னை அறிந்தாள், உன்னை அறிந்தாள்,
0: உன்னை அறிந்தால் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் அந்த வார்த்தைக்காக தான்
1: சபையினில் நீ நடந்தால் மாணிகள் விட வேண்டும்.
0: ஆமா ஆமாங்கம்மா, அது ஒவ்வொருத்தரும் இந்த பாட மனசுல நினைச்சா நல்ல பெரிய இடத்துக்கு போலாம். ரைட்டுங்கம்மா, நன்றிங்கம்மா,
1: நன்றி நன்றி. உங்களோட பாட்டு வர முடிச்சு கேட்டுட்டு தான் தூங்கணும் சரியா? நான் எனக்கு தெரியும் நீங்க தூங்குனா எனக்கு தெரியும், இங்க காட்டும் இங்க ரெட் லைட் தெரியும், நான் பாட்டு போட
0: மாட்டேன்.
1: இப்ப நீங்க கேட்டுட்டு நீங்க பாட்டு கேட்டுட்டு போறீங்கல்ல, நீங்க போயிட்டு அவங்க சில பேர் போய் செய்யலாம், கேட்டுட்டு போய் தங்கட பாட்டை தூங்குவாங்க, இல்லாட்டி வெளியில போயிருவாங்க பாட்டை கேட்காம போவாங்கல்ல, அதுக்காண்டி நாங்க ஒரு கெஜெட் பொருத்தி வச்சிருக்கிறோம். யாரும் கேட்க இல்லையா உங்களுக்கு தெரியும், ரெட் லைட் தெரியும், அப்ப நாங்க பாட்டு போட மாட்டோம்.
2: நாளைக்கு ரெண்டு வாட்டி அந்த பாட்டு பாடணும். அம்மா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, ரேடியோ போட்டு விட்டு தூங்கிடுவோம்.
1: நீங்க தூங்கினால ரெட் லைட் அடிக்க மாட்டேன், நாகப்பன் தூங்கிட்டாரு, இனி பாட்டு போட தேவையில்லை, நாங்க விட்டுறோம். இப்ப ஃபாரூக் நல்ல ஒரு பாட்டு கேட்டுக்கா, அவருக்கு பாட்டை கேட்கலாம், அடுத்து நாங்கள் எங்களுடைய ராமன் அடுத்த உமையாளுட அல்லது உமையாளுட நான் இதை கொடுத்துட்டு ராமன் உங்களுடைய அடுத்து வர பாவம் அவங்க கொடுக்கலாம் சரியா? இப்ப குடுக்கவா? அப்ப கொஞ்சம் பொறுங்க, அவட்ட அவட்ட கொஞ்சம் பேசுங்க, எங்க தம்பி பேசுங்க, அவட்ட என்ன சாப்பிடுங்க தம்பி, தம்பி தம்பி
2: அம்மா
1: அக்காட்ட கேளுங்க என்ன சாப்பிட்டேன்,
2: என்ன என்ன உறவு என்ன உணவு அருந்தினீர்கள் இரவு பொழுதில் தூக்கம் வைப்பீங்க?
0: என்ன
2: சாப்பிட்டீங்க, என்ன
0: சாப்பிட்டீங்க? தோசை தூக்கம் வராமையா இருக்கு மேடம், நீங்களும் பகல் நேரமா இருக்கும், இரவு நேரம்
1: இங்க இங்க வந்து மூன்று மணி மட்டும் இவங்க இருப்பாங்க, என்னையும் தூங்க விட மாட்டாங்கல்ல, நீங்க ஒரு பக்கத்தான நீங்க இவங்க என்னையே தூங்க விடுறது இல்ல இவங்க.
0: அப்படிங்களாமா, ஒரு நீங்க ஒரு ஏழு மணிக்கே ஆரம்பிக்கலாம், ஆறு ஏழு மணிக்கு இல்ல உங்க ப்ரோக்ராம
2: ஆரம்பிச்சிடறாங்க, ஆரம்பிச்சிடறாங்க,
1: ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம்.
3: முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க.
2: என்னன்னு
1: தெரியாத அப்பா கொஞ்சம் சொல்லி இருந்தார். உடனே இப்ப அம்மா உங்களுடைய பாட்டு உமையால் அம்மா உங்களுடைய பாட்டு வருது, உங்களுக்கு தான் முதல் பாட்டு வருது கேக்கலாம். நேரம் சரியாக 12:34 இப்பொழுது எங்களுடைய உமையால் அம்மாவுடைய பாடலை காட்டிலைக்கு எடுத்து வரப்போகிறேன். அவருடைய பாடல் உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் என்ற பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்போம்.

0: மனதை விரும்பி கேட்டவர் தர்மபுரியிலிருந்து உமையால் அவர்கள் கேட்ட பாடல் அவருக்காக வழங்கப்பட்டது. அடுத்தது யாருடைய பாடல்? எங்க எல்லாரும் எங்க தூங்கிட்டீங்களா இருக்கிறீங்களா? எங்க
1: இருக்கமா?
0: யாரும் ஒரு நாள் போன மாதிரி இருக்கேன். யார் அது?
1: ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் பாட்டு சொல்லாம போயிட்டாரு.
1: ராஜ்குமாரா?
0: எதுக்கு பாட்டு சொல்லாம போயிட்டாரு? ராஜ்குமாரு, ராஜ்குமாரு இங்க அலைங்க. இந்த பாட்டை வந்து சொல்லுங்க. திருப்பதியில ஓடி வந்து பாட்டை சொல்லிட்டு போங்க ராஜ்குமார். சரி, அடுத்தது ஆனந்த், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: காவல்காரன் படத்துல இந்த மெல்லப்போ மெல்லப்போ அந்த பாட்டு கொடுத்தது.
0: மெல்லப்போ நான் இடையெல்லாம் கொண்டு வந்த முடியுமா? அவர் மெல்லப்போ எல்லாரும் அதாவது சம்பந்தப்பட்டு கேக்குறீங்க. இவர் முழுமையாக கேட்டுட்டார் சொற்கனுக்கு வாய்த்த சுந்தரி என்று. இவர் மாறுபட்டவர். இவர் ஃபுல்லா வசிக்கிறார். அவர் இவர் தென்றல் போதும் திங்கள் உறங்கிய போதும் இப்ப ஃபாரூக் இவரோட தென்றல் வாங்கிய போதும் குடுக்கலாமா? பாவமா இருக்கு. பாவம்
1: வேலையை
0: உங்களுக்கு நான் பண்ண ராஜ்குமார் நீங்க இந்த மற்ற இலக்கத்துக்கு வாங்க. ராஜ்குமார் நீங்க ஓடி வாங்க அடுத்த இலக்கத்துக்கு. வந்துட்டாரு. இந்த நபருக்கு துவர தெரியுது பாத்தீங்களா? போயிட்டு போயிட்டு. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
2: வணக்கம். வணக்கம்மா. பாருங்க என் குடும்பம் தனியா பேசிட்டு பாருங்க. அங்க தனியா பேசுறாங்க.
0: என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? உங்களை பத்தி எதை பேசுறாங்களா?
2: இல்ல கட்டாயிட்டாங்களா? இல்ல
0: இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்க வந்துட்டீங்க?
2: இல்ல இல்ல, நான் பாட்டு கேட்க வெளியில வந்தேன். சரியா தான் கேட்டேன். எனக்கு 70 ரெயின்போ காலம் கனா காலம் காலங்கள் இந்த பாட்டு.
0: என்ன பாட்டு
2: அது? காலம் காலங்கள்
0: என்ன படம்?
2: கரைந்தோடும் நேரங்கள்.
0: 70
2: ரெயின்போ காலம்.
0: 70 ரெயின்போ காலனி கனா காலம் காலங்கள்.
2: ஆமாம்,
0: காணும் காலங்கள் எல்லாம் கனவுல தான் போகுது. என்ன இப்ப
2: வாய்ப்பு முதல் முடிஞ்சு அடுத்து கனவு நடந்துட்டு இருக்கு. எனக்கு இப்ப நடந்து பாட்டு கேட்டுட்டு
0: தென்றல் உறங்கிய இவரோட பாட்டு வருதான்னு பாப்போம். சரி, வந்துருச்சு ஒரு மாதிரி தென்றல் உறங்கிய. இப்ப ராமன் பாட்டு, அடுத்தது ராஜ்குமார்ட பாட்டு. ராமன் உங்களுடைய பாட்டு வடிவ பாட்டை உன்னிப்பா கேளுங்க எல்லாரும். அல்லாட்டி அதுல கேள்வி பதில் இருக்குது. பாட்டு காட்டிலைக்கு வருது. உன்னிப்பா கேளுங்க எல்லாரும். நிக்கிற எல்லாட்டி ஒரு
1: கேள்வி.
0: இதுல கேள்வி வராது. இது ஏன்னா இது மற்ற பாஷையில போற வடிவா பாட்டுல மட்டும்தான் வரும். எங்க எல்லாரும் உன்னிப்பா கேளுங்க.

0: இனிமையான பாடல். இப்ப கேள்வி என்னன்றதான் இப்ப எல்லாரும் ஜோதிச்சு கொண்டிருக்கீங்க. வணக்கம், இருக்கிறீங்களா? கேள்வி என்ன, எத்தனை பேர் போனீங்க? ஓடி இருக்கிறீங்க. கேள்வி என்ன கேள்வி? காதல், காதல் கண்கள் உறங்கிட மாடு கேக்குறாங்க. காதலுக்கு கண் இருக்கா?
1: அது
0: காதலுக்கு கண் இல்லையா? அப்ப என்ன காதல் கண்கள் உறங்கிடுமாண்ட அப்படி வந்தது? பிள்ளையாளி கிட்ட பாருங்க,
1: உறங்க முடியல. கண்ணு இல்லாதனால உறங்க முடியல.
0: ஐயா, இந்த ஃபார் கூட பேசவே முடியாது பாருங்க. கண் இல்லாதால உறங்கவே முடியலையா? இது எப்படி இருக்க? சரி, நாங்க ராஜ்குமார் இந்த பாடலை கொடுப்போம். அடுத்தது இது ராஜ்குமார் உங்களுடைய பாடல். இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம

0: உடனே விரும்பி கேட்டவர் எங்களுடைய தர்மபுரி இருந்த ராஜ்குமார். அடுத்த பாடல் பாடட்டும் கூட பாடல் நாங்க பண்ண உங்களுக்கு என்ன பாட்டு ஓ வடலூர் ஆனந்த நீங்க சொல்லல
1: பாடுறது
0: ஆனந்தன் ஆனந்தன் வாங்க ஆனந்த் உங்களுடைய பாடலை சொல்லுங்க.
1: யாருக்கு
0: தெரியாத
2: ஐயோ
0: மெல்ல போட்டு இடைய நிலை அடிக்கிறேன் மெல்ல போ அடிக்கிறதுக்கு இடை போன்னு அடிக்கிறோம் பாருங்க எப்படி பாட்டையும் நல்லா கேக்குறாங்க ஆனா
2: விடை மட்டும் சொல்ல
1: மாட்டாங்க.
0: அடேப்பா மெல்லப்போ மெல்லப்போ
2: மெல்லப்போ மெல்லப்போ ரெண்டு முறை மெல்லப்போ மெல்லப்போ
0: மெல்லப்போ
2: மெல்லப்போ
0: மெல்லிடையாளுப்போ
2: மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகை மெல்லப்போ
0: அதெல்லாம் மல்லிகை எழுதியாங்க
1: அம்மாட்ட படிக்கணும்
0: மெல்லப்போ வர மறக்குது என்னட்ட மெல்லப்போ மெல்லப்போக்கு மல்லிப்போ எல்லாம்
1: காவல்காரன்
0: இப்ப இருக்கிற காவல்காரன் வருவான் இப்ப இப்ப காவல்காரன் காவல்காரன் பாடல பாப்போம் என்னண்டு காவல்காரன் சரி உங்களோட மெல்ல போ வருது மெல்ல போற பொண்களை பாத்துருக்கீங்களா நீங்க எத்தனை பேர் நிக்கிறீங்க 1 2 3 4 நாலு பேர் அமைதியா நிக்கிறீங்க பாருங்க இப்ப இந்த காலத்து பெண்கள் மெல்ல போறாங்களா உண்மையா எங்கேயாவது பாத்துருக்கீங்களா என்ன எல்லாரும் பெண்கள் மெல்ல போறாங்களா அப்படியே மெல்ல குனிஞ்சு கொண்டு மெல்ல மெல்ல போறாங்களா மெல்ல
2: போனிஞ்சுகிட்டே போறாங்க மொத்தமா போறாங்களான்னு தெரியாது
0: குனிஞ்சுகிட்டு போறாங்க ஏன்னா போன்ல பாத்து கொண்டு போறாங்க அதனால எல்லாரும் போறாங்க போன் போன் கையில இருக்கு மெல்ல பாக்குறாங்களா தெரியாது அது ஆமையா ஆனா இந்த காலத்துல மெல்ல போக மாட்டாங்க கொரோனாக்கு பயம்
1: பின்னால ரெண்டு பாத்துக்கிட்டே போறாங்க
0: அவங்கள பாக்குறதுக்கு நீங்க மெல்லவா போறீங்க அப்படித்தானே
1: பாட்டு
2: அவள் குறிப்பில் இருந்து நீக்கிருங்க.
0: சரி, இப்பொழுது நாங்க ஆனந்தனுடைய மெல்ல போ கேட்கலாம்.

0: இனிமையான பாடலை ஆனந்தன் நீங்க கேட்டீங்க. அடுத்த பாடல் யாருடைய பாடல்? இனிமையான பாடல், நல்ல ஒரு பாடல். எங்க சொக்கலுக்கு வாஞ்சதை பாப்போம். இவருட உங்களோட மெல்லப்பூவும் அப்படித்தான் ஒரு பாடலா இருந்தது. இவர் இந்த காலத்து மெல்லப்பூவ பாருங்க எப்படி என்ற. எடுத்து வரலாமா ஃபாரூக் உங்களோட? நாகப்பன், நாகப்பன் உங்களுடைய பாடல் என்ன? நாகப்பன் உங்களுடைய பாடல்.
1: அம்மா எனக்கு வந்து வேட்டைக்காரன் சிறைப்படம்
0: பழசு
1: பழசு இல்ல. நாங்க எந்த காலத்துல பழசு கேட்டுக்கோமா?
0: அதுல என்ன பாட்டு?
1: வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து கரிகாலம் கால போல.
0: கரிகாலன்
1: கால போல பருத்திருக்கும் புலலு.
0: கால் கால் தானே?
1: ஆமா கால்.
0: காலை போல கருத்திருக்குது
1: குழலு கூந்தல்.
0: குழலு
2: கால
0: குழலு கரிகாலன் கால போல குறத்து இருக்குது. சரி, இது சொக்கனுக்கு பாப்போம். இப்ப கேப்போம் பாடக்கூடிய பாடல். உங்களுடைய பாடல் பழுது வர இருக்கிறது. பாருக்கோட்டை இனிமையான பாடல், சுக்கனுக்கு வாய்த்த சுந்தரி, நல்ல ஒரு பாடலுக்கு. இப்பதான் இந்த பாட்டுக்கு நீங்க வாரீங்கல்ல, நாங்க அப்பவே எல்லாம் கேட்டு முடிச்சிட்டோம் இந்த சுக்கனை. நாங்க நல்லா உண்மையிலேயே வச்சு நல்ல பச்சடியாக அரைச்சு முடிஞ்சு இந்த காட்டிலேயே. நல்ல ஒரு பாடல், எல்லாரும் மனதையும் விரும்பிய பாடல்.

0: ஏதோ சத்தம் குறைந்த மாதிரி இருக்கிறது. பாருங்க சொக்கனை கொஞ்சம் சத்தமா எடுப்போம். சொக்கனுக்கு
1: தங்கம்
0: என்ன போயிட்டு பாக்கலாம். சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி பாப்போம். என்ன கொஞ்சம் சத்தமா வந்தா தான் அந்த பாடல இனிமை இருக்கிறது.

0: நேரம் சரியாக 1:07 என்ன இவருக்கு 2 ஊசி போட்டும் என்ன திறந்த என்ன இல்லையா பாரவ நீங்க
1: நல்ல பாடல்
2: நல்ல பாடல்
0: நல்ல ஒரு பாடல் நல்ல ஒரு பாடல் சூப்பர் சூப்பர் எனக்கு எனக்கு
1: நல்ல பாடல்
0: நல்ல பாடல் பிடிச்ச பாடல் ஆனா நடு
2: அடிக்கடி
0: இல்ல இல்ல இது வந்து
1: பிரபு
0: இல்ல இல்ல இல்ல இல்ல ஒரு புது நடிகன் அந்த இன்னும் ஒரு பழைய நடிகன் தான் அநேகமான அநேகமான படங்கள்ல வராத ஒரு நடிகன்
1: தெலுங்கு நடிகர்
0: தெலுங்கு நடிகர்
2: பாட்டுதான் நாங்க கேட்டிருக்கிறோம்
0: படம் படமும் நான் பார்த்திருக்கிறேன் நான் பார்த்திருக்கேன் படம் இந்த படம்
1: என்ன படம்மா
0: பொறுங்க பாருங்க எனக்கு படம் ஞாபகம் காவல் கீதம் படம் படம் வந்து காவல் கீதம் நல்ல கதை நல்ல கதை நல்ல கதை நல்ல கதை காவல் கீதம் ஒரு ஒரு மலையாள நடிகனோ தெலுங்கு நடிகன் தான் இந்த நடிகர் அவர்
1: செந்தில் பாலாஜி மாதிரி செந்தில் பாலாஜி
0: அழகான அழகான செந்தில் பாலாஜி யாரு எனக்கு தெரியாது
1: அப்ப இப்ப ஒரு மினிஸ்டர்
0: ஆனா இவர் வந்து
1: அழகான
0: ஒரு நடிகன் அது உண்மையிலேயே ரெண்டு பேரோட நடிப்பும் நல்ல நடிப்பு அது நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் காவல் கீதம் அந்த படம் அது நான் அது
2: தச்சேன்
0: நீங்க அதுல டைப் பண்ண உடனே வரும் இது வருது யூடியூப்ல டைப் பண்ண இந்த படம் காவல் கீதம்
1: பேரு வித்தியாசமா இருக்கு காவல்
0: காவல் கீதம்
1: காவல் கீதம் தொடர்பு இல்லாம
2: காவல் கீதம் பிரபு நடிச்ச விட
0: மாட்டேன் இல்ல காவல்
1: இருக்கா பிரபு இருக்கான் பிரபு இருக்கான் என்கிறார்
0: பிரபு இதுல இருக்கிற மாதிரி தெரியலையே
2: காவல் கீதம் தான் பிரபு படம்
0: தான் காவல் கீதத்துல
1: ஆமா ஆமா அவரு பிரபு இருக்காப்ல இந்த நடிகர் அப்படி இருக்கும்
0: காவல் கீதத்துல பிரபு இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க நான் பாத்தேன் எனக்கு ஞாபகம் இல்லையே அவர் அதுல வந்த மாதிரி
2: காவல் கீதம் பிரபு படம் இருக்கு
0: அப்படியா பாப்போம் நாங்க இன்னொருக்கா நான் ஒரு எடுத்து பாத்துட்டு சொல்றேன் நல்ல ஒரு படம் அதை எடுத்து பாருங்க நான் பார்த்தேன் தற்செயலாக இந்த படத்தை பார்த்து கொண்டு போய்கிறேன் ஆனா இந்த படத்திலயா இந்த பாட்டு நாங்க நான் யோசிச்சேன் உண்மைய இந்த படத்துல இந்த படம் அதுல வந்து இவவும் நடிக்கிறா யாரு என்ன பேர் அந்த நடிகையோட பேர் நல்ல ஒரு பேர் ஃபுல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகை இதுல வந்து இல்ல இல்ல அவ உங்களோட பேர் வருதில்ல நல்ல ஒரு பேர் நான் எல்லா ஃபுல் டீடைல் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கறேன் கொடுக்காட்டி நீங்க எனக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் சரியா யார் என்னண்டு இப்ப நான் உங்களுடைய பாட்டு எடுத்து வரேன் சரியா இது நாகப்பன் கேட்ட பாட்டு இதானே பாட்டு சரி நானே என்னடா நீங்க கேட்ட ஒரு மாய கிடக்கு இது எப்படி இடுப்பு சூப்பர் சூப்பர் கேட்க

0: அருமையான பாடல், உண்மையா நல்ல ஒரு பாடல். நான் இந்த பாட்டை கேட்டு நான் உள்வாங்கவில்லை. இன்றைக்கு நீங்க கேட்டபடியா அதை அந்த பாடலை உன்னி கேட்டேன், உன்னிப்பாக கேட்டு அதை அறிஞ்சு கொண்டோம். அதுல அந்த நடிகனின் பெயர் நீங்க கேட்ட அந்த காவல் கீதத்துல விக்ரம் சித்தாராவும் நடிச்சிருக்கிறார்கள். இவர் இந்த அந்த பாட்டுல வர்றவர் வந்து சாய்குமார் என்ற நடிகன். அந்த பொண்ணோட பெயர் என்னன்னு தெரியவில்லை. இது சரியாக 1992 இந்த படம் வெளியே வந்திருக்கிறது. 1992 இந்த சரியாக பிப்ரவரி மாதம் 14 இது ரிலீஸ் ஆகியிருக்கிறது. பாட்டும் நல்லா, அந்த படமும் நல்ல, நான் பார்த்தேன் அந்த கதை, நல்ல ஒரு கதை, நல்லா இருக்கிறது, நல்ல ஒரு கதை, அருமையான பாடலும் கதை, அந்த பாட்டோ பாட்டுக்கேத்த கதை அது. அது கொஞ்சம் ஒரு அதாவது இன்டர்வலுக்கு பிறகுதான் அந்த இந்த பாட்டுடைய அந்த கதையே வருகிறது அவர்களை பற்றி. அதுக்கு முதல் விக்ரம் சித்தாரா நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. நீங்க காதல் கீதத்தை காவல் கீதம் சொல்லிட்டு அதனால நீங்க உண்டிகளுக்கு ஃபைன் 50-50 ரூபாய் போட்டுட்டு போங்க ரெண்டு பேரும் போல. இல்ல கடைசியா நான் இப்படி சொல்லி சொல்லி யாருமே காட்டலிக்கு வராம விட போறாங்க உண்மையன்னு. அச்சோ இங்க போனா பிள்ளையா கதைச்சானா 50 ரூபா உங்களுக்கு தெரியுமா? அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல எங்கட அம்மா அவங்களுடைய காலத்துல அம்மா அப்பாவுடைய காலங்கள்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பு. ஆனா அந்த ஸ்கூலுக்கு போனா நீங்க அங்க போய் என்ன பண்ணணும்னே நீங்க தமிழ் பேசக்கூடாது. யாராவது ஒரு தமிழ் சொல்லி பேசிட்டா அங்க ஃபைன் கட்டணும். அந்த ஒரு
1: சொல்லு
0: பாருங்க, மொழியே அப்படியே வெரிட்டி படிப்பிச்சிருக்கிறாங்க எப்படி அண்டு என்னவோ அன்றுட்டு அது. அப்ப அவங்க சொல்லி எங்க அம்மா அப்பா சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். நான் ஒரு எனக்கு பயமா இருக்கு. நான் சும்மா தாமாசுக்கு பேச பேச அம்மா போனா 50 ரூபாக்கு 5 ரூபாக்கு 10 ரூபா போட சொல்லுவா, உண்டிகளுக்கு போட சொல்றான். எங்க போனா முதலாவது பணத்தோட வந்தா எங்க போனோம் எங்க போடுறேன் தெரியாம சில பேர் வராம இருக்கிறாங்க. விடவே தெரியாத அம்மா போட போடன்ற எங்க
1: போடுறேன்
0: கணக்குல. உங்களுக்கு எல்லாம் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கொப்பி எழுதி கொண்டுதான் வாரேன் நாங்க கொண்டு. எங்க நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடைசியில வரும் அந்த நோட்டீஸ்
1: பாப்போம்
0: இந்த பாட்டு இருக்கா கேட்கலாம். கேட்டுட்டு நாங்க விட பெறலாம் ஒரு நிமிஷம் பாருங்க. நேரம் சரியாக இப்பொழுது 1:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மத்திய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இது என் விருப்பமாக வரும் இந்த பாடல் பாடலே ஒருக்கா கேட்கலாம். நாம் வடலூர் ஆனந்தன் நாங்கள் பேச பேச நல்லா இருக்கு.

நான் ஒரு சிற்பி, நடன கலை தெரிய தேவையில்லை. இருப்பினும் உனக்கதை விளக்கிட சொல்வேன். முதுநாரை முதுகுருகு இசை நுணுக்கம் களறி யாவிர யாழ் நூல் பஞ்ச மரபு இவை இசை கூறும். செய்யிற்றியம் கூத்த நூல் நடன கலை வகை கூறும். பல தொன்னூல்கள் கூறும் தோற்கருவி முழவு முரசு உடுக்கை மிருதங்க தாள மேளமாகும். துளைக்கருவி புல்லாங்குழலோடு மரக்கிளை ஒடித்து அமைத்து சீவாழி பொருந்தும் முகவீணை திமிரி நாயனம் நாதஸ்வரமாகும். நரம்பு கருவி மகரையாள் சகோடையாள் செங்கோட்டியாள் ஆயிரம் நரம்புகள் கொண்ட பேரியாள் சாரங்கியோடு என்றும் நிறைவீணையாகும். மிடத்து கருவி குரலாகும் பண்பட்டு பண்பாடும் குரல் வகையாகும். இத்தனையும் ஒருங்கிணைந்து குரல் துத்தம் கை கிளை உழை இழி விளறிதாரமென ஏழிசை எழும்பத்தாளம் தவறாமல் இசைந்தாடும் நடன கலை.

0: அருமையான பாட்டு. இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால எடுத்துக்கொண்டு வந்தேன். உண்மையிலேயே வினித் அவர்கள் நடித்த படம் ஒளியின் ஓசை என்ற படத்தில இருந்து. நீங்க ரெண்டு பேரும் மூன்று பேரும் உங்களுக்கு நன்றியை சொல்லணும். நான் என்ன பாட்டு எடுத்து வந்தாலும் பரவாயில்ல, ரசிக்கிறேன் இருக்கிறீங்க. நீங்க கேட்ட பாட்டதோட இது வித்தியாசம்
1: இல்லம்மா. அதுல ஒரு கலரின் ஒண்ணு வந்துச்சு, அது என்ன கலரின் தான் படம்
2: ஒண்ணு. கேரளால இருக்கக்கூடிய ஒரு வகை கலை.
0: கலை கலை
1: நம்ம
2: சிலம்பாட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு கலை.
0: அம்மா அவங்க செய்தா கிளறி கிளறி
1: உப்புமா,
0: உப்புமா கிளறி, உப்புமா கிளறி வையடி, அது கிளறி, இது கலறி.
2: அந்த ரீ வந்து பெரிய

0: எல்லாரையும் நல்லவனா கண்ணன் இல்ல, எல்லாரும் எல்லாரையும் ஒன்று சொல்லி இருப்பாரு அவரு. நாகப்பன் உங்களுடைய தொடுமானம் போனது கேட்டு நீங்களா
1: திரும்ப
2: வந்துதான் இதுக்கு முன்னால கேக்கல வேற வந்து இல்ல இல்ல அதுதான் இப்ப கேட்ட.
0: அப்ப
2: இந்த மாதிரி புதுசா வந்தவங்க கேக்குறதுக்காக திரும்ப மறுவழி
0: ஏற்பட்டேன். இனி நீ மற்றவங்களை பாருக்க எல்லாரையும் எடுக்கத்தான் இருக்க, பாருக்க முக்கியமா எடுக்கணும். அப்பா எடுக்கல நான் எடுக்க தொடங்கிடுறேன். முக்கியமா பாருக்க எடுக்கணும். பாருக்கான் நிறைய இருக்குது, நிறைய பொக்கிசம் இருக்குது. நாளைக்கு பாருக்கு ஒன்றரை மணித்தியானம் போதாதுங்க, அவருக்கு நாளைக்கு ஒரு 24 மணித்தியானம் தேவை இவற்ற கதையை எழுதுறதுக்கு. பாருக்கோட தொடுவானம் முதல்ல அதாவது 5 வயலும் தொடங்கலாம். அவரை 5 இருந்து 8 வரையும் உண்டு. இப்ப இந்த 8 இருந்து அங்கால 14 வந்து, இப்ப இந்த 14 இருந்து அங்கால 22 அப்படியேதான் எடுக்கணும் இல்லையா பாருக்?
1: என்ன
0: மூணு இல்ல 4-6 வரும் ஒவ்வொரு வருஷம் எடுக்கணும். இவருக்கு ஒவ்வொரு வருஷத்துல என்னவே இருக்கு
2: எடுத்தாலும் மறுபடியும் எடுக்கலாம். என்ன
0: சொல்லுவான் வடலூர் ஆனந்தன் என்னும் விருப்ப பாடல் அந்த நிகழ்ச்சியும் எடுத்து வரணும். அதுகளும் நாங்கள் நான் எடுத்து வரணும். எனக்கு அந்த இன்னும் அந்த உற்சாகம் வரையல. அது என்ன, நாங்க விழித்திருந்த எடுப்போம் என்ன உங்களுடைய நேரம் அந்த நேரம் தான் செய்வோம். அந்த அது அந்த உற்சாகம் அந்த உடல்ல அந்த தெம்பு இன்னும் வரல. பாக்கலாம்
2: விரைவில் வருமா
0: உங்களுக்கு
2: வந்துடும்.
0: வரட்டும். அது இந்த பல்லு பூதா பல்லு பூதான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. அது ஒரு முறையும் காட்டத்தான் முடியுது எவ்வளிய அது கொண்டு போய் செய்யறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. $175,000 இங்க அத போனால் செய்யறதுக்கு அத வெளியில எடுக்கிறதுக்கு $500 அத 35,000 அப்படி
3: வேற கண்டக்டர் வந்தாரா? கண்டக்டர் வந்து பல் டாக்டர் கிட்ட போயிருக்கிறாரு. எங்க பல் டாக்டர் காணாதுன்னு கேட்டதும் அவர் வந்து கண்டக்டர் கிட்ட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல் டாக்டர் வந்து
0: கண்டக்டர் கண்டறியல.
3: இவரு வந்து கண்டாக்டர் கிட்ட வந்திருக்கிறாரு. அவரு பல் டாக்டர் கிட்ட போயிட்டாரு. ரெண்டு பேரும் இடம் மாறிட்டாங்க. ரெண்டு இடத்துல யாரும் இல்ல. ரெண்டு இடத்துல இடம் மாறிட்டாங்க.
0: யாரும் இல்ல. அவருக்கு கண் பழுது இவருக்கு பல்லு பழுது.
3: பல் டாக்டர் வந்து சொல்லுங்க பல் டாக்டர் வந்துட்டு போடுறது சொல்லுங்க சொல்லிட்டு போயிடுறாரு.
0: இத கேட்டு பதில் சொல்றதுக்கு கேட்டுக்கொண்டு இருந்தவர் காவி டாக்டர் கிட்ட போகணும் கேக்காட்டி.
2: அது மொத்தமா பழுதானா
0: இந்த வீடியோல அந்த யூடியூப்ல நான் கீழ்பாக்கம் எனக்கு தற்செயலாக வந்தது. நான் இப்ப இப்படி சொல்றேன் கீழ்பாக்கம் கீழ்பாக்கம் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு ஜுனிட் ஜுனிட்டா வைத்திருக்கிறார்கள். அதை மெல்ல மெல்ல ஒவ்வொன்று ஒன்றாக போடுகிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது. என்றாலும் ஒரு வகையில அவர்கள் புண்ணியம். அவர்கள் அதை வச்சிருந்து நடத்துறவர்கள் நல்ல அருமையாக ஒருவரும் சில நேரத்துல சில இடத்துல அவர்களுக்கு உண்மையா தூங்குறதுக்கு அவர்கண்டு ஒரு இடமா இல்ல. ஒரு ஹால் மாதிரி விடுறது இப்போ பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறார்கள். சிலர் வந்து கைத்தொழிலாகவே அங்க செய்கிறார்கள், வேலைகள் செய்கிறார்கள். சிலர் வந்து தோட்டம் செய்துதான் பழக்கம். அதனால அவர்களுக்கு கொஞ்சம் மூளை தடமாட்டம் வந்த உடனே தோட்டத்தை செய்ய சொல்லி அதை இடத்தை கொடுத்த உடனே அவர்கள் நல்ல பயிர்
2: செய்யறாங்க. ரகம்

0: பிடிச்சு பார்த்தா சோன மாதிரி செய்து விட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும் அவரை பற்றி மட்டும் முக்கியமா சொல்லியிருந்தார்கள். அவருக்கு எல்லா மரத்துக்கும் தண்ணியை தான் அடிப்பார். அவர் தண்ணியை மட்டும் அந்த பைப்பால் அடிச்சு கொண்டே இருப்பார். அதை நீங்க பறிச்சு வேற வேலை கொடுத்தா செய்ய மாட்டாராம். கோபம் வரும் அவருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் தண்ணி அடிச்சு கொண்டே நிக்கிறார் அவர். அவர் எல்லா மரத்துக்கும் காலையில இருந்து பின்னரம் மட்டும் செய்வாராம். அவர் தனக்கு முடிஞ்ச அளவு தண்ணீர் பாய்ச்சுவார். அப்படி அந்த ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி செய்திருந்தார்கள். அது ஒரு வகையில நாங்க அதை பார்க்கும் போதுதான் இந்த மனித வாழ்க்கை என்ன இது பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கிறது. நல்லா வாழ்ந்தவர்கள், பெரிய ஒரு லட்சியமா இருந்த ஒரு ஒரு பொண்ணு தனக்கு பிள்ளைகளை காணையில பிள்ளைகளை கொண்டு தாராங்களே இல்ல. நான் படிச்சேன் இங்கிலீஷ வலுத்து கட்டுறான். அவன் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ காணையில தர்றாங்க இல்ல, என்னைய கொண்டு அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அப்ப தந்தையார் வந்து பார்க்க வந்திருக்கிற தந்தையார் மெதுவா சொல்லிட்டு போறாரு. அவருக்கு சரியில்லை என்று சொல்லிட்டு போறார். அவரோட நோக்கம் எல்லாம் தனக்கு புள்ளிகள் வேணும், கொண்டு கொடுங்க படிப்பிக்கிறதுக்கு.
1: அவங்க வழியில போறோம். மனநிலை பாதிச்சவங்க வந்து அவங்க வழியிலே நம்ம போயிதான் அவங்களை நம்ம எப்பயுமே நம்ம சரிபடுறோம். நம்ம வழிக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்க அவங்க எப்படி போறாங்களோ அவங்க போற வழியிலே போய் அவங்கள சரி பண்ணணும் மனநிலை.
2: அதுக்குதான் இந்த பாட்டியராஜ் ஒரு படம் எடுத்திருக்காரு.
0: அங்க வேலை செய்யறவங்க உண்மையா சரியான அன்போடுதான் அவங்கள கையாளுறாங்க. நல்லா இருக்குது பாக்க, அவங்களுக்கு எல்லாம் புண்ணியம். அப்படி சும்மா சொந்த பிள்ளைகளை தாய் தந்தையரை கூட இப்ப எல்லாம் இவ்வளவு நடக்குது பார்க்க மாட்டாங்க. அவங்க சரியான கவனமா நல்லா அன்பா தான் பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது.
2: அந்த அந்த சேது படத்துல வர்ற மாதிரி கையில கால விலங்குலாம் போட்டுக்காங்களா?
0: அது சில பேருக்கு, அது சில பேரு அது வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா தாங்கள் போனாலே தங்களுக்கு டேஞ்சரா இருக்குமா, வந்து கட்டி பிடிப்பாங்களா, கடிப்பாங்களா, அடிப்பாங்களா, அவங்கள என்ன ஒரு செப்பரேட்டா வச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து குற்றங்கள் செய்தவர்கள், கொலை குற்றம், அந்த குற்றம் ஜெயிலுக்கு இருந்தவர்களுக்கு மூளை தடுமாறிவிடும். அவர்களை பெரும்பாலான இதுல வச்சு ஒவ்வொரு செல்ல வச்சு இருக்கிறாங்க அவங்களையும். அங்க ஜெயில வச்சிருக்கலாதானே மூளை தடுமாறி விட்டா இங்க வந்து அது கண்டு ஒரு சொல்லிட்டு வச்சு அந்த பாகத்துல எனக்கு நான் இதுல உங்களோட இப்படி பேசி பேசி பேசி அன்னைக்கு எனக்கு ஒருக்கா தட்டணும். அதை கண்டினியூவா அப்படி ஒன்றொண்டா தட்டி பார்த்து கொண்டே போனேன். அப்பாவே ஆச்சரியமா பாத்தாரு, என்னமா இதை பாக்கணும், நான் தமாஷத்தான் இதெல்லாம் பேசியிருந்தேனப்பா, இப்பதான் பாக்க பாக்க ஒன்றருடைய அர்த்தங்கள் புரிகிறது, மனிதனுடைய வாழ்க்கை புரிகிறது. பெரிய பெரிய செல்காந்தியா
2: நாங்க இங்க என்ன செய்யணும்னா சாதாரணமா பேசும்போது ஏதாவது மாத்தி பேசினாங்கன்னா போறியா?
0: அப்படித்தான் நாங்க பாடியா சொல்றது. நல்லா படிச்சவங்க சொத்து உள்ளவங்க பாருங்க, பணம் இருந்தும் ஒன்றுமே உபயோகம் இல்லாத முடியாமல் வந்து அதுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் விளக்கப்படுத்தி சொல்றாங்க. இவரெல்லாம் இப்படி இருக்க வேண்டியவர்.
1: மனநிலை பாதிச்சவங்களை வந்து அன்பா அரவணைக்கணுமா?
0: ஆனா சிலருக்கு அது தெரியும் இல்லையா, சிலருக்கு அன்பா பாதிக்காலும் தெரியாது. ஒவ்வொரு ஆக்களுடைய மனநிலை அதுல ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் நடந்துக்கிறாங்க. தண்ணி ஒருத்தர் சொல்றாரு என்னத்துக்கு வந்து நீங்கன்னு கேட்டோம்னா அவர் சொல்றாரு என்னைய வெளியில போட்டுட்டாங்க, என்னைய வெளியில வீட்டை விட்டு வெளியில போட்டாங்க, எந்த நேரம் வெளியில விட்டு கதவை பூட்டிடுவாங்க, அதனால நான் இங்க வந்துட்டேன், நான் அங்க போக மாட்டேன் என்று சொல்றேன். அவர் அவருக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஆனா கைவேலைகள் எல்லாம் செய்யறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஒவ்வொரு கைவேலை மற்றது பேக்கரி வச்சிருக்காங்க. அப்படியானவங்க பேக்கரி நடக்குது உள்ளுக்குள்ள, பான் செய்யறது, பிரெட் செய்யறாங்க, அதெல்லாம் எல்லாம் செய்யறாங்க. அப்ப சாதாரணமா அவங்க அதுக்குள்ளேயே பழகிட்டாங்க தொழில் எல்லாம், அதெல்லாம் டீசெண்டா செய்யறாங்க அவங்க, அப்படியே கொண்டு வராங்க அவங்க. நடத்துனர்களுக்கு பாதுகாக்கிறவங்க, அதோட ஒன்றி போறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஹட்ஸ் ஆஃப், உண்மையாக சிரம் தாழ்த்தி. நிச்சயமா எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும், எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தாலும், இப்படியான ஒரு இடத்துல வேலை எவ்வளவு பொறுமை தேவை என்றது நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போது தெரிகிறது. உண்மையிலே இப்போ பாருங்க, எனக்கு
1: சீர்திருத்த பணி,
0: சீர்திருத்த பணி இப்பவே எனக்கு பாருங்க கொண்டாலும் சில நேரம் கோபம் வருது பாருங்க. அப்ப நான் அங்க வேலைக்கு போனா என்ன நடக்கிறது? எந்த நேரம் பாருங்க பேசணும்?
2: எல்லாருமே ஒரு வகையில வந்து பைத்தியம் தான். எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம தனிமையா இருக்கும்போது நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளே அப்படி பல்ல அப்படி பார்ப்போம், கண்ணு அப்படி பார்ப்போம், இன்னைக்கு நாமே பாத்துக்கிறோம். எல்லாருக்குமே அளந்திருக்கோம், எல்லாருமே எந்திருப்போம். அது அது நமக்கு அந்த பைக்கு முத்திடக்கூடாது, லிமிட்டா இருக்கு. 1.5 ஆனாலும் டீ பார்த்துட்டு
0: இல்ல மற்றது பைத்திய நல்லா முத்தி எப்ப கண்ணாடிக்கு முன்னாலும் நிப்பாங்கன்னா, அந்த காதல் அரும்பேக்க கூடுதலா கண்ணாடிக்கு முன்னாலும் நிப்பாங்க, அந்த நேரம் தான் பைத்தியம் கூட உங்களுக்கு.
2: காதல் பைத்தியம்
0: நெலிஞ்சு பாக்குறது, கண்ணாடியை பாக்குறது, சிரிக்கிறது, கலைச்சு பாக்குறது, அப்படி எல்லாம் செய்யறது கூட அதான் பைத்தியம்.
2: எல்லாரும் செஞ்சிருக்கீங்க,
0: ஆனந்தம் செய்திருப்பீங்க, செய்வீங்களா நீங்க? ஆனந்தம் நாளைக்கு கேட்கலாம். இத எத்தனை பேர் கண்ணாடிக்கு
2: முன்னாடி
0: செய்திருக்கிறோம் நாங்க, தலை செய்வோம்.
2: அப்ப திருச்சி பாத்துருப்பீங்க, அப்ப செல்லப்படுறாரு ஐயா.
0: என்ன சீவேக சீவேக சிரிப்பு வந்துருக்கானே வந்தாரு, என்ன நல்லா இருக்குது தலை சீவேக. அப்ப அதெல்லாம் பைத்தியமா
2: எல்லாருக்கும் நார்மல், அதிகமானதான் பைத்தியம் எல்லாருக்கும், எல்லாருமே பைத்தியம் தான். அத
0: முக்கூடாது
2: போனுச்சுன்னா அவுட் ஆஃப் ஆடுறது, அவங்களுக்கு வந்து கேள்வி கணக்கு இல்ல, பைத்தியங்களுக்கு கேள்வி கணக்கு இல்ல. அவங்க செய்யற தவறுகளுக்கு வந்து தவறா ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம செய்யற தவறும்
0: ஏற்றுக்கொள்ளப்படும். அவங்க
2: அது சீனியம் இல்லாம தான் செய்யறாங்க, சீனியம் இல்லாம
0: செய்யறாங்க. நல்லது
2: செஞ்சாலும்
0: என்ன அப்பா வந்து சொல்லுவாரு, அவருக்கு கொஞ்சம் இந்தியில இருந்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் சரியில்லை, அவர் அப்படித்தான் இருக்கிறார். நீங்க எதுக்கு சமாளிச்சு போகணும்னா நீங்க வந்து பேசிட்டு போகணும், சரியா?
2: பேசலாம்,
0: வாய் விட்டு திரிக்கிறாரு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு. அதுல அர்த்தம் என்னன்னா, அம்மாவுக்கு பைத்தியம் வந்தா எப்படி இருப்பா
2: என்றதான்
0: பேசுவோம். யாரு தானே
2: பேசிட்டு பைத்தியம் அப்படிதான் பேசணும் என்று
0: சொல்லிட்டு போயிடலாம். சரி, இப்ப
2: இன்னைக்கு நல்லா இருக்கும் இதுவரை தாங்கள் கேட்டு முடிந்தது பொதுவில் நிகழ்ச்சி. இதில் கலந்து சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும், நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தந்த மீரா அம்மா அவர்களுக்கும், காதுகொடுத்து கேட்டுக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்கும் அப்பா சின்ன செல்வம் அவர்கள், அந்த நேர் நிதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். உங்களிடம் எழுதுவது பாரக் சகோதரத்தில் இருந்து, நன்றி வணக்கம்.
0: பாரக் எப்படி பாரக் அது காதை கொடுத்துட்டு போய் கேட்கறது எப்படி? இது எப்படி எனக்கு இதற்கு அணுகத்தாங்க அப்பாவை சொல்றீங்க, காதை காதையா இருக்கு
2: அப்பதான் கேட்டுக்கொண்டு
0: அப்பா காதை கொடுத்துட்டு கேட்டுக்கொண்டு இருக்கு சின்ன செல்வன் அப்பாக்குன்னு சொல்றீங்க, காதை எங்க கொடுத்தாரு அப்பா எனக்கே தெரியாம
2: கொடுத்துட்டாரு.
0: சரிங்க, நாகப்பன் நாகப்பன் விட பாருங்க.
3: இன்றைய தினம் கதம்பம் நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை திறம்பட நிறுத்தி நடத்தி கொடுத்த மீராம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த சின்னச்சிவன் ஐயா அவர்களுக்கும், இறுதி வரை இணைந்து சிறப்பு அன்பு உறவுகளுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகர். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்தவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட எல்லா பதவிகளையும் சொல்லி சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும், அன்பை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி நாகப்பன். இதில் நின்ற ஃபாரூக், மற்றது வடலூர் ஆனந்தன், ராமன், எல்லோருக்கும் அன்பை நன்றியை தெரிவித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஐயா நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. அடுத்து நீங்கள் மறு ஒளிபரப்பாக நேர் நேரம்.

0: திரைப்படத்திலிருந்து
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கன்னடா கலையகம். கலையகத்தில் இப்பொழுது நேரம் 2023 ஆண்டு 6வது மாதம் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:34. இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்தின் தமிழ்நாட்டிலும் இரவு நேரத்தை தொட்டு 9:04 என்று காட்டும் வேளையில் ஆங்கிலேய நாடு பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 4:34 மாலை நேரம் என காட்டுகின்றது. இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான் அன்னை தந்தை ஆசான் அத்தனையும் தந்து என் அன்பு உறவுகளையும் தந்து அன்னை தமிழோடு உறவாட வைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி என் அன்னை தமிழே உனக்கும் தலை நிமிர்ந்து மார்பை உயர்த்தி வணக்கம் என்று வைத்து என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளை உங்கள் அனைவர்களும் உளவலாக இருக்கும் நேயர்களையும் வருக வருக வந்து மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அழைக்கின்றேன் வணக்கத்துடன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சுவாரஸ்யமான ஒரு மறு ஒளிபரப்பை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து குழப்புகின்றதோ தெரியவில்லை. இருப்பினும் அதை தொடர்ந்து முடிப்பதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் பற்றாது என்பதனால் அதை நிறுத்தி இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன். இது வழமையாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் காற்றலையில் ஒலிக்கும்

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்று பாடி உங்களையும் பாட வைத்து எங்களையும் கேட்க வைத்து உலகளாக ரசிக்க வைக்கும் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மலரும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றீர்கள். வந்து பங்கு பெற்றி காற்றலையை சிறப்பித்து உங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும். இலை மறை காயாக இல்லாமல் உலகளாக உங்களை அறிய வைக்கும் நோக்குடன் ஊக்கம் கொடுத்து உங்கள் திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இன்றைக்கு 26 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வாரம் ஒரு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவுகள் வந்து மறைமுகமாக இருக்காமல் தங்கள் கூச்சங்கள் வெட்கங்கள் கோழைத்தனங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிற எனக்கு முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தன்னம்பிக்கையும் துணிவும் கொடுத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது முன்னியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். அதற்கு ஊன்றுகோலாக இருந்தது 26 வருட காலமாக எங்கள் வானொலியின் முன்னியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். அவர்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் கேட்டுக் கொண்டிருப்பார். நலமாக இருக்கின்றார், நலம் பெற்று வருகின்றார், விரைவில் காற்றலைக்கு வருவார் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே இன்று அவர் ஈழத்திரு நாட்டிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உலகளாக இருக்கும் வயது எல்லை இல்லை ஆண் பெண் இருபாலரும் வந்து அற்புதமாக தங்கள் குரலிலே அழகாக பாடிச் செல்கின்றார்கள், சென்றார்கள், செல்வார்கள், இப்பொழுதும் வர இருக்கின்றார்கள். இங்கே ஒலி அலை சரியாக இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ளும் வகையிலே இங்கே பதிவு ஒன்றை போட்டால் நலமாக இருக்கும் என்னுடைய தொலைபேசிக்கு என்று எண்ணுகின்றேன். தளத்திலே நீங்கள் எழுதுங்கள். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைய காலநிலை இங்கே 16 வகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. நாங்கள் அதிவெப்பமான உயர் வெப்பத்திலே இருந்து வெப்பத்தை குறைக்கும் குளிரூட்டி கூட தொழிற்பட முடியாத அளவுக்கு கனடாவில் 2-3 நாட்கள் மிகவும் பாரதூரமாக இருந்தது. இப்பொழுது ஓரளவு வெப்பம் தணிந்து வந்து இப்பொழுது சுமூகமாக இருக்கின்றது. 5:13 அதிகாலை வேளையிலே கதிரவன் தன் கரத்தை நீட்டி ஒளி தந்திருந்தார். அந்த ஒளி நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 8:40 வழமையாக 4 மணிக்கு அவர் மறைந்து செல்ல வேண்டிய நேரம். ஆனால் இப்பொழுது 8 மணி வரைக்கும் இருக்கின்றார் என்றால் இத்தனை மணி நேரம் நீண்ட பகலில் இருக்கின்றோம், வெப்பமான பகலில் இருக்கின்றோம், காற்றோட்டம் குறைந்தும் கூடியும் இருக்கின்ற ஒரு தட்ப வெப்பத்தை கண்டுகொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்தால் எங்களுக்கு குளிரும் தெரியாது, வெப்பமும் தெரியாது, இனிமையாக இருக்கும். இசையால் வசமாக இதயம் அது எங்கே உங்கள் இசையை கொண்டு வந்து தாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்ப்போம்.

0: பாடலை பாட வரும் அன்பு உறவுகள், இன்றைய நேயர் விருப்பத்துக்காக ஒரு பாடலையும் நீங்கள் நினைந்து கொண்டு வரலாம், விரும்பும் பாடலை கொண்டு வந்து தரலாம். அது உங்களுடைய நேயர் நேர நிகழ்ச்சியிலே ஒலித்து கொள்ளும், அது ஒரு நிகழ்வாக வரும். அதற்கு முன்பு நீங்கள் பாட நினைத்த பாடல் கொண்டு வாருங்கள். விரைவில் வந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களும் கிடைக்கும், இனிமையாக முடித்துக் கொள்ளலாம். காலநிலை காரணமாக சரியான நேரத்துக்குத்தான் நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். என்றால் கலையகத்துக்குள் நீண்ட நேரம் தொழில் ஆற்றுவது கடினமாக இருக்கிறது. வெப்பம் காலம் குளிரூட்டி இருக்கின்றது தான், இருப்பினும் அது ஒவ்வாத ஒரு நிலையிலே இருக்கின்றது. உறவுகளே, எங்கே யார் முதலில் வரப்போகிறேன்? நான் பேசுவது எல்லோருக்கும் கேட்கின்றதா கேட்கவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வணக்கமாக ஜெகபிரசாதிக்கு அவர்கள் போடுவார் ஒரு வரவேற்பு படம் ஒன்று போட்டு கேட்கின்றோம் என்றால், இங்கே அது எதுவுமே வரவில்லை, யாருக்கும் கேட்கவில்லையா, அல்லது நீங்கள் வானொலியோடு இணைந்திருக்கவில்லையா தெரியவில்லை, அல்லது நான் பேசுவது கேட்கவில்லையா தெரியவில்லை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, நேரம் 11:40 நிமிடம் கனடாவிலே. இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பித்து விட்டேன். பாட விரும்புபவர்கள் வந்து பாடலாம். உலகில் எந்த பாகத்திலிருந்து வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல் முதலாக வந்து இணையும் கிருஷ்ணன் அவர்களே, கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் கிருஷ்ணா. நான் பேசுவது உங்கள் வானொலி துல்லியமாக கேட்கின்றதா?
1: தெளிவாக கேட்கிறது ஐயா.
0: இனி மெதுவாக
1: கேட்கிறேன்.
0: தெளிவாக கேட்கின்றது. வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் வெப்பநிலை தணிந்து குறைந்து இருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: நீங்கள் பிறந்த நாள் கிருஷ்ணன் வந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது.
0: ஒரு வருடம் வாழ்ந்து ஜூன் 6 வந்தீர்கள். இன்று 6 ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் தருகின்றோம். மேலும் பல்லாண்டு காலம் எங்களுடன் இணைய வேண்டும், உங்கள் திறமைகளை கொண்டு வந்து எங்களோடு பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்னை அக்கலை அரசி உங்களுக்கு சகல நன்மைகளையும் சகல சௌபாக்கியத்தையும் தருவாராக. வாழ்த்துக்கள் பெற வேண்டும், பெற வேண்டும். இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கண்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு.
1: முதல் அனுபவம் வந்து அம்மாவோட பேசினது. 9 June அம்மா பிறந்த நாள்.
0: ஓ,
1: வருகிற வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு பிறந்த நாள். மீரா அம்மாவுக்கு
0: இன்னும் 3 ஆமா.
1: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர் கேட்டுக் கொண்டிருப்பார். நன்றி. மேலும்
1: தமிழ் வார்த்தை வந்து பொதுவாக அளவா பேசுவேன், யார்கிட்டையும் அதிகமா பேசினது கிடையாது. இந்த வானொலி வந்த பிறகு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பேசுறாங்க ஐயா.
0: பேசுறது உங்களை பேச வைக்கிறார்கள். அடுத்து என்ன?
1: பேசவும் வச்சிருக்கேன், அம்மா பாடவும் வச்சிருக்காங்க.
0: பாடவும் இல்ல, பாடகிற வாய்த்து ஐயா நீங்கள். அடுத்து ஒரு நல்லதொரு நிரந்தரமான நேயராக எங்களுக்கு நீங்கள் தென்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய உறவுகளை கண்டிருக்கின்றீர்கள் இந்த வானொலியிலே, இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததி பேர குழந்தையையும் கொண்டு வந்து எங்களோட புகுத்தி விட்டீர்கள் முன்னியல் தமிழ் வானொலி. அபிமான கூறுங்கள்.
1: கிருஷ்ணகிரி போன பிறகு இப்ப அம்மாவோட இருந்து நல்ல பாடம் படிக்கிறார்.
0: ஆமா ஆமாம், அதுக்காக தாத்தா பாடம் படிச்சு கொடுக்கவில்லை என்றல்ல தாத்தா வழிகாட்டி விட்டு அம்மா வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா வந்து கிருஷ்ணனுடைய மகள் தானே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கிருஷ்ணா. சரி, இந்த அடுத்து என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள் இந்த வானொலிக்கு நீங்கள் வந்து இணைந்த வேளையிலே?
1: மன அமைதியா இருக்கு.
0: மனம் சஞ்சலமா இருந்தீர்களா? யாரும் பேசுவதில்லை, யாரோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கெட்டிக்காரன். நல்ல சீர். அடுத்து வேறு என்ன சிறப்பை கண்டீர்கள் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை?
1: குடும்பத்தை பொறுத்தவரை வானொலி அதிகமா கேக்குறது நான் தான் அதிகமா.
0: நான் பார்த்தேன் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எனக்கு மகளாக கிடைத்த அனுஷியா உங்கள் திருமதி அவனுடைய வளர்ச்சி, தமிழ் பேசுவது, பாடியும் காட்டுவது, வந்து பேசி மகிழ்வதங்களோடு அந்த வளர்ச்சியை நான் பார்த்திருக்கின்றேன் இல்லையா?
1: நன்றி.
0: அது அது ஒரு பெரிய மாற்றம்.
1: நான் வந்து 2013 வரைக்கும் யார்கிட்டயும் அதிகமா பேசினதே இல்ல.
0: இப்பொழுது எல்லாரோட பேசுகிறீர்கள், எழுதுகிறீர்கள், தமிழ் எழுதுகிறீர்கள்.
1: பள்ளிக்கு போனது இல்லைங்க, பள்ளிக்கு சரியா போனது இல்லை. ஆனா என்ன பார்த்தா நம்ப மாட்டாங்க, படிச்சதுக்குன்னு நினைப்பாங்க.
0: அப்படியா? நீங்க பேசுறது 8வது 10வது
1: நினைப்பாங்க.
0: ஓ, நான் அப்படி நீங்கள் 10-12 நான் பெரிதாகத்தான் நினைத்தேன். கட்டிக்காரன் நீங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு, உங்களுடைய தன்மைகள் எல்லாம் இனிமையாக, சகோதர நல்ல பாசமாக எல்லோரோடும் பண்பாக பேசி பழகும் அந்த இயல்பினை இறைவன் கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் வேறு என்ன பாட வந்திருக்கின்றோம், என்ன பாடலை நீங்கள் பதிய போகிறீர்கள் கேட்பதற்காக நேர் நேரத்திலே? முதலில்
1: விநாயகர் ஒரு துதி ஒன்று சொல்லிடுறேன்.
0: அங்கே கொண்டு வாருங்க, பாடங்கள் கேட்போம்.
1: மூசிக வாகன மோகனஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அதான் குளிச்சிட்டு முன்ன சொல்றது விநாயகர்,
0: திரும்ப விநாயகர் வேண்டும்.
1: முருகனை ஒரு இது சொல்லுவேன், அப்புறம் குரு பிரம்மா அந்த ஒரு இது
0: சொல்லுவேன், தோத்திரத்தை சொல்லுவீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. என்னாலும் அதை நாங்கள் தோத்தரித்துக் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். நாங்களும் அதை கண்டு அனுபவித்தும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரி, அப்ப இன்று என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: படம் வந்து அபூர்வ ராகங்கள்.
0: அபூர்வ ராகங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? நாங்கள் அமைதியாக கேட்போம் அந்த பாடலை.

அபூர்வராகம் அதிசயராகம்

பூர்வராகம் அதிசயராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் மோகம் மோகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இந்திரலோகத்தில் சக்கரவாகம்.

0: பூர்வராகும். பின்னிய கூந்தல் கருமிர நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். பின்னிய கூந்தல் கருமிர நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம். அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம், அது என் யோகம். ஒரு புறம் பார்த்தால் மிதில இன்மைதிலே, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஒரு புறம் பார்த்தால் மிதில இன்மைதிலே, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி. முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. அதிசயராகும் ஆனந்தராகும் அழகிய ராகம் அபூர்வராகும். நன்றி ஐயா.
1: சிறப்பு, சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் கிருஷ்ணன் அவர்களே. உங்களுடைய முதலாவது ஆண்டு நாள் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்று பாடலை நன்றாக உள்வாங்கி அப்படியே பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு.
2: இது ரொம்ப முயற்சி. இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு யோசனை பண்ணி பாடியிருக்கலாம்.
1: அப்ப ஒரு வாரமாக செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக பாடியிருக்கலாம் தானே. இப்பொழுதே சிறப்பாக இருக்கின்றது.
2: முதன் முறை கேட்ட பாடல் அல்லவா இது. இந்த பாடல் அதிகம் பாடல்
1: அதிகம்,
2: அதனால அத படமா அது பாடித்தாச்சு.
1: அதிகமாக கேட்பதுண்டா இந்த பாடலை? உள்வாங்கி அதை பாடி பார்த்து அதற்கு ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் அப்படியே அனுசரித்து பாடியிருக்கேன். வாழ்த்துக்கள், சிறப்புகள் கிருஷ்ணன் அவர்களை. ஒரு ஆண்டிலே இவ்வளவு தூரம் முன்னேற்றம் வளர்ச்சிகள் உங்களிடம் இருக்கின்றதை நான் பெருமையோடு கருதி கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இலைமறை காயாக இருந்த நீங்கள் இன்று உலகளாவ தெரியும் வகையிலே வந்துவிட்டீர்கள். அதன் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு
2: நன்றி
1: கிடைப்பெனவு உங்களுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்கள் வந்தபோது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை வளர்த்து தட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்து காற்றலையில் வெள்ளடமலையாக்கி உலகறியே செய்து வைத்திருக்கிறது நரசிம்மீரா அவர்கள். இந்த நன்றி அவர்களுக்கு தான் செல்ல வேண்டும். நான் அதன் பின்பு நன்றி, நன்றி. அது மட்டுமல்லாமல் அனந்தராமன் என்று ஒரு சங்கீதம் இசை கலைஞரை, ஒரு அவர் ஒரு பெரும் கலைஞர், முது கலைஞரை அவர் இந்த வயதிலும் அவரையும் பாட வைத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி உலகளாவ அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றீர்கள். அதற்கும் உங்களுக்கு முன்னியல் வானொலி இடம் கொடுத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடலை பதிவு செய்து விடுவோம் உங்களுக்கு நேர் நேரத்தில் ஒளிபரப்புவதற்காக?
2: ஒரு பக்தி பாடல் பார்த்தேன். 8 நிமிஷமா இருக்கு ஐயா.
1: 8 நிமிஷம் நாங்கள் தருவது கடினம். குறைந்த பாடலா தாருங்கள்.
2: அது பத்தி பாடல் அது நல்லா இருக்கும் கேட்கறது.
1: நல்லா இருக்கும். எல்லா பாடல் 15 நிமிட பாடல்களும் நல்லா தான் இருக்கும். 3 நிமிட பாடல் நல்லா இருக்கும். எங்களோட வானொலிக்கு நியதிகள் உண்டு, அதுல நாங்கள் அப்படியா நீண்ட பாடல் தர கடினம். என்ன பாடலாக இருக்கும்?
2: சரி, படம் வந்து
1: மீண்டும் பாட வருவீர்கள் தானே? அப்பொழுது நினைவில் வைத்துக் கொண்டு வாருங்களேன் கிருஷ்ணா. நன்றாக பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நன்றி,
2: நன்றி.
1: மீண்டும் வந்து மீண்டும் ஒரு பாடல் பாட வருவீர்கள். அப்பொழுது அந்த பாடலை நீங்கள் தீர்மானித்து கொண்டு வாருங்கள்.
2: என்னையா
1: பலராம்
2: பலேராமன்?
1: ஓ, பலேராமன் இல்லையா? என்ன பாடல்?
2: எங்குமே ஆனந்தம்.
1: இந்த பாடல், அந்த பாடல், இனிமையான பாடல் தான் நான் நினைத்து விட்டீர்கள். எங்குமே ஆனந்தம் என்ற பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு கிடைக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து நல்ல ஒரு பாடலை தரும் பாடல் எல்லாம் நல்ல பாடல் தான் கொண்டு வருவீர்கள். எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். எங்கள் வானொலியோடு தொடர்ந்து எங்கள் உறவு வளரட்டும். வாழ்த்துக்கள், நன்றிகள். இனிமையாக பாடி சென்றார் கிருஷ்ணர் அவர்கள். அது மட்டுமல்ல, எங்களோடு உளம் திறந்து பேசியும் இருந்திருக்கின்றனர். அப்படி பேசுவதற்கு ஒரு நிலையை கொண்டு வந்து அவர் தன்னுடைய மனோநிலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய மன கிறுக்கங்களை எல்லாம் குறைத்து இலகுவாகி இப்பொழுது சுலபமாக எங்களுடைய எல்லாம் உலாவிக் கொண்டு தருகின்றார் வானொலியிலே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தார். அதற்கு காரணமாக இருந்ததும் நரசி மீரா அவர்கள் என்றும் கூறி நன்றியோடு கூறியிருந்ததை ஏற்றுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை இன்றைய பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வந்து எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள், என் அன்பு குண்டு பேத்தி, அதைவிட மகள் ரேவதி இவர்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். வருக வருக என்று கூறியிருக்கும் வேளை அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள். காற்றலையிலே சிறப்பான பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள்.

இனிமையான இந்த பாடல்தான் ஆண்டுதோறும் உங்களை வரவேற்கின்றது. வாருங்கள் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் என்று அதை கேட்டு ஓடி வந்து பாடி செல்கின்றீர்கள். பதவியிலே கேட்டிருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை கூறுகிறேன், நன்றியை கூறிக்கொள்கிறேன். அந்த வேளையில் வந்து பாடிக்கொண்டும் பொங்கல் நீங்கள் நினைத்த பாடலை வந்து பாடிவிடுங்கள். ஏனென்றால் பின்னால் வருபவர்களும் அந்த பாடலை பாட முடியும். ஒருவர் பாடியதை மீண்டும் பாட முடியாது, அடுத்து இன்னொருவர் பாடிவிட்டாரே என்று மனவேதனைப்படாமல் நீங்களே நினைத்து வைத்திருக்கும் பாடலை அவளோடு ஓடி வாருங்கள். நாங்கள் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சியை நேரம் 11:55

ஆண்டு ஒன்றினை அற்புதமாக நிறைவு செய்து மன நிறைவோடு வந்து எங்களோடு உரையாடி நல்லதொரு பாடலையும் தந்து சென்ற கிருஷ்ணான், நீங்கள் உங்களுக்கு அடுத்த பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம், வந்து பாடலாம். அதை விட இங்கே காற்றலையில் வருக வருக வாழ்த்துக்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கும் அன்பு உறவுகளும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு நீங்களும் வந்து பாட வேண்டும். உங்கள் பாடல் முதலே வந்துவிட்டால் நலம் தானே, இரண்டு பாடல்கள் கிடைக்குமில்ல பாடுவதற்கு, வாருங்கள் வந்து பாடுங்கள்.

மகன் பாடலை கேட்டு மகிழ்வதிலே சுகம் சுகம்தான். ஆடல் இல்லாமல் பாடலை கேட்பதும் மிகவும் பதமாக இருக்கும். கேட்டு அமைதி கொள்வதற்கும் அதை நினைந்து கொள்வதற்கும் எண்ணங்களை நாங்கள் மீட்டிக் கொள்வதற்கும் எங்கள் எண்ண கருக்களை துளிர்க்க விடுவதற்கு இந்த இசை மிக மிக முக்கியம். சாதாரணமாக ஒரு மலையோரத்தில் நிற்கும் பொழுது அங்கே அருவி ஊற்றெடுத்து கீழே சலசலவென்று வரும்பொழுது அந்த ஓசையை கேட்டவுடன் தன்னை அறியாமல் வார்த்தைகள் எங்களுக்கு உதிரும், அது கவியாக மலரும். ஆனால் அப்படி அல்லாத வேளையிலும் கூட அதை நினைவுபடுத்தி ஏதோ ஒரு பாடல், தென்னகத்து திரைப்பட துறையில் வந்த பாடல் ஒன்று எங்கள் உதடுகள் உச்சரித்துக் கொண்டு மனம் நினைந்து கொண்டு தலை ஆட்டிக்கொண்டு அசை போட்டுக் கொண்டிருக்கும், அதுதான் இசை. அந்த இசையை வரிகளோடு பகுத்தி ஏற்ற இறக்கங்களை வைத்து கொஞ்சம் கருவோடு பாடுகின்றார்கள், அதுதான் பாடல். இந்த குரல்களிலே இந்த ஆடலுடன் பாடலை கேட்டேன். இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டுவிட்டோம், ஒரே குரலில் தான் கேட்டோம். ஆனால் அதை என் அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும் பொழுது இவ்வளவு வித்தியாசமான உணர்வை தருகின்றது. அதைத்தான் நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள், ஏனைய தளங்களிலிருந்தும் எனக்கு பதிவுகள் வந்திருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுடைய பாடல் சிறப்பாக இருந்தது, சிறப்பாக பாடினீர்கள் என்ற வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவுகள் பெற வேண்டும், காற்றலையை காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக நின்ற நேரம் காத்துக் கொண்டிருக்க முடியாது, சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். இன்பு பின்பு வந்து பாட வருபவர்களுக்கு கடினமாக இருக்கலாம், இடம் கிடைப்பது, அதனால் முன்பே வந்து பாடிவிடுங்கள்.

வலைத்தளங்களில் நாங்கள் பதிவுகளை தரும் பொழுது எங்கள் வானொலியோடும் வானொலி உறவுகளோடும் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகமாக பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரியும், இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நேரத்தில் அன்பு உறவு ஒருவர் வருகின்றார். அவரை அழைத்துவிடவும் மிகவும் முக்கியமான

0: ஒரு வணக்கம் வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கின்றீர்களா விக்னேஸ்வரன்?
1: பணி இல்ல, நலமா வீட்டுல ஓய்வு எடுத்துக்
0: கொண்டிருக்கிறேன். அப்பா, அப்ப ஆயத்தமாக ஆறுதலாக தயாராகி வைத்திருக்கின்றீர்கள், தயார் நிலையிலே. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப இன்று ஓய்வு நாளா அல்லது நீங்கள் ஓய்வு?
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி.
3: வணக்கம் என் அன்புறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: பஞ்சாயத்து பேசணும். இப்படி ஊர்த்த முடிஞ்ச ஊர்த்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா கட்டுப்பட்டு தீர்ப்பு சொல்லுங்க.
1: இல்ல மைனர் குஞ்சுமணி வள்ளிய கருத்துட்டான், வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அமிர்தே
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்த ஒருத்தி கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளுக்கு எடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. நிறைய செய்தி கேட்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க.
0: தீர்ப்ப மாத்து.
4: என் பேர் சூப்பர் சுப்பு. இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களுக்கு தூரம் கிளப்ப போறேன்.

0: ஹாய் பாட்டி.
1: ஏ பேராண்டி, நல்லா இருக்கியா?
0: யா, உன் மகன் கூப்பிடறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்ன?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிடுச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட குடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்.
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தால தீர்ப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபா, எப்படி வள்ளி நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
1: இது என்ன தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
3: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவ்வளவு ரேப் பண்ணீங்க?
3: ஆமா,
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
3: கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
3: இல்ல, போன பஞ்சாயத்திலே முன்பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிட்டு இருப்பீங்க?
3: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சாத்தப்பன்,
2: சாத்தப்பன்
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, என் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
3: பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
2: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
2: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
2: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
2: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு கும்பலைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? தீர்ப்பு
2: என்னடா பண்ண?
0: மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.
2: எங்கடா சுட்ட?
0: அதான் சொன்னனே,
2: இது தப்பு இல்லையா?
0: தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும்.
1: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டு போச்சு?
0: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிக்கல் கண்ணாடி வாங்கி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு. ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்ட பாடு. காதல் பெஸ்தாசே, காதல் பெஸ்தாசே, ஏ தோ சௌகியம் பர்வாயில்லை பாடு.
1: அம்மா, இதுதான் தமிழ் பாட்டா?
0: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு. ஆஹா, அட்வான்ஸா போயிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
1: சேர்ந்தேடி தாய்ப்பால் குடிக்க தலையலி, கள்ளிப்பாலனி கொடுத்து கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடைக்கே போய் வாடி அன்னைக்கு. கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த எடி, கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
0: உனக்கு கருத்த மாவுல இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
1: கழிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
0: சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: வச்சு கொல்ல விட மாட்டேங்கிறேன் ஐயா.
0: ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
2: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
0: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்க.
2: உடனே
0: ஒரு புளோல வந்துருச்சு.
2: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர்
2: சாத்தப்பண்டா.
0: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
2: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை? எத்தனை மாசம்?
0: ஜஸ்ட் 720 மாசம்.
2: அப்படின்னா அது அறுவை கழிவு?
0: அதேதான், அது இதுதான்.
1: ஓய்வாடி பழைய கழிவு, ஓய்வாடி பழைய
0: பிள்ளைகளை.
4: தம்பி நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாமே தீர்ப்பு சொல்ல விடுங்க.
0: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
4: அது எப்படி அங்க வரும்?
0: இதோ வந்துருச்சுப்பா.
4: சவுண்டு வரல
0: இப்ப வரும் பா.
4: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்ன சேர்க்க கூடாது. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: என் பேரை எங்க
4: போடி கேள்வி?
0: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
1: ஏப்பா நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
0: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: பாட்டிங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குடி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பா மானு சண்டை ஓடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா உடமாட்டேங்க பாட்டி. அதுதான் அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும், போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்துருக்கீங்க?
2: இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அத நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரியும் சாந்தம் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
0: என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
3: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன் டாடி?
3: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்,
3: சாஸ்தப்பன் தான்.
0: ஏதோ ஒண்ணு, இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கருத்துக்கேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்க, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: நாலாம் கிளாஸ் ஃபெயில்.
2: சபாஷ், பில்கேட்ஸ் வீட்டுல கேட்டு திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கே?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg. இங்க சொல்லு Kellogg.
4: அது என்னமா கேப்பே போலாம்.
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பாலை ஊத்தி இன்னைக்கு கெல்லாக், நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அத
2: மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. டபுள் இன்ஜின் போட்டிருக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா?
5: வாய பத்தியா? அம்புட்டு பிள்ளைகளும் நான் பெத்த பிள்ளையா?
2: நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா? கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
2: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயே லோடு, வீட்டிலேயே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குது ஐயா.
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாது.
2: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்கன பாரியா.
2: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? ஆஹா, தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக். என்ன பிளாஸ்டிக்?
2: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: மொத்தம் ஜாத்தை பண்ண சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி
4: பண்ணிட்டேன்.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
4: அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல
4: காட்டு. கைய தூக்காத ஏதாவது பண்ணிவிட போறேன். ஆனா சும்மா இருக்கிறதே, நீ பொறாமப்பட்டு பேச. தம்பி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க.
2: கொடுப்பேன் கொடுப்பேன், தூக்குனாப்புல காட்டு, தள்ளி நினைக்கோ. வாங்கிக்க. பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி? பாத்தியா? தலைவர் அறிக்கை.
4: அறிக்கை
2: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி? பாத்தியா? தலைவர் அறிக்கை.
4: அறிக்கை
2: அறிக்கை. ரவிக்கே போடுறது இல்ல. இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாறு போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
4: ஐயா, நீ சும்மா இருப்பாண்டிய ஜல்லிக்கட்டுக்கால.
2: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா காளையை அடக்கிறது.
0: மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
2: ஓ, ஆமா. அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க, அப்படிதானே?
1: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
2: அதான்டா வீரம். அப்படி அதான் பல்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற